0: லிட்டில் இந்தியா டவுன் டவுன் ரயில் நிலையங்களை சுத்தப்படுத்தும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. SBS டிரான்சிட் நிறுவனமும் தொண்டூழியர்களும் அந்த முயற்சியில் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூரின் ஆக நெரிசலான அந்த இரண்டு ரயில் நிலையங்களிலும் முன்னோட்டமாக துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த புதிய முயற்சியை விவரிக்கிறார் SBS டிரான்சிட் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி தன்ராஜ் ராஜேந்திரன்.
1: முழு முயற்சியோட முழு வீச்சில் செயல்பட்டாங்க. ரொம்ப வந்து பெருமையா இருக்கு. நாங்கள் ஒரு வந்து முன்னோட்டமா இந்த ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்ச்சியில வந்து முன்னோட்டமா இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். எல்லா வாலண்டியர்ஸும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. பொதுமக்களும் ஒரு சிலர் வந்து நாங்கள் செய்யறத பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சுத்தம் என்பது எல்லாருடைய பொறுப்பு. எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு நம்ம வீடா நினைச்சு சுத்தமா வச்சுப்போம்.
0: துப்புரவு முன்னோட்ட பணி 6 மாதம் நீடிக்கும். அதன் பலனை பொறுத்து மற்ற நிலையங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் நிறைவில் கூட்டறிக்கை வெளியிடப்படுமா என்ற சந்தேகம் நீடிக்கிறது. விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பில் 10 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் போர் குறித்து அமைப்பின் 2 நாடுகள் முரண்படுகின்றன. இந்தியாவில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடைகிறது. ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடிப்பதால் கூட்டறிக்கை வெளியிடுவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடம் கேட்டுக்கொண்டார். ஈரான் மீதான தாக்குதலில் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு நேரடி பங்கு உண்டு என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். சிங்கப்பூர் காவல்துறை அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் போல் நடித்து செய்யப்படும் மோசடிகள் குறித்து கவனமாய் இருக்கும்படி மக்களை எச்சரித்திருக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வோங்கின் அமைச்சரவை செயலாளர் என்று சொல்லி நடத்தப்பட்ட மோசடியில் ஒருவர் 4 மில்லியன் வெள்ளிக்கு மேல் இழந்திருக்கிறார். பிரதமரும் ஏனைய தலைவர்களும் பங்கேற்கும் இணைய கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அது உண்மை என்று நம்பி ஹோர்மஸ் நீரிணை தொடர்பான அவசர நிதிக்காக அவர் மில்லியன் கணக்கான வெள்ளியை மாற்றிவிட்டிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவின் மூலம் கூட்டத்துக்கான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருந்ததை பாதிக்கப்பட்டவர் பின்னரே உணர்ந்தார். தகவல்கள் அல்லது பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு முன் அதிகாரப்பூர்வ தளங்களில் மக்கள் சரிபார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியது. ஒமான் வளைகுடாவில் ஆயுத கிடங்கு போல் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. கடல்துறை அபாயங்களை அடையாளம் கண்டு நிர்வகிக்கும் வான்கார்ட் நிறுவனம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட கப்பல் தற்போது ஈரானின் கடல் எல்லைக்குள் செல்வதாக பிரிட்டனின் கடல்துறை வர்த்தக செயல்முறை அமைப்பு கூறியது. கப்பலில் என்ன இருக்கிறது, அதை பயன்படுத்துவது யார் என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று BBC செய்தி நிறுவனம் சொன்னது. பிரிட்டனில் ஆளும் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோஸ் சிமன்ஸ் பதவி விலகுகிறார். மான்செஸ்டர் மேயர் ஆன்டி பர்ன்ஹாம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட அது வழியமைக்கலாம். அது சாத்தியமானால் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மருக்கு நெருக்கடி மேலும் அதிகரிக்கும். தொகுதி மக்களுக்கும் நாட்டுக்கும் முன்னுரிமை அளித்து மக்கஃபீல்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப்போவதாக திரு சிமன்ஸ் கூறினார். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மற்ற கட்சிகளும் அங்கு போட்டியிடலாம். பிரிட்டனில் அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி படுதோல்வி அடைந்தது. அதனால் பிரதமர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து நெருக்குதல் கொடுக்கப்படுகிறது.
2: சொல்லும் பொருளும் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. இணையத்தில் வங்கி பரிவர்த்தனைகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
6: நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீங்கள் FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தமில்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு BWatch.sg/FIFA Walker, FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டாஹாம் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம்.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

வணக்கம் சிங்கி, நேரம் இப்பொழுது காலை 8:13 ஆகிவிட்டது. விஜய் ஆந்தனியின் ஏசியில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சுஜித் சுரேசன், சங்கீதா ராஜேஸ்வரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து வெள்ளி காலை பொழுதுல நீங்க ஆட்ட போடணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த பாடல்களை ஒளியேற்ற காத்துக்கிட்டு இருக்கேங்க.

0: இந்த பாடல்களை கேட்டு நீங்க ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. அது மட்டும் இல்ல, சற்று முன்பு நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு தலைப்பை தொட்டு உங்களோட உரையாடணும் அப்படின்னு, உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே. அதாவது நீங்க வந்து வேலையை விட்டுட்டு போக வைத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கா உங்களுடைய வேலை இடத்துல? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பலரும் பல காரணங்களுக்காக வேலையை விட்டுட்டு போறாங்க. சரியான தொழில் முன்னேற்றம் இல்லாத ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுல வந்து பயன் இல்லை அப்படின்னு நினைத்து அவங்க வேலையை விட்டுட்டு போகலாம். அல்லது வந்து தொழில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்து போகலாம். சிலருக்கும் அந்த வேலையே வந்து பிரச்சனை கிடையாதுங்க, வேலை செய்பவர்கள் கூட தான் வந்து பிரச்சனை. இப்படின்னு பல அனுபவங்கள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. 9678889 என்ற எண்ணுக்கு எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களோட பகிர இருக்கேங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
0: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 27 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கும் மலேசியா ரிங்கிட் 3 வெள்ளி 9 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வணக்கம் சிங்கை.

0: சி பாபுவின் இசையில் சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்தும் அஞ்சாதே திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சரி, சற்று முன்பு நான் உங்ககிட்ட வந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு இருந்தேன். அதாவது உங்களுடைய வேலையை விட்டுட்டு போக வைத்த ஒரு சம்பவம் இருக்கா, அதை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இரண்டு நேயர்கள் வந்து அவங்களுடைய பேரை குறிப்பிட விரும்பவில்லை, அவங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. முதல் நேயர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய மேற்பார்வையாளர்னால நான் வேலையை விட்டுட்டு போனேன். கடந்த 10 ஆண்டுகளா அவங்க வார்த்தைகளால வந்து என்ன துன்புறுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு கீழே வேலை செய்யும் ஒரு ஊழியர், ஒரு ஜூனியர் இருக்காங்க. அவங்க வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வேலையில ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா, அவங்க வேலையை சரியா செய்யலன்னா என்னோட மேற்பார்வையாளர் என்னதான் திட்டுவாங்க, தப்பு செஞ்சவங்க கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஆனா என் மேலதான் பழிய போடுவாங்க. இது கேக்குறதுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து படிக்கும் பொழுது அது உணர முடியுது, என்னால உணர முடியுது. நீங்க வந்து எவ்வளவு வந்து மன கஷ்டத்தோட நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் நேயர். அடுத்த நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு குழந்தை பராமரிப்பு நிலையத்துல வந்து வேலை செஞ்சிருந்தேன். என்னுடைய தாயாருக்கு வந்து மறதி நோய் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தனால அவங்களுடைய உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய விடுப்புகளை வந்து முடிச்சிட்டேன். அதாவது என்னுடைய ஆனுவல் லீவ், பேரண்டல் கேர் லீவ், பெற்றோரை பராமரிக்கும் விடுப்பையும் என்னுடைய வருடாந்திர விடுப்பையும் நான் வந்து முடிச்சிட்டேன் என்னுடைய அம்மாவோடு இருப்பதற்கும். அது மட்டும் இல்ல, என்னுடைய அம்மா மறைந்த பிறகும் வந்து நான் வந்து சிறிது நேரம் எடுத்துக்கிட்டேன், எனக்காக ஓய்வு எடுத்துக்கிட்டு நான் வந்தேன் அப்படின்னு. அப்ப இறுதி சடங்கெல்லாம் முடிந்த பிறகு நான் வேலைக்கு திரும்ப போயிருந்தப்ப என்னுடைய மேலாளர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய அம்மா இருந்தது ரொம்ப நல்லது, குட் தட் யுவர் சிக் மாம் இஸ் டெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். எனக்கு அந்த நேரத்துல அவங்க சொன்ன பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் உடனடியாக மனித வள மேலாளர்கிட்ட வந்து புகார் செஞ்சேன், ஹெச்ஆர் கிட்ட நான் புகார் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல, அவங்க நல்ல விதத்துலதான் சொல்லியிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை மழுப்ப பார்த்தாங்க. ஆனா என்னால முடியல, நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்ய விரும்பல, நான் வேலையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நீயர். இதனால தாங்க நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன், வேலை அப்படிங்கறது வந்து பெரிய கஷ்டமா தெரியாது, ஆனா வேலை செய்யறவங்க கூட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா, வாங்க வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. சரி, அடுத்து பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக BKEயை நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் ரோடு இருக்கு. பிறகும் BKEயை நோக்கி செல்லும் KJE, BKE உட்லண்ட்ஸ் எக்ஸிட் அங்கேயும் விபத்துகள் நேர்ந்துள்ளதால் இந்த பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்கிட்டு இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர். இது

0: ரயிலின்
1: ஒலிகள் உனையே தேடுவேன்.

யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. துள்ளுவதோ இளமை இளமை பட்டியல் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தொகுப்பு, அதாவது இந்த தலைப்பை தொட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது வேலை இடத்துல உங்களுடைய வேலையை விட்டுட்டு போக வைத்த ஒரு சம்பவம்.

0: ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பலரும் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பி வச்சிருக்கீங்க, அனுபவங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. ஒன்னு ஒன்னும் படிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பலரும் வந்து பிடித்த வேலையை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்ப இந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலரும் வந்து உங்களுடைய பேரையும் வந்து குறிப்பிட விரும்பவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய பேர் என்ன சொல்ல மாட்டேன், சம்பவத்தை மட்டும் நம்ம நேயர்கள் கூட நான் பகிர்ந்து கொள்றேன். ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிர்வாக குழு வந்து நிறைய பாரபட்சம் காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக வேலை செய்யும் ஊழியர்களுக்கு வந்து அவங்க சரியான போனஸ் கொடுப்பதில்லை, சரியான அந்த சேலரி இன்க்ரீமெண்ட் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தகுந்த வழியில வந்து ஊக்குவிப்பும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஹெச்ஆர்ல வேலை செஞ்சிருந்தேன், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, சரியா வேலை செய்யற இந்த ஊழியர்களை வந்து தக்க வைத்துக் கொள்ள எங்களால முடியல. சிறிது காலத்திற்கு பிறகு நானும் வந்து இந்த வேலை இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நீயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை அனுபவத்துல ரொம்ப மோசமானது இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களுடைய அனுபவம் என்னவென்றால், அவங்களுடைய மேலாளர் அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்களாம், அன்போட இருப்பாங்களாம், இது அவங்களோட வேலை செய்யும் மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப கண்ணூறுத்தலா இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து பொறாமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து மனசை நோகடிக்கும் வழி பல கருத்துக்களை வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலைய 5 வருடங்களுக்கு பிறகு விட்டுட்டு போக ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, சிரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருனாலேயே நான் வந்து இந்த வேலையை விட்டுட்டு போக ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அவங்களே வந்து கேட்கறாங்க, நீ ஏன் வந்து வேலையை விட்டுட்டு போற அப்படின்னு அவங்களே வந்து என்னமோ ரொம்ப கேரிங்கா வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். இன்னொரு நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு மருத்துவமனையில வேலை செஞ்சிருந்தேன், என்னுடைய தந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு, அவரும் அதே மருத்துவமனையில தான் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அப்ப என்னுடைய மதிய உணவு நேரம் வந்து என்னுடைய லஞ்ச் டைம் ஓய்வு நேரத்துல வந்து நான் அவரை போய் பார்த்திருந்தேன். அதற்கு என்னுடைய மேலாளர் வந்து ரொம்ப கடுமையா என்கிட்ட வந்து, நீ வந்து உங்க தந்தையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, லஞ்ச் டைமா இருந்தாலும் நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனாலேயே வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கோவிட் காலகட்டத்துல நான் நிறைய நேரம் வேலை செஞ்சிருக்கேன், எந்த ஒரு அந்த கம்பென்சேஷனும் நான் கேட்கல, நான் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கல்குலேட்டிவா இருந்து கணக்கிட்டு என்ன வந்து நீ இந்த செய்யக்கூடாது அந்த அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன், நான் வேலையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு இன்னொரு நேயரும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு வேலை இடத்துல யாராவது துன்புறுத்தல் செய்யறாங்கன்னா, உங்களை ஹெரஸ் பண்றாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதுலாம் என்னன்னா, இப்ப நீங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெளிவா தேதியில் எந்தெந்த தேதியில நடக்குது அப்படிங்கறதையும் நீங்க தெளிவா எழுதி கொள்ளணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மேலாளர்கிட்ட நீங்க புகார் செய்யலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அந்த பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நடக்க கூடாது, உங்களை பாதுகாத்து கொள்ள சில பவுண்டரிஸ நீங்க வகுத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மனநல ஆரோக்கியத்திற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். இது உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா அந்த இடத்தை விட்டு நகர்வதே உங்களுக்கு சிறப்பு. சரி, இப்ப அதிகாரப்பூர்வமாக நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களுடைய நிறுவன மேலாளர் கிட்ட நீங்க புகார் செய்யலாம், உங்களுடைய ஹெச்ஆர் கிட்ட நீங்க புகார் செய்யலாம், அல்லது டாஃப் இருக்க இல்லையா அங்க வந்து நீங்க புகார் செய்யலாம். Tripartite Alliance for Fair and Progressive Employment Practices, TAFAP அப்படின்னு இருக்கு. இங்க நீங்க புகார் செய்யலாம். 6838909 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க புகார் செய்யலாம். அது மட்டும் இல்ல, நீங்க காவல் நிலையத்திற்கு சென்றும் போஹா Protection from Harassment Act அங்கேயும் நீங்க வந்து இந்த காரணத்தை வைத்து நீங்க வந்து புகார் செய்யலாம். சரியா, Tripartite Alliance for Dispute Management அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, இங்கேயும் நீங்கள் புகார் செய்யலாம். உங்களுக்கு உதவி செய்ய பல இடங்கள் இருக்கின்றன. நீங்க உங்களுடைய வேலை இடத்துல துன்புறுத்தலுக்கு ஆளானீங்கன்னா, நீங்க உங்களுடைய மனநலத்தை கருதி நீங்க என்ன என்ன செய்யணுமோ அதை நீங்க நினைத்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கோங்க. நேரம் இப்பொழுது சரியாக 8:43. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கும். உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEA நோக்கி செல்லும் TPE, KPE, ECP exit அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE, BKEக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE, போன விஸ்டாவிற்கு பிறகு போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFCயின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
7: எங்களுக்கு இன்னும் வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
7: எனக்கு எல்லாமே வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. 8.50 டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
8: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து இப்ப இன்னும் ஒரு நல்ல நிலையில இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பல நீயர்கள் அவங்க வந்து கருத்துக்களை வந்து தட்டிச்சு செய்து எனக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு நான் சொல்றேங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் வந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்றேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம். ஆஷா,
2: இன்னைக்கு
1: அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைக்கிறியா?
2: பிரியாணினா அனார்கலி கிளாசிக் பாஸ்மதி அரிசி தானே, கூடுதல் நீளமாகவும் சுவையாகவும் இருக்குங்க.
1: எனக்கு பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கிற அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில சமைச்ச பிரியாணி தான் வேணும்.
2: சரிங்க, அப்படியே சமைச்சறேன். அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி கிளாசிக் பாஸ்மதி அரிசி வகைகள் இப்போது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இன்றே வாங்குங்கள் anarkali.com.sg. மொத்த விற்பனையாளர் சாயத் முகமது ட்ரேடர்ஸ்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது. சரி, வேலை இடத்துல உங்க வேலையே விட்டுட்டு போக வைத்த ஒரு அனுபவத்தை பத்தி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நேயர்கள் உங்களுடைய கவலை நிறைந்த அனுபவங்களை வந்து எனக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி, என்னோட அனுபவத்தை வந்து பலரும் கேட்டிருந்தீங்க. என்னுடைய அனுபவம் என்னவென்றால், சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நிறுவனத்துல ப்ரோஜெக்ட் மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு முன்பு நான் புதுசா அந்த நிறுவனத்துல வந்து சேர்ந்திருந்தேன். எனக்கு முன்பு வேலை செஞ்சிருந்தவங்க அவங்க வந்து நீண்ட கால MCல இருந்த அவங்க வேலையை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு. அதுக்கப்புறம் அவங்க அந்த 3 மாதங்கள்ல செய்யாத அந்த வேலைகளை வந்து நான் முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்ப அந்த ஃபைனான்ஸ் உடைய அந்த க்ளோசிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து கிளையண்ட்ஸுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பல சான்றிதழ்கள், அது மட்டும் இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அட்டைகள் எல்லாமே வந்து அவங்க அச்சிட்டு கொடுக்கவில்லை. அப்ப இதெல்லாம் வந்து நான் முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல வார இறுதிகளிலும் அவங்க இந்த நிறுவனம் வந்து அவங்க கோர்சஸ் நடத்துவாங்க, பட்டறைகள் நடத்துவாங்க, பயிலரங்குகள் நடத்துவாங்க. அப்ப இந்த பயிலரங்குகள் இந்த பட்டறைகளையும் சமாளிக்க வேண்டியது வந்து என்னுடைய வேலை. அப்ப என்னுடைய பாஸ் வந்து எப்படின்னா, அவர் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது வார இறுதி முடிந்த பிறகு திங்கக்கிழமை அன்னைக்கு டான்னு அவருக்கு வந்து வார இறுதியில என்னென்னலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள வந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம சேர்க்கணும். அதாவது இந்த பயிலரங்குகளுக்காகவே வந்து தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து இவர்களை வந்து, இவர்களுடைய எண்களை வந்து இன்னொரு பெரிய பல பேர் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஆனா அதை வந்து என்னால அந்த திங்கள் அன்று செய்ய முடியவில்லை. ஏன்னா இந்த எனக்கு முன்பு வேலை செஞ்சவங்களுடைய வேலை நிறைய இருந்துச்சு. அது வந்து அன்னைக்கு வந்து மந்த் அண்ட் க்ளோசிங், அப்ப அத நிறைய செய்ய வேண்டியது, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுத வேண்டியது வந்து நிறைய இருந்துச்சு. அப்ப அதை நான் செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பாஸ் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்றாரு, நீ வந்து காலையில இத்தனை மணி நேரத்துக்கு நீ வந்திருந்த, உன்னுடைய கம்ப்யூட்டர் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு வந்து திறக்கப்பட்டிருந்தது, நீ வந்து இத ஒன்று மட்டும் தான் நீ சப்மிட் பண்ணிருக்க, நடுவுல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, 2 மணி நேரமா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னுடைய மற்ற வேலை நண்பர்கள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அவரு கருத்து தெரிவிக்கிறாரு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து படம் எடுத்து காமிச்சேன், இது பாருங்க சார், நான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதை வந்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, ஏன்னா ஃபைனான்ஸ் டீம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நீ வந்து செய்யணும், என்னுடைய வேலையை வந்து டக்குன்னு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு என்னால செய்ய முடியாது, நான் முடியாதுன்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறது கிடையாது. எனவே நான் என்ன செய்யணுமோ அந்த நேரத்துல ஃபைனான்ஸ் டீமுக்கு வந்து நான் என்ன கொடுக்கணுமோ அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மேலாளர் வந்தாரு. அவரு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்ப பாஸுக்கு போன் அடிங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை அவருக்கு வந்து நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், நான் இப்பதானே புதுசா சேர்ந்திருக்கேன், அப்ப வந்து நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், சின்ன பிள்ளையா அவரு என்ன வந்து ஒரு சின்ன பிள்ளையா நினைச்சிருக்கலாம், பரவாயில்ல நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நான் அவர்கிட்ட வந்து தொலைபேசி மூலமா வாயிலாக வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார், ஃபைனான்ஸ் டீம் இதை கேட்டிருந்தாங்க, நான் இதை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து யாரெல்லாம் சேர்க்கணுமோ நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது பாரு நீ என்கிட்ட வந்து மிக்கி மாஸ் வேலை எல்லாம் காட்டாத, உன் வேலை எதுவோ அதை நீ வந்து உருப்படியா செய்ய, இப்ப நான் செய்யணும்னு சொன்னாக்கா நீ செய்யணும், நீ வந்து மத்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்காத, மத்த வேலையெல்லாம் வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப்புக்கு டிரான்ஸ்பர் பண்றதுதான் உன்னுடைய முக்கிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாரு. எனக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு, ஏன்னா எனக்கு வந்து முதல்ல அவர் பேசின துணி வந்து சரியில்லை, ரொம்ப அந்த கண்டிசெண்டிங்கா சொல்லுவாங்க அப்படின்னு இல்லையா, ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு அந்த துணியோட அவர் தாழ்மையான ஒரு துணியில பேசினாரு, தாழ்த்த உங்களை தாழ்த்தி பேசுற மாதிரி வந்து பேசினாரு. அது மட்டும் இல்ல, என்ன வந்து குத்த சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து பேசியிருந்தாரு. எனக்கு வந்து முடியல, சிந்திச்சு பார்த்த 24 மணி நேரம் கழித்து, அதாவது அந்த அவர் பேசி 24 மணி நேரம் கழித்து என்னுடைய ரெசினேஷன் லெட்டரை நான் வந்து என்னுடைய மேலாளர்கிட்ட கொடுத்தேன். இது பாருங்க, இதுக்கு மேல இந்த வேலை இடத்துல நான் செய்ய முடிய வேலை இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு, என்னம்மா நீ சேர்ந்து 2 மாசம் தானம்மா ஆகுது, அதுக்குள்ள கிளம்புறியா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இப்ப இவரு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு, இத வந்து நான் சரி பரவாயில்ல பாஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாக்கா தொடர்ந்து அவரு இந்த மாதிரி என்ன வார்த்தைகளால துன்புறுத்துவாரு, இந்த மாதிரி ஒரு பாஸுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், இது வந்து என்னுடைய பவுண்டரி, என்னுடைய வந்து இந்த வேலை எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது என்னுடைய இஷ்டம், எனக்கு வந்து நான் வச்சிருக்கிற வந்து ஒரு ஒரு வரம்பு, இந்த மாதிரி பேசுற ஒரு மேலாளர்கிட்ட நான் வந்து வேலை செய்ய மாட்டேன், எனவே நான் வேலையை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் கிளம்பி விட்டேன். அந்த வேலையை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரபஞ்சமே 9:06 ஒரு வேலை வாய்ப்பை வழங்கியது. சில நேரங்கள்ல நாம வந்து இதுதான் வேலை, இதுதான் என்னுடைய நிலைமை, விட்டுட்டு போகணுமா, எனக்கு இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே இடத்துல நாம இருப்போம். ஆனா அந்த இடத்த விட்டு வெளியாகும் பொழுதுதான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அதே நேரத்துல பிரபஞ்சம் நமக்கு என்ன வந்து திட்டமிட்டிருக்கு அப்படிங்கறத வந்து அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து பரிசா வழங்க முடியும். எனவே ஒரே இடத்துல சில நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சரி, நான் ரொம்ப பேசிட்டேன், நேரம் இப்பொழுது சரியாக 9:05 ஆகி விட்டது. வாங்க நம்ம பாடலை கேட்டு நல்லா தொடர்ந்து ஆட்டம் போடலாங்க. என்னோடு உங்களுடைய வேலை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டாப் புஷ்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நல்ல ஒரு டாபிக் போட்டிருக்கீங்க சஜினி. உண்மையிலேயே சொல்றேன், யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாபிக்கை போட்டதில்ல. நல்ல ஒரு டாபிக். நான் நிறைய மன திறந்து பேசுனா எப்படி ஒரு அரை மணி நேரம் எடுத்தனாலதான் நான் பேச முடியல. இதை ப்ளீஸ், தேங்க்ஸ் சஜினி. நல்ல ஒரு டாபிக், உண்மையிலேயே ரொம்ப உங்களை பாராட்டுறேன் நான்.
1: நன்றி, நன்றி. பலரும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கும் நீங்க பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி பல தலைப்புகளை தொட்டு உங்களோட உரையாடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. நீங்க என்னோடு சேர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒலி 9 ஆரியட்டோட தொடர்ந்து இணைந்திருங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:11 ஆகி விட்டது. லோக்கா திரைப்படத்துல இருந்து, திரைப்படம் கிடையாது, மன்னிக்கணும், லோக்கா குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால பாட்டி உங்களுக்காக ஒலியிலிருந்து தொடங்குகிறது. நீங்க அந்த விறுவிறுப்பான பாடலை கேட்டு ஆட்டம் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் மனசு லேசாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நாம 90களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்களை கேட்க போறோங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழையை நீங்க இன்று எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு.
1: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும், மனசும் நிறையும். நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும். இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.
3: நம்ம அன்பான ஃபேன்ஸ்காக.

0: பாடி இருந்த பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. அதற்கு முன்பு த கேர்ள்ஸ் குழுவினர் பாடியிருந்த பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஆட்டம் போட போறீங்க. கேலக்ஸி பாடி இருக்கும் பாடலோடு
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவற விட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6 DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
5: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு, தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் May 15 1928 முதன் முதலில் தொலைக்காட்சியில் மிக்கி மவுஸோ மினி மவுஸோ காட்சி அளித்தனர், தோன்றியனர், சரியா? ஆனா வந்து இது வந்து சத்தம் இல்லாத ஒரு படத்துல வந்து குறும்படத்துல அவங்க வந்து தோன்றியிருந்தாங்க. 1929 தான் அதிகாரப்பூர்வமாக சத்தத்தோடு ஓசையோடு இருக்கிற ஒரு கார்ட்டூன்ல அவங்க காண்பித்திருந்தனர், தோன்றியிருந்தனர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1929 மிக்கி மவுஸ் முதன் முதல்ல வந்து ஓசையோடு அந்த கார்ட்டூன்ல வந்து வெளி காண்பித்த போது, தோன்றிய போது அவருடைய முதல் வார்த்தைகள் ஹாட் டாக்ஸ் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்ல, மிக்கி மவுஸ் மினி மவுஸை உருவாக்கிய வால்ட் டிஸ்னியே ஆரம்பத்துல வந்து மிக்கிக்கு குரல் கொடுத்ததாக தகவல்கள் கூறுகின்றன. சுவாரஸ்யமான தகவல் இல்லையா? இதே நாள் May 15 1928 முதன் முதலில் ஒரு கேளிக்கை சித்திரத்தில் தோன்றினர் மிக்கி மவுஸ் மினி மவுஸ்.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது காலை 9:32 ஆகி விட்டது. கேலக்சி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அதே நேரத்தில் டாக்கி பாடியிருந்த பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க. பல நேயர்கள் வச்ச வாயிலாக நான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், வேலை இல்ல, வேலை செய்யறதா இல்ல ஆட்டம் போடுறதா அப்படின்னு தெரியாம கால் துடிக்குது கையை துடிக்குது அப்படின்னு வாட்ஸ்அப்ல தகவல் தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்ல, மலேசியாவிலிருந்து

0: வானொலி மேடை நிகழ்ச்சியில வந்து எப்படி நல்லா சிறப்பா படைக்கலாம், தன்னம்பிக்கையோடு படைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். சமூக ஊடக காணொலிகள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்துல தாங்க வந்து வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை அவங்க வந்து இன்னும் திறம்பட வந்து மற்றவர்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை வந்து அவங்க சமூக காணொலிகள்ல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி அதுல வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். உங்களுடைய பிள்ளைகளும் இந்த பயிலரங்குல கலந்து கொண்டு பயன்பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே பதிவு செஞ்சிருங்க. மே 31ஆம் தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சலுகை கட்டணம் இருக்கிறது. மே 31ஆம் தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு கூடுதலாக நீங்க 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணத்தையும் செலுத்தணும். இதே நீங்க வந்து ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செஞ்சீங்கன்னா அல்லது கடைசி நிமிஷத்துல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வெள்ளிக்கு அதிகரிக்கும். அதுக்கும் மேல நீங்க வந்து 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணத்தையும் செலுத்தணும். அப்படின்னா நீங்க கூடுதலா காசு கட்டணும். அது உங்களுக்கு தேவையா? தேவை இல்லைன்னா இப்பவே நீங்க மே 31ஆம் தேதிக்குள்ள பதிவு செஞ்சிருங்க, சரியா? அனைவருக்கும், அதாவது வரும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான குடி பேக் வழங்கப்படும். எங்க பதிவு செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா? பதிவுக்கு நீங்க செல்ல வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/OLIA-APW. அல்லது மேல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6333388 6333388. ஒலியின் வளரும் படிப்பாளர் பயிலரங்கு 2026 ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சந்திக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு எவ்வளவுங்க? 186 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: காலை வணக்கம் சஜினி.
2: வணக்கம்.
1: வெள்ளிக்கிழமை வந்து இங்க அமுக்கிய பக்கம் எல்லாம் ஒரே மழையா இருக்கு. நீங்க போடுற பாட்டை கேட்ட உடனே அல்லாமா நெருப்பான பாட்டில. ரொம்ப நன்றி சஜினி, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. நேயர் வந்து நீங்க உங்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை, ஆனா உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து டுமாரோ இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி.
3: இனிய காலை வணக்கம் சஜினி. நம்ம ரஃபி எங்க போயிட்டாரு? ரஃபி இல்லாம உங்களுக்கு சிரிப்பே பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தனியா ஒண்டியா இருப்பீங்க? நேத்தும் ஒண்டி, இன்னைக்கும் ஒண்டி.
2: நன்றி வீரன். அதாவது ரஃபி கிடையாது, ரஃபியோ ரவியோ சேர்ந்து அந்த ராரா கூட்டணி வந்து இப்ப சென்னையில இருக்காங்க. அங்க ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் திங்கக்கிழமைக்குள்ள இருவரும் சேர்ந்து வந்துருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து தன்னந்தனியே நிகழ்ச்சிய படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமா அவர் வந்து திங்கக்கிழமை அணிக்கு என்னோட வந்து சேர்ந்துருவாரு. சரியா, இருவரும் சேர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை திங்கக்கிழமை அணிக்கு படைக்கிறாங்க. சரி, இடவெளி நேரத்தில் உங்களுக்காக யோகிபி நட்சத்திரா பாடி இருக்கும். மற்ற ஒரு பாடல் இடம்பெற வருகின்றது. பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரம். சிட்டி இஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 இருக்கு. பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIEஐ நோக்கி செல்லும் TPE PIE 2 க்கு பிறகு மற்றும் ஒரு வாகனம் பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
9: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
8: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
9: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
8: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
9: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு msrinteriordesign.com அல்லது 9778123344.
8: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: அக்கன்
1: பிரபுதேவா இணையறாங்க. இந்த திரைப்படத்தின் தலைப்பு பேங் பேங். சமீபத்தில் வெளியான தகவல் என்னவென்றால், இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு வேலைகள் எல்லாமே முடிந்துவிட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KRG கண்ணன் ரவியின் தயாரிப்பில் உருவாகும் இந்த திரைப்படம் கூடிய விரைவில் திரையரங்குகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்கெங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு தான்.
2: விஜய் 2.0 நாடக தொடர்ல இருந்து எஸ்பி ரிஷிகுமாரின் இசையில் சுதாஷினி, சிவபாலன், கஜே, டிஜே சத்யா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோட் நுழைவாயல் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
8: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
7: விலை
8: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
9: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
10: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. கண் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
11: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
12: வணக்கம் வணக்கம்
2: அப்துல், அந்த குரல் பதிவுக்கு. சரி நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. இந்த வெள்ளி காலை பொழுது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வழங்கிய தகவல்களும் பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிக்கலன்னா வாங்க வந்து வச்ச வாயிலாக சொல்லுங்க, நான் எப்படி இன்னும் இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. சரியா? சரி நேர்களே, இந்த வார இறுதி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நான் உங்களை ஞாயிறு மாலை 4 மணிக்கு டான்னு சந்திக்கிறேங்க. விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சஜினி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துவா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை சீனா நிறுத்தி வைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். 2 நாள் அதிகாரத்துவ பயணமாக திரு டிரம்ப் சீனா சென்றிருக்கிறார். இன்று அவர் சீன அதிபரை சந்தித்து பேசவிருக்கிறார். நேற்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாய் அமைந்திருந்தது என்று திரு டிரம்ப் கூறினார். ஈரானிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதை நிறுத்தி வைப்பதில் சீனா கடப்பாடு கொண்டுள்ளது என்று ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியிடம் திரு டிரம்ப் கூறினார். ஆனால் சீனாவிடமிருந்து அது பற்றி எந்த தகவலும் இல்லை. அமெரிக்க சீன இருதரப்பு உறவு உலகில் மிகவும் முக்கியம் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். அமெரிக்க சீன இருதரப்பு உறவில் தைவான் முக்கியமான விவகாரமாய் தொடர்கிறது என்று திரு ஜி கூறினார். தைவான் விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது இரு நாடுகளையும் மோதலுக்குள் தள்ளிவிடலாம் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்கா அந்த கூற்றை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் இருதரப்பு உறவை சீராக்கி கருத்து பரிமாற்றத்தை தொடர அமெரிக்காவும் சீனாவும் விரும்புவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். சீனாவுடனான வர்த்தக பேச்சு சென்ற முறையை விட சிறப்பாய் அமைந்தது என்று திரு டிரம்ப் கூறினார். சென்ற முறை சீனாவுடன் 36 உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டன. இம்முறை அதைவிட அதிகமாக ஒப்பந்தங்கள் செய்யப்படும் என்றார் அவர். ஆனால் அவை பற்றி அவர் விவரித்து சொல்லவில்லை. அமெரிக்காவிடமிருந்து சோயாபீன்ஸ் உள்ளிட்ட விளைபொருட்களை சீனா பெருமளவு வாங்கிக் கொள்ளும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்க சீன இருதரப்பு பேச்சு நீடிக்கும் வேளையில் தொழில்நுட்ப நிறுவன பங்குகளின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவு உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க ஐரோப்பிய சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு சிஸ்கோ சார்ந்த பங்குகளின் மதிப்பு 13 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்தது. அமெரிக்காவின் 3 பங்கு சந்தைகளும் நேற்றைய வர்த்தகத்தின் முடிவில் புதிய உச்சத்தை தொட்டன. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தம் அமைச்சரவையை மாற்றி அமைத்திருக்கிறார். திரு ஸ்டார்மர் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற குரல் வலுத்து வரும் வேளையில் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். பிரிட்டிஷ் சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ட்வீட்டிங் நேற்று பதவி விலகினார். இருப்பினும் அது அதிகாரப்பூர்வமாக தலைமைத்துவ போட்டிக்கு வழி அமைக்கவில்லை. அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் பிரிட்டனை ஆளும் தொழிற்கட்சி மோசமாக தோல்வியடைந்தது. ஸ்டார்மர் அரசாங்கத்தின் தவறான முடிவுகளும் சர்ச்சைகளும் அந்த முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோஸ் சிமன்ஸ் பதவி விலகியிருக்கிறார். மான்செஸ்டர் மேயர் ஆன்டி பர்ன்ஹாம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட அது வழி அமைக்கலாம். தொகுதி மக்களுக்கும் நாட்டுக்கும் முன்னுரிமை அளித்து மக்கஃபீல்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக திரு சிமன்ஸ் கூறினார். மக்கஃபீல்டு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மற்ற கட்சிகளும் அங்கு போட்டியிடலாம். சிங்கப்பூரில் டீப்ஃபேக் எனும் போலி தோற்ற காணொலி மூலம் நடத்தப்பட்ட மோசடியில் ஒருவர் சுமார் 5 மில்லியன் வெள்ளியை பறிகொடுத்திருக்கிறார். பிரதமரும் அரசாங்க அதிகாரிகளும் இணையத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது போன்று போலி தோற்ற காணொலியை பயன்படுத்தி மோசடி நடத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளுடன் பழக்கமுள்ள வர்த்தகர்களை குறிவைத்து அத்தகைய மோசடிகள் நடத்தப்படுவதாக காவல்துறை கூறியது. பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் ஜூம் செயலி வழியே சந்திக்கும்படி பாதிக்கப்பட்டவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. மோசடியாளர்கள் குறிப்பிட்ட வங்கிக் கணக்குக்கு பணத்தை மாற்றிவிட்ட பிறகே ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர் உணர்ந்திருக்கிறார். அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் போல் நடித்து செய்யப்படும் மோசடிகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்கும்படி காவல்துறை மக்களிடம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதலில் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு நேரடி பங்கு உண்டு என்றும் அவர் குற்றம் சாட்டினார். விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பில் 10 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் போர் குறித்து அமைப்பின் 2 நாடுகள் முரண்படுகின்றன. இந்தியாவில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடையவிருக்கிறது. ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடிப்பதால் கூட்டறிக்கை வெளியிடுவதில் முட்டுக்கட்டு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஒமான் வளைகுடாவில் ஆயுத கிடங்கு போல் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு கப்பலை ஈரான் கைப்பற்றியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கடல்துறை அபாயங்களை அடையாளம் கண்டு நிர்வகிக்கும் வேன்கார்ட் நிறுவனம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது.
சம்பந்தப்பட்ட கப்பல் தற்போது ஈரானின் கடல் எல்லைக்குள் செல்வதாக பிரிட்டனின் கடல்துறை வர்த்தக செயல்முறை அமைப்பு கூறியது. கப்பலில் என்ன இருக்கிறது, அதை பயன்படுத்துவது யார் என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கிறது. வரும் செப்டம்பர் வரை அந்த தடை நீடிக்கும். பயிர் விளைவிக்க முக்கியமான பருவமழை காலம் எல்லினோ நிகழ்வால் தடைபடலாம். அதனால் இந்த பருவத்திற்கான சர்க்கரை உற்பத்தி முன்னுரைப்பு 32 மில்லியன் டன்னுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய அரசாங்கம் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கிறது. உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் அது உதவும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
1: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
1: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
2: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: முனைப்பு வரிகள் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிரைஸ்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஆனந்த மார்பம் சொன்னது கூட உங்களுக்கு தெரியாம மும்முரமா என்ன கைபேசியில மாத்திட்டு இருக்கீங்க? என்ன கூட பாக்காம ஆனந்த மார்பம் என் கூட சேர்ந்து சொல்லாம.
4: நிறைய பேர் ஆனந்தமா இல்லையே, கருப்பு படம் விளையாடணும்னு நிறைய பேர் வெறுப்புல இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. அங்க ஆர்ஜே பாலாஜி ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாரு. நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கோம், நம்ம வந்து ஷூட் பண்ணிருக்கிறோம், வெளியாகி மக்கள் அதை பிளாக் பாஸ்டர் ஆக்குவாங்க நினைச்சிருந்தேன். ஆனா இவ்வளவு சவால்கள் வந்திருக்கு, நிச்சயமா கடந்து வந்துருவோம் இந்த படம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட பேசியிருந்தாரு.
3: ஐயோ, இது என்ன மீண்டும் மீண்டுமா அப்படின்னு இருக்கு. முதல்ல ஜனநாயகன், இப்ப கருப்பு படம், இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு கூட்டணியும் ஒரு குழு இதற்கு பின்னால இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த ஜனநாயகன் படத்தை கசிந்த அதே குழு தான், அதே ஒரு கூட்டம் தான் இதையும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது.
4: உங்களுடைய அரசியல் புலன் விசாரணையை தூக்கி வச்சுட்டு
3: பாவமா இருக்கு இல்லையா? தயாரிப்பாளர்கள், அந்த நிறுவனம், அந்த படத்துல வேலை பார்த்த இத்தனை பேரு, அவங்களுடைய உழைப்ப சும்மா சொடுக்கு போடுற நேரத்துல அப்படி தூக்கி வீசுறாங்க.
4: சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தாமதமா வரும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த தாமதம் ஏன் வந்தது, வெற்றி அடைஞ்ச பிறகு நமக்கு தெரியும்.
3: ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தாமதம் உங்க வாழ்க்கையிலயும் ஏற்பட்டிருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய ஒரு செயலை நீங்க 10 வருஷத்துக்கு பிறகு செஞ்சிருக்கலாம், 5 வருஷத்துக்கு பிறகு செஞ்சிருக்கலாம். அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க பிறகு எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க.
4: என்ன மாதிரி நீங்களும் ஒரு லேட் ப்ளூமரா இருந்தா,
3: நானும் லேட் ப்ளூமர் தான். நானும் லேட் ப்ளூமர்
4: நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.
3: வெள்ளிக்கிழமை ஜாலியான ஒரு நாள், மழை பெய்தாலும் உங்களுடைய அந்த உணர்வு உணர்ச்சிகள் அப்படி சோகமா இல்லாம நல்ல புத்துணர்ச்சியா சூரியகாந்தி மாதிரி நீங்க பிரகாசமா இருக்க போறீங்க அடுத்த 4 மணி நேரத்துக்கு.
4: அதனால தொடர்ந்து ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சி கேளுங்க. நாங்க உங்க
3: சேட்டை கும்பல்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரிகாப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333338888
3: அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி.
4: என்ன காதர், நல்லதானே இருப்பீங்க? இப்ப என்னாச்சு இப்படி பேசுறீங்க?
3: 10 வயதுல காந்தி வேஷம் போடும்போது இப்படிதான் பயந்து பயந்து மேடையில நின்னு பேசினேன். அதன் பிறகு மைக்கையும் போட்டு உடைச்சிட்டேன்.
4: ஐயோ, ஏ
3: அங்க உடைஞ்சது என் தன்னம்பிக்கை. பயத்துல அதன் பிறகு நாளடைவுல எனக்கு உற்சாகம் கொடுத்து அடிக்கடி மேடையில தைரியமா போய் பேசினேன். என்னுடைய ஆசிரியர் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தனாலதான் இந்த மைக்கு பின்னால உட்காந்து நல்லா தன்னம்பிக்கையா பேச முடியுது.
4: ஆமா, எனக்கும் பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில படிக்கும் போது, உயர்நிலை முதலாம் வகுப்புல இருக்கும் போது ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த நேரத்துல எனக்கு அந்த டோஸ் மாஸ்டர், ஸ்பீச் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய இணைப்பாட வகுப்புகள்
3: வரும் படைப்பாளர்
0: பயிலரங்கு 2026.

0: முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
1: என்ன முடிய போகுதானே?
0: KFC இன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
1: என்ன சொல்றீங்க?
0: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
1: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
0: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC யில் மட்டுமே.

0: ஜாக்சன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நமக்கு ஏற்படுற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல், நம்ம செய்ய நினைக்கிற ஒன்றை செய்ய முடியாம போகுது. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை செய்யும் போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், பா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிருந்தோம்னா, அந்த முடிவை நம்ம எடுத்திருந்தோம்னா, நமக்கு 10 வருஷம் ஹிட் ஸ்டார்ட், அதாவது 10 வருஷத்துக்கான அனுபவத்தை பெற்றிருப்போமே.
2: நூர் ஜஹான், நானும் சேம் பிஞ்ச். அவங்க இப்ப 37 வயது அவங்களுக்கு இந்த வருஷம்.
1: சரி,
2: அவங்க இப்பதான் அவங்க டிப்ளமா செய்யலாம். இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க.
1: அதே போல இப்ப எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா இதை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கேன். என்னுடைய வாகன உரிமத்தை கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்திருக்கலாமோ அப்படின்னு பல முறை நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு 3 ஆண்டுகளா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், வாகனம் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா எப்போதுமே நினைச்சது உண்டு, சே நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துருந்தோம்னா நிறைய செலவு, வாகன கட்டணத்தை நம்ம மிச்சப்படுத்திருக்கலாம், நிறைய சேமிச்சிருக்கலாம். தனியார் வாகனம் எடுக்கும் போது அதற்கே 1000 வெள்ளி கிட்ட ஒவ்வொரு மாதமும் போகுதுக்கா. கண்டிப்பா உங்களால சம்மந்தப்படுத்த முடியும். நீங்க 1000 வெள்ளிக்கு மேலையும் செலவு செய்யுங்க நினைக்கிறேன் இதுக்கு மட்டும். அதனால அதை கொஞ்சம் நம்ம சேமிச்சிருக்கலாமேனு பல முறை நினைக்கிறது உண்டு.
2: நான் என்னுடைய டிப்ளமாவை 22 வயதுல ஆரம்பிச்சேன். என்னுடைய டிகிரிய வந்து இப்ப ஒரு 38 வயசுல ஆரம்பிக்கிறேன். இந்த 2 விஷயங்களுக்கும் நான் வந்து ரிகரெட் பண்ணதில்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாமதமா இன்னும் செய்யாம இருக்கேன். அது என்ன என்பதை பல பேருக்கு தெரியும்.
1: கல்யாணமா? ஆனா அது உங்களுடைய பட்டியல்ல இருக்கானே?
2: இல்ல, அது இல்ல,
1: அதுதான் இல்ல. சில பேர் காதல 40 வயதுல கூட கண்டுபிடிக்கிறாங்க காதல்.
2: நான் வருவேன்
1: பாட்டியா 40 வயசு உள்ளவங்க உங்களை அடிக்க போறாங்க.

0: களிமா
1: சொல்லுங்க.
0: நம்ம விரல்கள்ல நம்மளுடைய இந்த கால் விரல்கள்ல இந்த முடி இருக்கு பாத்தீங்களா, இது இருந்தா உங்களுடைய இருதய ஆரோக்கியம் சரியா இருக்குன்னு அர்த்தமா. சரியா போயிட்டு உங்க உடல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கு போனாதான் அந்த நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் போய் சேருது. அது இயல்பாகவே ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வளருதுன்னு நான் ஒரு அறிக்கையில படிச்சிருந்தேன்.
1: அந்த முடி வளர்க்கறதுக்கு நம்ம எண்ணெய் ஷாம்பு எல்லாம் போடலாமா?
0: உடற்பயிற்சி செஞ்சாலே உங்க ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். ரத்த ஓட்டம் சரியா இருக்கும் போது உடல்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லபடியா முடி வளரும்.
1: நேர்களே, அடுத்து உங்க விரல்களை பாருங்க. விரல்கள்ல முடி இல்லனா நீங்க ஆரோக்கியம் மற்ற ஒரு வாழ்க்கை முறையை
0: கடைபிடிக்கிறீங்க,
1: அதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம். அதனால சில மாற்றங்கள் செய்யுங்க, அவ்வளவுதான்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசில நீ சமைச்ச பிரியாணி செம்ம ருசி.
3: அண்ணா, பெரிய உணவகத்துல செஃப் நீங்க. அதான் இது அனார்கலி அரிசின்னு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி மத்த அரிசியை விட ரொம்ப நீளமா இருக்கும். அதுலயே கண்டுபிடிச்சிடலாம்.
3: வீடோ உணவகமோ ருசியான பிரியாணிக்கான ஒரே தேர்வு அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி அரிசி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் சையத் முகமது டிரேடர்ஸ், சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.

0: எப்படி இருப்பது? ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: ஹலிமா, த கோல்டன் ஏஜ் 40 and above சொல்லுவாங்க. 40 வயதுக்கு மேல வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இங்க பல நேர்கள் 40 வயதுக்கு மேலதான் திருமணம் செஞ்சிருக்காங்க.
0: நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன், நீங்க இதை சொல்லும் போது எனக்கு தெரியும். நேர்கள் பல பேரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி 40 வயதுக்கு மேல நாங்க கல்யாணம் பண்ணணும், நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமான ஒரு திருமண வாழ்க்கையில தான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க, ஊக்கம் அளிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். காது 40 வயதுக்கு மேல கல்யாணம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கை நல்ல ஒரு தரமான திருமண வாழ்க்கையா இருக்குதான் இல்லையா, அதுதான் முக்கியம். இல்ல சில பேரு ரொம்ப இளம் வயதுல கல்யாணம் பண்றாங்க, ஆனா அதுவே 30 ஆண்டுகளோ 20 ஆண்டுகள் ஏன் 5-10 ஆண்டுகள் கூட நிலைச்சு நிக்குமா என்பது கேள்விக்குறிதான். அப்படி இருந்துச்சுன்னா வெரி குட், சிறப்பு.
1: எனக்கு உற்சாகம் கொடுத்த சந்திரனுக்கும் ராஜனுக்கும் நன்றி.
0: இப்ப உங்களுக்காக பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சுங்க. பதிலுக்கு பதில் பாடல் இருந்த TM சௌந்தரராஜன் கூட வரும் பாடல். முதல் பாடலா இந்த தொகுப்புல இடம்பெற போகுது, கேளுங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் ஆறு டிஎம்ஐ வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றைய பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள், எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றதின்
3: முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். சைவ உணவகம்.
4: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
5: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
4: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
5: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
4: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 மிரிகாப்பில்.
5: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
6: ஜூன் 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-ap. மேல் விவரங்களுக்கு 6333888.
7: பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும்
8: ஒளியின்
9: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்களை கலந்துக்கலாம்.
8: தமிழ்ல தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்னென்ன?
9: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை எப்படி படைக்கிறது?
8: எவ்வாறு சமூக ஊடக காலையில் அறிவிப்பு செய்யறது?
9: இதெல்லாம் தெரிந்து கொள்ள நீங்க நிச்சயமா இந்த பயிலரங்களை பதிவு செய்யணும். சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 மீடியா காப்ல நடைபெறுது.
8: ஆமாங்க, நம்ம மீடியா காப்ல தான் நடைபெற போகுது. அதனால இப்பவே நீங்க பதிவு செய்யணும். மே 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி தான். ஆனா இதுல 9 வெள்ளிக்கான ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கு. ஜிஎஸ்டி கட்டணத்தோட சேர்த்து 147 வெள்ளி 50 காசு.
9: ஜூன் 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வெள்ளி. இதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி சேர்த்தா ஏறக்குறைய 163 வெள்ளி. அப்பா கூடிருச்சே,
8: ரொம்ப அதிகமான ஒரு விலையா இருக்குது. அந்த அதிகமான விலை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் குறைவான விலையில கொடுங்கப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதே பதிவு செஞ்சு கொள்ளுங்க. பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
9: வரவங்க எல்லாருக்கும் குடி பேக்கும் இருக்கு. மேல் விவரங்களுக்கு 6333388.
8: ஒலியின் வளரும் படிப்பாளர் பயிலரங்க 2026.

0: சந்தோஷமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் சூப்பர் சபாடு.
3: இந்த அங்கத்துல நம்ம ஒரு உணவை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். அது உங்களுக்கு பிடித்த உணவு எங்க கிடைக்கும், நீங்க பகிர்ந்துகிட்ட பிறகு அதனுடைய உருவாக்கம் எங்க முதல் முதல்ல அந்த உணவு உருவானது போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள இந்த செஃப்ஸ் ரெண்டு பேரும் காத்துட்டு
2: அதோட சேர்த்து அவங்க கொடுப்பாங்க தெரியுமா,
3: சில்லி பாடி,
2: சில்லி கருப்பு நிறத்துல இருக்கும்,
3: காரமா இருக்கும்.
2: அதுவும் இந்த ஒரு மழை காலத்துல அப்படிப்பட்ட ஒரு மீசோத்தோ, அந்த மீசோத்தோடைய அழகே சுவையே அந்த சூப் தான்.
3: தொடக்கப்பள்ளியில படிக்கும் போது கேண்டீன் போடுவாங்களே, முதல்ல அதுவும் 50 காசுக்கு பர்கர், பாதி வெட்டின பர்கர் இருக்கும், அது வாங்கி சாப்பிடுவேன்.
2: ஏன் அந்த பர்கரை பாதிய வெட்டி கொடுக்கறாங்க, முழுசா கொடுக்க
3: சின்ன வாய் எனக்கு, பிள்ளைங்களா சின்ன வாயா இருக்கனால பாதியா கொடுப்பாங்க. இப்ப முழு பர்கர் அப்படியே முழுங்கிடுவேன்.
2: சரி, இன்றைக்கான நம்ம பர்கர் பத்தி பேச போறது கிடையாது, மீசோத்தோ பக்கமா வாங்க. உங்களுக்கு பிடித்த மீசோத்தோ எந்த ஒரு கடையில நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க? பெஸ்ட் மீசோத்தோ இன் சிங்கப்பூர், ஆங்க சேர்ந்த மீசோத்தோ சிங்கப்பூர்ல எங்க இருக்குது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஃபேவரட், எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது, அதே போல நம்ம காதலுக்கும் இருக்குது இல்லையா?
3: என்னோட எங்க கிடைக்கும் பிறகு சொல்றேன்.
2: நானும் பிறகு சொல்றேன். நீங்களே நீங்க முதல்ல பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8 8

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஓர் அமெரிக்க டாலர்
4: ஒரு வெள்ளி 27 காசு.
3: ஓர் யூரோ
4: ஒரு வெள்ளி 49 காசு.
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 72 காசு.
3: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
4: 92 காசு.
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 33 காசு.
3: 100 இலங்கை ரூபாய்
4: 40 காசு.
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
4: 3 ringgit 9 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சூப்பர் சாப்பாடே.
1: சூப்பர் சாப்பாடு அங்கத்துல இன்று நம்ம மீ சோத்தோ பத்தி பேசிட்டு இருக்கோம்.
2: அதேதான் மீ சோத்தோ. உங்க வீட்டுல நீ நல்லா சமைக்கிற ஒருத்தரா இருக்கலாம், அல்லது இந்த ஒரு இடத்துலதாப்பா நல்ல ஒரு சூப்பு மீ சோத்தோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க
1: பத்மாவதி?
3: வணக்கம் ஹனிமா, பத்மாவதி பேசுறேன். நான் வந்து மீ சோத்தோ நல்லா சமைப்பேன். அது எத்தனை போட்டு செஞ்சாலும் வீட்டுல காலி ஆயிடும். எல்லாமே ருசியா இருக்கு சொல்லி சாப்பிட்டுருவாங்க.

0: பல இடங்கள்ல நல்ல தரமான சிறந்த மீசோத்தை நமக்கு கிடைக்கும். சற்று முன்பு நம்ம சொன்னது மாதிரிதான், வெட்டி வச்ச அந்த கோழி
1: சில்லிப்பாடி,
0: அந்த கருப்பு சில்லிப்பாடி, அதுவும் இந்த மாதிரி ஒரு மழைக்காலத்துல ஒரு மீசோத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் காதர்?
1: ஹலிமா, உங்களுக்கு பிடித்த மீசோத்தம் எங்க இருக்கு?
0: சரி சொல்லிடுறேன், ஒரு வெஸ்ட் கோஸ்ட் மார்க்கெட்ல தான் இருக்கு.
1: சரி,
0: ஜூல்ஸ் கார்னர். அவங்களுடைய மீசோத்தோடைய சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சூப்ல தான் அந்த ருசியே அடங்கியிருக்கு. அது நல்லா நல்லா அழகா செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும்.
1: அது சும்மா மசாலா போட்டு செய்யற சூப் கிடையாது, ஸ்டாக் போடணும்,
0: நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: கோழியோட அந்த சிக்கன் ஸ்கின்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு,
0: ஆமா ஆமா, சிக்கன் பிராத் அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால நீங்க எவ்வளவு தரமா சுவையா செய்யறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. அந்த ரெசிபிய நம்ம
1: சரியா பிடிக்கணும்,
0: ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு நேரம் எடுக்கும்.
1: மீசோத்தோ முதல் முதல்ல எங்க உருவானது என்கிற தகவல் வரலாறு இன்னும் சற்று நேரத்தில்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் ஆறு டிஎம்ஐ வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரிசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
4: என்ன கலா, நீ உன் வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்டேன்?
5: ஆமா ராஜு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டை விக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
4: ஏன் கலா?
5: இப்ப நான் வீட்டை வித்துட்டா நல்ல விலையில வேற வீட்டை வாங்க முடியுமா?
4: அதான் ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் இருக்கிறாரு, இந்த துறையில அவருக்கு 30 ஆண்டு அனுபவம் இருக்கு. வேற வீடு வாங்க முடியலன்னா இருக்கிற வீட்டை விக்க கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. உனக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க மைக்கேல் தான் சரியான ஆளு. இப்பவே அவருக்கு கால் பண்ணு. ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர்,
6: 9857 7441 9857 7441. மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
7: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
6: அண்ணா,
7: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
6: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
5: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும் உடச்ச தேங்காவ சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பாதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ணம் மாறி இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் வளவழப்பாகவும் தேங்காயில சில பகுதிகள் கருப்பு நேரத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.

0: சூப்பர் சப்பாடே. இன்று அங்கத்துல நம்ம மீசோத்தோ பத்தி பேசிட்டு இருக்கோம். மீசோத்தோ பலருக்கும் மழை காலத்துல சாப்பிடும் போதுதான் அந்த கிக் ஏறும்.
1: ஆமா, ஏன்னா அந்த சுவை ரொம்ப காரமா இருக்கும் இல்லையா. சில பேருக்கு நிறைய சில்லி போட்டு சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, இப்பதான் வயசு ஆக ஆக அந்த சில்லியுடைய அளவு குறைச்சிட்டேன். காதர்
0: வயத்துல பிரச்சனை வந்துருந்தேன்.
1: ஆமா ஆமா, இல்லன்னா ரொம்ப நெஞ்சு கறிக்கும், நமக்கு முடியாது.
0: இங்க மீனஹா என்ன சொல்றாங்கன்னா, ஏடம் ஃபுட் கோர்ட்ல மீசோத்தோ நல்லா இருக்கும். நூர்ஜஹான் ஜூரங் வெஸ்ட்ல மீசோத்தோ நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க.
1: சத்திய பாமா எங்க சொல்லிருக்காங்கன்னா, காலை வணக்கம் இல்ல அவங்க எங்க சொல்லல, நல்ல மழை பெய்துன்னு நமக்கே வானிலை அறிக்கை சொல்ல. ஆமாமா, நிறைய இடங்கள்ல நல்ல மழை பெய்யுது. சரி, மீசோத்தோ அப்படின்னு சொல்லும் போது இது எங்க இருந்து வந்துச்சு, சிங்கப்பூரா மலேசியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க இது ரெண்டு நாடுகளும் கிடையாது. இன்னும் பக்கத்துல இருக்கிற இந்தோனேசியா, இந்தோனேசியாவில்தான் இந்த மீசோத்தோ உணவு வகை உருவானது.
0: என்ன ஒரு அருமையான விஷயம்னா, இரண்டு கலாச்சாரங்கள் ஒன்றிணையது. அதாவது மீ இங்க இருந்து வருது, சீனால இருந்து வருது.
1: ஆமா,
0: சோத்தோ இந்தோனேசியால இருந்து வருது
1: பாத்தீங்களா.
0: சோ அங்க சீனால இருந்து வந்த மக்கள் இந்தோனேசியால குடி புகுந்து அங்க அவங்க கலாச்சாரத்தை இந்தோனேசியாவுடன் இணைக்கும் பொழுது இந்த மீசோத்தோ பிறக்குது.
1: ஆமா, ஒரு அமாங்கமேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு ஃபியூஷன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இத பலரும் விரும்பி சாப்பிடுறாங்க. ஜவானிய சமையல்ல தான் இந்த மீசோத்தோ அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சூராபாயால சில மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க இந்த குடியேறிகள் நீங்க பாத்தீங்கன்னா மதுரைசியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க இந்த மீசோத்தோ சாப்பாடை ரொம்ப பிரபலமா அந்த காலத்துல சாப்பிட்டுட்டு வந்தாங்களாம்.
0: சோத்தோனா ஆங்கிலத்துல ஸ்பைஸ்ட் சூப், அதாவது காரமான சூப் சொல்லலாம். இந்த சோத்தோல சோத்தோ அயாம் இருக்கு, சோத்தோ பத்தாவி இருக்கு, அதாவது நல்ல தேங்காய் பால செய்யப்பட்ட அந்த சூப், சோத்தோ மதுரா, சோத்தோ லம்முங்கன் அப்படின்னு பல விதமான சோத்தோ இருக்கு.
1: வித விதமா இருக்குதுப்பா. இது ஒரு பிரபலமான சுவையான நூடுல்ஸ் சூப் வகைதான். இதுல நறுமணம் உள்ள இந்த மஞ்சள் நிற மஞ்சள் தூள் கலந்த கோழி கறி சாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிக்கன் ப்ரோத். அதே நேரத்துல மற்ற சுவைகள் மற்ற உணவு வகைகளை சேர்ப்பது உண்டு.
0: அலிமா, எனக்கு பிடித்த மீசோத்தோ என்னுடைய வீட்டில் இருக்கிற செஃப் ஜரீனா அவங்க செய்ததுதான். அவங்க அந்த மீசோத்தோ செய்த பிறகு கூடவே இந்த கிழங்கு இருக்குல்ல பகடில், அதை
1: பகடில மறந்துட்டோங்க.
0: வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோக்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நீ என்றால் மோக்கி மிஸ்ட்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: நேரா அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம், நண்பகல் 12:00, மீடிகாப் ஒலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் முதுமை மறதியை தடுக்க உதவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டம் சோதிக்கப்படுகிறது. விளையாட்டுகள், நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மூலம் முதுமை மறதி அறிகுறிகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு தடுக்க அது உதவும். முதுமை மறதியை குணப்படுத்த தற்போது மருந்து ஏதும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் மருந்து அல்லாத வேறு வழிகளில் முதுமை மறதிக்கு சிகிச்சை அளிக்கும் வழிகளை ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. பிரெயின் ஹெல்த் புரோகிராம் எனும் செயற்கை நுண்ணறிவு திட்டம் முதுமை மறதியால் பாதிக்கப்பட்டோர் விளையாட்டுகள் மூலம் படிப்படியாக அவர்களின் நிலையை மேம்படுத்த உதவுகிறது. ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் தேசிய இயக்கம் குடும்பங்களுக்கிடையே பிணைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. பல்வேறு தலைமுறையினருக்கிடையே பிணைப்பை வலுவாக்கி குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருக்கச் செய்ய அந்த இயக்கம் பாடுபடுகிறது. குடும்பங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவுவதற்கு அப்பால் வலுவான சமூகத்தை உருவாக்கவும் உதவவிருப்பதாக ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் கூறியது. சிங்கப்பூரில் பிள்ளை பிறப்பு விகிதம் குறைந்து மூப்படைவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வேளையில் அது முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த 3 ஆண்டுக்கு குடும்ப அடிப்படையிலான தொண்டூழியம், அதிகமான குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் உதவுவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். குடும்பங்களுக்கான பல நடவடிக்கைகள் 1 மாதத்திற்கு இடம்பெறவுள்ளன. வாழ்வில் எல்லா நிலைகளுக்கும் தேவையான திறன்களை மக்கள் அங்கே கற்றுக்கொள்ளலாம். இளையர்களுக்கும் மனத்தளவில் இளையர்களாய் திகழும் மூத்தவர்களுக்கும் ஏற்ற நிகழ்ச்சிகள் தீவு முழுதும் நடத்தப்படும். சிறப்பான தருணங்களை பதிந்து பொக்கிஷமாய் பொதிந்து வைத்துக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். இம்மாத இறுதியில் தொடங்கும் ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் இயக்கத்தின் விழா அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை தொடரும். மவுண்ட்பேட்டன் ரோட்டில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் வெள்ளம் வடிந்துவிட்டது. பியூபி தேசிய தண்ணீர் அமைப்பு அதை தெரிவித்தது. சிங்கப்பூரின் பெரும்பாலான பகுதிகளில் காலையிலிருந்தே மழை பெய்கிறது. ஆம்பர் ரோட்டுக்கும் தஞ்சோங் காத்தோங் ரோட் சவுத் ரோட்டுக்கும் இடையே உள்ள பகுதியை தவிர்க்கும்படி காலை 10:30 அளவில் பியூபி கேட்டுக்கொண்டது. அடுத்த கால் மணி நேரத்தில் அந்த பகுதியில் வெள்ளம் வடிந்துவிட்டதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் டீப் ஃபேக் எனும் போலி தோற்ற காணொளி மூலம் நடத்தப்பட்ட மோசடியில் ஒருவர் சுமார் 5 மில்லியன் வெள்ளியை பறிகொடுத்திருக்கிறார். பிரதமரும் அரசாங்க அதிகாரிகளும் இணையத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது போன்று போலி தோற்ற காணொளியை பயன்படுத்தி மோசடி நடத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளுடன் பழக்கமுள்ள வர்த்தகர்களை குறிவைத்து அத்தகைய மோசடிகள் நடத்தப்படுவதாக காவல்துறை கூறியது. பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் ஜூம் செயலி வழியை சந்திக்கும்படி பாதிக்கப்பட்டவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கிக் கணக்குக்கு பணத்தை மாற்றிவிட்ட பிறகே ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர் உணர்ந்திருக்கிறார். அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் போல் நடித்து செய்யப்படும் மோசடிகள் குறித்து மிகுந்த கவனமாய் இருக்கும்படி காவல்துறை எச்சரித்திருக்கிறது. மலேசியாவின் ஜோஹூர், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படலாம். பாரிசான் நேஷனல் எனும் தேசிய முன்னணி கூட்டணி பொது தேர்தலில் எழுச்சியுடன் மீண்டு வர அது உதவலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அன்னோவின் 80ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் ஜொஹூரில் நடந்ததால் அந்த மாநிலத்தில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படலாம் என்ற ஊகம் எழுந்திருக்கிறது. 2028 ஆண்டுக்குள் மலேசியாவில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாநில தேர்தல் தனித்தனியே நடத்தப்படுவது, குறிப்பாக தேசிய முன்னணிக்கு செல்வாக்குள்ள ஜொஹூர் மாநிலத்துக்கு முன்கூட்டியே தேர்தல் நடந்தால் அது சாதகமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை சீனா நிறுத்தி வைக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சீனா அது குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. 2 அதிகாரத்துவ பயணமாக திரு டிரம்ப் சீனா சென்றிருக்கிறார். இன்றும் அவர் சீன அதிபரை சந்தித்து பேசுகிறார். நேற்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாய் அமைந்திருந்தது என்று திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்க சீன இருதரப்பு உறவு உலகில் மிகவும் முக்கியம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறினார். சீனாவுடனான வர்த்தக பேச்சு சென்ற முறையை விட சிறப்பாய் அமைந்தது என்று திரு டிரம்ப் கூறினார். சென்ற முறை சீனாவுடன் 36 உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டன. இம்முறை அதைவிட அதிகமாக ஒப்பந்தங்கள் செய்யப்படும் என்றார் அவர். ஆனால் அவை பற்றி அவர் விவரித்து சொல்லவில்லை. அமெரிக்காவிடமிருந்து சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பொருட்களை சீனா பெருமளவு வாங்கிக் கொள்ளும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தம் அமைச்சரவையை மாற்றியமைத்திருக்கிறார். திரு ஸ்டார்மர் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற குரல் வலுத்து வரும் வேளையில் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். பிரிட்டிஷ் சுகாதார அமைச்சர் வாஸ் ட்ரீட்டிங் நேற்று பதவி விலகினார். இருப்பினும் அது அதிகாரப்பூர்வமாக தலைமைத்துவ போட்டிக்கு வழியமைக்கவில்லை. அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சித் தேர்தலில் பிரிட்டனை ஆளும் தொழிற்கட்சி மோசமாக தோல்வியடைந்தது. ஸ்டார்மர் அரசாங்கத்தின் தவறான முடிவுகளும் சர்ச்சைகளும் அந்த தோல்விக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மான்செஸ்டர் மேயர் ஆன்டி பர்னம் மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல முயல்கிறார். அதற்கு ஏதுவாக மேக்கஃபீல்டு தொகுதியின் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோஸ் சிமன்ஸ் பதவி விலகிறார். அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294. வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாடிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாடிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

0: படத்துல இருந்து ஹரிச்சரன் சுஜித்ரா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்கும் மழைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, மழை எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ்க்கும் 31 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60.95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். அடுத்த 4 நாட்களுக்கும் மழைதான்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகா அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
3: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
0: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
3: விலை
0: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
4: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
5: Sunset Fun
0: ஆனந்தம் அரபம்.

0: மதராச பட்டின படத்துல இருந்து ரூப்குமார் ராத்தோடு ஹரிணி என்ஜியோட மாயா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இப்ப உங்களுக்காக.
1: போக்குவரத்து நிலவரம்
2: CTE எனக்கு செல்லும் SLE எங்கு உல்லன்ஸ் அவென்யூ 12 பிறகு 4 தளத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
0: ஜேபிக்கு நீங்க உல்லன்ஸ் செக்மெண்ட் வழியா போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப போக்குவரத்து நெரிசலை நீங்க எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170X இப்ப மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. உட்லன்ஸ் அவென்யூ 3 உட்லன்ஸ் சென்டர் ரோடு அந்த வழியா இப்போ இந்த பேருந்துகளை நீங்க எதிர்பார்க்கலாம். செக் பாயிண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃபல்ஸ் போலவர்டை நோக்கி செல்லும் ரெஃபல்ஸ் போலவர் ரிபப்ளிக் அவென்யூக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
3: தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீங்கள் FIFA உலகக்கிண காற்பது போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்த
2: மாரம்பத்துல
0: தமிழ் சார்ந்த ஒரு வார்த்தை, ஒரு பாடல் வரி, இல்ல ஒரு பழமொழியை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த வரிசையில இன்றைக்கு என்னுடைய கண்ணில் பட்ட ஒரு பழமொழி, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழிய இப்ப சொல்றோம். தம்பி அடிய பத்தி பேசுறாங்களா, ஒரு எட்டும் ஒரு ரோத்தானு போடுறண்ட அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல வேற ஒரு அர்த்தம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா?
2: அதாவது வாழ்க்கையில பல தருணங்கள்ல வாழ்க்கை லெப்ட் ரைட் சென்டர்னு நம்ம அடினு அடிக்கும், அதை குறிக்குதோ?
0: அதை குறிக்குதா இல்ல வேற ஒரு விஷயத்த குறிக்குதா அப்படின்னு நீர்வழி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப இதை இப்படி பயன்படுத்துறோம், அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு, ஆனா எதை பற்றி அவங்க குறிப்பா பேசுறாங்க, இதன் உண்மையான பழமொழி என்ன?
2: ஏன் அடிமா அவ்வளவு வயலண்டா இருக்கீங்க?
0: நான் எங்கப்பா வயலண்டா இருக்கேன்? பார்க்க போனா நான் தான்
2: சாதுவான ஜீவராசிகள் ஒன்று, கன்று போல, பசு கன்று போல.
0: சாது மிரண்டால்
2: காடு கொள்ளாதே.

0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்களி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லுவா வேணும். சூப்பர் மனு, சூப்பர் சுவை, அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நான் பேச மாட்டேன், இந்த ஹேங்கர், இந்த பெல்ட், இந்த ரோத்தா பேச.
4: உங்களுடைய குடும்பத்துல அண்ணன் தம்பி இந்த மாதிரி அடி வாங்க போது யாரும் உதவ பண்ண வர மாட்டாங்க, அதான் அர்த்தம்.
3: நடக்கிறது
4: அதுல ஒரு சந்தோஷம்
3: அண்ணன்
4: தம்பி உறவுகளை குறிக்குது. அடி என்பது ஏதாவது ஒரு உறவை தான் குறிக்கணும்.
3: எந்த உறவை பற்றி பேசுறாங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யுங்க 9678968. காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழடியிலே. முதல்லே வளமை போலென்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பா மலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக பக்கீர்சா குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தக்கீர்சா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. தைப்பூச தினத்தினையொட்டிய திருமுருகன் புகழ் மாலை பிரபாகர் குழுவினர் பாடியது.

விட்டது தைப்பூச தினத்தினையொட்டிய திருமுருகன் போல் மாலையாக பிரபாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டி ஜி சேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் டி ஜி சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக தசமி ஃபாத்திமா குழுவினர் பாடியது.

டிஎம் சவுந்தரராஜன் பாடிய கிருஷ்ண காலத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8 மணி, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7 மணி. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு ரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
1: வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருகிறது தெரியுமா? வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவேனிற் காலமாக பிரித்தனர். வைகாசி என்பதை விகாசம் என்று கூறப்படுவதுண்டு. விகாசம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசியே வடமொழியில் வைசாகம். வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்று அழைப்பார்கள். தமிழ் கடவுள் முருகன் அவதார தினம் கொண்டாடப்படுவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நாளில்தான். நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகன் கோவில்களில் பால் குடங்களை எடுத்து வந்து அபிஷேகம் செய்வார்கள். முருகனது தனிப்பட்ட விழாக்களில் விசாகமும் ஐப்பசி சஷ்டியுமே மிக முக்கியமானவை. சூரபத்மன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபிரானிடம் சென்று முறையிட்டனர். உடனே அவர்களை காத்திருள சிவன் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார். இந்த தீப்பொறிகள் வாயு அக்னி முதலிய தேவர்கள் மூலம் கங்கையில் கொண்டு போய் விடப்பட்டன. கங்கையோ அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்து அங்கு வந்து சேர்ந்ததும் அவை வைகாசி விசாகத்தன்று ஆறு குழந்தைகளாக மாறின. காத்தியை பெண்கள் அக்குழந்தைகளை வளர்த்தனர். ஆறு முகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தருளினர். வைகாசி விசாக நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்து விடுமென்றார். இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூசைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன. இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தல் நன்று. ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிலம் நரசிங்க மூர்த்தி வைகாசி விசாகத்தில் தான் சந்தன காப்பை களைந்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார். அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் தான் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும். இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம், வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணம் செய்ய, சீமந்தம் செய்ய, காது குத்த நல்ல நாட்கள் உள்ளன. வைகாசியில் தான் வியாசர் தங்க தட்டில் அவதரித்தார். இந்த மாதத்தில் தான் நம்மாழ்வார், சேக்கிழார், திருஞான சம்பந்தர், காஞ்சி மகா பெரியவர் ஆகிய மகான்களின் அவதாரம் நிகழ்ந்துள்ளது. புத்தர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமியில்தான். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பாற்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டதும் வைகாசி மாத ஏகாதசி அன்று. இறைவன் அதை காத்தது துவாதசி அன்று. தேவர்கள் அமுதத்தை உண்டது திரையோதசி பௌர்ணமி நாளில்தான். வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு. ஏகாதசி, துவாதசி, திரையோதசி பௌர்ணமி திறங்களில் செய்யப்படும் தானத்துக்கு எண்ணற்ற பலன் கிட்டும் என்பது ஐதீகம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவு திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜியா நடேசன்.
2: ஆறாம் மரத்தின் இந்த நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை கடவுளால் ஆக இந்த மாசம் அன்னமரியாளின் மாதமாக கணக்கப்படுவதால் வணக்கம் அரைவாசி மாதம் வணக்க மாதமாகின்றது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்ற இறை வார்த்தையை முழுமையாக நம்பிய மரியன்னை இறைச்சி தேஜையுடனே ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளையில் ஆண்டவர் முழனே என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவனின் தாயாகவும் பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள். இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியடைந்த மரியன்னை தான் பெற்ற இறையருளை மற்றவர்கள் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள உடனே எலிசபெத்தின் வீட்டுக்கு விரைந்து சென்றார்கள். மரியன்னே எலிசமித்த மாளின் இல்லம் சொல்லுவது அங்கே இருந்தவர்கள் அனைவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். மரியன்னின் வாழ்த்தையை வாழ்த்தை எலிசமித்து கேட்டு உழுதார். வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அதேபோல் குடும்பம் சிவமாலை சபிக்கும் போது நமது இல்லத்துக்கு வருகின்ற மரியனை நமக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றார்கள் என்பதில் ஐயமில்லை. அன்று இயேசுவை பெற்றெடுத்த மரியன்னை மாற்றுக்கொண்டிருக்க போக தயங்கவில்லை. ஆகவே மதுநிலம் மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் நாம் இறைவனை நம்பி வாழ்கின்ற தாழ்மையான உள்ளத்தோடு மரியன்னே வாழ்த்துவோமாயானால் மரியன்னை நம்மில்லம் வருவார்கள். மண்ணில் மரியன்னை தரிசனம் மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவே. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. அண்ணன் ஜெயமலே இருந்து ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
3: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா. நீங்க எப்படி?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
3: துன்பங்களும் தொடர்ந்தாலும் சோதனை வேதனைகள் நோய்கள் வந்தாலும் நம்மை படைத்த இறைவனை மறக்காமல் இறைவனை மனத்தூய்மையோடு வழிபட்டு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். திறமைகளை முன்கொண்டு வரவும் நல்ல சிந்தனைகள் சொல்லவும் வாழ்க்கை அனுபவத்தை சொல்லவும் இளமையிலிருந்து முழுமவரை வாழ வைத்துக் கொண்டு இருப்பவென்றும் இருக்கின்றனும் இறைவன் தான். வாழ்க்கை ஏது வந்தாலும் மன வலிமையோடு வாழ வேண்டும். வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். நம் செயல்பாடுகள் சரியில்லை என்றால் துன்பங்களும் பல சோதனைகளும் வரத்தான் செய்யும். இறைவன் குறை சொல்லாமல் வாழ வேண்டும். அன்றும் இன்றும் இனி வாழப்போற காலத்திலும் இறைவன் தான் பக்க துணையாயிருந்து பாதுகாத்து வாழ வைக்கப் போகின்றான். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவார். வாழ்க்கையில் நல்லதை செய்தோமா, கர்மம் தானம் செய்தோமா, வாழ்க்கை வரமுறை வாழ்ந்தோமா, இறைவன் என்றுமே கைவிட மாட்டான். இறை நம்பிக்கோடு வாழும் போது வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டு இறைவனை முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் எதையும் எதிர்பார்க்க முடியாது யாரிடம். நோய்கள் வந்தாலும் இறைவன் தான் குணமாக்கி வாழ வைக்க போகின்றான். இறைவன் தான் இறைவன் தான் எதையும் தாங்கும் வல்லமையும் கொடுப்பது இறைவன் தான். இறைவனை மறக்காமல் வாழும் போதும் இறைவன் நல்லதே செய்து கொண்டே இருப்பார். எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழ வேண்டும். மற்றவர் குடும்பத்தில் தலையிடக்கூடாது. இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். இல்லற நல்லறமாகவும் யாரோ ஒருவர் ஒற்றுமை அமைதி பொறுமை கலை கலாச்சாரத்தோடு வாழும் போது நம் செயல்பாடுகள் சரியாயிருந்தால் இறை ஆசியுடன் வாழலாம். இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை. அதனால் இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து காலை மாலை இறைவனை வணங்கி வழிபட்டு நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கட்சியில் ஒரு அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சோதனை அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
4: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்லமா இருக்கிறீங்களா பாலன்?
4: நன்றி ராஜாண்ணா. பட் நீங்க கலையத்துல நீங்கள்
0: எல்லோரும் நல்லமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
4: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண திறந்த தேவகுமாரனை கிருதியத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சோழங்களையும் விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளுடைய குடும்பத்துக்கும் உயிர் தெழுந்த ஜேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்கும் சொல்லி ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் பார்த்து கொண்டு ராஜாண்ணா. புதிய ஏற்பாட்டில புனித லூக்காலின் சுவிசேஷம் 4 அதிகாரம் இறை வார்த்தைகள் 22-34 முடிய இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எல்லோரும் இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இந்த இயேசு ஜோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி தாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகும் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய்யென்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவரும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சமுண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டாரே அல்லாமல் மற்றொரு இடத்துக்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தாராகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவரும் சுகமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவர்களை கேட்டபொழுது கோபம் மூண்டு எழுந்திருந்து இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து இயேசுவை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசுனுடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் இயேசுனுடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நன்றி, வணக்கம். ராஜாண்ணா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா எங்க இருக்கிறது? நாங்கள் வானொலியை விட்டுட்டு நலமா இருக்கலாது, நலமோட இருப்போம் என்று உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் உரையும் 94வது அதிகாரம் சூது. வேண்டத்த வென்றினும் சூதினை வென்றது ஊம் தூண்டில் பண் மீன் விழுங்கி அற்று. தான் வெல்லும் ஆற்றில உடையவனாயினும் சூதாரலை விரும்பக்கூடாது. வெற்றியால் வரும் பொருளும் தூண்டில் இடும்பை இடையென்று மயங்கி மீன் விழுங்கினார் போன்றது. 1 எய்தி 100 இலக்கும் சூதற்கும் உண்டாங்கொள் நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு. ஒரு பொருளை பெற்று 100 மடங்கு பொருளை இழக்கும் சூதாடிகளுக்கு பொருளால் நன்மை பெறும் வாய்ப்பு ஏற்படுமோ? ஏற்படாது. உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் புறமேபடும். உருளுகின்ற கருவியால் வரும் பொருளை இடைவிடாமல் கூறி சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் போய் சேரும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூரியன் வறுமை தருவது ஒன்று இல். தன்னை விரும்பினார்க்கு பல துன்பங்களை செய்து புகழையும் கெடுக்கும் சூதுபோல் வறுமையை தரவல்லது பிறினொன்றும் இல்லை. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரையார் இல்லாது யார்? சூதாடும் கருவியும் ஆடும் இடமும் சூதாட்டத்தில் உள்ள திறமையையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருளும் உடையவராக இருந்தும் இல்லாதவராகிவிடுவர். இதற்கு பாண்டவர் சான்று. அகடு ஆரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார். சூதெனும் மூடியால் விழுங்கப்பட்டவர் இம்மையில் வயிறார உண்ணாமல் வறுமையில் நகர துன்பத்தை அனுபவிப்பர். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின் சூதாடு களத்தில் ஒருவருடைய காலால் ஒருவனுடைய காலம் கழியுமானால் அது அவனுடைய பழைய செல்வத்தையும் இயல்பான நட்பண்பையும் கெடுக்கும். பொருள் கெடுத்து பொய்மேல் கொளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. சூது உள்ள பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ள செய்து அருளையும் கெடுத்து இருமையிலும் துன்பம் தரும். உடை செல்வம் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளில். ஒருவன் சூதாடுவதை மேற்கொண்டால் புகழ் கல்வி செல்வம் உணவு உடையாகிய ஐந்தும் அவனை விட்டு நீங்கும். இளத்தொரு ஊம் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தொரு ஊம் காதற்று உயர். விளக்கும் போதெல்லாம் மேன்மேலும் விருப்பம் கொள்கின்ற சூதை போல் உடம்பும் துன்பத்தால் வருந்த வருந்த உயிர் மேன்மேலும் அதனை விரும்பும். நன்றி. தியட சக்கர செமுகம் என்றுளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை தியட சக்கரன்.

0: அறவாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க வென்றாரு. திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே என்கின்றது இன்றைய திருப்பாடு 47. இன்றைய நச்சை விவாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 16, திருவசனங்கள் 20-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகளும். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார். இப்போது நீங்களும் துயருகின்றீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்துவதில்லை, மாறாக எதற்காக வாழ்கின்றோம் என்பதை பொறுத்தே. இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளை பொறுத்தல்ல, அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பதை பொறுத்தே அமைகின்றது. இத்தகைய மகிழ்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது என்ற செய்தியை தெளிவாக விளக்குகின்றன இன்றைய நற்செய்தி. மகிழ்ச்சி புறத்தை சார்ந்தது என்று எண்ணினோம் என்றால் கடவுள் நம்மை சூழலின் கைதிகளாக படைத்து விட்டார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியைத்தான் இயேசு இன்றைய நாளில் தன் சீடர்களை பார்த்து கூறுகின்றார். இயேசு கூறக்கூடிய மகிழ்ச்சி அகம் சார்ந்தது என்பது உண்மை. ஏனென்றால் நம் அகத்தின் தன்மையையும் முதிர்ச்சியையும் வளர்த்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் சூழலை தாண்டி செல்வதற்கான வல்லமையும் சூழலினால் பாதிக்கப்படாத ஆற்றலும் நம்மிடம் இருக்காது. நம் அகமானது ஒரு விதையை போன்றது. விதை சூழலை பயன்படுத்தாமல் வளராமல் இருந்தால் அது அப்படியே இருக்கும். அதுபோலதான் மகிழ்ச்சி தன் சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். அதனால்தான் இயேசு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறினார். காரணம், சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் பேறுகால தாயின் வேதனை. இந்த சூழலை அவர் புரிந்து செயல்பட்டால் அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும். இதற்காக இயேசு இவ்வாறு கூறினார் என்றால் இயேசுவின் பிரிவு சீடர்களுக்கு வருத்தத்தை தரும் என்பதனை உணர்ந்தே இயேசு கூறுகிறார். நமக்கு எது மகிழ்ச்சி தருகின்றது? பணமா, கடவுளா, உறவுகளா? சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டும். வேளையிலே உலக மக்களின் அமைதிக்காகவும் சாந்திக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாட்டின் தலைவர்கள் புரிந்து வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கு நன்றிகள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமா இருக்கின்றோம். நன்றி,
3: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, சிதம்பர ரகசியம், உண்மை இருக்கும் இடத்தில் உற்சாகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும் இடத்தில் உயர் அறிவு பிரகாசிக்கும். இந்த உண்மை, உற்சாகம் மற்றும் உயர் அறிவு என இந்த மூன்றும் இணைந்து இருக்கின்ற இடமே இறைவனை அறிகின்ற உன்னதமான இடம். இவ்வாறு இந்த மூன்றும் குடிகொண்டுள்ள உன்னதமான ஒரே இடம் இந்த மனித தேகம். இப்படிப்பட்ட இந்த மனித உடலினுள்ளே வெட்டவெளியில் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற சிச்சகம்பரம், சிதம்பரத்தில் அதாவது சிதாகாசத்தில் ஆனந்த தாண்டவம் புரிகின்ற சிவமாக ஸ்ரீ நடராஜனின் திவ்யமான இருப்பிடம் இந்த மனித தேகத்தில் உள்ள இருதயமாகும். பிரபஞ்சமாகிய இந்த ஆடல் அரங்கத்தில் இடைவிடாது ஆடும் அந்த ஆடல் அரசன் ஆடவில்லையெனில் ஒருவன் வாழ்வது எங்கே? இப்படி மனித தேகத்தில் உள்ள இருதயத்தில் இறைவனின் ஆடல் மகத்துவத்தை அறிகின்ற ஆற்றல் ஞானிகளுக்கு மட்டுமே உண்டு. அவன் ஆடுவது ஆனந்த தாண்டவம். இந்த தாண்டவம் பல வகைப்படுகிறது. சிதம்பரம் கோயில் மூலஸ்தானத்தில் உள்ள நடராஜர் சிலை சிற்பத்தின் வலது பக்கமாக பார்த்தோமானால் அங்கு ஒரு திரை தொங்க விட்டிருக்கும். அந்த சிறியை எல்லா நேரமும் திறந்து வைத்து தரிசனம் செய்து வைக்க மாட்டார்கள். ஏனெனில் அதற்குள்ளேதான் சிதம்பர ரகசியம் உள்ளது. இதுதான் இந்த கோயிலின் முக்கியத்துவமும் புனிதமும் கூட. இறைவனின் உருவ தத்துவமான சிவலிங்க தத்துவத்தை மட்டுமல்லாது உருவமற்ற அந்த பரம்பொருளின் அரூப தத்துவத்தையும் எல்லையற்ற பரம்பொருள் எங்கும் விரிந்து வளர்ந்திருப்பதையும் இங்கு ரகசியமாக கூறப்படுகின்றது. ஆகாயம் எவ்வாறு உருவமில்லாமல் இருந்தாலும் பார்ப்பதற்கு உருவம் இருப்பதைப் போல் இருக்கின்றதோ அதுபோல இந்த பரம்பொருளும் உருவமற்றது. ஆனால் பார்ப்பதற்கு உருவம் இருப்பது போன்றுள்ளது. பரம்பொருள் எல்லையற்று பரந்து விரிந்து காணப்படுகின்றது என்பதனால் அதை ஆதியில் வாழ்ந்த மக்கள் உருவகப்படுத்தி வழிபாடு செய்யவில்லை. அதுவே நாளடைவில் சாதாரண மனிதனுக்கு இறைவனை வெட்ட வெளியில் வெளிப்புறத்தில் காட்ட முடியாது என்பதனால் ஒரு உருவத்தில் வடித்து கொடுத்து அவனுடைய திருப்திக்காக வழிபட ஏற்பட்டதுதான் இந்த உருவ வழிபாடு. காலப்போக்கில் வழிபாட்டில் இரு முறைகள் ஏற்பட்டன. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. அருவ வழிபாடு நிற்குண உபாசனை எனப்படும். அதாவது உருவமற்ற குணங்களற்ற வெட்டவெளியை வழிபடுவது. இது எல்லோராலும் முடியாதது. சராசரி மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. காரணம், கடவுளை அறிவினால் விசாரித்து அறிந்து மனம் உடல் உலகம் இவைகளை கடந்து தன்னுள்ளே உள்ள இருதயத்தில் அந்த தலைவனை அறிந்து அவனின் பரிபூரண பேரானந்தத்தை பெற எல்லோராலும் முடியாது. தங்கள் தவத்தாலும் தியான வழிபாடுகளாலும் அடைந்த ஒற்றை சாதாரண மனிதன் அடைய முடியுமா? வழிபாடுகளிலேயே மிகச்சிறந்த ஒன்றான இறைவனை தன்னுள்ளே காணுதல் எல்லாராலும் எளிதாக முடியாத ஒன்று. ஆனால் ஒருவனிடம் ஒரு உருவத்தை காட்டி இது போன்றுதான் இறைவன் இருப்பான் என்று அவனுக்கு அவனது உடலின் தத்துவங்களை ஆலயமாக அமைத்து அதன் கற்பகிரகத்தில் சிவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடும் ஒரு வழி முறைதான் இந்த சிதம்பர ரகசியத்தில் உள்ளது. இவ்வாறு அகத்தில் உள்ள சிவத்தை புறத்தில் வழிபடுவதை சிதம்பர ரகசியமாக கோயில் அமைப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். நலமாக இருக்கணும் ஷான். நீங்கள் நன்றி தாருங்கள் உங்கள் சிந்தனையை.
4: பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் இல்ல சத்யசாய் பவானி தேவி அலமுதம் வெள்ளிக்கிழமை அனைத்து அடிப்படை வசதிகள் இருந்தும் நவீன மனிதன் ஏன் அமைதியற்று இருக்கிறான்? இந்த அமெரிக்கான ஆன்மீக தீர்வு என்ன? பகவான் ஒன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். எளியவர் முதியவர் ஆண் பெண் சாமானிய மனிதர் குழவி என அனைவருக்கும் ஆசைகள் பொதுவானவை. இருப்பினும் உயர்ந்த நிலையை அறிய வேண்டும் என்ற ஆசை, உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை, ஒரு நல்ல மாணவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை, அல்லது தெய்வீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை போன்ற நல்ல ஆசைகளை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். மனிதன் இவ்வுலகில் வாழ வேண்டியிருப்பதால் அவனுக்கு ஆசைகள் இருப்பது மிகவும் இயல்பானது. ஆனால் அவனது ஆசைகளுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். கலியுகத்தின் தாக்கத்தால் அவனது ஆசைகள் எல்லா எல்லைகளையும் கலந்து விட்டதால் அவன் தனது அமைதியை இழந்து கவிப்பை அனுபவிக்கிறான். மனிதன் எல்லையற்ற ஆசைகள் அவனை பிணைத்து சிறைப்படுத்தும் சங்கல்களை போன்றவை. ஆசைகளால் கட்டுந்திருப்பதால் அவன் தனது சுதந்திரத்தை இழக்கிறான். விலங்குகளுக்கும் ஆகைகள் உண்டு. ஆனால் அவை மனிதனை போல இல்லையற்றவை அல்ல. விலங்குகளுக்கு ஒரு காரணமும் ஒரு காலமும் உண்டு. ஆனால் மனிதனுக்கு காரணமும் இல்லை காலமும் இல்லை. அதனால்தான் இந்த மனிதன் பல துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறான். மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றுக்கு பற்றாக்குறை இல்லை. அப்படி என்றால் அவரது தலைப்பிற்கு காரணம் என்ன? அளவுக்கு முறிய ஆசைகள் மட்டுமே அவனை அமைதியற்றவனாக்கின்றது. எனவே அவன் தன் ஆசைகளுக்கு ஒரு எல்லையை வளர்த்து கொள்ள வேண்டும். குறைவான காமங்களும் அதிக வசதியும் பயணத்தை இன்பமானதாக ஆக்குகின்றது. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தில் உங்களிடம் அதிகப்படியான சாமான்கள் இருக்கக்கூடாது. வேதாந்த வாழ்க்கையில் இது துறவு வைராக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இறைவனை நோக்கி சென்றால் உலகம் உங்களை விட்டு விலகி செல்லும். நீங்கள் உலகை நோக்கி சென்றால் இறைவனம் என்று தூரமாகி விடுவீர்கள். அன்று பகவான் திரையுடைய
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதய பூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள் அதனை தொடர்ந்து வர இருக்கின்றது. 12 ராசிகளுக்கான பல பலன்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும். ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
1: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
0: 17 வருடம் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவு சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: நேரம் சரியாக 8:32 ஐக்கியராஜ்யத்தில் 7:32 வானலையில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். மேசம் முதல் மீன ராசி வரை இன்று 15 தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமைக்கு உரியது.
3: சிவராத்திரி, மாத சிவராத்திரி இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. அதே மாதிரி கிரக நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா. ஃபர்ஸ்ட் மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல விதமான யோசனைகள் மனசில் தோணும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த காரிய வெற்றி ஆகும். சில தடங்கல்கள், யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அது வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து அடுத்த ராசிக்கு ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மாசம் வரைக்கும் அதை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பணம் சேர்க்கறது போன்ற விஷயம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. பண விவகாரங்களை கவனம் தேவை, யாரையும் நம்ப வேண்டாம். சில பேர் யதார்த்தமாக சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ஓ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு, அதெல்லாம் நமக்கு பொய்யா இருக்கும். அதே மாதிரி முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுவாங்க. அதனால் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயணமாக இருக்கும். ஞாபக மருந்து எப்போ பிறந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு சூப்பரான நாள். நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்டு நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தம்பி தம்பி தங்கையோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்லவர்கள் நட்பு மன திருப்தியாக இருக்கக்கூடியதாக. சில நேரம் பேசக்கூடிய விஷயத்தை இது பேசணும் இது பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுப்பாடை வச்சுக்கணும். இல்லைனா இடம் தெரியாமல் நம்ம வந்து பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். வணங்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு இன்றைய நாள் சூப்பர் நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விவகாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். உட்காந்து பேசினா எல்லா காரியங்களும் வெற்றி தானே சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசி அந்த காரியத்தை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில யோகங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் சில உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களை எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, உட்கார்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். பல பிரச்சனைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் மூலமான நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயா வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்குது. சில விஷயங்கள் முடிவு பண்ணும்பொழுது நாமளாக முடிவு எடுக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 20 நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். யாராவது பேசுகிறாங்க நம்ம கரெக்டு அதுவும் சொல்ல வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் வெற்றி அளிக்கும். நினச்ச காரியம் நடக்கும். இன்றைக்கி சூப்பரான நாள். நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் போவார்கள், இப்படிலாம் மனசில் வச்சுட்டு அயஸ் நல்லது நடக்குது, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிரைவேட் சம்பந்தமான சில கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையா தொழிலா, வேலையா தொழிலான்னு குழப்பம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தொழிலை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா இரண்டையும் பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறது மற்றவங்ககிட்ட கேட்டெடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தோணல் இருக்கும், அது கச்சிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனமாக இருக்க வேண்டும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலையில் தொழிலில் சில மாற்றங்கள் பண்ணுவீங்க, புதிய விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. ஆர்ட்ஸ் கலை சம்பந்தமான வியாபாரத்தை கலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி காரியம் நடக்காமல் வெற்றி தோல்வி இந்த மாதிரி தோல்வியை நிறைய பார்த்தவங்களுக்கு திருப்பி வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. தனுசுராசி என்பவர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மகரராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் பேசுவீங்க, ஆனாலும் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஆகும். அதை பற்றி பெருசாக வரி பண்ண வேண்டாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. காரியம் சொல்லிட்டு பண்ணால் அந்த காரியம் நடக்காமே இருக்குது. இதுக்கு பசாமல் சொல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் சொன்ன பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சில விஷயங்களில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணம், திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமான சில நன்மைகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். பார்ட்னர்ஷிப்பு, கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. கையெழுத்து போடுறது, சில டிஸ்கஷன்லாம் டிஸ்கஷன்லாம் பேசிக்கிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இந்த தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. பல நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா பல யோசனைகள், பல கனவுகள், பல கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இப்போ ஒரு விதமான டிசிஷன், ஏன்னா குரு பேச்சு ஆக போகிறது, அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவு ஏற்படும். ஸோ 20% கொஞ்சம் தெளிவாகுது சார், என்னமோ தெரில, ஒரு எனக்கு தெரியுது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நான் மாறிட்டு இருக்கேங்கிறது ஒரு தோணல் வந்து மனசில் தோணிட்டு இருக்கும். அதுமாதிரி தூக்கம் கெடும். சில நேரங்களில் இதை பண்ணக்கூடாதுன்னு அதே பண்ணிட்டு போய், உதாரணத்துக்கு செல்ஃபோன் பார்க்கக்கூடாது அதே பார்த்துட்டு இருக்குது, உதாரணத்துக்கு இதை கவனிக்கூடாது அதே கவனிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை. ரொம்ப உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த பாடங்கள் ஏராளம், அந்த பாடங்களை மனசில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் இறங்கினா அந்த விஷயத்தை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்தால் கண்டிப்பால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
4: சார், ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஏதாவது வகுப்பு தொடங்க இருக்கீங்களா?
3: இது அஸ்ட்ராலஜி கிளாஸ் இல்லை, இது கமலாத்மிகான்ற ஒரு கிளாஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸ். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி இருக்கும் பொழுது வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
2: அன்பு உறவுகள், இதுவரை மகேசை அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கேட்டீர்கள்? 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு உங்களை சந்தித்தார், அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. இன்று மங்களகரமாக பிறந்த நாள்களை மற்றது திருமண நாள்களை கொண்டு வேறு சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்புறவுகளினுடைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் இடம்பெற இருக்கின்றது.
5: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
6: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
6: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
7: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 02 78 85 04 35 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்துவிடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சப்பிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
2: நேரம் சரியாக 8:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:44 இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறுகின்றது. வாழ்த்துவோர்
8: வாழ்த்தலாம்.
2: உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் TRT தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் பத்மராணி ராயரத்னம்.
2: ஆனந்தமாக இருக்கின்றீர்களா?
9: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: உங்களோட புண்ணியத்துல கடவுளுடைய கடமையோடு இருக்கின்றோம்.
9: கடவுள் இந்த கிருவியால நலமா இருக்கிறோம் என்று சொல்லுங்க. ஓகே. இன்றைய தினம் ராவணன் மனைவி சிவகாமி மற்றது பிலோமினா கலிஸ்டா, அது ரெட்டையர்கள்.
8: மற்றது
9: சுதன் வாணி தம்பதியின் செல்வ புதல்வன் ஜாது. மற்றது சந்தோஷ் கல்யாணியின் மகன், அதாவது திருமதி பாக்கியநாதன் பேச்சி இனியா.
8: இனியா குட்டி
9: இவராக இருந்தாங்க. பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களோடு சேர்த்து நேசன் ரோசலின் தம்பதியர் தங்கள் திருமண நாளையும் கொண்டாடுகிறார்கள். அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீர் சிறப்பாக உன் பேர் புகழோட வாழ வாழ்த்து விடுகின்றாயா. நன்றி, வணக்கம்.
8: நன்றி சகோதரி. இந்த ஆறு பேர் தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இனி அவர்கள் ஜெர்மனியில எங்களுடைய பாக்கியநாதனுடைய பேச்சி, ஜது சுதன் வாணி தம்பதிகளுடைய ஜது பிரான்சில், மற்றது அவர்கள் யாழ்ப்பாணம் பிரான்ஸ், சிவகாமி ராகவனுடைய அன்பு மனைவி, அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சரி, நன்றி அம்மா.
2: இந்த தகவலை எங்களுக்கு அறிய தந்திருந்தார் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களை பிழைகள் விடாமல், பெயர்களை கொலை செய்யாமல் தமிழை தமிழாக உச்சரித்து சொல்லுங்கள். அன்புறவுகளை கேள்வி என்றால் திரும்ப கேட்டு சொல்லுங்கள். இந்த நேரத்திலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் ராஜா.
8: வணக்கம் திருமதி லாலா. நலமா இருக்கீங்களா லாலா?
10: நலமாக இருக்கிறோம் ராஜா. நீங்கள் எப்படி, நலமாக இருக்கிறீங்களா?
8: எனக்கு ஆசையா இருக்கு லாலா.
10: நன்றி.
8: அப்படியே நீங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா இருக்கணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லம்மா.
10: நீங்களும் தேக ஆரோக்கியத்தோட நிறைவாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு எல்லாம் இறைவனை பிரார்த்திட்டு கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிலோமினா கலிஸ்டா
8: சகோதரிகள்
10: சகோதரிகள் அடுத்து ஜது, மற்றது ராகவன் மனைவி
8: சிவகாமி,
10: சிவகாமி
8: மற்றது இனியா
10: இனியா இனியா ஐந்து இவர்கள் சீரன் சிறப்புமாக நோய் நொடியின்றி தேக ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிறைந்த அறிவோட நிறைந்த அழகோட நிறைந்த ஐஸ்வர்யத்தோட நிறைந்த அறிவோட அருளோட நெடூழி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்து இன்று திருமண நாளை கொண்டாடும் என்ன பேச
8: நேசன் ரொசாலி தம்பதிகள்
10: நேசன் ரொசாலி தம்பதியினருக்கும் அவர்கள்
8: மக்களியாக
10: பேர பிள்ளைகளையும் புட்ட பிள்ளைகளையும் குப்பாட்ட பிள்ளைகள் எல்லோரையும் கண்டு நீடூழி காலம் சகல சௌபாகியத்துடன் வாழ வேண்டும் வாழ்த்திக்கொண்டு உங்களை மீண்டும் விடைபெறுகிறேன்.
8: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி லாலா ரவி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
11: வணக்கம் ராஜா. நான்
8: ஆறுதலாக வடிவாக புலி கொண்டு விடாம வடிவா சொல்லுங்க.
11: இன்று திருநாளை கொண்டாடும் நேசன் குசால் இவர்கள் 16 சிவலிங்கங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்றவர்களையும் வாழ்த்தி கொண்டு அதை பிறந்த நாளை கொண்டாடும் புலோமினா கரிஸ்டா சொல்லி
8: கலிஸ்டா
11: கரிஸ்டா சிவகாமி இனியா இன்னொரு பேர் அந்த பேர் இருக்க சொல்லுங்க.
8: ஜது ஜது
11: ஜது அவர்கள் நால்வரும் இன்ன பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களை நாங்களும் நிறைவாக மன நிறைவோடு அவர்கள் வாழ்க வாழ்க என்று பிறந்த நல் நல் வாழ்த்துக்களால் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தி கொண்டு உங்களை வந்து விட வேண்டும். நன்றி, வணக்கம்.
8: ஐந்து பேர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ரெண்டு சகோதரிகள்
12: கொண்டாடிக்கொண்டிருக்கும் சிவகாமி ரெட்டை சகோதரிகளான பிலோமினா கனிஷ்டா இனியா ஜது ஐந்து பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி நேசன் ரோசலின் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடபெறுகிறேன். நன்றி,
8: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
12: நன்றி.
8: அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
13: இனிய காலை வணக்கம் அண்ணா.
8: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
13: இப்போ நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களுமே என் உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திருமதி சிவகாமி, ஜது, இனியா, பிலோமினா, அவ அந்த அந்த மற்ற சகோதரிக்கு என்ன பேர் அண்ணா?
2: கலிஸ்டா. கலிஸ்டா,
13: கலிஸ்டா, கலிஸ்டா, பிலோமினா, கலிஸ்டா, இவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி நேசன் ரோசாலி, இந்த
2: நேசன்
13: அவாக்கு என்ன பேரு?
2: ரோசாலின்.
13: ரோசாலினா, ரோசாலின் தம்பதிகளும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
2: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவைகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
13: நன்றி.
2: அவர் திருமதி சிவசுந்தலிங்கம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம்.
2: குணநாயகி சொல்லுங்கள். குணநாயகி,
14: ஓ என்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நேசன் ரொசாலி தம்பதிகளுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி சிவகாமி ராகவன், பிலோமினா கனிஷ்டா ரெட்டியர்கள், அடுத்து ஜது, இனியா, ஐந்து பேருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
2: நன்றி. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
14: நன்றி. வணக்கம்.
2: அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம்.
2: வணக்கம் சிவராணி, நலமா இருக்கிறீங்களா?
15: ஓம், நாங்கள் நிலம், அதை போன்று நீங்களும் நிலமா இருக்கீங்களா? வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் திருமதி சிவகாமி சகோதரிகள் புலோமினா, கலிஸ்டா, செல்வி, செல்வன், ஜது, இனியா ஆய்வருக்கும் எங்கள் குடும்ப சந்தை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றைய நாள் போல் இன்றென்றும் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்தோடு திருமண நாளைக்கு திருமண நாள் கொண்டாடும் எங்கள் நேசன் ரொசாலி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்களும் இறையாசியோடு அன்புள்ளங்களாக என்றும் நிலமோடு இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
2: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
16: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
16: நலம். நீங்கள்?
2: நல்லா இருக்கிறோம். நன்றி.
16: நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சிவகாமி, பிலோமினா, கனிஷ்டா, ஜது,
2: இனியா, இனியா,
16: இனியா ஐவருக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரோசாலி நேசனுக்கும் அன்பான திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்று நலமாக வாழவும் வாழ்த்தி விடவருகிறோம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
17: வணக்கம் ராஜா. நீங்க நலமாறுங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் அனைவருக்கும் சுவாமி ராகவன், பிலோமினா, கலிஷ்ட சகோதரிகள், ஜது, இனியா அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்துடன் திருமண நாளை காணும் நேசன் திரு திருமதி நேசன் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்ந்து திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி அம்மா. உங்களுக்கு நன்றிகள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு வாழ்த்தி அத்தனை அந்த ஒருவருக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிடம் ஒளிபரப்பு பாகம் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் தெரிவித்தார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இணை நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர்பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையில் இருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்டஈடு வழங்கப்பட உள்ளது. நட்டஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச காணி வேலை திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருவரன் பங்கு பெற்றதலுடன் நேற்று காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரில் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம்

புதன்கிழமை மற்றும் வியாழன் ஆகிய இரண்டு தினங்கள் மாலை மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு, கிள்ளச்சி மற்றும் வவனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலையமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட், இவருக்கு 20 வயது, இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்து போனார். சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்றும் அதிகாலை கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். இலங்கைக்கு வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக இருவர் உயிரிழந்து விட்டதாக அனட்ட முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நிலவி வரும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல் சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய இருக்கிறது. இந்திய செய்திகளில் உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 5 நாட்களாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் CNG எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் CBI காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவ கல்விக்கான நீட் UG 2026 தேர்வின் வினாத்தால் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்வை கணனி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண்ணாசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள்.
குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38 மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்ததாஸ் கொந்தோஷம் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 113 பேர் இறந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேசத்தில் பட்டா சாலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தங்களால் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் டெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக அரசியல் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இடையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணியை உருவாக்கி வருகின்றன. ஈரானிடமிருந்து அதிகம் எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். நீரிணையை திறப்பதற்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள் அதில் சேர வற்புறுத்துவோர்கள் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வாஷ் நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகியிருக்கிறது. தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அதன் 27 மீட்டர் நீளம், 27,000 கிலோகிராம் எடை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் ராய்ப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதட்டமாக இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேர்த்திருக்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய்,
சதம், இந்திய பிரமதியில் 128.28%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.69%. இந்திய பிரமதியில் 69.80%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலாங்கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேரி,
3: 11 à 13 rue Caille, 75 Mindy, Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை, நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள் அன்புறவுகளே. முயற்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களுக்கான பாடல்களை கேட்டு மகிழலாம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். காலை பொழுது நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அன்புறவு வணக்கம்.
2: உடல்
1: நலம் எல்லாம் எப்படி சதீஷ்?
2: இருக்கு.
1: என்ன கடவுளை கும்பிடு வைக்க கூட நீங்க?
2: என்ன
1: கடவுளை விரும்பி கும்பிடுவீங்க?
2: நான் முதல் பிள்ளையார கும்பிடுவேன், அம்மனை கும்பிடுவேன்.
1: பிள்ளையார்தான் உங்களுக்கு விருப்பமான கடவுள்?
2: முதல் டைமும் பிள்ளையார்.
1: எந்த நேரம் பிள்ளையார் வந்து விக்கிரங்களை நீக்கி
2: தருவேன்.
1: நன்றி சகோதரம். நன்றி சோதரம். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஸ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தோட்டம். இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரமேஷ். சத்தம் குறைவா வருது ரமேஷ். காரெல்லாம் போய் கண்டிருக்கேன். இந்த வாழ்க்கையே கார் தான் என்ன
1: பெரிய
0: அவலகாசம் அப்பா பழகி தந்தையே பிள்ளைக்கு பழகி இருக்கிறா
1: பழகி பிறகு
0: தண்டிச்சாமி
1: இல்ல இல்ல எனக்கு வந்தவர் ஐயர் சேர்ந்தவர். அவர் தான் முன்னுக்கு அப்ப கார் ஸ்டார்ட் பண்ண
0: மாட்டேன்னு
1: அப்ப எனக்கு பழகினவர் வந்து சொன்னார் நான் தள்ளுறன் நீ செகண்ட் கேர் போட்டு அடிக்கிறார்
0: என்ன பாடல ரமேஷ்.
1: நல்லதொரு
0: குடும்பம் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன் சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி ராஜன். நன்றி.
0: அவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: உழைத்த பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பரிசில் இருந்து நேரம் சரியாக 9:27 ஐக்கியராட்சியத்தில் 8:27 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தனல். காலை பூந்தனல் நிகழ்ச்சியை வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS Jewelry and Textile நிறுவனத்தின் நிறத்தில் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் உங்களை போல நம்மாக இருக்கிறோம்.
0: இன்று லீவு உங்களுக்கு?
1: இல்ல, ஒரே லீவ் தான்.
0: ஆ, வீட்டுலதான் இருக்கிறீங்களா? ஓகே.
1: வெளியே போகணும். அப்படியே போயிட்டு போய் இந்த திங்கள் ட்ரெயினுக்கு போறது இப்படி போகுது.
0: பொழுது போகுது. ஓகே, பொழுது போகட்டும். என்ன பாடல்?
1: சிப்புக்குள் முத்து படத்துல துள்ளி துள்ளி நீ பாடம்மா.
0: என்ன இங்க வந்துட்டீங்க? இங்க எங்கட இந்த புது பாட்டுக்கு வந்துட்டீங்க?
1: பழசு கேட்டா பழந்து சுலபாங்கள் புதுப்பாடம் கேட்டு பாப்போம்.
0: புதுப்பாடலும் எடுத்து கேக்குறீங்க. படம் பாத்தீங்களா சிப்பிக்கும் முத்து?
1: அது பாத்தன.
0: பாத்தீங்களா?
1: நல்ல படம்.
0: உங்களுக்கு யாரு பிடிச்ச நடிகர்?
1: ஏதோ பிடிச்ச நடிகர் சிவாஜி, ரெண்டாவது எம்ஜிஆர்.
0: நன்றி சகோதரம், உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மாலங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒலித்த பாடலை சகோதரர் பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:34 ஆகிய ராஜ்யத்தில் 8:34 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா அவர்கள், நல்லமா இருக்கீங்களா சித்ரா?
1: ஓம் அண்ணா, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நல்லமா இருக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.
1: நன்றி. என்ன, நீங்களும் நல்ல சுகமா இருக்க இல்லாமல் சுருக்கியதற்கு பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற பாடலை கேட்கிறேன்.
0: பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா?
1: ஆமா.
0: அது வெள்ளை நிலா, நிலாவுக்கு வெள்ளையா? நிலா பால் போல வெள்ளை
1: என்ன?
0: அதான் பால். பால் தான் உண்மையான வெள்ளை என்ன?
1: ஓம்
0: இறைவன் என்ன இந்த மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கான்னு பாருங்களேன். தத்து பாலாக்கி பால் சுத்த வெள்ளையா வந்து இப்ப கடவுளை போல ஒரு சக்தியை நாங்கள் இந்த உலகத்துல காணவில்லை. இந்த சாதாரண ஒரு கை விரல் இருக்கிற நிகம் இல்லையென்று நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த நிகத்தால்தான் சகலதையும் எடுக்கக்கூடியதாக இருக்கு கடவுள். கடவுள் ஒரு கம்ப்யூட்டர் இறைவே என்ற கம்ப்யூட்டர்ல கடவுள் என்ற கம்ப்யூட்டர் தெரியும். நன்றி. எப்படி நோர்வையில் காலநிலை?
1: பார்த்தும் கொஞ்சம் வெயில் வருது, ஆனால் காற்று அடிக்குது, குளிர்ச்சா.
0: அப்போ பூத்தோட்டம் பூந்தோட்டம் மரக்கறி தோட்டம் எல்லாம் இந்த மாதிரி
1: அப்படி இப்படி இருக்குண்ணா?
0: அப்படி குரண்டிகிட்டு
1: இருக்குண்ணா?
0: அட கொலை
1: வச்சிருக்கிறோம். பரவாயில்ல
0: பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல்

அடக்கம் மற்றும்

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் நோர்வேலிருந்து சித்ரா பவன் அவர்கள். நேரம் சரியாக 9:39 ஐக்கராட்சியத்தில், 8:39 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் அன்புறவு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். இந்த காந்த என்ன குரல் சொல்றது உங்களை? காந்த குரல் என்றா பெண்மை குரல். நலமா இருக்கிறீங்களா சுசிலா அம்மா? சுசிலா அம்மா அந்த பட்டத்தையும் வச்சு அப்படி சுசிலா அம்மா அந்த பாட்டை விரும்பி கேட்கிற ரசிகே பாடுற ரசிகே. அவன் குரல் என்றா காந்த குரல். அப்ப கமலமணி நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறான் உங்க இல்லத்து அரசர்? நல்ல சௌக்கியமா இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு. இப்ப என்ன பாடலை கேட்க போறீங்க? ஆனந்தமா? விண்ணிலா வானில் வரும் வேளையில். ஆஹா, பாலியினுடைய கவிதை வரியில, சுப்பையா நாயுடு இசையில, சுசிலா அம்மாவோட GMS உடைய பாடுற பாட்டு என்ன? பாலிக்குட்டி தான் எழுதினார் அந்த பாட்டு. நடித்ததும் கிடையாது. அழகு சிவாஜி ஜெய்சங்கருடைய பிடிச்சாள். ஜெய்சங்கரும் நல்ல ஒரு நல்ல ஆக்டர். ஜேம்ஸ் ஒன்று சொல்லுவாரு அந்த நாளையில ஒரு அடி தடி என்றா மன்னன் தான் கொண்டு வந்துருக்குவாங்க. அடித்தடி படங்கள் என்றா சும்மா மன்னன் மன்னன் மன்னன் வந்து MGR மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தவர். அவற்றை பேர் எல்லாம் வரையில பிள்ளை சடந்து பக்கா பாடு பார்க்காம மகனே சொல்லி மகனை படிப்பிச்சு டாக்டராக கண் வைத்தியத்தில் மகனும் இப்போ வேலைகளுக்கு நல்ல உதவி செய்தன் இருக்கிறார். வாத்தியாட்ட பேர் இருக்க மாட்டும். வாத்தியார் தான் கொடைக்கு வாத்தியார் தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவரும் அப்படி அள்ளி கொடுத்தது. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், அருமையான மனுஷன். கருணாநிதிட்ட போய் திமுக MGR பாடுற பாட்டு வந்தால் நீங்க சினிமா சிதறல் கேட்டால் தான் விஷயங்கள் வாங்க. ஜெயலலிதா விட்ட போய் பாஞ்சிட்டு அதில் குதிச்சுக்கும் ஜெயலலிதா விட்டு. அதுக்கு பிறகு கூப்பிட்டவராகும் பாத்தியார். அப்படி போகுது. நன்றி. எங்க போறீங்க இப்ப அவசரமா? நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை தருகின்றேன் கேட்டு மகளைகள். நன்றி. அவர் திருமதி கமலமணி நவராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை திருமதி கமலபணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா, எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிற? ரஞ்சி எப்படி இருக்கிறா?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
0: நல்ல இடத்துல வடிவ ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படி இருக்கும்.
1: எனக்கு ஒரு பாட்டு தான்,
0: உங்களுக்கு பாட்டு அள்ளி தர்றேன்னு விழ வேண்டாலும் உங்க கேளுங்க.
1: காற்று பூக்க சொந்தம்
0: யாரும் கூட உதவியாளரா? டெலிபோன் எடுக்கிறவா? செக்ரட்டரியா? எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க? 42 இயர்ஸ். அப்ப பென்ஷன் கொடுக்க இல்ல?
1: பென்ஷன் கனகாலம் கிடக்கு.
0: கனகாலம் கிடக்கு. ரைட், நல்ல அமைதியா வேலை செய்யறா உங்களுக்கு? நீங்க காதலிச்சாக திருமணம் செய்தீங்க அல்லது பிசியா செய்தீங்க? காதலிச்ச மாதிரி சொல்றாங்களா? கெட்டிக்கார், நீங்க ஒரு காதல் மன்னன்.
1: என்ன
0: ஓ, அந்த காலம், அந்த காலம் படிவான முடியும் தானே? ஓகே, அப்ப உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கண்ணா கேட்டு மாளுங்கள். நன்றி. அவருங்கள் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: நேரம் சரியாக 9:52 ஐக்கியராஜ்யத்தில் 8:52 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தேவி. அன்றால் நலமா இருக்கிறீங்களா தேவி?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி.
1: நலத்துக்கும் இறைவன் துணை புரியட்டும்.
0: என்ன கண்டுங்களா தேவி? என்று நங்கியாலும்
1: நான் படிக்கிறதே குறைவு. முந்தி தொடக்க நாங்களும் முன்கடப்பாடு. உங்கட பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, இருக்கிற இடத்துலயும் இல்ல. அவை வேறு சில இடங்கள்ல இருக்கும் குறைவு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அப்படித்தான் அது பழகிட்டு
0: தாமதியாக இருக்கிறீங்க.
1: நாங்கள் வெளியில போனாத்தான் எங்களுக்கு தெரியும். வரும்பாரதும் இல்லை, நாங்களும் போறதும் இல்லை. வழியில கண்டால்
0: ஏழாலையில படிக்கிறீங்க. பிறந்த இடம்?
1: பிறந்த இடம்
0: அதுதானா?
1: கிட்டத்தான்.
0: கிட்டத்தான். ஓகே, சந்தோஷம். நல்லபடியா இருங்க. எவ்வளவு காலமா இருக்கிறீங்க பிரான்ஸ்ல?
1: கிட்டத்தட்ட
0: 30 வருஷங்களா இருக்கிறீங்களா? ஓகே, நன்றியம்மா. என்ன பாடல் தேவி?
1: சொன்ன புலிகால் படத்தில சும்மா காத்து வாக்குல விழுகிற பாட்டுகள்
0: சேர்ந்து கேப்பீங்களா?
1: பிள்ளைகள் அதுகள் தமிழ் கலைப்பினம் இந்த தமிழர்களுக்கு அவைக்கு இருக்கு.
0: பாட்டு அந்த மாதிரி ரசிச்சு
1: கேட்பாருங்க.
0: சிலருக்கு அந்த டிஎன்ஏல இருக்கிற சக்தி சகோதரி. பாட்டு கச்சேரிகள் அந்த மாதிரி பாடுவேன். அம்மா அந்த மாதிரி அது பரம்பரையா வரவணும் சோதர. இல்ல சிலருக்கு வந்து அதை பற்றி தெரியாது. என்ன தெரியாது பாட்டு? சும்மா போட்டிருக்கும் பாட்டு, சும்மா அது தண்டு பல வானொலி பாடிக்கொண்டு இருக்கும். அவர்கள் தங்களோட வேலையை பார்ப்பார்கள்.
1: பாட்டு கேட்கறது
0: பாட்டும்
1: கேட்கறதும் இல்ல, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. பிள்ளையா கேப்பினம் பாட்டுகள். அவை கொஞ்சம் புத்தகங்கள் வாசிக்க மகள் எல்லாம் புத்தகம் தான் கூட.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை திருமதி தேவி என்றவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சூரியில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கும் அவர் இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர்,

சாசல் கார்ஜுலா கோணிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்து அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவரெலியா கக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்ட குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கும்புருப்பட்டி பகுதியில் வீடற்றவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டெடுத்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் தெரிவித்தார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இணை நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர்பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எதிர்வரும் 19 தேதி முதல் 22 தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையில் இருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்ட ஈடு வழங்கப்பட உள்ளது. நட்ட ஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச காணி வேலை திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருவரன் பங்கு பெற்றுதலுடன் நேற்று காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரில் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் புதன்கிழமை மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்கள் மாலை மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலையமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட் இவருக்கு வயது 20 இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்து போனார்.
சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்றும் அதிகாலை கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். இலங்கைக்கு வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக இருவர் உயிரிழந்து விட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நிலவி வரும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல் சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய இருக்கிறது. இந்திய செய்திகளில் உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 5 நாட்களாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் CNG எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் CBI காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவ கல்விக்கான நீட் UG 2026 தேர்வின் வினாத்தால் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்வை கணனி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண்ணாசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38 மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்ததாஸ் கொந்தோஷம் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 113 பேர் இறந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேசத்தில் பட்டா சாலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தங்களால் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் டெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது.
சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. கெய்டியின் தலகரமான போர்ட் ஆஃப் பிரின்ஸில் குண்டர் கும்பல்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 78 பேர் அங்கு இறந்ததாகவும் கெய்டியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 66 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள், அவர்களில் 5 பேர் ஆண்கள், 4 பெண்கள், 1 சிறுமி என்று தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக அரசியலில் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இடையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணியை உருவாக்கி வருகின்றன. ஈரானிடமிருந்து அதிகம் எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். நீரிணையை திறப்பதற்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள், அதில் சேர வற்புறுத்துபவர்கள் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வாஷ் நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகியிருக்கிறது. தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. அதன் 27 மீட்டர் நீளம், 27,000 கிலோகிராம் எடை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் ராயப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதற்றமாக இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேர்த்திருக்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.28 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.80 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இயலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: BT Superstore Garla Gonne Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mélodie et Tordre-Gelke BT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolivisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசே 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

பிரதி வெள்ளிக்கிழமைகளில் வானிலையில் பலம் பெறுகின்றது. 10-15 11 மணி வரை வானொலிக்கு பலம் பெறுகின்றது. வெள்ளிமலர் வெள்ளிமலர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மங்கள இசையோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து அதனைத் தொடர்ந்து காயத்ரி மந்திரம் அதனைத் தொடர்ந்து எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சுதன் சர்மா அவர்கள் இணைந்து கொண்டு வார வாரம் தருகின்ற ஆன்மீக சிந்தனை, அதனைத் தொடர்ந்து எமது அன்பு நேயர்கள் பத்மராணி அவரை தொடர்ந்து பஞ்சபுராணங்களை பாட, அதற்கு பின்னால் எங்கள் நேயர்கள் இணைந்து கொண்டு நல்ல நிகழ்வுகளை தருகின்ற நிகழ்வாக வானொலியில் வலம் வருகின்றது. அந்த வகையில் தொடர்கின்றது காயத்ரி மந்திரம். ஒரு சில துளிகள்

0: அன்பு உறவுகள், இதுவரை காயத்ரி மந்திரத்திலிருந்து ஒரு சிறு துளியை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை எமது வானொலியோடு ஆன்மீக சிந்தனை நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற லாக்ரோனோ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் உங்களுடைய அன்போடும் காமாட்சி அம்மனுடைய அருளோடும் நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்ல உற்சாகமாக காமாட்சி அம்மனுடைய அருளோடு நல்ல சிறப்பாக குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் என்று அந்த தாயையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை தாருங்கள்.
1: நிச்சயமாக நிச்சயமாக. உங்கள் நினைப்பு தொழில்நுட்பம் தெளிவாக இருக்கின்றது தானே?
0: நல்ல சூப்பரா இருக்கின்றது, எந்த குறையும் இல்லை.
1: சரி, ஓகே ஓகே, நன்றி.
0: நாங்கள்
1: ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தப்பிய சோதனைகள் அனைத்தையும் வெல்லுவோம். இதற்கு நாங்கள் தயங்க கூடாது. ஆறுதல் வார்த்தையில ஆண்டவன் சோதனைகளுக்கு பின்னுக்கு அப்படியும் ஒரு நல்ல தீர்ப்பு இருக்கு.
0: என்னுடைய
1: வாழ்வில் நான் கண்ட அனுபவங்கள்.
0: நன்றி.
1: நிச்சயமாக நேரடி அனுபவம் இல்லையா?
0: ஒரே வார்த்தை உங்களுக்கு அமிர்தமான வார்த்தை கிடைத்திருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை.
1: நிச்சயம் நிச்சயமாக. அது சத்திய சோதனை எப்பொழுதும் நமக்கு நல்ல தீர்ப்பு தரும். அந்த தீர்ப்புல இருந்து ஒருத்தரும் மாற முடியாது. காலம் காலம் போகும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் உண்டு, காலம் போகும், பலவிதப்பட்ட அசௌகரியங்கள் ஏற்படும். ஆனால் நாம் போனாலும் நாமல் விதைத்த சிந்தனைகளும் நம்முடைய பொது சேவைகளும் எப்பொழுதும் நமது வரலாற்றில இருக்கும்.
0: நன்றி.
1: அது மாறாது. காலம் போகுது என்று நாங்கள் அவசரப்படக்கூடாது.
0: நன்றி ஐயா.
1: நிச்சயமாக நல்ல முறையில் அமையும் நாங்கள் இணைவோம்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. அன்பான உறவுகளே, அன்பான பிஆர்டி தமிழ், அன்பு நெஞ்சங்களே, அன்பு ஆன்மீக பெருமக்களே, இன்றைய இந்த நல்ல வெளிமல நிகழ்ச்சியிலே நல்ல சிந்தனைகள் என்று சொல்லுகின்ற பொழுதும் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு புதைந்து கிடக்குகின்ற துயரங்களையும் துன்பங்களையும் மூடிவிட்டு சிந்தனைகளையும் நாங்கள் அரசியலும் சினிமாவும் செய்துவிட்டு போற சிந்தனைகளாக இருக்கக்கூடாது. எனவே நமது பொது சிந்தனைகளுக்குள்ளே ஆறறிவோடு பிறந்த பகுத்தறிவு நிறைந்த மனிதர்களாகிய நாம் ஆன்மீகம் மட்டுமல்ல பொது சேவைகள் அனைத்திலும் வரக்கூடிய சத்திய சோதனைகள், சோதனைகள் பல வடிவங்களில் இருக்கின்றன. நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் வருகின்ற சோதனைதான் சத்திய சோதனை. ஆண்டவன் சன்னதியானங்களிலே சத்திய சோதனைகளிலே நாம் எத்தனையோ எதிர்நீச்சல் போட்டு வந்தவன். ஆன்மீகத்திலே பழைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரலாற்றிலே பார்த்திருப்பீங்கள். இந்த நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், சிவனடியார்கள் வடிவமாக சிவன் சென்று செய்த சோதனைகளை பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி சுயநலமற்ற ஒரு சர்வாதிகாரமற்ற நல்ல சிந்தனையோடு வருகின்ற ஊடகங்களோ நல்ல அமைப்புகளோ தொழில்நுட்ப சாதனங்களோ அதே நேரத்தில் வருகின்ற ஆன்மீகங்களுக்கோ நிறைந்த சோதனைகள் முடிய முடிய வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் தளரக்கூடாது. காலம் போகின்றது, வயது போகின்றது, அடியவர்கள் போகின்றார்கள், நமக்கு அவதூறுகள் வருகின்றன என்றெல்லாம் பதட்டப்படாமல் நிதானமாக பொறுமையாக நாம் வழி நடத்தி சென்றால் அந்த சத்திய சோதனையின் தீர்ப்பு நல்ல முறையிலே தீர்ப்பொன்று கிடைக்கும். நிச்சயமாக கண்ணுண்ணே தீர்ப்பு கிடைக்கும். நாம் போனாலும் நமது சிந்தனைகளும் நாம் எடுத்த முயற்சிகளும் வளரும். இந்த உறுதிதான் இன்றைய சிந்தனை. சோதனைகளுக்குள்ளே நீதி, நியாயம், தர்மம், உண்மை, வாய்மை இவையெல்லாம் ஒன்றாக நிலைநாட்டுகின்ற பொழுது அந்த சத்தியத்திற்கு சோதனைகள் நிறைய வரும். அடாவடித்தனம், சுட்டுமாத்து, பொய்மை, அநீதி, அராஜகம் நிறைந்திருக்கின்ற இடங்களிலே சோதனைகள் வராத காரணம், அப்படியே அந்த ஆண்டவன் எந்த வழியில் எந்த மதத்தில் கும்பிட்டாலும் விட்டுட்டு இருப்பார், பார்த்து கொண்டிருப்பார், அப்படியே பார்த்து நளினமாக சிரித்து கொண்டிருப்பார். இவர்களது தந்தொண்டித்தனங்கள் எங்கு போகின்றன, இவர்களது ஆசைகள் எந்த உச்ச வரம்புக்கு சென்று முடிவடைகின்றன என்று சொல்லி விட்டு பிடித்துத்தான் அங்கே தீர்ப்புகள் கொடுபடும். ஆனால் சத்திய சோதனைகள், அப்பப்பப்பப்ப சோதனைகளும் மனம் நிறைந்த வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும். நாம் பொறுமையும் ஆக்கபூர்வமான பொதுமக்களின் அன்பான ஆதரவும் பலவிதரப்பட்ட கோணங்களிலே ஆதரவாக இறுதி நேரங்களிலே வெற்றிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை மனம் தளரவிடக்கூடாது என்ற சிந்தனையோடு நமக்கு ஆன்மீகத்திலே எத்தனையோ தோல்விகளை நாங்கள் சந்தித்தாலும் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் இருக்கின்றோம். மறைமுகமான சக்திகள் ஒரு வழியிலே ஒரு அருள், நிரந்தரம் கைகள் குரங்கு கரங்கூப்பி வழிபடுகின்ற சக்திகள் ஒரு வழியிலே ஒரு அருள், இவையெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்தையும் நாம் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் போதனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த போதனைகளை வைத்து நாங்கள் சாதனை படைப்பதுதான் மனித ஆறறிவின் லட்சிய குறிக்கோள். நாம் பேசிவிட்டு போகலாம், கதைத்து விட்டு போகலாம், நாலு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் சத்திய சோதனைகளின் தர்மங்கள் இருக்கக்கூடிய அடிப்படைகள் அவரவர் வழிக்கு அவரவருக்குத்தான் அந்தந்த வழி விளங்கும். எனவே இந்த காலகட்டங்களிலே நாம் நிச்சயமாக நீதி நியாயமும் தோற்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு எப்படியும் எந்த நேரத்திலும் உறுதி மூச்சுள்ளவரை நாம் முயற்சியும் நமது பொதுவானவர்களாக இருக்கக்கூடிய அன்பு நேயர்கள் அன்பு உறவுகள் அன்புகள் அனைத்திலும் ஆதரவும் கிடைக்கின்றவரை நமக்கு சோதனைகள் ஒன்றும் செய்யாது என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் சோதனைகள் வேதனைகள் போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாழ்விலே சோதனைகளும் வேதனைகளும் இல்லை என்றால் அந்த வாழ்வு இன்பம் இராது. நாயன்மார்கள் எத்தனையோ விஷயங்களை மூடி மறைத்து வாழால் மகவிருந்து ஊட்ட வெள்ளே நல்லேன், மாது சின்ன சூழால் வாய்ந்த திறக்க வெள்ளே நல்லேன், மகவறிந்து, அதாவது ஒரு சிவனடியார் சோதனைகளிலே சிவ போதனைகளில் ஏற்பட்ட வேதனைகளிலே அந்த சிறுத்தொண்ட நாயனார் தனது மகவை அறிந்து உணவு உடுக்க முயற்சித்தவர், வீட்டிலே கஷ்டம் இருக்கின்றது, உறகு மழை பெய்கின்றது, உறகில்லை, ஓடு கூரைகள் ஓடு வலைகளை முறித்து சமைத்தவர்கள் இருக்கின்றனர், மணக்கம்புள் நாயனார் பூசலா நாயனார் மனசிலே கோயில் கட்டி வழிபட்டார், அதே மாதிரி இந்த சாணக்கிய நாயனார் கல்லறிந்து கல்லறிந்து வழிபட்டார், கண்ணப்ப நாயனார் தனது காலால் ரத்தம் படிந்த கண்ணை தொட்டி தனக்கு முடிந்த மாமிசத்தை படைத்து தனது வாயினால் உமிழ்நீர் அபிஷேகம் செய்து தண்ணீர் எடுத்து அன்பை பரிமாறி கண்ணப்பரின் சோதனையை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக இந்த சோதனைகளிலே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் முனிகள் மகாரிஷிகள் மகான்கள் பெரியோர்கள் எல்லாம் எத்தனையோ வேதனைகளை கண்டவர்கள். நாம் மனம் சலிராமல் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆன்மீகம் பொதுநல சேவை, ஒரு வானொலி என்பது ஒரு மக்களின் அறிவு கூடமாக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை பலதரப்பட்ட வடிவத்திலே கொடுக்கின்ற ஒரு பொது அறிவு களஞ்சியமாக இருக்கின்ற ஊடகங்கள் நிச்சயமாக வாழும் வளரும். பன்னெடும் ஆண்டுகளாக தொன்று தொட்டு வந்த ஊடகங்கள் எப்படியும் அது நிலைநாட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் நேயர்களே, இன்றைய தினம் நல்ல சிந்தனைகள் எப்பொழுதும் பொறுமைக்கும் அமைதிக்கும் நிறைவான வழிகாட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சத்திய சோதனைகளை நாங்கள் அன்பாக ஏற்று வழிநடப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வெற்றி காணுவோம் என்ற ஒரு தெம்புடன் எல்லோருக்கும் ஆசி கூறி அடுத்த சுக்கிரவாரத்தில் நிச்சயமாக நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடும், எங்கும் எப்படியோ எந்த வடிவத்திலோ டிஆர்டி தமிழ் வானொலி பொருளும் என்ற ஒரு திட நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சுதனையா, நன்றி. ஏஎஸ் ராஜா, அன்புக்குரிய ஆளுமை நண்பருக்கும் சிறப்பான வணக்கம் கூறவில்லை, வாழ்த்து கூறவில்லை. அனைவரும் சிறப்பாக வாழ வாழ்த்தி அன்புக்குரிய ராஜாவுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அன்பு நேர்களே, நன்றி, வணக்கம், நன்றி ராஜா அவர்களே.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா,
1: நன்றி.
0: எத்தனையோ வேலை பழுக்களுக்கு மத்தியில் இந்த வானொலியில் நீண்ட வருடகாலமாக இந்த வள்ளிமலர் நிகழ்ச்சியினூடாக ஆன்மீக சிந்தனைகளை எங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார். எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதனையா அவர்கள், சுதனையா அவர்களுக்கும் நன்றிகள்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் வானொலியில் வலம் பெற இருக்கின்றது திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்களுடைய பஞ்சபுராணம். அதனைத் தொடர்ந்து எங்கள் அன்பு நேயர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணா
0: வணக்கம் ராஜா. அப்படியே பொறுமையாக காத்திருங்கள், பத்மராணி வந்த பிறகுதான் உங்களை எடுப்பேன். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: நீங்களும் அவ்வாறே இருக்கணும் இறைவனை வேண்டிக் கொண்டு ஐயா இந்த ஆறுதலுக்கும் ஆறுதல் வார்த்தைகளுக்கும் நன்றியை கூறி பஞ்சபுராணம் தருகிறேன்.
0: தாருங்கள் கேட்போம்.
1: திருச்சி தம்பலம்.

அருளகில் ஊரும் உலகம் குழாவி உமை மனப்பாளனுக்கு ஆத்தாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் தல்லாண்டு கூறுதுமே.

0: வான்முகில் வளாது வைய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாது வாழ்வாழ்வ நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சி சம்பரம். நன்றி, வணக்கம் ராயா.
1: நந்தி சகோதரி, இனிது கொண்டு பஞ்சபுராணத்தை அழகாக பாடி மகிழ்வித்த இறைவனையும் மகிழ்வித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: அவர் சகோதரி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் புங்கையூர் ராஜா.
3: வணக்கம் ராஜா அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
1: நன்றி. தாருங்கள், உங்கள்
3: சிரமத்தை பாராமல் நல்ல நச்சினை வழங்கிய சுதன் சர்மா ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முருகன் பாடலை தருகிறேன். சஞ்சலம் தீக்கும் இறைவன் என் முருகன், என்னுள்ளம் வாழும் முதல்வன். சஞ்சலம் தீக்கும் இறைவன் என் முருகன், என்னுள்ளம் வாழும் முதல்வன். தத்தளிக்கும் சேற்றில் என்னை தூக்கியவன், என்னை துடைத்தென்னை தேற்றியவன். தத்தளிக்கும் சேற்றில் என்னை தூக்கியவன், இன்னலை துடைத்து என்னை தேற்றியவன். இது போதும் எனக்கு என்ன வேண்டும். சஞ்சலம் தீர்க்கும் இறைவன் என் முருகன், என் உள்ளம் வாழும் முதல்வன். சஞ்சலம் தீர்க்கும் இறைவன் என் முருகன், என் உள்ளம் வாழும் முதல்வன். துன்பங்கள் சூழும் நேரமெல்லாம் என் கால்கள் உன்னை தேடி ஓடும். துன்பங்கள் சூழும் நேரமெல்லாம் என் கால்கள் உன்னை தேடி ஓடும். கண்ணீருக்கு என் வாழ்வு இறந்துட்ட போதும், கண்ணீருக்கு என் வாழ்வு இறந்துட்ட போதும், உன்னோடு உறவாடும் உறவே ஒன்று போதும், உறவே ஒன்று போதும் முருக. சஞ்சலம் தீக்கும் இறைவன் என் முருகன், என் உள்ளம் வாழும் முதல்வன். இதயத்தில் வார்த்தைகள் நிறைந்ததினால், இதயத்தில் வார்த்தைகள் நிறைந்ததினால் நிறைவான இன்பங்கள் கூடும். உயிருக்கு உயிராக நீ வந்த போது, என் உயிருக்கு உயிராக நீ வந்த போது, நீ வேறு நான் வேறு வேதங்கள் ஏது முருகா. சஞ்சலம் தீக்கும் இறைவன் என் முருகன், என் உள்ளம் வாழும் முதல்வன். தத்தளிக்கும் சேற்றில் என்னை தூக்கினார், இன்னலை துடைத்து என்னை தேற்றினார். இது போதும் எனக்கு என்ன வேண்டும் முருகா. சஞ்சலம் தீர்க்கும் இறைவன் என் முருகன், என் உள்ளம் வாழும் முதல்வன். முதல்வன் முருகா, முருகா, முருகா. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் எங்கள் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு பக்தி பாடல் ஒன்றை தந்திருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளிமலர். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்,
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
4: குலதெய்வம் பிள்ளையாரையும் வேண்டிக் கொண்டு அதுக்காண்டி ஒரு பிள்ளையாட்ட பாட்டு படிக்கிறேன்.
5: பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே,
4: நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருக மமமந்தார் மனதினே. உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருக மமமந்தார் மனதினே. சச்சிதானந்த சத்குருவாகிய மிமலன் புவிதந்தையான பிந்தாயுமான திருநகரன். சச்சிதானந்த சத்குருவாகிய மிமலன் புவிதந்தையான பிந்தாயுமான திருநகரன். அச்சுதன்மனம் அன்பினால் மகிழ் மருகன். அச்சுதன்மனம் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் ஆனை முகன் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகமும் அமர்ந்தார் மனதினிலே. பாடுதலும் அடிபரவுதலும் தொழிலாகும் துணை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும். பாடுதலும் அடிபரவுதலும் தொழிலாகும் துணை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும். கூடுதலும் கரங்கூப்புதலும் நமதின்னம். கூடுதலும் கரங்கூப்புதலும் நமதின்னம். வினையோடுதலும் வகையொடுங்குதலும் இனிதின்னம். வினையோடுதலும் வகையொடுங்குதலும் இனிதின்னம். அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகமும் அமர்ந்தார் மனதினிலே. நன்றி வணக்கம் அண்ணா.
2: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பிள்ளையாரை நினைத்து வணங்கிய உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு விநாயகப் பெருமானுக்கான பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, யோசனி முன்னதாக நடக்கிறேன்.
2: வணக்கம் ஜோசரி அம்மா, சாருங்கள் உங்கள் பாடலை.
5: நன்றி. நன்றி ஐயாவின் நன்றிகளை குறிக்கொண்டு நன்றி. நன்றி. குறை ஒன்றும் இல்லை மறை

0: இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா. நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றியம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மங்கள் நன்றிகள். அவர் ஜோசரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக பத்து மணி ஐம்பது நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில், 9:50 என் பொறுப்புகள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி மலர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான ஆன்மீக சிந்தனைகளையும் தரலாம் என் பொறுப்புகளே.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல். அவரை தொடர்ந்து திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள் உங்களுடைய பாடலை.
1: நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்.
0: நன்றி.
1: நல்ல மாதிரி நடக்கணும்னு வேண்டிக்கொண்டு. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன், என்னை காத்து கா

0: இனி பார்த்து பார்த்து இருப்பேன், இனி பார்த்து பார்த்து இருப்பேன். திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன். என்னை காத்து காத்து அருள்வாய், காத்து காத்து அருள்வாய். நன்றி
1: அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி தர்மபதி ரவீந்திரன் அவர்கள் சுவிசிலிருந்து இணைந்து கொண்டு பக்தி பாடல் ஒன்றை தந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வெள்ளிமலர் நிகழ்ச்சி. வெள்ளிமலர் நிகழ்ச்சியை ஆன்மீக பணியோடு எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தி என்பதையில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குரு, நமது ஆன்மீக சிந்தனையாளராக தொடர்ந்து பல வருடங்களாக நமது வானொலியோடு வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் சுதனையா அவர்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவரை தொடர்ந்து தொடர்ச்சியாக பஞ்சபுராணங்களை பாடிக்கொண்டிருக்கும் பத்மராணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து புங்கையோ ராஜா, ராசாதி தியாகராஜா, யோகேஸ்வரி அம்மா, தர்மோதி அம்மா அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்து அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவரெலியா கக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்ட குச்சவெளி

பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கும்புப்பட்டி பகுதியில் வீடற்றவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டெடுத்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஈ ஸ்ரீநாத் தெரிவித்தார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இணை நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர்பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எதிர்வரும் 19 தேதி முதல் 22 தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையில் இருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்ட ஈடு வழங்கப்பட உள்ளது. நட்ட ஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச காணி வேலை திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருவரன் பங்கு பெற்றுதலுடன் நேற்று காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரில் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் புதன்கிழமை மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்கள் மாலை மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலையமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட், இவருக்கு வயது 20, இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்து போனார். சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்றும் அதிகாலை கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். இலங்கைக்கு வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக இருவர் உயிரிழந்து விட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நிலவிவரும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு மாலுமிகளுடன்
ஐஓஎஸ் சாகர் என பெயரிடப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல் சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய இருக்கிறது. இந்திய செய்திகளில் உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 5 நாட்களாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் சிஎன்ஜி எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவ கல்விக்கான நீட் யுஜி 2026 தேர்வின் வினாத்தால் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்வை கணனி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண்ணாசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38க்கு மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்ததாஸ் கொந்தோஷம் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 113 பேர் இறந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தங்களால் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் டெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. கெய்டியின் தலகரமான போர்ட்டோ பிரின்ஸில் குண்டர் கும்பல்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 78 பேர் அங்கு இறந்ததாகவும் கெய்டியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 66 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள், அவர்களில் 5 பேர் ஆண்கள், 4 பெண்கள், 1 சிறுமி என்று தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதட்டத்துக்கு மத்தியில் உலக அரசியலில் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இடையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணியை உருவாக்கி வருகின்றன.
ஈரானிடமிருந்து அதிகம் எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். நீரிணையை திறப்பதற்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள், அதில் சேர வற்புறுத்துவர்கள் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வாஷ் நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகியிருக்கிறது. தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. அதன் 27 மீட்டர் நீளம், 27,000 கிலோகிராம் எடை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் ராய்ப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதற்றமாக இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேர்த்திருக்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.28 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.80 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்
3: 11 13 rue Caille 75 000 Paris,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 11:17, ஐக்கியராச்சியத்தில் 10:17 தமிழொலியில் தொடர்கின்றது. தேனும்பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி என் அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் தேனும்பால நிகழ்ச்சியை 11:15 வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். அன்பு இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் லாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்க

0: அவர்கள் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
0: பொதுப்பண்டிகை நேரம் சரியாக 11:21 ஐக்கியராச்சியத்தில் 10:21. இந்த நேரத்தில் இன்றைய தேனம்பால நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: அழகான பாடல் வரியை அமைத்தவர் கவிஞானி வாலி அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னரோடு இணைந்து இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் செந்தமிழ் பாட்டு. நேரம் சரியாக 11:26, ஐக்கியராஜ்யத்தில் 10:26. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இலும்பு சாப்பிடுமா இருக்கு, இந்த ஊர்ல உள்ள ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசர ரச்சி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசர ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் ஆபிடிக் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆபிடிக் 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் ஆபிடிக் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் ஓபிடி 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

எழுதி வைத்திருப்பார்கள். அந்த கவிதை வரிகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார்கள். அவருடைய திறமை முடியும் வரை பாடல்களை அழகாக எழுதி வடிப்பார். அதற்கு இசையமைத்தவர் சங்கர் அவர்கள். ஆவணி திங்கள் என்ற திரைப்படத்தில் அன்பவர்களே, இதனுடைய பாடல் காட்சியோடு என்ற பாடலை ரசித்தால் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: ஒலித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றவர் புலவர் புலமைப்பித்த. பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: நேரம் சரியாக 11:43 ஐக்கியராஜ்யத்தில் 10:43 இந்த நேரத்தில் நான் தரும் பாடல்

பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசை அமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர் என் எஸ் வி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் ஆலை.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: அன்பர்களே, சென்னை சில்கில் அதாவது பட்டுப்புடவைகள் 10 யூரோவிலிருந்து 250 யூரோ வரை அங்கே இருக்கின்றது. அன்பர்களே, 10 யூரோ பெறுமதியான பட்டுப்புடவைகள் நீங்கள் நிச்சயமாக 40 யூரோக்கு முன்னைய காலங்களில் வாங்கியிருப்பீர்கள். இப்பொழுது கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். அத்தோடு மரக்கறி வகைகள் அனைத்தும் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சென்று பாருங்கள். சனிக்கிழமைகளை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் எந்த நாளும் செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை இயற்றியவர் விஞ்ஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் ஆசைமுகன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய தேனும் பாலும். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது திரைப்பட படங்களில் வந்த பக்தி பாடல்கள். ஆன்மீக நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெற இருக்கின்றது அன்புறவுகளே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்து அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவரெலியா கக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்ட குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கும்புருப்பட்டி பகுதியில் வீடற்றவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டெடுத்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் தெரிவித்தார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க

படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இணை நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவாட்டுவான் ராணுவ போர் பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையில் இருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்ட ஈடு வழங்கப்பட உள்ளது. நட்ட ஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச காணி வேலை திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருவரன் பங்கு பெற்றுதலுடன் நேற்று காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரில் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் புதன்கிழமை மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்கள் மாலை மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலையமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட், இவருக்கு வயது 20, இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்து போனார். சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்றும் அதிகாலை கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். இலங்கைக்கு வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக 2 உயிரிழந்து விட்டதாக அனட்ட முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நிலவி வரும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல் சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய இருக்கிறது. இந்திய செய்திகளில் உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 5 நாட்களாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் சிஎன்ஜி எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவ கல்விக்கான நீட் யுஜி 2026 தேர்வின் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்வை கணனி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண்ணாசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38 மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்ததாஸ் கொந்தோஷம் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 113 பேர் இறந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேசத்தில் பட்டாஸ் ஆலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் தங்களால் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் டெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. கெய்டியின் தலகனமான போர்ட்டோ பிரின்ஸில் குண்டர் கும்பல்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 78 பேர் அங்கு இறந்ததாகவும் கெய்டியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 66 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள், அவர்களில் 5 பேர் ஆண்கள், 4 பெண்கள், 1 சிறுமி என்று தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக அரசியலில் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இடையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணியை உருவாக்கி வருகின்றன. ஈரானிடமிருந்து அதிகம் எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். நீரிணையை திறப்பதற்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள், அதில் சேர வற்புறுத்துபவர்கள் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வாஷ் நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகியிருக்கிறது. தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. அதன் 27 மீட்டர் நீளம், 27,000
கிலோகிராம் எடை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் ராயப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதற்றமாக இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேர்த்திருக்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.28 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.80 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lacha Palais Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
7: நேரம் சரியாக 12:18 ஐக்கராட்சியத்தில் 11:18. இந்த நேரத்தில் வானிலையில் பலம் பெறுகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொழிற்பாகம். டிஆர்டி தமிழடி, டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது.

என் அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ஆலய நெறி, ஆலய தரிசனம், சித்தர் வழிகாட்டுதல் என்ற நீண்ட நெடிய தொடரின் மெய்ஞானத்தை தேடும் இலக்கை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனமானது மாசு நீங்கி மகத்துவம் பெற்றிருந்தால் மகேஸ்வரி உடன்முறை மகேசன் நம்முடைய உள்ளம் என்னும் இல்லத்தில் குடிகொண்டு நம்முடைய பிறப்பு என்னும் இந்த பெரும்பயணம் நீங்கி அந்த அருளாளனுடைய அருளடியில் சரணம் அடைந்து மெய்ஞான பரமபதப் பேரினை அந்த பரபிரம்ம சொரூபத்தோடு ஐக்கியமாக கூடிய அருள் நினைவலைகளில் நம்முடைய பயணம் நிறைவடையும். அதை நோக்கிய இலக்காக நம்முடைய இலக்கு அமையட்டும். அதற்கு அருட்திரு மாணிக்க வாசகர் நமக்கு அருள் புரியட்டும், அவர் வழிகாட்டட்டும். அவருடைய வழியில் நாம் பயணித்து நம்முடைய விழிநீர் நீக்கி அந்த அருள் ஞான பயணத்தில் மெய்ஞானத்தில் திளைப்போம். அன்புறவுகளே, தெய்வ மாணிக்க வாசகர் தந்த திருவாசகத்தினுடைய அற்புதமான பகுதியில் இப்பொழுது பயணிக்கின்றோம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு சிந்தையெல்லாம் கடின பாறையாக இருந்தாலும் திருவாசகத்தால் அந்த பாறை கூட உருகும். இறைவன் தன் கைப்பட திருச்சிற்றம்பலத்திலே எழுதிய அற்புதமான காவியம் மாணிக்க வாசகர் சொல்ல தன்னுடைய மணிக்கரத்தால் திருக்கரத்தால் எழுதப்பட்ட அற்புதமான பதிகம் இறைவனால் இயற்றப்பட்ட அவனுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஒரு காவியம் என்றால் அது அழியா ஓவியமாகிய திருவாசகம். அதிலே அற்புதமான திருச்சதகம் திருப்பெருந்துறையிலே அருளிய மெய்யுணர்தல் கட்டளை கலித்துறை என்ற அற்புதமான பகுதியில் இப்பொழுது பயணிக்கின்றோம்.

பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடையேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே.

மிருணஞ்சம் மஞ்சி ஆவா எந்தா என்ற விதையிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல்

0: இறைஞ்சேன் அவமே விரந்து அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே வெறும் திரு எய்திட்டிலே திருவடிக்கு ஆம் பவமே அருளுகந்தாய் அடியார்க்கு எம் வரம் வரணே எம் இறைவா எம் தாயும் தந்தையுமாகிய என்னை காத்து எம்மை காத்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் காத்து அருள்வாளிக்கின்ற அருள்ஞான சத்திய மெய்ஞானமே மாணிக்க வாசகர் வழியில் மாசரு நீங்கி மனதை தூய்மையாக்கி மகாதேவனே உன் திருவடியை அடைதலே எங்களுடைய இலக்காகவும் நோக்காகவும் வாழ்வியலுடைய தாரக மந்திரமாகவும் அமையட்டும். திருமந்திரம் தந்த திருமூலர் வழியில் தெய்வ ஞானத்தை அடைவோம். அடுத்த பகுதியில் திருமூலர் தந்த திருமந்திரமும் விளக்க உரையோடு என்னுடைய உரைகள் தொடரும். அன்பு உறவுகளே, கடந்த வார அற்புதமான பகுதியில் மீண்டும் பயணிக்கின்றோம். அதன் தொடர்ச்சியான நினைவலைகளில் காமதேவனுடைய அழகையும் அவனுடைய அற்புதத்திரத்தையும் பற்றி அந்த காமதகனத்தினுடைய நினைவலைகளில் இப்பொழுது பயணிக்கின்றோம். அனங்கன், அங்கஜன், அந்தகன், அருங்கன், ஆனந்தன், வசந்தன், மன்றாயன், மனோசித்தன், மனோகரன், மதன், மாறன், சேகரன், சுந்தரன், வில்லாளன், புஷ்பவனன், ராகவிந்தன், ரதிமணாளன், கந்தர்வன், காமதேவன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் காதல் கடவுளான மன்மதன். இவர் திருமாலின் மானசபுத்திரர். பிருத்யுமனன் என்ற பெயர் தென்றல் இவரது தேராகும். வாகனம் பச்சை கிளி, வாழ் தாளம்பு மடல், கொடி குயில். இவரது கையில் கரும்புவில் இருக்கும் வில்லின் நான் தேனீக்களால் வண்டுகளால் ஆனது தாமரை, நீலோற்பவம், அசோகு, முல்லை, மாம்பூக்களால் ஆன அஸ்திரங்களை வைத்திருப்பார். இவற்றுக்கு பஞ்சபானங்கள் என்று பெயர். இவருக்கு உகந்த காலம் வசந்த காலம். சிவபெருமானின் நெற்றுக்கண்ணால் எரிக்கப்பட்டு உருவத்தை இழந்தவர் ரதிதேவியின் கண்களுக்கு மட்டும் தரிபவர். அதனால் தானே என்னவோ கோயில்களில் ரதிதேவியின் சிலைக்கு எதிரில் மன்மதனின் சிலையை வடித்து வைக்கும் மரபு ஏற்பட்டது போலும். இவர் கிரேக்கத்தில் ஈரோஸ் என்று ரோமானியர்களால் கியூபிட் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தனை சிறப்புகளை உடைய இந்த மன்மதனின் சிற்பம் சற்று வித்தியாசமாக ஆறு கரங்களுடன் காட்சியளிக்கிறது. வலது கரங்கள் இரண்டிலும் புஷ்பபானங்கள் பிரயோகிப்பதற்கு ஏற்றார்போல் தயாராக உள்ள பாவனையில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு கரத்தில் அங்குசம் ஏந்தியபடி உள்ளார். இடது கரம் ஒன்றில் கரும்பு வில்லும், மற்ற கரங்களில் பாசம் மழுவும் தாங்கியபடி காட்சி தருகிறார். இவரது தலைக்கிரீடம் நீண்ட வாக்கில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் உள்ளது. கீரழக்கு கிரீடத்தின் பின்புறம் தாளம்பு மடல்களாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரண்டு காதுகளின் மேல் அல்லி மலரின் மொட்டு போன்று கர்ணத்வாரங்களில் தாமரை மொட்டு போன்ற குண்டலங்களும் அமைந்திருக்கின்றன. கிரீடத்தின் மேல் பகுதியில் முழுவதும் மலர்ந்த தாமரை மலர் கொடை போன்ற அமைப்பில் உள்ளது. கரும்பு வில்லின் நான் வண்டுகளை போன்று ஒன்றின் பின் ஒன்றாக வடிவம் அமைந்திருப்பது தனி சிறப்பு. பரந்த மார்பில் உள்ள அணிகலன்களும் இடையில் உள்ள மலர்களும் மலர்களாலான ஆடைகளும் மிக்க கவனமாகவும் நேர்த்தியுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வலது காலை சற்று முன்வைத்து மலர்கனைகளை பிரயோகம் செய்ய தயார் நிலையில் காணப்படுகிறார். வலது காலடியில் தாமரை பூவும் வாகனமாகிய கிளியும் காட்டப்பட்டுள்ளது. அழகு ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து பார்த்து செதுக்கியுள்ள சிற்பியின் கற்பனை திறனையும் கலைத்திறனையும் போற்றி பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இந்த சிற்பம் கிருஷ்ண தேவராயரின் இளைய சகோதரர் அச்சுத தேவராயரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது. சேலம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள ரதிதேவியின் சிலை அருகே இருந்து பார்த்தால் மன்மதனின் சிலையும், மன்மதனின் சிலை அருகே இருந்து பார்த்தால் ரதிதேவியின் சிலையும் தெரியும் வண்ணம் உள்ளது. மற்ற இடங்களில் இருந்து பார்த்தால் மன்மதனின் சிலை புலப்படாது என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது காமதகனத்தில் பயணிப்போம் அன்பு உறவுகளே. சிவபெருமானின் தவத்தை கலைக்க காமனை மன்மதனை எரித்த நிகழ்வே காமதகனம் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கொர்க்கை கிராமத்தில். இந்த கிராமத்தின் சிவபெருமான் வீராட்டனேஸ்வரர் என்ற நாமத்தில் மூலவராக லிங்க வடிவில் கோவில் கொண்டுள்ளார். உற்சவர் யோகீஸ்வரர் என்ற நாமத்தில் அருள்வாளிக்கின்றார். இந்த கிராமத்தின் புராண பெயர் திருக்குறுக்கை. ஆதியில் பரம்பொருளின் எண்ணப்படி தோற்றுவிக்கப்பட்டவர் காமேஸ்வரன். அவர் தன்னிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கியதே காமேஸ்வரி. இந்த இருவரின் ஒருமித்த சிந்தனையில் தோன்றியவன் மன்மதன். மன்மதன் என்பதற்கு மனதில் ஆசைகளை ஏற்படுத்தி வளர்ப்பவன் என்று பொருள். உலக தோற்றத்தை கூறும் ரிக்வேத பாடலில் காமன் பற்றிய குறிப்பு உள்ளது. முதலில் தோன்றிய தெய்வமாக அதர்வன வேதத்தில் காமன் போற்றப்படுகிறான். மன்மதன், அவனுடைய மனைவியான ரதிதேவி ஆகியோர் உலக சிருஷ்டியின் பொருட்டு உயிர்கள் அனைத்தையும் காம வசப்படுத்துகின்றார். கரும்பு வில்லை ஏந்தி காட்சி தருகின்றான் மன்மதன். மீன்கொடி பறக்கும் அவனது தேரை கிளிகள் இழுக்கின்றன. தாளை மலரின் மடல்களை வாளாயுதமாக கொண்ட மன்மதனுக்கு உரிய பருவம் வசந்த காலம் என்னும் இளவேனில் காலம். இதனால் இவனை வசந்தன் என்பதும் கூறுவதுண்டு. தாமரை, அசோகம், புஷ்பம், மாம்பூ, மல்லிகை, நீலோத்தாமரை என்னும் ஐவகை மலரம்புகளை மன்மதன் உயிர்கள் மீது எய்து காம நோயை ஏற்படுத்துகின்றான். இதனால் மானிடர்களில் மட்டுமன்றி தேவர்களும் காதல் வயப்படுகின்றனர். ஒருமுறை சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது மன்மதன் அவர் மேல் மலரம்புகள் தொடுத்தான். தியானம் கலைந்த பெருமான் கடும் கோபம் கொண்டார். அவரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி மன்மதனை தகித்து சாம்பலாக்கியது. இதுவே காமதகனம் எனப்படுகிறது. காமனை அழித்தால் அளித்ததால் காமகோபன். காமனை காய்ந்த கண்ணுதர் கடவுள் என்று ஈசன் அழைக்கப்படுகின்றார். சிவபெருமான் காமனை எரித்த நிகழ்வை காமதகன விழா என்ற பெயரில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் மாசி மாசத்தன்று இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அட்ட வீராட்ட தலம் என்ற சிறப்பு பெருமையையும் பெற்ற கோவில் இது. மன்மதன் ரதி உற்சவ திருமேனிகள் இத்தலத்தில் உள்ளன. மன்மதன் சாம்பலானதால் துடித்தாள் ரதிதேவி. அவள் சிவபெருமானை வணங்கி தன் கணவனை உயிர்ப்பிக்க மன்றாடினாள். அதனால் மன்மதன் உயிர்ப்பிக்கப்பட்டான். எனினும் அவன் உருவம் மற்றவனாக இருந்தான். இதனால் அவனுக்கு அனங்கன் அங்கமற்றவன் உருவில் என்று பொருள் என்று பெயர் வந்தது. இப்போது மன்மதனால் இன்பம் தூய்க்க முடியாததால் அவனுக்கு உருவம் அளிக்குமாறு சிவபெருமானிடம் ரதிதேவி வேண்டினார். அதற்கு செவிசாய்த்த ஈசன் கண்ணபிரானுக்கு மகனாக பிறக்கும் வரத்தை அவளுக்கு அருளினார். அப்படி பிறந்தவன்தான் பிரச்சிம்மனன். ரதிதேவி மாயாவதி என்னும் பெயரில் பிறந்து மன்மதனான பிரத்யம்மனை மணந்தால். தென்னாட்டு புராணங்கள் மன்மதனுக்கு ரதிதேவி மட்டுமே மனைவி என்று சொல்கின்றன. இங்குள்ள சிவமூர்த்த காமதகன மூர்த்தி என்று அழைக்கப்பட்டாலும் ரதிதேவிக்கு அருள் செய்து மன்மதனை எழுப்பி அவர்களுக்கு அருள் புரிந்த கோலத்தில் காட்சி தருகிறது. மாசி மகத்தன்று ரதிதேவிக்கு அருள் புரியும் வைபவமும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலிற்கு தென்மேற்கில் விபூதி குட்டை என்னும் இடம் உள்ளது. இங்குதான் மன்மதன் சாம்பலாக்கப்பட்டான் என்று கருதப்படுகிறது. இந்த இடத்தை தோண்டினால் விபூதி போன்ற மண் கிடைக்கிறது. பக்தர்கள் இதை பிரசாதமாக எடுத்துச் செல்கின்றனர். தாமத கனகபுரம், ரதி அனுக்கிரகபுரம் என்று புராணங்களால் அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களின் பெயர்களும் புராணம் தொடர்புடையவைகளாக உள்ளன. சிவபெருமான் மீது காமக்கனை எய்யுமாறு தேவர்கள் மன்மதனிடம் விண்ணப்பித்த இடம் தேவனூர். அதை ஏற்று கங்கணம் உறுதி செய்து கொண்ட இடம் கங்கணம் புதூர். வளக்காலை முன்னூன்றி இடக்காலை வளைத்து மன்மதன் சிவனாரை குறி முன்னூன்றி இடக்காலை வளைத்து மன்மதன் சிவனாரை குறிபார்த்த இடம் கால் வளைமேடு. வில்லை வளைத்த இடம் வில்லிய நல்லூர். பஞ்சபானங்களை எய்த இடம் ஐவான நல்லூர். இறைவன் காமனை வென்றபின் வெற்றி கூத்தாடிய இடம் கூத்தன் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவரான வீட்டேஸ்வரர் மூர்த்தி சதுர வடிவ ஆவுடையாருடன் விளங்குகிறார். உற்று நோக்கினால் மன்மதன் எய்த ஐவகை மலர்கள், இவர் மேனியில் பதிந்திருக்கும் தழும்பை காணலாம். தாமரை மலரா வளரது தழும்பு மற்றவற்றை விட தெளிவாக தெரிகிறது. கருவறையில் வடக்கு சுவரில் காமன் தேரேறி வருதல், மலர்வாணம் தொடுத்தல், இறைவன் யோகத்தில் இருத்தல், மன்மதனை வெளியால் எரித்தல் ஆகிய காட்சிகள் புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன. ஊரின் மையத்தில் மாசி மாதத்தில் கரும்பை நட்டு வைத்து தர்பை மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கின்றனர். இது மன்மதனாக பாவித்து பூஜிக்கப்படுகிறது. பிறகு ஒரு நல்ல நாளில் மன்மதனை எழுப்பும் ஐதீகம் நடைபெறும். காமன் இல்லாவிட்டால் உயிர் பெருக்கம் நடைபெறாது. எனவே மன்மதன் உயிர்ப்பிக்க படுகின்றான் என்பதை விழா முடிவடையும் வடநாட்டில் இதனை ஹோலி பண்டிகையாக வண்ணப்பொடியை ஒருவர் மீது ஒருவர் தூவி கோலாகலத்துடன் கொண்டாடி மகிழ்கிறார்கள். தீர்த்தவாகு முனிவர் இறைவனுக்கு திருமுழுக்காட்ட கங்கையை கொண்டு வந்த சிறப்பு பெற்ற தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 26வது திருத்தலமாகும். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் உள்ள கொண்டல் என்னும் ஊரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொற்கை கிராமம். அற்புதமான காமதகனத்தில் அற்புதமான வரலாற்று பயணத்தில் நாம் பயணித்தோம். இந்த அற்புதமான தகவலை தந்த முனைவர் பாலச்சந்தர் மன்னச்சநல்லூர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு காமதகனம் ரதிமன்மதனுடைய வாழ்வியலுடைய வரலாற்று பக்கங்களில் 2 வாரங்களாக பயணித்தோம். அடுத்த வாரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வலையில் பயணிப்போம். எனது அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாமிநாதன் சுந்தரேசன். அன்பு உறவுகளே,
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

அவர்கள் இதுவரை ஆன்மீக உரையை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார். ஐக்கிய அரபு குடியரசில் இருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். அவர்களுக்கும் நமது ஏதியபூர்வமான நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:41 ஐக்கிய ராச்சியத்தில் 11:41 இந்த நேரத்தில்

0: திரைப்பட பாடல்களில் வந்த பக்தி பாடல்கள், அதாவது மும்மொழிகளிலும் மும்மதங்களைச் சேர்ந்தவர்களும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். அன்புறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சோரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: வணக்கம்.
0: அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அன்னதான பிரபு என்ற பாடலை கேட்டிருந்தார். அவருக்கான பாடலை ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அவருடைய பாடல் வானலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்களே விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 12:49 ஐக்கியராச்சியத்தில் 11:49 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்படங்களில் வந்த பக்தி பாடல்கள், அதாவது மும்மதங்களையும் சேர்ந்தவர்கள் உங்களுடைய கடவுளுக்கான பாடல்களையும் கேட்கலாம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் சசியம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா சசியம்மா?
1: நன்றி.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சசியம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகள்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சசி அம்மா அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 12:53 ஐக்கியராச்சியத்தில் 11:53. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேமா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க நல்லதாங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல்? எல்லாரும் பிரெஞ்சுக்காரர் தான் வர்றார்கள். பிரார்த்தித்துக் கொண்டு திருவருள் திரைப்படத்திலிருந்து கந்தன் காலடியை
1: வழங்கினார்.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாலைகள். நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கடந்தார் பிரேமா கைலாநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 12:59 ஐக்கராட்சியத்தில் 11:59 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. எப்படி இருக்கிறார் உங்கள் அன்பு கணவர்? என்ன பாடல கேட்க போறீங்க?
1: அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்
0: என்ற பாடலை கேட்கறீங்க?
1: ஆமா.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சௌதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. என்ன நன்றி?

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நலமாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை மதிய நேரம் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகிறேன்.
0: சரி, வணக்கத்தை கூறி என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேல மாரியம்மனை கேட்டுக்கொண்டு அந்த மாரியம்மனுக்காக ஒரு கற்பூர நாயகி ஏகனக வெள்ளி
0: அந்த பாடலை கேக்குறீங்க?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். உங்கள் இல்லத்துக்கு வெள்ளிக்கிழமையில
1: சந்தோஷமா கேட்டு சாப்பிடுங்கள். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் மதுரையை மோகன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் திருமதி தேவேந்திர மாமா அவர்கள். வணக்கம் சௌதரி. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல, பக்தி பாடல கேட்க போறீங்க?
1: பக்தி பாடல் வந்து இன்றைக்கு பழனியில சன்னியாசி தனிகையில சம்சாரி.
0: இந்த பாடல கேக்குறீங்களா? அந்த பாடல தருகின்றோம் சௌதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு முருகன்
1: நன்றி.
0: நன்றி சௌதரி.

0: ஒலித்த பாடலை திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இவ்வளவு ஏர்மன் கோட்டையாக இருக்கின்றது அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பத்மநாதம்.
0: அசத்துறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் எல்லாருக்கும் பிரேமாவுக்காத்தான்.
0: கோட்டைய
1: வேல்
0: கொடுத்துருக்கேன் வள்ளி தேவானியோட பக்கத்துல. அதுக்கு நல்ல சூடு ரெண்டு பக்கம் அப்ப நீங்க அமைச்சு அந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கீங்க. அவர் வேலை வச்சிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முருகனுடைய அருட்கடாச்சம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி.

ஆண்டி கோலம் பூண்டவன் என்று உலகையாகிறான். அண்டி நோர்க்கு அபயம் தந்து மனதில் வாழ்கிறான். அண்டி நோர்க்கு அபயம் தந்து மனதில் வாழ்கிறான். மனதில் வாழ்கிறான்.

எல்லாம் ஊதி தெரிந்த சூரியன் குகனே, பாதம் பற்றினாலே கிருபானந்தம் வாரி தருவனே, பாதம் பற்றினாலே கிருபானந்தம்.

0: பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் ஜெர்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 1:21 ஐக்கியராஜ்யத்தில், 12:21 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர்கள் விருப்பத்தில் பக்தி மாலை. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் கேட்கிற பாடல் வந்து, காட்சி தந்து என்னை ஆட்சி செய்தாய் அம்மா.
0: இந்த பாடல் சுசிலா அம்மானுடைய கூட்டத்தில்.
1: ஆமா ஆமா, அந்த பாடலுக்கு
0: நல்ல பாடலா?
1: ஆமா, எனக்கு பிடிச்ச பாடல்.
0: இங்க வந்து கேட்டீங்களா?
1: இல்ல, நான் அங்க இலங்கையிலேயே
0: கேட்டேன்.
1: கோயில் வழிய கூடுதலா போடுறவ தானே ஸ்பீக்கர்ல
0: அந்த காலத்துல?
1: ஆமா ஆமா,
0: ஸ்பீக்கர் கட்டாசம்.
1: ஓ, சரியான அட்டாசம் தானே அந்த நேரம். பாடல்கள், பக்தி பாடல்கள்.
0: எத்தனை கிலோமீட்டர் கேட்கும்? 5 கிலோமீட்டர்.
1: ஓ, அப்படி கேட்கும். ஆனால் ஆக தூரம் கேட்காது, கிளியர் இல்லாம இருக்கும்.
0: கேட்கும். நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம்.
0: அவர் ராதா கனகராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது வானிலையில்.

0: ஒலித்த பாடலை ராதாக நகராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நேர்கள் விருப்பத்தில் பக்தி மாலை நிகழ்ச்சி. பிரதி வெள்ளிக்கிழமை 12:40 1:30 வரை இடம்பெறுகின்றது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஓடோடி வந்திருக்கும் சரஸ்வதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி.
1: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவுண்டு அம்மாளாச்சு பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு ஒரு நல்ல பாடம் உண்டு தான், நல்ல பாட்டு உண்டு தாங்க ராஜா. பக்தி பாட்டு,
0: பக்தி பாட்டு, நல்ல பாட்டு தரட்டா உங்களுக்காக. உங்களுக்கு இல்லாத உங்க என்னம்மா?
1: அம்பிகே ஈஸ்வரியே.
0: அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பட்டிக்கடா பட்டணத்துல வந்த பாடலு கேக்குறீங்களா? சூப்பர். ஓகே, நன்றியம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். நேரம் ஓடிவிட்டது. உங்களுக்காக அந்த பாடலை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி வைக்கின்றோம் உங்கள் இல்லத்துக்கு. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகள்.
1: நன்றி ராஜா. நன்றி.
0: அவர் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்டோர்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருகின்றோம்.
2: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றே நேர்கள் விருப்பத்தில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே.

0: நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இனிய துணிய ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காம் நாள் இன்றாகும் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன.
1: தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மூன்றாம் கட்டை சந்தி பகுதியில் இன்று இடம்பெற்றது. இதில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு திருகோணமலை திருக்கடலூர் கிராம மக்களால் இரத்ததான முகாம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருக்கடலூர் பத்ரகாளி அம்பாள் ஆலய மண்டபத்தில் இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு மட்டக்கிழப்பு செங்கலடியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. மட்டக்கிழப்பு கலவாஞ்சிக்குடி பட்டியிருப்பு பாலத்திற்கு அருகிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மண்முனை தென்னருவில் பெற்று கலவாஞ்சிக்குடி பிரதேச மக்கள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். அந்த வீட்டையும் அதை அமைந்துள்ள நிலத்தையும் பொது பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க கோரி இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள்.
2: மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களுக்கே வழங்குமாறு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு மல்வானை மாளிகைக்குள் நேற்று பிரவேசித்தது. நேற்றிரவு மாணவர்கள் குறித்த மாளிகையில் தங்கியிருந்தனர். மக்களின் வரிப்பணத்தில் சூறையாடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களுக்கே வழங்குமாறும் பல்கலைக்கழகங்களில் நிலவும் இட நெருக்கடி பிரச்சினைக்கு தீர்வாக இவ்வாறான சொத்துக்களை பீட வளாகங்களாகவும் விடுதிகளாகவும் மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் பல்கலைக்கழக மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இன்று காலையும் மாணவர்கள் மல்வானை மாளிகையில் தங்கியிருந்தனர்.
3: இந்த போராட்டம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் பிரச்சனையோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனையோ அல்ல. இந்த போராட்டம் ஒட்டுமொத்த மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பதே இந்த போராட்ட காலத்திலிருந்து எமது கோரிக்கையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் 70 வருடங்களாக நாட்டை பாதாளத்திற்குள் தள்ளிய அரசியல் குழுக்கள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன. அத்துடன் மக்கள் மத்தியில் பல்வேறு தவறான கருத்துக்களை பகிர்கின்றனர். எனவே பொதுமக்கள் இவ்வாறான விடயங்களில் ஏமாறக்கூடாது என கோரிக்கை விடுக்கின்றோம். எமது போராட்டத்தின் வெற்றியை எம்மால் எட்ட முடிந்தால் இந்த பலன் மீண்டும் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் எமது அன்பு தம்பி தங்கைகளுக்கே உரித்தாகும்.
0: தொடர்ந்து நுவரெலியா கக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மண்சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். தற்போது நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறந்து செல்லும் நிலையில் உள்ளதாகவும் வீசும் பலத்த காற்றை தாங்கும் சக்தி அந்த கூடாரங்களுக்கு இல்லையென்று பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பொது இடங்களிலும் தோட்ட கோவிலிலும் தங்கியிருந்த இந்த குடும்பங்கள் பின்னர் அரசாங்கத்தால் தற்காலிக கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனாலும் தற்போதைய மழைக்காலத்தில் இரவு நேரங்களில் இந்த கூடாரங்களை சுற்றி விசப்பாம்புகள் மற்றும் விசப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். தாங்கள் படும் அவஸ்தைகள் குறித்து கடந்த மாதங்களில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமைக்காக வெளிமடை பிரதேச சபையின் அரச அதிகாரிகள் தங்களை கடுமையாக திட்டி தீர்த்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாங்கள் ஒரு முடிவை எடுக்கும் வரை இந்த அவலநிலை குறித்து யாரிடமும் கூறக்கூடாதென்று அதிகாரிகள் தங்களை எச்சரித்துள்ளதாகவும் மக்கள் கவலையுடன் தெரிவித்தார்கள். நிரந்தர வீடுகளும் இல்லாமல் தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு உடனடியாக விடுவு கிடைக்க வேண்டும் என அந்த மக்கள் கோரியுள்ளார்கள். தமக்கான வீடுகளை முழுமைப்படுத்தி தர வேண்டும் அல்லது பாதுகாப்பான வேறு இடத்தில் மீள குடியமர்த்த வேண்டும் என அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அரசாங்கத்தின் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்ட குச்சவெளி பிரதேச சேலக பிரிவுக்குட்பட்ட கும்புரிப்புட்டி பகுதியில் வீடற்றவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது. கும்புரிப்புட்டி நாவட்சோலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு அதன் பயனாளிக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது. வாழையூற்று பகுதியில் புதிய வீடொன்றை அமைப்பதற்கான முதற்கட்ட அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இடையில் தடைப்பட்டிருந்த 25 வீடுகளை பூர்த்தி செய்வதற்காக நாவட்சோலை மற்றும் பெரியகுளம் பகுதி பயனாளிகளுக்கு மீண்டும் பணிகளை தொடர நிதியுதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குச்சவெளி பிரதேச செயலாளர் சியா உல் ஹக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவுகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்மீமென ஆகியோர் வீடுகளையும் நிதியுதவிகளையும் பயனாளிகளிடம் கையளித்தார்கள். இந்த நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட தலைவர் விமல் ராஜசிங்க, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட உதவி பொறியியலாளர் என் கஜேந்திரன், பிரதேச செயலக அதிகாரிகள், தேசிய மக்கள் கட்சியின் பிரதேச இணைப்பாளர், பிரஜா சக்தி தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். அரசாங்கத்தின் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடற்ற பல குடும்பங்களுக்கு நிரந்தர கூரிய வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுகளில் நெல் கொள்வினை அரசாங்கம் சரியான முறையில் மேற்கொள்ளாததால் தாம் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக மன்னார் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள்.
4: மன்னார் மாவட்டத்தில் நெற் சந்தைப்படுத்தல் சபையால் பெரும்போக நெற்கொள்வனவு முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நெற் சந்தைப்படுத்தல் சபை தற்காலிகமாக நெற்கொள்வனவை நிறுத்தியது. இந்த நிலையில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவு, நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்தும் நெல்லை வீடுகளில் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
5: கோயிலுக்கு பின்னால செய்த வெள்ள வெள்ளாமையிலாம் கோயிலுக்கு பயந்து எல்லாரும் கூடுதலாக சிவப்பு நெல்லையே கூடுதலாக செய்தார்கள். அந்த நெல்லை செய்து போல எல்லாம் மூடையாக வீடு வழியே கிடக்குது. பிஎம்பி எடுத்தாங்க, சித்திரை வருஷத்துக்கு பிறகு பிஎம்பி தாங்கள் எடுக்கிறதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மக்கள் எல்லா வெளியில தனியார் கூட அந்த நெல்லை எடுக்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அடிமட்ட விலையில 2000-2500 குறைச்சி தான் கேட்கிறாங்க.
6: நாங்கள் விவசாயம் செய்துட்டு அதை உடனடியா தனியாருக்கு விற்காம அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நெல்லுகளை பாதுகாத்து காய வச்சு கனகாலமா பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னாரில் இருக்கிற நெல் தேசிய சபை வந்து எப்ப திறக்குது என்று நாங்க பார்த்துக் கொண்டே இருக்கிறோம்.
7: அதுக்காக சிகப்பு நெல்லை அவர்கள் அறுவடை செய்து அதனை உலர்த்தி இன்று சந்தைப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். இதற்கான காரணம், நெல் சந்தைப்படுத்தும் சபையானது நெல்லினை கொள்வனவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கடந்த சித்திரை வளத்தின் பின்னராக இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபை வந்து இவற்றினை கொள்வனவு செய்வதனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
4: இது தொடர்பில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உப்பாளி சமரசிங்கவிடம் நாம் வினவினோம்.
1: 2026 ஆண்டிற்கான பெரும்போக நெல்லை கொள்வனவு செய்வதற்காக நாம் திரைசேரியில் இருந்து பெருமளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளோம். தற்போது நாட்டில் பெருமளவு நெல்லை களஞ்சியப்படுத்தியுள்ளோம். எனினும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நிட்மா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து அவர்கள் மீண்டும் பயிற்சிகையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தற்போது மன்னார் மாவட்ட விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் நெல் அறுவடை கிடைக்கப்பெற்று வருகின்றது. எவ்வாறாயினும் திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த நிதி தற்போது நிறைவடைந்துள்ளதால் மன்னார் மாவட்டத்திற்காக அவர்கள் கோரியுள்ள 100 மில்லியன் ரூபாய் நிதியை மீண்டும் திரைசேரி ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நாம் முன்மொழிந்துள்ளோம். அரசியல் தலைமைத்துவம் என்ற ரீதியில் இந்த விடயத்தில் நாங்கள் தலையீடு செய்து அரசாங்கத்தை தலையீடு செய்து விவசாயிகளின் நெல்லை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்போம் என நாங்கள் நம்புகின்றோம்.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டெடுத்திருக்கிறார். நேற்றிரவு 7 மணி அளவில் சிறுமியை ஆங்கில வகுப்புக்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் சிறிய தாயார் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டுக்கு வரவில்லை என்று உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்தார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் மடக்கி பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடினான். முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டெடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார். சம்பவ இடத்துக்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளை தெரியும் என்று கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை போலீசார் இரவு 11 மணி அளவில் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் 15-16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சந்தை நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி பெற்றோருடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்தொரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்படும் போது அதனை அமைத்து யாழ் மாநகர சபைக்கு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியின் பிரகாரம் அது அமைக்கப்பட்டிருப்பது யாவரும் அறிந்ததே. பின்னர் யாழ் மாநகர சபை அதன் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் இந்திய தூதரகம் தலையீடு செய்து சில காலங்களுக்கு அதனை பராமரித்து தருவதாக வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் கடந்த அரசாங்கம் ஒன்றில் குறித்த கலாச்சார மண்டபத்தின் பராமரிப்பு செலவுகளை பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பேற்கும் அதனை தமது கண்காணிப்பின் கீழ் வழங்குமாறு கோரியிருக்கிறது. அதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இந்திய தூதரத்துக்கு விடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கென்று அடையாளமாக கட்டப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை புத்த சாசன அமைச்சையும் நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை குறித்து பாரிய சந்தேகத்தை இது ஏற்படுத்துகிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் கலாச்சார ரீதியான மற்றும் மத அடையாளங்களை அளிப்பதற்கு திரிபடுத்துவதற்கும் பிரதான காரணமாக விளங்குகின்ற புத்த சாசன அமைச்சை திருவள்ளுவர் கலாச்சார மண்டப நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை திட்டமிட்ட தமிழின அளிப்பாகும். புத்த சாசன அமைச்சின் கீழ் வருகின்ற தொல்பொருள் திணைக்களம் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் பௌத்த மத ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வரும் நிறுவனமாகும். உதாரணமாக கூறின், ராணுவத்தின் துணையுடன் தையிட்டியில் தனியார் காணிக்குள் திட்டமிட்டு பௌத்த மத கட்டுமானத்தை அமைத்தது மட்டுமல்லாமல் இன்று வரை அதனை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை புத்த சாசன அமைச்சுடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கோ பௌத்த சமயத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல, ஆனால் திட்டமிட்ட சிங்கள மற்றும் பௌத்தமயமாக்கல்களை மட்டும் எதிர்க்கின்றார்கள். சிங்கள மக்கள் வடக்கில் வசிக்க தகுதியற்றவர்கள் என்று நாங்கள் கூற வரவில்லை. தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து குடியேறுவதையே நாங்கள் எதிர்க்கிறோம். எமது நியாயமான கோரிக்கைகளை விளங்கிக் கொள்ளாத சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்களையும் தமிழ் இனவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இன்று நேற்றல்ல, இலங்கை அரசியல் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை தட்டி கேட்பவர்களை இனவாதிகள் என முத்திரை குத்துவதே வரலாறாக இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெற்கில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அவர்களின் ஆட்சியில் பௌத்த சிங்கள கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஜிவிபியாக தமிழின அழிப்பில் பங்கெடுத்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான முறையில் தமிழின அழிப்பில் தான் ஈடுபட்டு வருகிறது. ஆகவே யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்ளிருக்கப்பட்டமை தமிழ் மக்களுக்கென தனியான கலாச்சார அடையாளங்கள் இருக்கக்கூடாதென்ற சிந்தனையே இதற்கு காரணம். தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக் கொள்கிறேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். தமிழின படுகொலை வாரமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காவது நாளான நேற்று கொட்டும் மலையிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி உப்போடே சிவானந்த தேசிய பாடசாலைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் கஞ்சி வழங்கலும் நடைபெற்றது. கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேசலோகநாதன் குருக்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். இதன்போது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்காக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் அவலத்தினை குறிக்கும் வகையிலான கஞ்சி வழங்கப்பட்டது. கொட்டும் மலையிலும் மக்கள் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய தமிழினம் இன அழிப்பு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுகின்ற முகமாகவும் கொல்லப்பட்ட உறவுகள் ஆன்ம விடுதலைக்காகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலை திட்டமிட்ட வகையிலே கொத்தனி குண்டுகளால் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட நாளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கு அப்பால் கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் காணாமலாக்கப்பட்ட மக்களுக்காகவும் நீதி வேண்டி இந்த சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இந்த விடயம் காலங்காலமாக ஞாபகப்படுத்தப்பட்டு தமிழர் உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி செய்த மக்களை நினைவு கூறுகின்றோம். அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உயிர்களை அர்ப்பணித்த மக்களை நினைவு கொண்டு அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய இனம் எவ்வாறு கடந்த காலங்களில் கொல்லப்பட்டதென்ற செய்தியையும் இனப்படுகொலை செய்தியையும் சொல்லுகின்ற இந்த நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் உணர்வுபூர்வமாக தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையிலே உண்மையிலே நான் இந்த கிழக்கு இலங்கை இந்து குருமார் ஒன்றியத்துக்கும் அக்கரைப்பற்று பிரசித்துக்குரிய இந்து குருமார் ஒன்றியத்துக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். உணர்வுபூர்வமாக தங்களுடைய சமய பணிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் தேசிய விடுதலைக்காக அவர்களுடைய சேவையை பாராட்டுவதோடு உண்மையாக அவர்களுடைய தன்னார்வ செயல்களுக்கு என்னுடைய அனுசரணையும் ஒத்துழைப்பையும் வழங்கி அவர்களோடு பயணிப்பேன் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திடம் இந்த அரசிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இண நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். லசந்த படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகளாகியும் இதுவரை மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் அன்று மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் யார் என்பது எமக்கு தெரியும், விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கும் தெரியும், படுகொலை செய்தவர்களுக்கும் தெரியும். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து மக்கள் மத்தியில் குரோதமும் சந்தேகமும் அமைதியின்மையும் நிலவுகிறது. ஒரு வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் போது சாட்சிகள் அவசியம் என்பது எனது கருத்து. ஆனால் இங்கே சாட்சிகளை முன்வைப்பதற்கு முன்னரே இதில் தொடர்புடையவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். காவல்துறையினர் நினைத்தால் இதைவிட நுணுக்கமான கொலைகளை கூட ஓரிரு நாட்களில் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் லசந்தாவின் கொலை தொடர்பில் இதுவரை அப்படி எதுவுமே நடக்கவில்லை. லசந்தாவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் 4 கொல்லப்பட்டுள்ளார்கள். அதற்கான சாட்சிகள் இருந்தும் ஏன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படவில்லை? ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர் சாட்சிகளை மாற்றியமைத்தது தொடர்பில் தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? லசந்தா கொலை செய்யப்பட்ட போது அவரது நாட்குறிப்பை எடுத்து சென்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு எதிராக ஏன் வழக்கு தொடரப்படவில்லை? இவ்வாறான வெளிப்படையான விடயங்களுக்கு முதலில் வழக்கு தொடர்ந்தாலே பிரதான கொலை வழக்குக்கான சாட்சிகள் தானாகவே வலுப்பெறும். எமது நாட்டில் அரசியல்வாதிகள் 2 விடயங்களை மட்டுமே செய்து வருகிறார்கள். ஒன்று வாக்குகளை பெறுவது, மற்றொன்று தாமெடுக்கும் தீர்மானங்களால் வாக்குகள் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்வது. லசந்த விக்ரமதுங்க, கீத் நோயர் போன்றவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பிரகித் எக்னிகோடாவின் மறைவு என்பன ராணுவத்தின் ஒரு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டது என்பதை அனைவருமே அறிவார்கள். ஒரு நிறுவனத்தில் ஒரு சிறுகுழு தவறு செய்யும் போது அந்த நிறுவனத்துக்கே அவப்பெயர் ஏற்படுகிறது. அத்தகையோரை நீக்கிவிட்டு நிறுவனத்தை காப்பாற்றுவதே முறை. ஆனால் இலங்கையில் அரசியல்வாதிகள் அவர்களை ரணவிருவோ, அதாவது மாவீரர்கள் என்று கூறி காப்பாற்றுகின்றார்கள். காரணமின்றி கொலை செய்பவர்கள் ஒருபோதும் மாவீரர்களாக முடியாது. இதனை ஒரு தேசமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றமடையாது. லசந்த சர்வதேச ரீதியாக ஒரு வீரராக போற்றப்படுகிறார். ஆனால் சொந்த நாட்டிலே அவர் கொல்லப்பட்டார். பத்திரிகை நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன. இதையிட்டு நாம் வெட்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவை நான் சந்தித்த போது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் உறுதியளித்தார். அந்த நம்பிக்கையிலே நான் இன்னும் காத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர்பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் லால் ரட்டசிறி தலைமையில் இந்த விழா நடைபெற்றது.

சுந்தர இலங்கை விமானப்படையின் வான முகாமின் கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் பி எஸ் அலெக்சாண்டர் மற்றும் அம்பாறை சிவில் பாதுகாப்பு படையின் கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கபில தர்மதாஸ் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து போரில் உயிர் நீத்த போர் வீரர்களின் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் நினைவாக போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தியது மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்ததாக ராணுவத்தினர் குறிப்பிட்டார்கள். பாராளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் பாராளுமன்றம் கூடுகின்ற தினங்கள் பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் பாராளுமன்றம் கூடும் சகல தினங்களிலும் காலை 9:30 முதல் 10 வரை நிலையில் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 10 முதல் 11 வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காகவும் 11:00 முதல் 11:30 வரை நிலையல் கட்டளை 27(2)ன் கீழான கேள்விகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:30 முதல் மாலை 5 வரை உன்னாட்டா சிறை சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு வாதத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 முதல் 5:30 வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு நேரத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மறுநாள் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:30 முதல் மாலை 5 வரை அரசாங்க கட்சியினால் கொண்டுவரப்படும் இலங்கை மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு பற்றிய அறிக்கை குறித்து ஒத்திவைப்பு வாதம் இடம்பெறுகிறது. 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் இந்த வாதங்கள் தொடர்கின்றன. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி June 30 என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முறை அனைத்து பிரகடனங்களும் டிஜிட்டல் முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையால் பூர்த்தி செய்யப்பட்ட பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக தமது மின்னணு பிரகடனங்களை சமர்ப்பிக்க முடியும். ஜூன் மாத இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் இணையதளத்தை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் சொத்து பெறங்களை சமர்ப்பிக்க தவறுவது பாரிய குற்றமாக கருதப்படும் என்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக June 30 தேதிக்கு பின்னர் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் மேலதிக கட்டணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மற்றும் அவர்களுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவும் ஆணைக்குழு தயாராக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொறுப்புள்ள அதிகாரிகளாக இன்றே உங்களது மின்னணு சொத்து பிரகடனத்தை பூர்த்தி செய்யுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையிலிருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்டஈடு வழங்கப்படுகிறது. நட்டஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச காணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருபரன் பங்கேற்றலுடன் நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணி ஆணையாளர் திணைக்கழகத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய காணி செயற்பாடுகள், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணி கச்சேரி மூலம் ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டிய காணிகள், அரச காணியினை வர்த்தக நோக்குடன் கூடிய விவசாய நடவடிக்கைகளுக்காக நீண்டகால குத்தகைக்கு வழங்கும் காணிகள், பிரதிசபைக்கு ஆளுகைக்குட்பட்ட இதுவரை கையளிக்கப்படாத காணிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. இந்த கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்புடுகையில் அரச காணிகள் குறைவாக காணப்படுவதால் காணி தொடர்பான பிரச்சினைகள் குறைவாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மாகாண காணி திணைக்கழகத்தின் கீழ் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் ஆளணியை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் அதனை மீள் ஒழுங்கு செய்யுமாறு மாகாண காணி ஆணையாளர் அவர்களை கேட்டுக் கொண்டார். தற்போது கிமிகம திட்டத்தின் மூலம் காணி ஆவணங்களை வழங்குவதற்காக

0: அதனை விரைவுபடுத்துமாறும், பிரதேச ரீதியாக காணி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கான இறுதியான தீர்மானத்தை பிரதேச செயலாளர்கள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மக்களின் தேவைகளை சரியான வகையில் காணி உத்தியோகத்தர்கள் அடையாளம் கண்டு பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தி சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு வழியை ஏற்படுத்துமாறு தெரிவித்ததோடு, வினைத்திறனாக செயற்பட்டு மாவட்ட காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் சில அறிவுறுத்தல்களையும் அவர் விடுத்திருந்தார். இதனையத்தில் மன்னாரிலும் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் நேற்று முன்தினமும் மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. காணி தொடர்பான சட்டமற்ற நிர்வாக ஆலோசகர் ஓய்வு பெற்ற உதவி காணி ஆணையாளர் குருநாதன் இலவச ஆலோசனைகளை வழங்கினார். இதன்போது காணி கொள்வனவு, காணி விற்பனை, தனியார் காணி ஆவணங்கள், அரசு காணி ஆவணங்கள், லீஸ் காணி தொடர்பான விடயங்கள், புதிய காணிக்கான விண்ணப்ப நடைமுறைகள், காணி விற்பனையின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள், காணி தொடர்பான ஏனைய சட்ட மற்றும் நிர்வாக விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகளை அவர் வழங்கியிருந்தார். முல்லைத்தீவு, கிள்ளச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலியமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டார்கள். இந்த விஜயத்தின் போது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருவோணமலை மாவட்டங்களில் இடம்பெற்று வரும் காணி அபகரிப்புகள் தொடர்பான விடயங்களும், அவற்றை எதிர்கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் பற்றிய விளக்கங்களும் வடமாகாண மக்களுடன் பகிரப்பட்டன. அதேபோன்று முல்லைத்தீவு, கிள்ளச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விவரம் காணி அபகரிப்பு நிலைமைகள் தொடர்பாக கிழக்கு மாகாண காணி மீட்பு வலியமைப்பின் பிரதிகளுடன் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. இதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் காணி பிரச்சினைகளுக்கு இணைந்த முறையில் செயற்பட வேண்டிய அவசியத்தை மக்கள் வலியுறுத்தினார்கள். அத்தோடு காணி மீட்புக்காக வடக்கு கிழக்கு இணைந்த புதிய வலையமைப்பொன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் காணிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், மகாவலி திணைக்களம், வனஜீவிராசிகள் திணைக்களம், வனவளை திணைக்களம், கிபிலோயா திட்டம், சில பௌத்த துறவிகள் மற்றும் புத்த சாசன அமைச்சு, ராணுவ ஆக்கிரமிப்புகள் போன்ற பல்வேறு திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஊடாக பொதுமக்களின் காணிகள், மேய்ச்சல் தரைகள், ஆலய இல்லங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விவசாய இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் அபகரிக்கப்பட்டு வருவது தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதன் காரணமாக மக்களின் வாழ்வாதாரமும் தொழில் வாய்ப்புகளும் பாதிக்கப்படுவதோடு இன விகிதாசார மாற்றங்களையும் இது ஏற்படுத்தும் முயற்சிகள் இடம்பெறுவதாகவும், இதன் மூலம் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக வாழும் தமிழ் பேசும் மக்களை அரசியல் ரீதியாக சிறுபான்மையினராக மாற்றும் திட்டமிட்ட செயற்பாடாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுவதாக அங்கு குறிப்பிடப்பட்டது. எனவே எதிர்காலத்தில் இத்தகைய காணி அபகரிப்புகளை தடுக்க வடக்கு கிழக்கு இணைந்த சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக காணி மீட்பு வலியமைப்பினர் தெரிவித்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். துபாய் தொடர்பான மோவர் செயற்பாடுகளுக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி தவறுதலாக வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். சென்னை கிளை மற்றும் துபாய் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளை தவறுதலாக பரிமாறப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிதி அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் தவறுதலாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசரி ஜெயசேகராவின் கூற்றுப்படி சுமார் 97,450 ஐக்கிய அரபு அமீரக திர்ஹாம் தவறாக பரிமாறப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 80 மில்லியன் ரூபாவுக்கு, அதாவது 8 கோடி ரூபாவுக்கு அதிகமாகும். இந்த தொகை பின்னர் வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், இதனால் அந்த பணத்தை மீண்டும் மீட்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தொடர்பான நம்பகமான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தியாசிரி ஜெயசேகர, அரசாங்கம் உண்மைகளை சரிபார்த்து இந்த நிதி முறைகேடு அல்லது தவறு குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நிதி நெருக்கடிகளையும் பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த புதிய முறைப்பாடு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறது. நீண்ட காலமாக பேபால் சேவைகளுக்காக காத்திருந்த இலங்கை பயனர்களுக்கு, குறிப்பாக சொந்தர ஊடுதலாளர்கள் மற்றும் ஒன்லைன் வணிகர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடுவதற்கான விலமனு நடைமுறைகளை ஆரம்பிப்பதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கொள்முதல் அளவுகோல்களை தயாரிக்கும் பணிகளை மதுவரி திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. ஆனாலும் திணைக்களகத்தில் உள்ள சில அதிகாரிகள் தகுதியற்ற ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக் கொள்ளும் வகையில் கொள்முதல் தேவைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைக்க முயற்சிப்பதாக தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த முயற்சிக்கு நிதியமைச்சின் சில அதிகாரிகளும் ஆதரவளித்து வருவதாக அவர்கள் மேலும் குற்றம் சாட்டினார்கள். முறையான தகுதியற்ற நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்குவது இதற்கு முன்னர் சர்ச்சை ஏற்படுத்திய நிலக்கரி விலமென போன்றதொரு நிலையை உருவாக்கக்கூடும் என்று தொழிற்சங்க பிரதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கண்டி மாநகர சபையால் செயற்படுத்தப்படும் திண்ம கழிவகற்றல் வேலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தடை காரணமாக நகரின் பல இடங்களில் குப்பைகள் நிரம்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி மாநகர சபையின் கழிவுத்தரம் பிரிக்கும் கோகடே மத்திய நிலையத்துக்குள் உள்ள ஒரு யந்திரம் செயற்படாத காரணத்தால் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்து கிடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட், இவருக்கு வயது 20, இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். நேற்று வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதில் அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்து போனார். சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இன்றும் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் அதிகாலை கட்நாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 26 வயதுடைய சீன நாட்டு பெண் வர்த்தகர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த பெண் சிகரெட் தொகையை சீனாவில் கொள்வனவு செய்துள்ளார். அவர் சீனாவிலிருந்து தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு சென்று அங்கிருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இன்று அதிகாலை கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். அவர் தனது பயணப்பொதிகளுடன் விமானிய வர்க்க முனையத்தில் உள்ள கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயன்ற அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது அவரது 2 பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 33,600 சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய 168 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சாய்ந்தமருது, காரதீவு, மாளிகை காடு, நற்பட்டிமுனை, பாண்டிருப்பு, கல்முனை, பெரிய நீலாவணை, பாண்டிருப்பு பிரதேசங்களில் உள்ள பொது சந்தைகள் மற்றும் நடமாடும் மீன் விற்பனை வியாபாரிகள் இந்த மீன்களை புதிதாக காட்டுவதற்காகவும் நிறைய மோசடி செய்வதற்காகவும் மண் கலப்படம் செய்து விற்பனை செய்வதாக நுகர்வோர் தெரிவிக்கிறார்கள். இதில் கீரி மீன், பாறைக்குட்டி, சூடமீன், நெத்தலி மீன், சீலா மீன், காரல் மீன் உள்ளிட்ட சிறு மீன்கள் இவ்வாறு மண் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கைக்கு வடகிழக்கே கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
1: மேல் சமரகமோ மத்திய வடமேல் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி, மாத்திரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடிவன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சமரகமோ வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி, மாத்திரி மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. ஊவா கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடிவன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
2: களுத்துறை அகலவத்த பகுதியில் உள்ள கல்லெக் நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்தமையினால் அகலவத்த குடலிகம வீதியின் தூள்வெள்ள சந்தை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குடாகங்கை பெருக்கெடுத்தமையினால் முலத் சிங்கள மொல்காவ பிரதான வீதியில் எட்டமக சந்தி தம்பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொல்கொள்ள மகாபலி அணைக்கட்டின் இரண்டு வான்கதவுகளையும் திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து வெளியேறும் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு திறந்துவிடப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் யான் ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று முதல் பெய்து வரும் மழையினால் கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. சீரற்ற வானிலையினால் மாத்தளை கியூல பாதையின் குறுக்கே மரம் ஒன்று இன்று அதிகாலை சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்போது போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புத்தளம் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மதுரங்குழி புபுதுகம கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் புபுதுகம கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஸ்ரீமாவோபுரம் கிராமத்தில் 65 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களில் 30 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீமாவோபுரம் முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீ மாவோபுரம் ஆரம்ப பாடசாலையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
3: கடந்த சில நாட்களாக நிலவும் பலத்த மழையினால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் நேற்று இரவு மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 6 மாவட்டங்களில் உள்ள 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டங்களாக மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்க பிரதேச செயலாளர் பிரிவு, காலி மாவட்டத்தில் நிலவு பிரதேச செயலாளர் பிரிவு, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர, அகலவாத்த, மதுகம, ஹொரண, வலல்லா விட்ட பிரதேச செயலக பிரிவுகள், கண்டி மாவட்டத்தின் கங்ககேல கோரல, தெல் தோட்ட, பஸ்பாகி கோரல, கங்கவாட்ட கோரல, பாத்த ஹேவாஹெட, யட்டினுவர, தொழுவ, உடபலாத்த, பன்வில, அக்குரண, குருநாகல் மாவட்டத்தின் நாராமல அலவாயன பிரதேச செயலாளர் பிரிவுகளும், ரத்னபுரி மாவட்டத்தின் எல்முல்ல, ரத்னபுரி, அஹலியகுட, அயகம, குருவிட்ட, கிரியல்ல, கலவான பகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13 மாவட்டங்களின் 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் ஹாலியல, பண்டரவளை, பசரை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க பிரதேச செயலக பிரிவுக்கும், காலி மாவட்டத்தின் அல்பிட்டிய, தவலம, நியாக பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கம்பகா மாவட்டத்தின் அத்தனகால பிரதேச செயலக பிரிவுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, புலாத் சிங்கள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் மெததும்புர, உடுதும்புர, பூஜாபிட்டிய, தும்பன, ஹதர் அலியாத், ஹாரிஸ் பத்வ, உடுனுவர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கீகாலை மாவட்டத்தின் வரக்காப்புல, அரநாயக, கேகாலை, ரம்புக்கன, தெகியோவிட்ட, ருவான்வெல்ல, மாவனல்ல, யாட்டியான்தோட்ட, புலாத் கொஹோபிட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேச செயலக பிரிவுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் அம்மான்கங்க கோரல, ரத்தோட்ட, நாவுல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபத்தர பிரதேச செயலக பிரிவுக்கும், மொனராகல மாவட்டத்தின் வெள்ளவாய, பட்டல் கும்புர, பிபில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நுவரெலி மாவட்டத்தின் அம்பகமோ கோரல, நோவுட், கொத்மல, மேற்கு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த, குடகவெல, கஹாவத்த, நிவித்திகல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட அறிவித்தல் மேலும் அமுலில் இருக்கும். தற்போது மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் இடங்கள் இந்த மழையுடன் மீண்டும் தீவிரமடையும் சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன. எனவே இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு தேவையான இடங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறு கேட்டுக்
4: கொள்ளப்படுகிறார்கள்.
1: ரத்னபுரி, காலி, முனராகலி, மட்டக்களப்பு, களுத்துறை, கொழும்பு, புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மழையுடனான வானிலையினால் மட்டக்களப்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடும் காற்றினால் 88 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் புத்தளம், களுத்துறை, ரத்னபுரி மாவட்டங்களில் 8 தற்காலிக முகாம்களில் 489 குடும்பங்களைச் சேர்ந்தோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தற்காலிக முகாம்களில் 1310 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அன்னத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
4: அதிக மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
1: ஹட்டன் வலய பதில் கல்வி பணிப்பாளர் ஹட்டன் கல்வி வலயத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக மரக்கறி விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போதைய மழைக்கால நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பை தொடர்ந்து சந்தைக்கு வரும் மரக்கறிகளின் அளவு குறையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பெரியகுட மெனிங் சந்தை வர்த்தகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் உபாசேன இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஓரளவு மரக்கறி விநியோகம் உள்ள போதிலும் வரும் நாட்களில் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவக்கூடும், விநியோகம் குறை போது சந்தையில் மரக்கறி விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய கடற்படை கப்பலான சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கப்பல் சென்றுள்ளது. இந்திய கடற்படை கப்பலான சுனைனா 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு கடற்படையினருடன் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: நட்பு நாடுகளுக்கிடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் கடந்த ஏப்ரல் 2 மும்பையிலிருந்து கடல்சார் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டது. இந்திய கடற்படை பயிற்சி மத்திய நிலையங்களில் பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலத்தீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், ஷீஷெல், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, டான்சானியா, தாய்லாந்து, டிமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளை கொண்ட பன்னாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கூட்டு துறைமுக பயிற்சியைத் தொடர்ந்தே இந்த பயணம் ஆரம்பமானது. கடற்படை தேர்ச்சி, கடல் போக்குவரத்து, தகவல் தொடர்பு நடைமுறைகள் மற்றும் கடலில் உயிர் பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் சேத கட்டுப்பாடு ஆய்வுகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் போன்ற விசேட பயிற்சிகள் இந்த கூட்டு பயிற்சியின் போது முன்னெடுக்கப்பட்டன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது.
6: The presence of the Iranian foreign minister means
7: ஈரானின் வெளியுறவு அமைச்சரின் வருகை என்பது பிரிக்ஸ் அமைப்பின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த அமைப்பை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இதில் என்ன மாதிரியான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களுடைய கூட்டத்தின் முடிவுகளை பொறுத்துதான் இதன் முக்கிய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியவரும். இந்தியாவிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை ஈரான் வெளிப்படையாக கூறவில்லை. ஈரானிய தரப்பில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அனைத்து தரப்புமே தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றன. திரை மறைவுக்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்தியஸ்தத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய எப்போதும் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பது குறித்து பலரும் எதிர்பார்த்து உள்ளனர். அது கூட்டு அறிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு முடிவாக இருக்கலாம்.
0: தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது.
8: பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து வந்தது. ஆனால் 2023 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட 6 வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு திபாங்கர் தத்தா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் திரு லோக் பிரகாரி சார்பில் வாதிட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு எஸ் என் சுக்லா, இந்த சட்டம் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்ய தவறியதோடு அரசியலமைப்பின் 14 மற்றும் 324 ஆகிய பிரிவுகளையும் மீறுவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு மீதான மோசடி என்றும் எதிர்க்கட்சி தலைவரின் இருப்பையே அர்த்தமற்றதாக்கி விடுவதாகவும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு திபாங்கர் தத்தா, CBI இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக் குழுவில் இந்திய தலைமை நீதிபதி அங்கம் வகிக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் அவர் இடம்பெறுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஜனநாயகம் எங்கே போனது என கேள்வி எழுப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு சுதந்திரமானதாக இருக்க மூன்றாவது உறுப்பினர் ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டுமே தவிர அவர் ஏன் ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும் என நீதிபதி திரு தத்தா கேள்வி எழுப்பினார். பிரதமர் ஒருவரை தேர்வு செய்து எதிர்க்கட்சி தலைவர் மற்றொருவரை தேர்வு செய்தால் மூன்றாவது உறுப்பினரான மத்திய அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருக்கு சாதகமாக செயல்படுவாரா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பிரதமரின் நிலைப்பாட்டிலிருந்து அவரால் நியமிக்கப்படும் அமைச்சர் மாறுபட வாய்ப்பில்லை என்பதால் 2-1 பெரும்பான்மையுடன் தான் முடிவுகள் திறம்பட நிறைவேற்றப்படும் என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு என்றாலும் அதனை சரிபார்க்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒருமனதாக முடிவு இல்லாமலேயே நியமனங்கள் செய்யப்படலாம் என்பதால் குழுவில் எதிர்க்கட்சி தலைவரின் இருப்பு வெறும் அலங்காரமானதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தேர்வு குழுவின் மூன்றாவது உறுப்பினர் நடுநிலையானவராக இருக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர்.
0: தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை தோல்விக்கான காரணங்களை கண்டறிய உடன்பிறப்பின் குரல் என்ற புதிய இணையதளத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் தொடக்கியுள்ளார்.
8: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 73 இடங்களை வென்று 2வது இடத்தை கைப்பற்றியது. வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட நிலையில் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய திமுக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்ட திமுக தலைவர் திரு ஸ்டாலின், தேர்தல் முடிவுக்கு பின்னர் கடந்த 2 வாரங்களாக அனைத்து வீடுகளிலும் செய்தி தொலைக்காட்சிகள் தான் ஓடிக்கொண்டிருப்பதாகவும், பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தமிழ்நாடு இருப்பதாகவும் கூறியுள்ளார். 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் திமுக ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் பின்னடைவுக்கு அவர் காரணம் இவர் காரணம் என்று யார் மீதும் பழி போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட திரு ஸ்டாலின், தேர்தல் தோல்விக்கு கட்சித் தலைவரான தாமே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் கூறினார்.
9: தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலையும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம்.
8: தேர்தல் தோல்வியை நினைத்து முடங்கிவிட மாட்டேன் என்றும், உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆலோசனைகள், பரிந்துரைகள், யோசனைகள் தமக்கு வேண்டும் என்றும், தேர்தலாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் மக்களிடம்தான் வந்தாக வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் பின்னடைவுக்கு என்ன காரணம் என்றும், திமுக இன்னமும் எப்படியெல்லாம் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை கூறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்காக உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
9: திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதுல உங்க கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்க வாய்ஸ்லயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியா நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம், இல்லனா நீங்க பேப்பர்ல எழுதி அந்த போட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்டா அனுப்பலாம். உங்க கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும்.
8: திமுகவின் அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு என எல்லாவற்றையும் மாற்றியாக வேண்டும் என்றும் காலத்திற்கு ஏற்றபடி எவால்வ் ஆகித்தான் ஆக வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் திமுக 2.0 வரும் என்றும் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்யப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்.
0: தமிழக வெற்றிக்கழக அரசு பதவியேற்று 5 நாளாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள். பொதுவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அலுவலகங்கள் முழுவதும் மாற்றம் காணும். நாற்காலிகள் முதல் ஜன்னல் திரைச்சீலைகள் வரையில் அனைத்தும் புதிதாக மாற்றப்படும். இது அரசுக்கு பெரும் செலவை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் ஆடம்பர மாற்றங்களை செய்யாமல் முந்தைய அமைச்சர்களின் அறைகளில் உள்ள நாற்காலிகள், மேசைகள், உள் அலங்காரம் ஆகியவற்றை அப்படியே பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 உடைந்திருக்கின்ற நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகங்களை கைப்பற்றும் போட்டி தீவிரமடைந்துள்ளதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள்.
8: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்து 3 இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதனால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திரு வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் ஆளும் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். கட்சியின் உத்தரவை மீறியதாக கூறி திரு சி வி சண்முகம், திரு வேலுமணி, திரு சி விஜயபாஸ்கர், நத்தம் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட 25 பேரின் கட்சி பதவிகளை திரு பழனிசாமி அதிரடியாக பறித்தார். இருதரப்புக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வருவதால் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கட்சி அலுவலகங்களை கைப்பற்றும் பணிகள் நடந்து வருகின்றன. விழுப்புரத்தில் கட்சி அலுவலகத்தை திரு சண்முகம் தரப்பினர் கைப்பற்றினர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களில் ஊர்வலமாக சென்ற எடப்பாடி ஆதரவாளர்கள் அவரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் திரு சி விஜயபாஸ்கர் மற்றும் எடப்பாடி ஆதரவாளர்கள் ஆகிய இரு தரப்பினரும் கட்சி அலுவலகங்களை கைப்பற்ற முயன்றதால் பதற்றம் அதிகரித்தது. சாலையில் அமர்ந்து தர்ணா செய்த எடப்பாடி தரப்பினர் கட்சி அலுவலகத்தை தங்கள் தரப்பிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து கட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டது. கரூரில் எடப்பாடி தரப்பினர் கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த திரு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் அங்கு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் அதிகரித்தது. இருதரப்பையும் சமாதானம் செய்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ராசிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை பட்டாசு வெடித்து எடப்பாடி ஆதரவாளர்கள் கொண்டாடினர். பல்லடத்தில் ஆலோசனை நடத்திய வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக விதிகளை மதிக்காமல் தலைமைக்கு கட்டுப்படாமல் செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவி ஆசைக்காக கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம்மை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சுயநலத்துடன் செயல்படும் அத்தகைய முன்னாள் அமைச்சர்களிடம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அதிருப்தி தலைவர் திரு எஸ் பி வேலுமணி தற்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிதான் என்று கூறினார். அதிமுக பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
8: இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சட்டப்பேரவையில் தான் பேசிய போது மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்காக தம்மை சிலர் விமர்சனம் செய்வதாகவும் இதற்கெல்லாம் பயப்படுகிற ஆள் தாம் இல்லை என்றும் திரு உதயநிதி கூறியுள்ளார். எதிர்ப்பிலேயே வளர்ந்ததுதான் திராவிட இயக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று அர்த்தம் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள திரு உதயநிதி கோயில்களில் மட்டுமின்றி சமூகத்திலேயும் எல்லோருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் என விளக்கம் அளித்துள்ளார். மேல் சாதி கீழ் சாதி என மக்களை பிரிக்கிறதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதாகவும், பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் பேசிய கொள்கையைத்தான் தாமும் பேசுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானது அல்ல என்றும், ஆனால் சமத்துவமின்மையையும் அடக்குமுறையையும் கடுமையாக எதிர்ப்போம் என்றும் திரு உதயநிதி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் கூற்றே திமுகவின் வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல்காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. மேலும் கேரள காங்கிரஸ் அரசு டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமே இயக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி சாடியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை முன்னறிவிப்பின்றி இன்று அதிகாலை முதல் உயர்த்தப்பட்டுள்ளது.
10: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையேற்றத்திற்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போரால் உலக அளவில் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளன. இதுவரை ஈரான் அமெரிக்கா இடையிலான போரில் எந்த சுமூக முடிவும் ஏற்படாததால் எண்ணெய் கப்பல்களின் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை லிட்டருக்கு ₹3.11 எண்ணெய் நிறுவனங்கள் இன்று அதிரடியாக உயர்த்தியுள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.98 டீசல் 1 லிட்டர் ₹95.50 விற்கப்படுகின்றன. இந்த விலை உயர்வுக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
11: ஈவினிங் கூட நான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன், ₹100.50 சம்திங் தான் இருந்தது. இதே பாரத் பெட்ரோல் என்ன போடுவேன், MMBPL தான் போடுவேன். இன்னைக்கு காலையில வந்து இப்பதான் பாக்குறேன் ₹103 இருக்கு. இது ரொம்ப ஷாக்கா இருக்கு.
10: இந்த விலை உயர்வால் காய்கறி அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்த போது அதன் பலனை மக்களுக்கு கொடுக்காத மத்திய அரசு தற்போது எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறி 5 மாநில தேர்தலுக்கு பின் விலையை ஏற்றி உள்ளதை ஏற்க முடியாது என்று வாகன உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் சிஎன்ஜி எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. கிலோவுக்கு ₹2 உயர்த்தப்பட்டுள்ளது. மக்களிடையே இது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ₹77.09 விற்கப்பட்ட 1 கிலோ சிஎன்ஜி இனி ₹79.09 உயர்த்தப்பட்டுள்ளது. ஓமான் கடற்கரைக்கு அருகே இந்திய கொடியுடன் சென்ற வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் அந்த கப்பலில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
8: ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் தாக்குதலால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ளது. இதனால் எரிபொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகாததால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் ஓமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஓமன் கடற்படையினர் நடுக்கடலில் தத்தளித்த இந்திய மாலுமிகள் மற்றும் அதில் இருந்த ஊழியர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் இருந்த 14 மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறினார்.
0: ஒமானியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜோர்ஜியாவுக்கு சென்று
12: கொண்டிருந்த
0: அதிகாலை வேளையில் ஓமான் கடல் பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்தது.
12: Which led to fire on board and subsequent sinking of the vessel. All 14 crew members on board.
0: இதனால் கப்பலில் தீபத்து ஏற்பட்டு பின்னர் அது மூழ்கியது. கப்பலில் இருந்த 14 மாலுமிகளும் காவல்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். மாலுமிகள் அனைவரும் ஓமானின் டிபா துறைமுகத்தில் பத்திரமாக உள்ளார்கள்.
8: ஹாஜி அலி என்று பெயரிடப்பட்ட அந்த கப்பல் சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். ஓமன் கடல் பகுதியில் நடந்த தாக்குதலில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததாகவும் பின்னர் அந்த கப்பல் நீரில் மூழ்கியதாகவும் அவர் கூறினார். மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தேவையான நடைமுறைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்துள்ளது. வழக்கை கைவிட்டால் அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்யப்படும் என்று கௌதம் அதானி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
10: 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்கும் வகையில் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழகம், ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிஷா மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2,100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும், இதை மறைத்து அமெரிக்க நிறுவனங்களிடம் முதலீடு பெற்றதாகவும் அதானி குழுமம் மீது நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் செயல் இயக்குநரும் திரு கௌதம் அதானியின் உறவினருமான திரு சாகர் அதானி, முன்னாள் சிஇஓ திரு வினித் ஜெயின் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசின் உயரதிகாரிகளை திரு கௌதம் அதானி பலமுறை சந்தித்ததாகவும், அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 54 பக்க குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அக்குழுமத்தின் தலைவர் திரு கௌதம் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிரத்யேக வழக்கறிஞரான ராபர்ட் ஜே ஜியூஃப்ரா ஜூனியர் உதவியை அதானி நாடினார். அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பை வழங்குவதாக திரு அதானி உறுதியளித்ததை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நீதித்துறை கைவிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட்டால் அமெரிக்காவில் 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க $10 பில்லியன் அளவுக்கு அதானி முதலீடு செய்வார் என அந்த வழக்கறிஞர் உறுதியளித்ததை தொடர்ந்து அதானி மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட அந்நாட்டு நீதித்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில், முற்றிலும் ஒருதலைப்பட்சமான இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரதமர் ஏன் ஒப்புக்கொண்டார் என்பது இப்போது தெளிவாகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனை கருத்தில் கொள்ளாமல் டிரம்பின் அச்சுறுத்தல்களின் பேரில் 2025 மே 10 தேதியன்று ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை அவர் ஏன் திடீரென நிறுத்தினார் என்பதும் தெளிவாகிறது என்று அவர் கூறியுள்ளார். மொடானி மீதான அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளையும் டிரம்ப் நிர்வாகம் கைவிட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதைவிட எவ்வளவுதான் பிரதமர் சமரசம் செய்து கொள்ள முடியும் என்றும் வினவியுள்ளார்.
0: தொடர்ந்து, கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். 2022 கல்வி நிலையங்களில் கியாப்பு அணிவது தொடர்பான வாதம் எழுந்தது. அப்போது கியாப்பு அணிவதற்கு போட்டியாக இந்து மாணவர்கள் காவி துண்டுகளை அணிந்தார்கள். இதன் காரணமாக கல்வி நிலையங்களில் கியாப் அணிய தடை விதித்து அன்றைய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் கர்நாடக அரசு கடந்த புதன்கிழமை வெளியிட்டுள்ள ஆணையில் பள்ளிகளில் கியாப் புனித கயிறுகள், சிவதார ருத்ராட்சிகள் அணியலாம் என்று தெரிவித்திருந்தது. இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்த வலதுசாரி அமைப்புகள் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தும் அரசியலில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டின. இதுகுறித்து முதல்வர் சித்தராமையா மைசூரில் செய்தியாளர்களிடம் நேற்று கூறுகையில், பள்ளிகளில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மத ரீதியான அடையாளங்களுக்கு தடையில்லை, தலப்பாகைகள், புனித கயிறுகள், சிவதார ருத்ராட்சைகள், கியாப் ஆகியவற்றை அவரவர் மத நம்பிக்கையின்படி அணியலாம். ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, +2 வகுப்பு, கல்லூரி வரையிலான மாணவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வழக்கங்களை கடைபிடிக்க தடையில்லை, மாறாக புதிய பழக்கங்களுக்கு மாத்திரம் அனுமதி அளிக்க முடியாது. எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க பயணத்தின் போது தன்னை பின்தொடரும் வாகனங்களின் எண்ணிக்கையை பிரதமர் மோடி குறைத்திருப்பது தற்காலிக நடவடிக்கைதான். இது தொடர்பாக பிரதமர் கூறியது சரியில்லை, மாறாக அண்ட நாடுகளிடம் கலந்து பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அது நிலையான மாற்றத்துக்கு வழிவகுக்கும். கர்நாடகத்தில் பொது நுழைவு தேர்வை நடத்தி வருவது போல் தேசிய தகுதிகாண் மற்றும் நுழைவுத் தேர்வை நீட் மத்திய அரசு தொடங்கியது. நீட் தேர்வை சரியாக நடத்த முடியாவிட்டால் கடினமாக படித்து தேர்வெழுதிய மாணவர்களின் நிலை என்ன ஆவது, அந்த மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். இதற்கிடையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியான விகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. மருத்துவ கல்விக்கான நீட் யுஜி 2026 தேர்வின் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேர்வை கணினி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கத்தின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதற்கிடையில் வரும் ஜூன் 21ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தற்போது அறிவித்திருக்கிறது.
8: நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் இருந்து வினாட்டால் கசிந்திருப்பது சிபிஐ மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமை பற்றியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது.
0: தொடர்ந்து மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். இந்த விவகாரம் மே 1ஆம் தேதி குழந்தையின் தாயார் ஜனக்பூரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அதில் தனது மகள் பள்ளி நேரத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த பள்ளியில் சேர்ந்த 2வது நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு திரும்பிய சிறுமி வலியிருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து தாய் விசாரித்த போது இது தெரிய வந்தது. இத்தொடர்பாக PNX மற்றும் போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குழந்தை அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் பள்ளியில் பணியாற்றிய குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர் மே 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் மே 7ஆம் தேதி நகர நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. இது தொடர்பாக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளது. இந்நிலையில் இதில் தொடர்புடைய மற்றொரு பெண் ஆசிரியர் குறித்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நியாயமான முறையில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38க்கும் மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்தாஸ் கொத்யாவும் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்தது. சில நாடுகளின் ஆகாய வழியில் பயணம் செய்ய முடியாத நிலையாலும் ஏர் இந்தியாவின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட பயணிகள் பயண தேதியை இலவசமாக மாற்றிக் கொள்ளலாம் அல்லது செலுத்திய பணத்தை திரும்ப பெறலாம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பல ஆண்டுகளாக நாள்தோறும் விமான சேவை இயங்கியது. பலரும் அதனை நம்பியிருக்கின்றார்கள். ஏர் இந்தியாவின் வேறு பல அனைத்துலக விமான சேவைகளும் பாதிப்படைந்திருக்கின்றன. அண்மையில் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பதிலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூத்த அதிகாரி வினோத் கண்ணன் அல்லது ஏர் இந்தியாவின் தலைமை வர்த்தக அதிகாரி நிபுன் அகர்வால் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த பருவத்துக்கான சர்க்கரை உற்பத்தி முன்னிறப்பு 32 மில்லியன் டன்னுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் இந்த தடையை அறிவித்திருக்கிறது. புதிய தடை பதப்படுத்தப்படாத சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பொருந்தும். தடை அறிவிக்கப்படுவதற்கு முன் ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்பட்ட சரக்குகளுக்கு பாதிப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் பிரேசில் 2வது நிலையில் இந்தியா இருக்கிறது. ஆனால் உற்பத்தி தொடர்ந்து 2வது ஆண்டாக பயனீட்டை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பயிர்களை நட முக்கியமான பருவமழை காலமும் எல்நினோ நிகழ்வால் தடைப்பட்டு போகலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியுள்ளது. இந்தியர்களின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை குறைக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. இதில் குறைந்தது 117 பேர் இறந்தார்கள். 53 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
8: அந்த மாநிலத்தின் பல பகுதிகளில் காலையில் வெயில், மாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் வீசிய சூறைக்காற்றால் வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விளம்பர பதாகைகள் காற்றில் பறந்தன. கான்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வீசிய புழுதி காற்றால் எதிரே இருப்பவர்களும் வாகனங்களும் தெரியாத நிலை உருவானது. சீதாப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. சாலைகளில் வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள் அனைத்தும் JCBக்கள் மூலம் அகற்றப்பட்டன. லக்னோ, மிர்சாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது.
10: தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதுடன் மின்னல் தாக்கி 117 பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பேரிடர் மீட்புக் குழுவின் ஆணையர் திரு ரிஷிகேஷ் பாஸ்கர் யசோத் தெரிவித்தார்.
0: உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் 117 பேர் உயிரிழந்துள்ளார்கள்.
13: பஹி ஹுயே முக்கிய காரணம் ஆதி தூஃபான் கிசி யாத்ரி பர் தீவார்
0: மின்னல் தாக்கியும் சிலர் சுவர்கள் இடிந்து விழுந்தும் சிலர் மரங்கள் முறிந்து விழுந்தும்
13: உயிரிழந்துள்ளார்கள். மிருத்யு யா பிர் பேட் கி டெனியா யா பிர் பேட் கிர் ஜானே கி வஜஹ மிருத்யு ஹோனே கி கபர் ஹை.
10: பிரயாக்ராஜ், படோஹி உட்பட 5 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ரவிதாஸ் நகர், ஃபதேபூர், மிர்சாபூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்ததாலும் வீடுகள் சுவர்கள் இடிந்து விழுந்ததாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இடி மின்னலுடன் பெய்த கோடை மழையால் ஒரே நாளில் 117 பேர் உயிரிழந்தனர், 53 பேர் காயமடைந்துள்ளனர். கனமழைக்கு பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். புயலால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேச மாநிலம் திவாஸ் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் இந்த வெடிபத்து ஏற்பட்டுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. நேபாளத்துக்கு செல்லும் இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு விசா, நுழைவு இசைவு கட்டுப்பாடு, 30 நாட்கள் மட்டுமே தங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியான நிலையில் இதற்கு அந்த நாட்டு சுற்றுலா வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் ஃபிலா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ரா இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் தற்போது ரெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளிவைத்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 305 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
14: ரஷ்யா அதன் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்களில் ஒன்றை யுக்ரைன் மீது நடத்தியுள்ள நிலையில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர், 40 பேர் காயமடைந்துள்ளனர். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்துள்ளதாகவும் மீட்பு படையினர் இன்னும் இடிபாடுகள் வழியாக அதில் சிக்கியுள்ளவர்களை தேடி வருவதாகவும் தலைநகர் கியவின் மேயர் விட்டாலி கிளிட்செவ் கூறினார். கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் அரசுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. கியூபா அரசுக்கு எண்ணெய் கிடைக்காமல் செய்யும் அமெரிக்க அரசின் செயல்பாடுகள் பல தசாப்தங்களில் இல்லாத வகையில் மிக மோசமான மின்வெட்டுகளை ஏற்படுத்தியுள்ளன. கியூபாவில் எரிபொருள், எண்ணெய் மற்றும் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் ஹவானா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்வெட்டை சந்திக்கிறது என்றும் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் கூறினார்.
0: வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. தலைநகர் கீவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மீது ரஷ்ய ஏவுகணை விழுந்து வெடித்ததில் 12 வயது சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழந்தார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்று நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. தன்னகர் கீவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மீது ரஷ்ய ஏவுகணை விழுந்து வெடித்ததில் 12 வயது சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழந்தார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்று நகர நிர்வாகம் அறிவித்திருந்தது. கடந்த புதன்கிழமை முதல் ரஷ்யா சுமார் 1560 மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் வான் பாதுகாப்பு படை சுமார் 93% ரஷ்ய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடமறித்து அழித்தது. ஆனாலும் சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனின் 180 மேற்பட்ட இடங்களில் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. மின்சாரம் எரிசக்தி கட்டமைப்புகள் பெரும்பாலும் குறிவைக்கப்பட்டதால் கீவ் உள்ளிட்ட 11 பிராந்தியங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுநேரம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனின் ராணுவ தளபாட உற்பத்தி மையங்கள், விமான ஓடுதளங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை மட்டுமே தாங்கள் இலக்கு வைத்ததாக கூறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவின் இந்த பிரமாண்டமான தாக்குதல் நடந்துள்ளது. ரஷ்யாவை போரை நிறுத்துமாறு டிரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் வலியுறுத்த வேண்டும் என்று உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா கோரிக்கை விடுத்தார். இந்த போரின் தாக்கம் அண்டை நாடுகளான லத்வியா, ஹங்கேரியிலும் எதிரொலித்தது. இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்ய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட 2 உக்ரைன் ட்ரோன்கள் திசைமாறி லத்வியாவுக்குள் நுழைந்த விவகாரத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் அந்த நாட்டு பிரதமர் எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதேபோல் ஹங்கரி எல்லை பகுதியில் ரஷ்ய ட்ரோன்கள் விழுந்ததால் அந்த நாட்டு அரசு ரஷ்ய தூதருக்கு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. ஹெய்டி தன்னகரமான போட்டோ பிரின்ஸ் குண்டர் கும்பல்களுக்கு இடையே கடும் மோதல் அங்கு ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 78 பேர் இறந்ததாக ஹெய்டியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்தது. 66 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள், அவர்களில் 5 பேர் ஆண்கள், 4 பெண்கள், 1 சிறுமி. கடந்த வார இறுதியில் வெடித்த வன்முறையால் 5,300 பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் சில குடும்பங்கள் சிக்கி தவிப்பதாக மனிதாபிமான அமைப்புகள் தெரிவித்தன. ஹெய்டி காவல்துறை ஆதரவாக புதிய பன்னாட்டு குண்டர் கும்பல் எதிர்ப்பு படை நிறுவப்பட இருக்கிறது. போதிய வளங்களும் நிதியும் இல்லாத உள்நாட்டு பணிக்குழுவுக்கு பதிலாக புதிய படை வர இருக்கிறது. கரிபியன் தீவுகளில் ஆக வறுமையான நாடு ஹெய்டி பல ஆண்டுகளாக வன்முறை அந்த நாட்டை வாட்டி வதைக்கிறது. கடந்த ஈராண்டுகளில் நிலைமை மோசமாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக அரசியலில் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இணையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணி உருவாக்கி வருகின்றன. ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த வரிசையில் துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தயாராகி வருகின்றன. இந்த நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டணி பலத்தை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தங்களின் பணபலத்தை வழங்குகின்றன. துருக்கி நாடு தனது நவீன ராணுவ தொழில்நுட்பத்தையும் குறிப்பாக ட்ரோன் தயாரிப்பு திறனையும் கொண்டு வருகிறது. பாகிஸ்தான் தனது அணு ஆயுத பலத்தையும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் இந்த கூட்டணியின் முக்கிய அங்கமாக மாற்றியிருக்கிறது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான விதியாக கருதப்படுவது கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமாகும். அதாவது இந்த அமைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு 4 நாடுகளும் பதிலடி கொடுக்கும். குறிப்பாக ஏற்கனவே நேட்டோ அமைப்பில் 2வது பெரிய ராணுவத்தை கொண்டுள்ள துருக்கி இந்த கூட்டணியில் இணைவது அமெரிக்காவுக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2025 மே மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவியது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்து வருவதால் தங்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள இந்த நாடுகள் முற்படுகின்றன. இருந்தாலும் இந்த நகர்வு இந்தியாவின் பாதுகாப்பு சூழலில் சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று விமானப்படையின் முன்னாள் விமானப்படை தளபதி அனில் சோப்ரா கவலை தெரிவித்தார். பாகிஸ்தானின் அணு ஆயுத பலமும் துருக்கி நவீன தொழில்நுட்பமும் இணைவது இந்தியாவுக்கு ஒரு மறைமுகமான சவாலாக அமையலாம் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இதனை எதிர்கொள்ள இந்தியா தற்போது கிரீஸ், இஸ்ரேல் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளுடன் தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது. இந்த அமைப்பு எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும் பிராந்திய அமைதியை நிலைநாட்டவே உருவாக்கப்படுவதாக இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் சுகாதார அமைச்சர் பேஸ் ஸ்ரீடிங் பதவி விலகினார். இருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக தலைமைத்துவ போட்டிக்கு வழிசமைக்கவில்லை. அண்மையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் பிரிட்டனை ஆளும் தொழிற்கட்சி மோசமாக தோல்வியடைந்தது. அதனை அடுத்து பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகிறது. ஸ்டீரிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போட்டிக்கு தொழிற்கட்சி உறுப்பினர் ஆண்டி பெர்கமும் வரலாம் என்று நம்பப்படுகிறது. மான்செஸ்டர் மேயர் பெர்கம் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ சைமன்சனின் பதவி விலகல் அவருக்கு சாதகமாக இருக்கலாம். சைமன்சின் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பெர்கம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இடைத்தேர்தல் வழிசமைக்கலாம். ஈரானிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். நீரிணையை திறப்பதற்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டிரம்ப் தெரிவிக்கிறார்.
7: சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் நம்மை பிரிக்கும் வேறுபாடுகளை விட மேலானவை என்று நான் நீண்டகாலமாக நம்பி வருகிறேன். இரு நாடுகளும் ஒத்துழைக்கும் போது இரு தரப்பினரும் ஆதாயம் அடைகிறார்கள். இருவரும் ஒருவரையொருவர் எதிர்க்கும் போது இரு தரப்பினரும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும்.

0: மற்றும் மத்திய பூசண விருந்திலும் அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஜனாதிபதியின் சீன பயணம் குறித்து சர்வதேச நாணய நிதியமும் கருத்து வெளியிட்டுள்ளது. உலக பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு சீன மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையேயான இந்த சந்திப்பு சிறந்த வாய்ப்பாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாடல் பணிப்பாளர் கூறியுள்ளார். உலகம் எதிர்கொள்ளும் வர்த்தக பதற்றங்களையும் நிச்சயமற்ற தன்மையும் குறைக்க உதவும் இந்த ஒரு விவாதமும் அல்லது நடவடிக்கைகளையும் சீனா அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவிற்கும் சீனாவின் ஆதரவு தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனினும் ஈரான் விவகாரத்தில் தேவைப்பட்டால் உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி கூறியதாக டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதில்லை என சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியாக சீனாவின் மசூத் எண்ணெய் தேவைகளில் பெரும்பாலானவை ஈரானில் இருந்தே கிடைப்பதாகவும் அவற்றை தொடர்ந்தும் கொள்வனவு செய்ய சீனா எதிர்பார்ப்பதாகவும் சீன ஜனாதிபதி கூறியதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். எனினும் ஹோமஸ் நீரிணை ஊடாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்கும் ஈரானின் முயற்சிகள் குறித்து சீனா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து அமெரிக்க சீன தலைவர்களின் சந்திப்பு தொடர்பான பார்வை.
2: பல்வேறு பகுதிகளிலே ஒரு பதட்டமான சூழல், அதாவது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டுள்ள ஒரு முருகல் நிலை, அதன் விளைவாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் மற்றும் தேக்க நிலை, ரஷ்யா யுக்ரைன் இடையிலான யுத்தம், இது தவிர கொரியாவில் வடகொரியா தென்கொரியா இருக்கக்கூடிய ஒரு சூழல், இந்த பின்னணியில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சீனாவிற்கு விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார். இன்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலே பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இது தவிரவும் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த ஒரு முருகல் நிலை, இது தவிரவும் தைவான் பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அமெரிக்கா நீண்ட நாட்களாகவே ஒரு சூப்பர் பவர், மிக சக்தி வாய்ந்த நாடாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் சீனா ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, ராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே அமெரிக்காவிற்கு நிகரான ஒரு சக்தியாக கூட விளங்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்ற ஒரு சூழலில், ஒரு பின்னணியில் தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த விஜயம். அமெரிக்கா ஒருபுறம் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சீனாவிலே முதலீடு செய்ய வேண்டும், அதே போல அமெரிக்காவிலிருந்து சீனா பல்வேறு பொருட்களை பெற வேண்டும், அதாவது பீஃப், பீன்ஸ் அண்ட் போயிங் என்று சொல்வார்கள். அமெரிக்காவிலே விளைவிக்கப்படும் சோயா மற்றும் அங்கே தயாரிக்கப்படும் மாட்டிறைச்சி, போயிங் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை சீனா வாங்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு விருப்பம். ஈரான் மீது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அமெரிக்கா பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் தைவான். இந்த தைவான் என்பது ஒரு தன்னிச்சையாக ஆளும் ஒரு பிராந்தியம், செல்ஃப் கவர்ன்ட் ப்ராவின்ஸ். தைவான் மீண்டும் சைனாவுடன் சேர வேண்டும், அதற்காக நாங்கள் ராணுவ பலத்தை உபயோகிக்கவும் தயங்க மாட்டோம் என்பதுதான் பெய்ஜிங்கின் நிலைப்பாடு. அமெரிக்காவோ பல ஆண்டுகளாக தைவானுக்கு ஆதரவு அளித்து வருகிறது, ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்களை வழங்கி வருகிறது. கடந்த ஆண்டு டிரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு தைவானிற்கு ராணுவ ஆயுதங்களை விற்க முன்வந்த போது சீனாவிற்கு அது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இன்றைய பேச்சுவார்த்தையிலே ஷி ஜின்பிங் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், தைவான் பிரச்சனையை இரண்டு நாடுகளுமே மிகவும் ஒரு அமைதியான போக்கிலே, பிரச்சனை ஏற்படாமல் கையாள வேண்டும், அப்படி செய்தால்தான் இந்த ஒரு அமைதி நிலவும், அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்திலே ஒரு கருத்து புரிதலிலே பிரச்சனை வந்து மோதலுக்கு கூட வழிவகுத்து விடக்கூடும் என்று ஷி ஜின்பிங் எச்சரித்திருக்கிறார். அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களோ இந்த விஜயத்தை பற்றி கூறுகையில், இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஜயம், பொருளாதார ரீதியாக இரண்டு நாடுகளுமே மிக மிக ஒரு முக்கியமான குறிக்கோள்களை கொண்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தெற்காசிய பிராந்தியங்களிலே மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த இந்தோ பசிபிக் பகுதியிலே ஒரு தங்கு தடையற்ற வர்த்தகம், கப்பல்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு குறிக்கோள். இது தவிர இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனை, இதிலே அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கக்கூடும் எதிர்காலத்திலே என்கின்ற ஒரு கருத்தும் டெல்லியில் இருக்கிறது. அதனால்தான் இந்த டொனால்டு

0: ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் அவர்களுடைய சந்திப்பு மிக மிக முக்கியமானதாக அனைத்து தரப்பினராலும் பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மத்திய கிழக்கு போரின் போது இணைய சேவை பல மாதங்களுக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்போது இணைய சேவைக்கு கட்டணம் செலுத்தி பெறும் அனுமதி ஈரானின் சில தொழில் வல்லுநர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஈரானின் இணையதள தடை தொடர்பான பார்வை.
2: உலகிலேயே இதுவரை இல்லாத வகையில் மிக நீண்டகால நாடு தழுவிய இணைய முடக்கத்தை ஈரான் தற்போது சந்தித்து வருகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் டிஜிட்டல் சேவைகள் செயலிழந்த நிலையில் உள்ளனர்.
3: ஈரானில் தொலைபேசி அழைப்புகள், வணிகங்கள், ஏன் நாட்டின் பாதுகாப்பு ஆகியவற்றின் மீதும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு சூழலை நாங்கள் இதற்கு முன் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. எனவே நாங்கள் எதிர்கொண்டதிலேயே மிகவும் கடுமையான இணைய முடக்கம் இதுதான் என்று நான் கருதுகிறேன்.
4: It's causing people anxiety.
5: இது மக்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது, அவர்களின் வருமானத்தை பாதிக்கிறது. மேலும் முன்னெப்போதையும் விட தற்போதைய தகவல்கள் மிகவும் தேவைப்படும் இத்தருணத்தில் அவர்கள் இணைய சேவையின்றி முடக்கப்பட்டுள்ளனர்.
2: பாதுகாப்பு காரணங்களுக்காக போர்க்காலத்தில் இதை செய்ய வேண்டியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இது முதல் முறையல்ல. ஜனவரி மாதத்தில் நாடு தழுவிய போராட்டங்கள் மீதான ஒடுக்குமுறையின் போது 20 நாட்களுக்கு இணைய அணுகல் முடக்கப்பட்டது. அந்த வகையில் முந்தைய போராட்டங்களின் போதும் இத்தகைய சூழல் காணப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டதே இல்லை. மேலும் இது சாமானியர்கள் தொடங்கி வணிக நிறுவனங்கள் வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சில மூத்த அரசு அதிகாரிகள் கூட இது பொருளாதாரத்தை சீர்குலைப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். ஈரானியர்கள் வங்கிச் சேவைகள் மற்றும் அரசு ஊடகங்கள் போன்றவற்றுக்காக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு உள்நாட்டு இணைய கட்டமைப்பை அணுகும் வசதியை பெற்றுள்ளனர். மேலும் ஒரு சிலருக்கு இன்னும் பரந்த அளவிலான அணுகலை வழங்கும் வகையிலான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பும் அங்கு நடைமுறையில் உள்ளது.
3: நீங்கள் அரசாங்கத்திற்கோ அல்லது ஆளும் ஆட்சியாளர்களுக்கோ ஆதரவாக இருப்பவர் என்றால் அரசாங்கத்திடமிருந்து பாதுகாப்பு அனுமதி சான்றை பெற முடியும். அவ்வாறு பெற்றால் அவர்கள் அடிப்படையில் உங்கள் அலைபேசி தரவை வெள்ளை பட்டியலில் சேர்ப்பார்கள். எனவே உங்களுக்கு எவ்விதமான தணிக்கையோ அல்லது இணைய முடக்கமோ இருக்காது. மற்றொரு வழிமுறை என்னவென்றால், நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தி வருபவராக இருந்து அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளித்தால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு கிகாபைட்ஸ் இணைய தரவை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம். எனினும் இந்த தரவு தணிக்கைக்கு உட்பட்டதாகவே இருக்கும். இதன் வாயிலாக நீங்கள் இணைய அணுகலை பெற முடியும்.
2: சிலர் கட்டுப்பாடுகளை தவிர்க்க VPN எனப்படும் தனிப்பட்ட வலையமைப்பு சேவையை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவற்றின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பலரும் அதை வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சாதனங்கள் கூட கள்ளச்சந்தையில் ரகசியமாக கிடைக்கிறது. கட்டுப்பாடுகளை அமல்படுத்தவும் பொருளாதார செலவை மேற்கொள்ளவும் பெரும் முயற்சி தேவைப்படும் என்பதை கருத்தில் கொள்ளும் போது ஈரான் அரசாங்கம் ஏன் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது?
3: ஏனெனில் நீங்கள் இருப்பிற்கே அச்சுறுத்தலான சூழலை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இருப்புக்கும் பொருளாதார இழப்பிற்கும் இடையே நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. மேலும் ஈரானிய அரசாங்கத்தை பொறுத்தவரை பொருளாதார இழப்பு என்பது ஒன்றும் புதிதல்ல.
2: ஆனால் அதிகரித்து வரும் பொருளாதார இழப்புகள் அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
5: தற்போதைய நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முடக்கத்தினால் அவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதுடன் தங்கள் வாழ்வாதாரங்களையும் இழந்து வருகின்றனர். எனவே இணைய அணுகலை ஓரளவிற்கேனும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற வலுவான வாதம் ஈரானிய ஆட்சியின் அதிகாரிகளுக்குள்ளேயே கூட எழுந்திருக்கக்கூடும். ஆயினும் இதற்கான தொழில்நுட்ப அம்சங்களை உற்றுநோக்கும் போது இந்த முடக்கத்தை அவர்கள் விரும்பும் காலம் வரை நீட்டித்துச் செல்ல அரசாங்கம் முழுமையாக தயாராக இருப்பதை நம்மால் காண முடிகிறது.
2: இஸ்லாமிய குடியரசு நாடு முழுவதிலும் இணைய சேவை முடக்கத்தை ஏற்படுத்தவும் அந்த சூழலை அப்படியே நீட்டித்து வைக்கவும் தன்னால் இயலும் என்பதை நிரூபித்துள்ளது. பல ஈரானியர்கள் தங்களால் மீண்டும் இணையத்தை எப்போது அணுக முடியும் என்பது குறித்து மட்டுமல்லாமல் இனிமேல் முன்பிருந்தது போல அதனை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தும் கவலையடைந்துள்ளனர்.
1: தொடர்ந்து மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள் அதில் சேர வற்புறுத்துவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அண்மைய ஆண்டுகளில் மியான்மரில் இணைய மோசடி நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. காதல், மின்னிலக்க நாணயம் தொடர்பான மோசடிகளில் மக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். மசோதாவின்படி இணைய மோசடி நிலையங்களை நடத்துபவர்கள், மின்னிலக்க நாணய மோசடி செய்பவர்கள் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். முன்னாள் முன்னாள் ராணுவ தலைவர் மின்னாங் கிளைனின் தலைமையிலான புதிய அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கும் முதல் மசோதா இதுவாகும். கடந்த மாதம் மியன்மாரின் புதிய அதிபராக பதவியேற்றார். 2021 மியன்மாரில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. குண்டர் கும்பல்கள் மோசடி நிலையங்களை அமைக்க அது வழிவகுத்துவிட்டது. சட்டவிரோத மோசடிகளை எதிர்த்து போராட மற்ற நாடுகளுடன் ஒத்துழைக்கும் ஒரு புதிய குழுவை அமைப்பது குறித்தும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வார்ஸ், இவருக்கு வயது 56, இவர் நியமிக்கப்படுவதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிபர் டிரம்ப் பரிந்துரைத்த இவரின் நியமனம் குறித்து செனட் சபையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக 54 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் கிடைத்தன. மத்திய வங்கியின் தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து கெவின் வார்ஸ் புதிய தலைவராக பொறுப்பேற்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது. அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மத்திய வங்கி தலைவரின் நியமனம் இவ்வளவு கடுமையான அரசியல் பிரிவினையுடன் உறுதி செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்று கருதப்படுகிறது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோன் பெட்டர்மன் மட்டுமே ஆளும் குடியரசுக் கட்சியினருடன் இணைந்து கெவின் வார்ஸுக்கு ஆதரவளித்துள்ளார். அதேபோல் கெவின் வார்ஸ் பதவியேற்கும் இந்த தருணம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிகவும் சவாலான காலகட்டமாகும். அந்த நாட்டில் பணவீக்கம் எதிர்பாராத அளவில் அதிகரித்து வருவதால் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய வங்கி தள்ளப்பட்டுள்ளது. இதனால் வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும் என்ற அதிபர் டிரம்பின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கெவின் வார்ஸுக்கு சிக்கல் ஏற்படலாம். அந்த வகையில் வட்டி வீதங்களை தீர்மானிப்பதற்கு கெவின் வார்ஸ் தலைமையில் வருகின்ற ஜூன் 16-17 தேதிகளில் நடைபெறவுள்ள அடுத்த கூட்டத்தில் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. கியூபா அமெரிக்கா விதித்த எண்ணெய் தடைகளை நீக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
6: அமெரிக்கா விதித்த எண்ணெய் தடையை நீக்குவதன் மூலம் கியூபாவின் தற்போதைய மோசமான நிலைமைகளை சீரமைக்க முடியும் என கியூப ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கியூபாவில் டீசல், பெட்ரோல் மற்றும் எரிபொருள் எண்ணெய் ஆகியன முழுமையாக தீர்ந்துவிட்டதாக அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் எவ்வித அவசரகால எரிபொருளும் கையிருப்பில் இல்லை என அவர் கூறியுள்ளார். எரிபொருள் இன்மையினால் தேசிய மின் கட்டமைப்பு முற்றிலும் முடங்கியுள்ளதுடன் தலைநகர் ஹவானா உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளாந்தம் 22 மணி காலங்கள் வரை மின்வெட்டு அமலில் உள்ளது. இதனால் மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் எடுத்துள்ளனர். 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்க முன்மொழிவினை ஹவானா நிராகரித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்த போதிலும் இந்த குற்றச்சாட்டை கியூபா மறுத்துள்ளது.
1: தொடர்ந்து சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகியிருக்கிறது. சிறுவனின் பெற்றோர் ஒருவர் அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அவர் அன்று மகனை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார். வேலை பரபரப்புக்கிடையே அவர் மகனை தனியாக விட்டு சென்றதால் அவனுக்கு சலிப்பு தட்டியது. நேரத்தை கடத்த மகன் லைட்டரை வைத்து டிஷு தாள்களை பற்ற வைத்திருக்கிறான். தீப்பொறிகள் சிதறியதும் அலுவலகம் எங்கும் தீ மூண்டது. தீயணைப்பு வீரர்கள் வரும் வரை ஊழியர்கள் நெருப்பி அணைக்க முயன்றார்கள். சம்பவத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெரும் சேதம் ஏற்பட்டதால் $1,000 இழப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. பெற்றோர்கள் சிறுவர்களை கவனிக்க வேண்டும். சிறு பொறி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று தீயணைப்பு வீரர் அறிவுறுத்தினார். சம்பவம் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பணியிடத்துக்கு அழைத்து செல்ல அனுமதி கொடுக்க கூடாது என்று இணையவாசிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றி திரிந்து கொண்டிருந்திருக்கிறது. 27 மீட்டர் நீளம், 27,000 கிலோகிராம் எடை. இந்த டைனோசர் செடிகொடிகளையே சாப்பிட்டது. தென்கிழக்கு ஆசியாவின் ஆகப்பெரிய டைனோசர் அதுவாகும்.
7: தாய்லாந்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நஹாட்டிடான் என்ற பெயருடைய டைனோசரின் எலும்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் இது பொது வகை டைனோசர் என்று இனம் காணப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தற்போது அறிவித்துள்ளனர். நீண்ட வாளுடன் 27 மீட்டர்கள் நீளமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாவரங்களை உணவாக கொண்ட இந்த நஹாட்டிடான் வகை டைனோசர் பூமியில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவை.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் ராயப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதற்றமாக தனக்கு இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்கள் அணியில் சேர்த்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியினால் பிரீமியர் லீக் கோப்பையை வெல்லும் ஆர்சனலின் கதவு தள்ளிப்போயுள்ளது. மீதமுள்ள 2 போட்டிகளில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.28 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.80 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றன சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: சொல்கிறார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
5: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50 கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவு நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: தாயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில்
10: பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில்
9: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுந்தன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்
9: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் மாநிலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளில் நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் வினோத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் வினோத். வைஃபரூடாக இணைந்திருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கேன் ராஜனா. நீங்க?
0: ரமேஷ். நான் வினோத்தன்.
1: ஒரு விண்ணப்பம் உண்டு. காற்றலை தவிர்த்து ஒரு விடயம் பேச வேண்டும். பேச முடியுமா?
0: நான் நீங்க அப்படியே பாட்டை கேட்டு போட்டு அப்படி நில்லுங்க.
1: ஓகே, நன்றி.
0: ஓகே, என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்று உதய கீதம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் உண்டு. உங்களோட தெரிவில் தாருங்களா?
0: ஓகே, பிரச்சனையே இல்லை.
1: நன்றி.
0: உதய கீதம் நல்ல படம் தானே?
1: பாடலுக்காக பார்க்க வேண்டிய படம் உண்டு.
0: அதுல இருந்து ஒரு பாடல் கேட்குறீங்க.
1: உங்களோட தெரிவில் தாருங்களா?
0: ஓ, இதயம் ஒரு கோயில் போடுவோமா?
1: இல்லை, அது இதய கோயில் படத்திலிருந்து. இது உதய கீதம்
0: பாடு நிலாவே.
1: ஓமோ,
0: அந்த பாடல் தானா? என்ன
1: நிச்சயமா
0: பிடிக்குமா பாட்டு?
1: புரியல,
0: பிடிக்குமா?
1: ஆமாம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வருகின்றது. பாடலை நீங்க ரசிச்சு கேட்கணும். அப்படியே நீங்க பொறுமையா காத்துருங்கள். பாடலை மெல்லமா ஓட விட்டுட்டு உங்களோட ஒரு சில வார்த்தைகள்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை சுவிசிலிருந்து ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சிலைக்கு 3:31 ஐக்கியராஜ்யத்தில் 2:31. இந்த நிமிடத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ராஜா
0: நலமா இருக்கீங்களா? ராஜா
1: நலமா இருக்கும் ராஜா, நீங்க எப்படி இருக்காரு?
0: நல்லா இருக்கிறோம். நெத்திரம் உண்டீங்களா?
1: நெத்திரம் ஒரு மாதிரி கொண்டு விட்டு ஒளிஞ்சியாச்சு.
0: ஒரு மணி தரம் கொண்டு அடிச்சு டைம்
1: ஆச்சு. 4 மணிக்கு குழம்புறதானே, அப்ப ஒரு மத்தியானம் நெத்திரம் உண்டா கொஞ்சம் ஆசதியா இருக்காது. பின்னேற நிகழ்ச்சிகள் எல்லாம் பின்னேற நிகழ்ச்சி எல்லாம் இருக்குதானே? என்ன காலையில நீ அதுல கலந்துக்கல? உள்ள ஒண்ணு 10 மணிக்கு ஒரு மத்தியானம் நெத்திரம் உண்டம்.
0: ஓகே,
1: கொழும்பு சும்மா அடிச்சு சும்மா எடுத்து வருது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: அவர் சகோதரர் பொங்கல் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராஜா, நான் நியூசரி குணராஜா
0: கதைக்கிறேன்.
1: நாங்கள் அலமாறுக்கணும் ராஜா, நீங்கள் ராத்திரி நேற்று சொன்ன விட்டுட்டு அப்படியே தொல்லையில நாங்கள் அறிய வேணும் எல்லாமே நேர்களும்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வடந்த மாளிகையில கிழமை கேப்பரில் என்ற பாட்டு.
0: ஓகே, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் இருக்கிறேன்.
0: அவன் அந்த டெலிபோன் கேட்குது சௌகரியம். நீங்க
1: வச்சுட்டேன்
0: அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது ஜோசரியம்மாவோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். ஜோசரியம்மா இன்னொருவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். கலைமகள் கைப்பொருள் என்ற பாடலை உங்களுக்காக தருகின்றேன் சௌகரியம். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ஜோசரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.
2: அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
0: ஷரிமஹால் நேரம் சரியாக 3:39, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:39. யோசிரியம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கின்றார் சகோதரர் நிமல சிங்கம் அவர்கள். வணக்கம் நிமல சிங்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நிமல சிங்கம்?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நான் சும்மா தாட்டி கொண்டு போனேன். எனக்கு அந்த டி ராஜேந்திர உஷாண்ட போட்டோ வந்ததும் அப்ப அவன் அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு வடிவம் என்ன சன்கிளாஸ் என்ன கண்ணாடியும் போட்டு கொண்டு நல்லா இருந்து இவற்ற சிம்புவின் அம்மா அண்ட போட்டு கிடக்கு. அப்ப அவா காண்டி அவ அந்த காட்சியில தோன்றுறதுக்கான ஒரு பாட்டு ஒன்று கேட்கிறேன்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: கூடையிலே ஹரபாடு
0: கொண்டையிலே
1: கொண்டலே பூக்காடன்ற ஒரு பாட்டு ஒன்று மலேசிய வாசுதேவன் பாடினது. மற்றது ரூவா நடிச்சது இந்த ரயிலில் வர காட்சிகள். அதுல வந்து முழுக்க ஆம்பளை பாடல் ஒரு பொம்பளை பாடல் ஒன்றுமே
0: இல்லை.
1: அப்படியான ஒரு
0: அதே மாதிரி பஞ்சவர்ணகளில முழுக்க பாடல் பெண் குரல்
1: பெண் குரல்
0: சுசிலா அம்மா அத்தனை பாடல்கள். ராஜுவும் இணைந்து இரண்டு பேரும் சேர்ந்து ராஜு என்று
1: காட்டு
0: எழுதுறா அவளாம் உயிரை அப்படி கெடுக்கும்
1: என்ன முழுவிலாம் நடிப்பேன்.
0: நன்றி சகோதரம். உங்களுக்கான பாடலை
1: நன்றி.
0: அவர்கள் அன்புக்குரிய நிமல சிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார். நிமலசிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள், நல்லமா இருக்கீங்களா? நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: காதல் ஓவியம் படத்திலே இருந்து
0: நாதம் என் ஜீவனே என்ற பாடல கேட்க போறீங்க. இந்த பெரிய பாடல கேக்குறீங்க, எத்தனை நிமிஷம் தெரியுமா பாடல்? ஆறரை நிமிஷம்.
1: எடுத்துட்டேன்
0: பாட்டு. அப்படி உங்களோட பாடல் நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்ட பாடல்கள்.
1: நன்றி.

உன் கொலுசு சத்தத்தை கேட்காம என்னால பாடவே முடியல பொன்னி.

கேட்டிருந்தார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். நேரம் சரியாக 3:56 ஐக்கியராஜ்யத்தில், 2:56 அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் உங்கள் விருப்ப நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன ஒரு நேர் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. நமது அன்பு நேயர் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்களுடைய அன்பு சகோதரி கனடாவில் இறைவனடி சேர்ந்துள்ளார் திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்தார் என்பதனை மிக மிக மனவேதனையோடு அறிய தருகின்றோம் அன்பு உறவுகளே. அதாவது எங்களுடைய அன்பு நேயர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களுடைய புஷ்பவதி அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 0044-7956-43-15-12. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0044-7956-43-15-12. அன்னாருடைய பிரிவு துயரில் டிஆர்டி தமிழ் குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது அன்பு உறவுகளே. நீங்களும் தொலைபேசி இலக்கத்தை எடுத்து தொடர்பு கொண்டு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். 0044-7956-43-15-12. அவர் தாயகத்தில் கந்தர்மடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்கள் இன்று 15 மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையோடு அறிய தருகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

இருப்பதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களின் நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4 நாள் என்றாகும். பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம் என்றும் நடைபெற்றன. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளால் இடமாற்ற சபையை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து இன்று வெள்ளிக்கிழமை கொட்டும் மலையிலும் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்லவாயில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நுவரேலியா ஹக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட நிட்பாஸ் ஊராவளி மற்றும் மண்சரிப்பு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு இன கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றம் எதிர்வரும் 19 முதல் 22 தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் ஹான்ஸ் அபேவர்த்தனா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசேகரா தெரிவித்துள்ளார். கண்டி மாநகர சபையினால் செயற்படுத்தப்படும் திண்ம கழிவாற்றல் வேலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தடை காரணமாக நகரின் பல இடங்களில் குப்பைகள் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரியினரால் கைப்பற்றப்பட்டுள்ளார். சுமார் 10,80,000 ரூபாய் பெறுமதியான கொகைன் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வர முயன்ற இந்திய பிரஜை ஒருவர் இன்று வெள்ளிக்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய கடற்படை கப்பலான சுனைனா இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என உச்ச நீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டை நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்து மோசடி வழக்கை டொனால்டு டிரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்துள்ளது. வரும் ஜூன் மாதம் 21 தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்திய சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கின்றது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது.

0: 아, 말아, 만드는!
1: இந்திய தங்கத்தின் இறக்குமதி தீர்வை வெகுவாக உயர்த்தியுள்ளது. இந்தியர்களின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை குறைக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்றது. மத்திய பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. உலக செய்திகள். வெற்றி தின கொண்டாட்டத்தினையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்று தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக ஹெவின் வாஸ் நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் தொடரில் ராய்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியுள்ள ஜிமி ஓபர்னுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்கா அனைத்து துறை விளையாட்டு வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸை அணி சேர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கான சனை வழங்குகிறார்கள் tamilnews.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற ஒரு சில நிகழ்ச்சிகள் மறு ஒலிபரப்பாகவும் நீங்கள் கேட்கலாம். அத்தோடு எமது டிஆர்டி வானொலியை நீங்கள் கேட்கலாம். ஒரு ஹீரோ இலங்கையில் 378 ரூபா 98 சதம், இந்தியாவில் 111 ரூபா 76 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 325 ரூபா 25 சதம், இந்தியாவில் 95 ரூபா 92 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 414 ரூபா 25 சதம், இந்தியாவில் 122 ரூபா 17 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 434 ரூபா 97 சதம், இந்தியாவில் 128 ரூபா 28 பைசா். ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236 ரூபா 69 சதம், இந்தியாவில் 69 ரூபா 80 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான டார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 Paris,
3: Vicky Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 4:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்டாபதியிலிருந்து ரலி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னையை அபிராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அன்னையோடு நீங்கள் எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு நடமாடும் தெய்வமாக எங்களுக்காக அவதரித்த தாயார் கடந்த 35-40 வருடங்களாக டென்மார்க்கிலே வசித்து வாழ்ந்து வருகின்றார். அங்கே தனக்கென்றொரு நிலையான ஆலயத்தை அபிராமி அம்மனுக்கு அமைத்து அந்த ஆலயத்தினூடாக எங்களுடைய உறவுகளுக்கு ஏற்படுகின்ற துன்ப துயரங்களை இல்லாமல் செய்து அந்த தாயார் மிகவும் அழகாக எங்களை வைத்திருக்கின்றார். சகோதரி இந்திரா அவர்கள், நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தாயகத்திலிருந்து சகோதரி இணைந்திருக்கின்றார். அவருடைய அழைப்பை எடுத்து உங்களை எடுக்கின்றேன். தயவு செய்து அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். சகோதரி திருமதி அறநெறி ஆசிரி, வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி, சொல்லம்மா.
1: ஒவ்வொரு வாரமும் அறநெறி ரொம்ப மெருகூட்டப்பட்டுதான் போய்கிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய சிறப்பு. இப்ப நிறைய நோயாளர்கள் கூட ஏதோ ஒரு வகையில தெய்வத்தின் அருளால சரியாயிரும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க கண்டிப்பா என்ன வந்து சந்திக்கிறாங்க. அம்மா கிட்ட இத சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு சில அம்மா விட்டு அருளால சில அம்மா விட்டு அருளால போகக்கூடிய நோய்களுக்கான அந்த முறைகள்லாம் எனக்கு சொல்ல முடியுது அம்மா கிட்ட கேட்டு. அப்ப நேற்றும் கூட மகனுக்கு தலை வருத்தம், அம்மா கிட்ட சொன்ன உடனே நேரடியாக அவங்க கால் பண்ணி அதுக்காக பிரார்த்தனை செய்து அவங்க சொன்ன மாதிரியே அவங்க சொன்ன விதமாவே மகனும் அதை திரும்ப சொல்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வருத்தத்துக்கான ஒரு வழிய. அப்ப அது எனக்கு அந்த மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, எல்லா விதமாகவும் பிள்ளைகளை நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்கு அம்மா உதவுறாங்க. நல்ல நேர்வுகளை கொண்டு வரக்கு நேரடியாவே பேசுறாங்க. அப்ப அது அது வந்து எங்களுக்கு இலகுவா இருக்கு. இது உண்மைக்குமே ஒரு இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மலையகத்துல நாங்க சொல்றது கேட்டு அத வந்து உடனே தெய்வமாகவே வந்து நின்று அவங்க அதை சரிப்படுத்துறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில நாங்க ஏதோ ஒரு தவம் பண்ணி இருக்கிறோம் இந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு. நிறைய பேரு ஆச்சரியமா, இப்ப என்னோட இருக்கிற ஆசிரியர்களே எங்கிட்ட கதைக்கிறப்ப கட்டாயம் அம்மாவை பத்தின விஷயம் ஒண்ணு அன்னைக்குல கதையில வரும்.
0: அப்ப
1: அவங்கள பத்தின சந்தேகங்களை கேக்குறாங்க. அப்ப நிறைய துறவிகள் இருக்கிறாங்க, அவங்கள பத்திய கேட்டு இந்த மாதிரியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுல நான் சொல்ற விட அவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு.
0: அன்னை வந்து அந்த மிகவும் கஷ்டப்படுற ஒரு கிராமமாகத்தான் நீங்கள் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 70-80 பிள்ளைகள் அங்கே வசித்து என்னம்மா
1: அறநெறியில இருக்கிறாங்க.
0: இருக்கிறாங்களா? ரைட். அவர்கள் வந்து வந்து இருந்து அங்கே தொடர்ந்து அங்கே
1: இருக்கிறாங்க.
0: என்னம்மா?
1: சரியான குறைவா இருக்கும். அப்ப அதனாலதான் அம்மா வேற ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு இப்ப எல்லாம் கட்டி முடிய போகுது, வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல அந்த காலநிலை கொஞ்சம் சீரற்று இருக்கிறனால கொஞ்சம் இந்த ஸ்லோவாகுது. மத்தபடி அம்மா தருளால அறநெறி சிறப்பா இருக்கு. அம்மாவை பற்றின ஏதாவது கேள்விகள் கேட்டேன் போன அறநெறியில, பிள்ளைகள் தாராளமா அம்மா பேரு, அம்மா இப்ப இங்க இருக்கிறாங்க, இங்க பிறந்தாங்க, அம்மா விட்டு அப்பா அம்மா பேரெல்லாம் பிள்ளைகள் சுமூகமா சொல்றாங்க. ஏன்னா அம்மா விட்டு வழியில நாங்க அந்த பிள்ளைகளை அணுகிறப்ப அவங்க விருப்பத்தோட அத செய்யறாங்க. அறநெறி ரொம்ப மொத ஆரம்பிச்சப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பிள்ளைனால பக்குவப்பட்டு வர்றாங்க.
0: நீங்கள் வந்து எங்களுடைய சமயத்தை வந்து முக்கியமாக ஒரு பாடமாக அறநெறியாக நாங்கள் என்ன மாதிரி தத்துவங்கள் அதையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வருகின்ற நிலையே இருக்கின்றது. அதுக்கு தாயாரனுடைய உதவிகள் அங்கே வந்து சேருகின்றது. தாயாரனால் உதவியினால் அந்த பிள்ளைகள் நீங்கள் வந்து அவர்கள் படிக்கும் போது உணவுகள் மற்றது இதெல்லாம் கொடுக்குறீங்களா? உடைகள்
1: உணவு உணவு கொடுக்கறோம். வடை பாயசத்தோட மதிய உணவு கொடுக்கறோம். பழம் கொடுக்கறோம். காலையில தானிய வகை சுண்டல் ஒன்று கொடுக்கறோம். அறநெறி தொடங்குறப்ப நம்ம பஞ்சபுராணம் பாடி தொடங்குறோம். அறநெறி கீதம் பாடப்படுது. இலங்கையில அறநெறி கீதம் இருக்குது, அது பாடப்படுது. அப்ப பிள்ளைகள் சாப்பிடுறது, அந்த உணவு பழக்க வழக்கங்கள், நமக்கு நோய்க்கு முதல் காரணமே அந்த உணவு சரியாக சமிபாடு அடைகிறது நம்ம கொண்டு சேர்க்கறது இல்ல. அப்ப விஞ்ஞானத்தோட மெஞ்ஞானத்தையும் இணைச்சு கொண்டு போறதுக்கு அது பேருதவியா இருக்கு.
0: பிள்ளைகள் வந்து ஆர்வமாக அம்மா கலந்து கொள்கின்றார்களா, அல்லது நீங்கள் தான் போய் அழைத்து வர வேண்டுமா, அல்லது அவர்களை மற்றது இங்கே அங்கே பல சிக்கல்களும் உங்களுக்கு இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது?
1: சவால்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து வேற்று மதத்தோட தாக்கம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு நாங்க பிள்ளைகளுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்கிறோம், இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு.
0: பெற்றோர்கள் வர மாட்டார்களா அந்த இடத்துக்கு?
1: இல்ல, பெற்றோர் கூட்டம் வச்சாதான் வருவாங்க.
0: நீங்கள் பெற்றோர்களுக்கு உறுதியாக நீங்கள் எடுத்து கூறினீர்கள் என்றால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் அதை வெளிப்படுத்துவார்கள். பெற்றோர்களுக்கு தாய்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அது அவர்களுக்கு பசுமலத்து ஆணி போல பசிந்து பதியும்.
1: அதே என்னன்னா, இங்க வந்து இலங்கையில அந்த தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யறப்ப அந்த ஒரு மாதத்துக்கான வருமானம், அந்த சம்பளம் வர்றதுன்னா அவங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வேலை செய்யணும். ஒரு 25 நாள் வேலை செய்யணும் தொடர்ந்து. அதுல ஒரு நாள் குறைஞ்சாலும் அந்த முழுமையான சம்பளம் வராது. ஒரு நாளுக்கான முழுமையான சம்பளம் அப்ப நாள் சம்பளமா போயிரும். அப்ப நாங்க பெற்றோர் கூட்டம் வைக்கிறப்போ ஒரு லீவு நாள் அப்படி பார்த்துதான் நாங்க
0: வைக்கிறோம். அவர்களுக்கு என்ன நாள் லீவு? சனி நேரம் லீவா சோதரி?
1: சில நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு வேலை நாளா இருக்கும். அப்படி இப்ப ரொம்ப அதுக்குள்ள நிறைய போட்டிருக்காங்க விஷயங்கள். அப்ப நாங்க அதனால பெற்றோர் கூட்டம் வைக்கிறதுனா அதுக்கு நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னுக்கே நாங்க ரெடி பண்ணி அவங்களுக்கான அந்த கால அவகாசத்தை நம்ம எடுக்கணும். எடுக்கிறப்ப அந்த 25 நாள் அவங்க வேலைக்கு போறக்கூடிய சாத்தியக்கூறு அங்க ஏற்படுத்தி தான் எடுக்கணும். இல்லாட்டி பெரிய ஒரு வருமானம் இல்லாம போயிடும். அப்ப அதனால அவங்க சில நேரங்கள்ல நம்ம அந்தி நேரங்கள்ல தான் அந்த மீட்டிங் வைக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். ஏற்கனவே வச்சிருக்கிறோம், நான் வச்சு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவுதான் இருந்தாலும் இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப நாங்க கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே நேரத்துல எங்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த டியூட்டரி வரப்போகுது, மேலதிக வகுப்புகள் செய்ய போறோம் இலவசமாக. அப்ப அதுக்கும் அம்மா சொல்லிருக்காங்க, பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து உட்கார்ந்த உடனே பசும் வாழ் கொடுக்க சொல்லி. அப்ப கொடுத்து பிள்ளைகள் சாப்பிட்டு வருவாங்களான்னு தெரியாது தானே. ஏன்னா அம்மா அப்பா வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க, பகல் நேரத்துல வேலைக்கு போயிருவாங்க. பிள்ளைகள் வீட்டுல சில நேரம் இந்த காலநிலை வந்து சீரற்று இருக்கிறப்ப சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய நேரம் அவங்களுக்கான சூழல் அங்க இருக்குதான்னு தெரியாது. அப்ப அதனால நம்மள சொல்லியிருக்காங்க, பால் காய்ச்சி அதை கொடுத்து அதுக்கு பிறகு வகுப்புகள்லாம் ஆரம்பிக்க சொல்லி. அப்ப அம்மா வந்து அருள் பாலிக்கிற அதே நேரம் இது மகத்தான சேவையையும் அவங்க இதுல ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு எங்கேயும் நாங்க கேட்டதில்லை. இப்ப மத்திய மாகாணத்திலயே இங்கதான் நடக்குது, இலங்கையில.
0: அப்ப
1: அது வந்து வெளியில உள்ளவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, இது எப்படி இவ்வளவு தூரம் எப்படி செய்யணும் அப்படி எல்லாம் கேள்விகள் நிறைய கேட்கிறாங்க. அப்ப சொல்றப்ப அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த கேள்விகளை கேட்டு விடைய தெரிஞ்சுக்கிறாங்க.
0: எல்லாருக்கும் தெரியப்படுத்த பத்திரிகை அதுகளுக்கு நீங்களை தெரியப்படுத்தினால் பத்திரிகை பார்க்க வாசிக்கின்றவர்கள் கூட அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து உங்களோட சீட்டு இணைத்து அவர்களுக்கும் அந்த அறநெறியை நீங்கள் சமய அறநெறியை புகுத்துவதனால் அவர்களுக்கு சமயமும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்ற தத்துவ பலாபலன்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது மிகவும் ஒரு சிறந்த பிள்ளைகளாக அவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்க கொள்வது மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
1: கண்டிப்பா நாங்க இதுல இன்னும் மேலதிகமான நடவடிக்கைகள் அம்மாவோட கலந்து ஆலோசிச்சுட்டு நாங்க செய்வோம். அம்மா சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே சரியான யோசிச்சு பிள்ளைகளுக்கு எது சரி வரும்னு அவங்க ரொம்ப யோசிச்சு அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அத வந்து நாங்க அவங்களுடைய காலடியில இருந்து சரியா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும்.
0: நன்றி நன்றி சகோதரி. அந்த வகையில் தாயாரும் அந்த குழந்தைகள் மீது சரியான பாசம் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளவா
1: இருக்கிறாங்க. முதல் நாளே அந்த படத்தை பார்த்துட்டு போட்டோஸ் அனுப்பினதை பார்த்துட்டு அந்த இடம் வேணா பிள்ளைகளுக்கு அது அசௌகரியமான இடம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்கள வந்து வந்தது. உடனே அடுத்த மண்டபத்தை கட்டுங்கிற ஒரு வார்த்தை தான் வந்தது.
0: சரி, நீங்கள் அங்கே இருந்து தலவா கொலையில் இருந்து இந்த விசேடமான இந்த சேவையை செய்கின்றீர்கள். அதற்கு நாங்களும் தாயாருடைய திருக்கரங்களை இருக பற்றி தாயாரால் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெற்று அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி சகோதரி. அவர் ஆசிரியை அறநெறி ஆசிரியை இப்பொழுது உரையாடியிருந்தார். அது தலவா கொலையில் 70-75 பிள்ளைகள் சின்ன 8 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளினுடைய படங்கள் தான் நான் வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான சிறிய குழந்தைகளை அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சமயங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்பான பிள்ளைகளாக வர வேண்டும் என்று அந்த தாயார் ஆசைப்பட்டு அந்த பிள்ளைகளினுடைய பொறுப்புகளை அந்த தாயார் எடுத்து உண்மையாக அந்த தாயாருக்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் நிறுகப்பற்ற வேண்டும் என்று உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் தாயாருக்கு உதவி செய்து நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கின்ற இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கிறீங்களா குணநாயகி?
2: நலமா இருக்கிறேன். தெலவா கொள்ளேன்னா
0: தெலவா கொள்ளைய
2: இருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அம்மாண்ட போலும் வீரும் போலும் உதவிகளும் எல்லா இடமும் பரவி கொண்டு வருவதை விட்டு பெருமைப்படுகிறோம்.
0: நிச்சயமாக அம்மாவுடைய திருக்கரங்களை நீங்களா நிறுக பற்றி கொள்ள வேண்டும்.
2: ஓம் ராஜா.
0: நீங்கள் உங்களோடு மட்டும் பற்றி கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி இப்படி தாயார் இருக்கின்றார். தாயார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய வந்து எங்களுடைய வானொலியில் வந்து 27 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சகோதரி. ஆலயம் டென்மார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு தனக்கண்டு ஒரு நிரந்தரமான ஆலயமாக உருவாக்கப்பட்ட கோபுரத்தோடு கோபுரம் கொடிமரம் இருக்கு. கோபுரம் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள்.
2: ஆனா கொடிமரத்தை கொண்டு வந்து வெளியில வச்சிருக்கிறோம்.
0: அது சில இந்திய ஆலயங்களிலும் இருக்கு சகோதரி.
2: என்ன கொடிமரம் நினைஞ்சு கொண்டு இருக்கு வெளியால இருக்கு. நாங்க யோசிச்சுமே கொடிமரம் வெளியில இருக்குண்டு. சரி, அதுக்கும் இது இன்னொரு காரணம் இருக்குதான்.
0: சரி, நீங்க சொல்லுங்க.
2: ஜோஜோண்டு எனக்கும் இந்த திருவஞ்சல் பாட்டு இல்ல ரெண்டு அபிராமி அம்மன் திருவஞ்சல் பாட்டெல்லாம் 3 இருக்கு. அதை படிக்க போகின்றேன். அதுக்கு முதல் எங்கள் அபிராமி அம்மன் அருட்கலாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அவர் நீங்க சொன்ன மாதிரி அருளை அவர் கையறி பற்றி கொண்டு எல்லா நேர்களோ பக்தைகளோ அவருடைய அவருடைய மண்டாடினால் எல்லாம் கிடைக்கும் என்று நானும் கூறிக்கொண்டோம். அபிராமி பக்தை அவள் டென்மார்க் வந்து அம்மையுனை உபாசனையும் செய்ய ஆங்கே அபிராமி என்னை அன்னை நீயும் கனவில் தோன்றி ஆதியம் அமைத்திடவே ஆணையிட்டாய். அபிராமி என்னை நீயும் கனவில் தோன்றி ஆலயம் அமைத்திடவே ஆணையிட்டாய். அபிராமி அம்மன் அவள் கலையும் கொண்டு அழகான ஆலயமும் அமைத்தாள் தாயே. அபிமான டென்மார்க் பிரண்டாமவும் அபிராபி என்னையே ஆடீர் ஓஞ்சல் மணியாடி ஒளித்திடவே மனமுருகும் மாதா உன் மலரடிகள் தினமும் நாடும் புனியாவும் தீர்த்ததும் அன்னை நீயே விதவஞ்ச காரணியும் நீயும் அன்றோ பணியாக பன்னகங்கள் சூடும் தேவி பாதாக விந்த மலர் அருள்வாயம்மா அணிமாட டென்மார்க்ண்டாமேவும் அபிராமி என்னையே அடீரூஞ்சல் மங்களங்கள் தருபவளே அடீரூஞ்சல் மாங்கல்யம் அருபவளே அடீரூஞ்சல் பொங்குகளை கொடுப்பவளே அடீரூஞ்சல் பொலிமதலை நல்கிடுவாய் அடீரூஞ்சல் சிங்கவாகினியாலே அடீரூஞ்சல் சுந்தரி சுமங்கலியே ஆடி ரூஞ்சர் அங்கனவாடின்

0: நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் ஊஞ்சல் பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் இந்திரா. வணக்கம் திருமதி இந்திரா அவர்கள். வைபரோடாக இணைந்திருக்கும் திருமதி இந்திரா அவர்கள், அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வானலில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சகோதரன், நல்லமா இருக்கிறீங்களா?
2: நாங்க நல்லமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம் சகோதரன், நன்றி.
2: ராஜா, நீங்களும் அனைத்து அறிவிப்பாளம் அனைத்து நீர்களும் அனைத்து உறவுகளும் நலமாக வாழ அபியாரிடம் வேண்டிக் கொண்டு ஒரு அன்னையின் பாடலை தருகிறேன். அம்பிகையே அருள்நிதியே, எங்கள்தாய் உபாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் நாட்டின் பிறண்டா பதியில் கோயில் கொண்டவளே, உன்னை நம்பும் அடியார் வீட்டில் காவல் புரியவளே, அம்பிகையே அருள்நிதியே, எங்கள்தாய் உபாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை நீ ஆதரியே, வடிவம் கொண்ட அன்னை ஆலய கோபுரமே, அதன் கலை அமுசம் பார்ப்பதற்கு பரவசம் தந்திடுமே, உன் கோயில் தனிச்சிறப்பு அதில் எப்போதும் பரபரப்பு, உன் கோயில் தனிச்சிறப்பு அதில் எப்போதும் பரபரப்பு, கர்த்தகமே அற்புதமே எத்தனை கோயிலும் சிரிப்பு, அம்பிகையே அருள்நிதியே, எங்கள்தாய் உபாசகியே, உன் பாதம் சரணடைந்தோ எம்மை நீ ஆதரியே, பண்ணமலர் உன் கழுத்தில் மாலை அழுகிறது, அன்னை மின்னும் ஒளி அடியார் உடம்பில் மூலிகையாகிறது, பார்வையிலே நோய் தீரும் உன்னன் பாசத்திலே மனைவாளும், பார்வதியே பரம்பொருளே உந்தன் அருளால் யாவும் நிறைவேறும், அம்பிகையே அருள்நிதியே, எங்கள்தாய் வாசகியே, உன் பாதம் சரணடைந்தோம் எம்மை ஆதரியே, திறந்தாட்டி வணங்குங்கள் அன்னையின் அருள் கிடைக்கும், அவள் கரம் தொட்ட தேதிக்காய் அருமருந்தாய் அமையும், நம்பிக்கை வையுங்கள் பின் அம்பிகையை வணங்குங்கள், பொன் பொருட்கள் செல்வமென அத்தனையும் பெற்று வாழுங்கள், பொன் பொருட்கள் செல்வமென அத்தனையும் பெற்று வாழுங்கள், அம்பிகையே அருள்நிதியே, எங்கள்தாய் வாசகியே அபிராமியே. நன்றி. வணக்கம் ராயான.
1: நன்றி சகோதரம், அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னைக்காக ஒரு பாடலை தந்த உங்களுக்கும் நன்றிகள்.
2: நன்றி. வணக்கம் ராயான்.
1: அவர் திருமதி எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் இந்திரா.
3: வணக்கம். வணக்கம்.
1: நல்லா, ஏன் அடிக்கடி கட் ஆகுது உங்களோட டெலிபோன்?
3: நான்
1: மத்திய மத்திய வைக்கிறேன், நீங்க கட் ஆகுது, கட் ஆகி கொண்டு போகுது ஆட்டோமேட்டிக்கா. நல்லமா இருக்கிறீங்களா?
3: நன்றி
1: சௌதரி.
3: ஓம் சக்தி அபிராம் சக்தி. உண்மையாவே அம்மா செய்யும் சேவையை வந்து மலையகத்தில் வந்து எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார், கேட்க சந்தோஷமாக இருந்தது. உண்மையா அதுகள் கஷ்டப்படும் மக்கள், அந்த மலையக மக்கள் ஒரு நாள்
1: இல்ல ஒரு சின்ன பிள்ளைகள் அம்மா மக்கள் இல்லையம்மா அவர்கள் அந்த குழந்தைகள் 8 வயதுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருந்து படிக்கிறார்கள்.
3: உண்மையா அந்த குழந்தைகளுக்கு உண்மையாவே சாப்பாடு சரியான கஷ்டம் அதுகளுக்கு உண்மையா அதுகள் அம்மா அந்த பால் கொடுப்பதே அந்த பால் குடிப்பதே அவர்கள் நாங்கள் மலையகத்தில் இருந்த நாங்கள் பதுலையில் எங்கள் அப்பா பண்ணவர் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மலைய மக்களை பற்றி அதுகளுக்கு பால் வாங்கி குடிக்க வசதி பத்தாது. உண்மையாகவே அதுகளுக்கு அம்மா அப்படி கொடுக்கும் பொழுது அதுகளுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு உண்மையாகவே பிரத்யேகவே சந்தோஷமாக இருக்கிறது. தாய் உண்மையாகவே கஷ்ட துன்பம் எங்க கஷ்ட துன்பப்படுகிற மக்களுக்கு தேடி அம்மா அரவணைத்து அவர்களுக்கு அம்மா அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அது தாயின் பெரிய அளப்பெரும் சேவை என்றுதான் கூற வேண்டும். நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை அம்மாவுக்கு நாங்கள் எங்களால் என்றதை கொடுத்தால் அது செய்யும் பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய புண்ணியமாகும். உண்மையாக வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு $100 கொடுத்தாலே அந்த வடிவாகவே ஒரு நாளைக்கு தாராளமாக சாப்பாடு உணவுகள் பால் எல்லாமே கொடுக்கலாம். உண்மையாக அது பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக அம்மாவை அம்மா அந்த இருந்து அம்மா அந்த வரும் மக்களுக்கு தேசிக்க நிவர்த்தி ஒவ்வொருவருக்கு ஒரு வருத்தம் அந்த அந்த தெச்சனையை எடுத்துத்தான் தாய் அங்கே அனுப்பி கொண்டு இருக்கிறார். அம்மா மக்களும் சில மக்கள் அம்மாவுக்கு உதவுகிறார்கள். வருத்தத்தை போக்கும் பொழுதும் ஒவ்வொருக்கும் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பூசைகள் அரிசனைகள் செய்யும் அந்த திட்டனைகளை எடுத்துத்தான் அம்மா அம்மா கஷ்டப்பட்டுத்தான் அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார். அம்மா ஓடி நடமாடும் தெய்வமாக அந்த கோயிலில் ஓடோடி நின்று அம்பாள் அவசரங்கள் பூசைகள் தனி தனி தனியொரு அழகாக நின்றுதான் செய்கிறான். இது வெள்ளிக்கிழமை காலையில் காலையில் இருந்து ஒரே அவசரமும் பூசையும் செய்து கொண்டு அம்பாள் மக்களுக்காகவே தான் அந்த அவசரம் பூசைகளை செய்கிறார். அம்பாளுக்கு சக்தியை ஊட்டினால்தான் அம்பாள் எல்லோரிடமும் எல்லாரிடமும் போய் அருள் புரிவா என்று அம்மா செய்து கொண்டு இருக்கிறார். தாயே தாயை பற்றி இப்பொழுது சமர்ப்பந்து விட்டது. எல்லோரும் அம்மாவிடம் பொங்கல் அம்மா வைரவரதியில் வைத்து நீர் ஊற்றுவார். அந்த சாந்தி நீரின் மகிமை வெகு விமரிசையானது. அம்மையாகவே அந்த நீர் ஊற்றினால் உடம்பில் இருக்கும் உவாதைகள் எல்லாமே பறந்தோடிவிடும். அந்த வைரவர் அடியிலே தனியொரு சக்தி இருக்கின்றது. அம்பாள் அங்குதான் கூடுதலாக வைத்து எல்லோருக்கும் தண்ணி ஊற்றி எல்லோரின் வருத்தங்கள் துன்பங்களை நீக்கி தேசிக்கணி வெட்டி அவர்களை நல்லருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அம்பாளிடம் பொங்கல் அம்மாவே அம்மா இந்த இந்த கஷ்டப்படும் மக்களுக்கு இவ்வளவு உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் வேண்டியும் பூசைகளும் யாகங்களும் செய்து மக்களை காத்துக்கொண்டு இருக்கிறார். அம்மா அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதில்லை. உண்மையாகவே அது பெரும் நாங்கள் கண்டதற்கு பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அம்மா அம்மா அம்மா என்று அழைத்தாலே எங்கிருந்தும் பறந்தோடி வந்து விடுவார். அம்பாள் அப்படியொரு தெய்வம் தான். அபிதாமி தாயாரை எல்லாரும் வணங்குங்கள். எல்லோரும் அம்மாவை வணங்கி எல்லோரும் நற்பலன் பெறுங்கள் பெற்று அதோடு உங்களால் என்ற தெச்சனைகளை தாய்க்கு அனுப்பி உங்களின் இருக்கும் பிரச்சனைகளை தாய் தீர்த்து வைப்பார். அது உண்மை. இது உங்களுக்கு கண் பிரச்சனையோ என்ன பிரச்சனை என்றாலும் அம்மாவுடன் கூறினால் அம்மா அதை தீர்த்தது அம்மா செய்து உங்களுக்கு நற்பலன் அளிப்பார். உண்மையாகவே டாக்டர்மார் கைவிட்ட எவ்வளவோ கைவிட்டதுகளை அம்பாள் தீர்த்திருக்கா. எத்தனையோ விதை எனக்கு எவ்வளவோ அம்மா ஒப்ரசன் என்று சொன்ன அம்மா ஒப்ரசன் செய்ய வேண்டாம் என்று அம்மா தனது கையை வைத்தே அந்த வருத்தங்களை தீர்த்திருக்கிறார். அப்படி எவ்வளவோ இதுகளை அம்மா தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் நலமுடன் வாழ வேணும். என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு அன்னையினுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
0: வணக்கம் ராஜா. ஜோசரி குணராஜா கதைக்கிறேன்.
1: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: வணங்கிக் கொண்டு அம்மாவுடைய பாடத்திட போறேன்.
1: தாருங்கள்.
0: நன்றி. விழி கிடைக்குமா, அபய கரங்கிடைக்குமா?

அலைமீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அலைமீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, மாதாசியின் பாதத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் நங்கூரம் போலாயி மகமாகி விழி இருக்க கொட்டும் மழை புயல் கண்டு மனம் அஞ்சுமா? நங்கூரம் போலாயி மகமாகி விழி இருக்க கொட்டும் மழை

அபய கரம் கிடைக்குமா, மாதாசியின் பாதத்தில் நிழல் கிடைக்குமா. ஓடி ஓடி என்னம் எடுப்பேன் தாயேயும் துணை இருந்தால், உனக்கன்று துணையாக என்னையாக்குவேன். கோடி கோடி ஜென்மம் எடுப்பேன் தாயேயும் துணை இருந்தால், உனக்கன்று துணையாக

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுள்ள நேரம் சரியாக 4:41 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:41. இந்த நேரத்தில் ஒலிப்பதிவு செய்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் திருமதி கமலவேணி நவரன் ராஜா அவர்கள். அவர்களுடைய பாடல் வானலையில் மலர்கின்றது.
1: ஓம் சக்தி அபிராமி சக்தி. வணக்கம் ராஜா. இன்னும் ஒரு பாடல் அனுப்பி வைக்கிறேன். அன்பாக போடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. எல்லோருக்கும் அம்மாவின் அற்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வணங்கிக்கொண்டு கண்ணெடுத்து பாரும் அம்மா என்ற பாடலை கவிதை வரியை நான் பாடலாக்கி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.

இறைவாழ்வதினை அழப்பிழந்தவர்கள்.

மலனிமிந்து வாழுவதை தரணி.

0: திருப்தி ராமசக்தி, நன்றி, வணக்கம் ராஜா.
1: சகோதரி திருமதி கமலவேணி அவர்கள் பாடியிருந்தார் இந்த பாடல். வந்து திருமதி கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதை புத்தகத்தில் இருந்த கவிதையை பாடலாக்கி பாடியிருந்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனி மாலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் அந்த அன்னையின் அர்க்கடாஜத்தினால் நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா.
1: நன்றி.
2: நான் ஒரு சிறு கவிதையை, மகள் எழுதிய கவிதையை தருவம் என்று முன் வந்துள்ளேன்.
1: நினைச்சிருக்கிறேன்
2: நெடுகளும் சொல்றேன் நான் படி மாமா கேட்கிறேன் அம்மா ரெண்டு நெடுகன் சொல்றேன். நான் கஷ்டப்படுத்துறேன் உண்மையிலே அண்ணா, மூன்று பிள்ளைகளோட அவ கஷ்டம் என்ன கஷ்டப்படுத்துறேன். அவ திடீரென்று நேற்று சொன்னாமா, நான் ஒன்று மனதில் நெச்சு எழுதிட்டேனம்மா, அதை நீங்கள் வாசிக்க வேணுமெண்டு. அப்ப நான் சரியம்மா, நீ தாராளமா தானே வாசிக்கிறேன்னு. பின் இது அனுப்பி இருக்கிறான்னா நான் அதை வாசிக்கின்றேன். நிச்சயமாக அண்ணா. ஓம் சக்தி அபிராமி சக்தி, சொப்பிலை பொறுப்பிலை எப்பிலை இருந்தாலும் அந்த எண்ணெயை பொறுத்து கொள்ளுவா. நான் என்னென்ன முந்தி முந்தி வாசிக்கிறேன்னா இப்ப கண்ண நாள் குறைஞ்சு போச்சு. அப்ப சொப்பிலை பொறுப்பிலை எல்லாம் பெறும் அதை தாயங்களை அதை மதித்து அந்த மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளுவா.
1: நீங்களும் எழுதுகோல எடுங்கள், எழுதி நீங்களும் முயற்சி செய்வாருங்கள்.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி, என் மனதில் ஆட்சி கொள்பவளே அம்மா அபிராமி. என் மனதில் ஆட்சி கொள்பவளே அம்மா அபிராமி, என் முழுதும் உன்னை நினைக்கின்றேன், என் எண்ணம் முழுவதும் உன்னை நினைக்கின்றேன் அம்மா அபிராமி. எண்ணம் முழுவதும் உன்னை நினைக்கின்றேன் அம்மா அபிராமி, கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் அம்மா அபிராமி. கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் அம்மா அபிராமி, தினம் தினம் உன்புகள் பாடுகின்றேன் அம்மா அபிராமி. தினம் தினம் உன்புகள் பாடுகின்றேன் அம்மா அபிராமி, உன் பாதம் தேடி நானும் வந்தேன் அம்மா அபிராமி. உன் பாதம் தேடி நான் வந்தேன் அம்மா அபிராமி. கதறல் சத்தம் கேட்கலையா வலியும் உனக்கு புரியலையா, கதறல் சத்தம் கேட்கலையா வலியும் உனக்கு புரியலையா. கண்ணை மூடி இருக்கின்றாய், கண்ணை மூடி இருக்கின்றாய் கலங்கி நானும் நிற்கின்றேன். கண்ணை மூடி இருக்கின்றாய் கலங்கி நானும் நிற்கின்றேன். தாயே நீ ஏன் கல்லானாய், தாயே நீ ஏன் கல்லானாய், கரங்கள் கூப்பி மண்டையிட்டு உன் முன் நானும் நிற்கின்றேன். கரங்கள் கூப்பி மண்டியிட்டு உன்முன் நானும் நிற்கின்றேன். என்னை நீயும் பார்ப்பாயோ கருணை என்மேல் காட்டாயோ, என்னை நீயும் பார்ப்பாயோ கருணை என்மேல் காட்டாயோ. என் மனதில் ஆட்சி கொள்பவளே அம்மா அபிராமி, என் மனதில் ஆட்சி கொள்பவளே அம்மா அபிராமி, எண்ணம் முழுதும் உன்னினவே அம்மா அபிராமி. எண்ணம் முழுதும் உன்னினவே அம்மா அபிராமி, கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் அம்மா அபிராமி. கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் அம்மா அபிராமி, தினந்தின முன்புகளை பாடுகிறேன் அம்மா அபிராமி. தினந்தின முன்புகளை பாடுகிறேன் அம்மா அபிராமி, உன் பாதம் தேடி நான் வந்தேன் அம்மா அபிராமி. உன் பாதம் தேடி நானும் வந்தேன் அம்மா அபிராமி. ஓம் சக்தி அபிராமி சக்தி அண்ணா.
1: நன்றி. கலைச்சு போனீங்க என்ன?
2: இல்ல இல்ல, நான் தொடரே இல்ல தானே அண்ணா. இப்ப இவ்வளவு காலம் நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று வருஷம் அப்படி இருக்கும். உன்னையில் அவ உடனே நெச்சா போல எழுதுவான். உன்னை உன்னையில் மனத்தில் ஏதோ ஒரு கலக்கம் ஏற்பட்டா உடனே டக்கன் எழுதி போடுவா. முந்தி என்னோட இருக்கையும் அப்படித்தான். விடிய ஒட்டியோட வருவா. இப்ப நான் நினைக்கிறது ஒட்டியோட வரைக்கும் ஏதோ இதோடான் பாராண்ட ஒரு சொல்லும் மாத்தக்கூடாதம்மா, இப்படியே வாசியுங்கோ. இது நேற்று தானே திடீரென்னு சொன்னா, நான் என்னன்னு தாராளமா தாங்குவோமா. நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குத்தானே, நான் இந்த வானிலையில் வாசிச்சு வரேன் உங்கள் கவிதையண்டு. உண்மையில் அந்த அந்த பிள்ளைக்கும் அந்த அன்னையின் அர்க்கராஜம் கிடைக்க பெற்று அவன் மன சந்தோஷம் கணவன் பிள்ளைகளுடன் மன நிம்மதியுடன் வாழ அந்த அன்னை அபிராமி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லாரிடமும் இந்த அன்பாக விட விரும்பேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌதரி. தாயார் கைவிட மாட்டா, நீங்கள் தாயார் தான் எல்லா வழியிலும்.
2: நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு எத்தனையோ ஒரு கஷ்ட நேரத்திலேயும் அவ கை கொடுத்து உதவி இருக்கிறான். அதனை இல்லையே அந்த மறக்கையில் எல்லாம் அவ செய்த அற்புதம் முகத்தல் வந்து நான் வானொலியில் கூறினான். அவன் எல்லாம் மனவர்த்தப்பட்டு இருப்பவா இருந்தா உடனே அவளுக்கு காட்சி கொடுப்பா, கொடுத்தாவ விடிய கவிதையா கொண்டு வருவா.
1: நன்றி சௌதரி.
2: உண்மையில் அந்த அன்னை என்று யார் எப்ப நாங்கள் தொழுகின்றோம் என உருகி அந்த அன்னை என்றைக்குமே எங்களை கைவிட மாட்டான். நிச்சயம் கண்ணை காட்டுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி எல்லோரும் நினைத்து அந்த அன்னையின் அருளை பெற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்த அன்பாக விட விருந்தேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: சௌதரி இணைந்து கொண்டு மகளுக்காக, அமெரிக்காவில் வாழும் மகளுக்காக மகள் எழுதிய கவிதையை தாயார் அவர்கள் வாசித்து அளித்திருந்தார். அந்த தாயாருக்கும் அந்த பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லோருக்கும் அந்த தாயினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி சௌதரி.
2: நன்றி, வணக்கம் அண்ணா.
1: அவர் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம்
1: சௌதரி. ராசாத்தி நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி. இதே நேரத்துல அண்ணா நீங்கள் இல்லாம இருக்கும் போது அப்ப நான் படத்தில சாமியில கும்பிட்டு கொண்டு வைக்க கேமான் லைன் இந்த இதுல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தது. அப்ப நான் வேண்டி கும்பிட்டுனான் அம்மாளாச்சியே தாயே இந்த நிகழ்ச்சியா ராஜாண்ண நடத்துறவர் அண்ணா இந்த நிகழ்ச்சி அண்ணா நடந்தும் போது நான் இந்த பாட்டை படிக்கணும்ண்டு. அதே மாதிரி அண்ணா இன்றைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்கள். நான் இது நானே இயற்றி அண்ணா அப்பவே இயற்றி வச்சது நான் அந்த பாட்டு. இது அம்மா பற்றி நான் சொல்லத்தான் அண்ணா நினைச்சினான். ஆனா நான் சொல்லாமலே பாட்டாயே
1: படிக்கிறேன் கேட்க போறோம். அண்ணனுடைய சுவித்திரையிலும் உங்களுடைய பாடல் ஓங்கி ஒலிக்கட்டுக்கும் பாடுங்கள்.
3: ஆமாண்ணா, இது வந்து பாட்டா படிச்சா அம்மாக்கும் ஒரு இதா இருக்கு தானே, கேட்கும் போது அம்மாக்கும் ஒரு மனம் குளிரும். நீங்களும் இந்த அர்த்தத்தை கேட்டு பாருங்க.
1: நன்றி அம்மா.
3: அம்மாண்ட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி வேண்டி உங்களுக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலை நான் படிக்கிறேன். அம்மா அபிராமி தாயே, அம்மா அபிராமி தாயே, அம்மா டென்மார்க்கின் நகரினிலே அபிராமி தாயே, அம்மா டென்மார்க்கின் பதியே, அம்மா டென்மார்க்கின் பதியம் அந்த அபிராமி தாயே, உன்னாமன் சொல்லி சொல்லி அபிராமி தாயே, அம்மா உன்னடியை நாடி வந்தோம் அபிராமி தாயே, அம்மா உன் குழந்தை நாங்கள் எல்லோ அபிராமி தாயே, அம்மா எம்மை எல்லாம் காத்தருள்வாய் அபிராமி தாயே, நீ எம்மலங்கார சிங்கத்திலே அபிராமி தாயே, அம்மா வீட்டிலிருந்து காட்சி தரும் அபிராமி தாயே, அம்மா தேமை தேடியெல்லோ நாடி வந்தோம் அபிராமி தாயே, அம்மா தேடியெல்லோ நாடி வந்தோம் அபிராமி தாயே, உந்தன் தரிசனத்தை காண வெல்லோம் அபிராமி தாயே, அம்மா நாங்கள் ஓடி ஓடி ஓடோடி வந்தோம் எல்லோ அபிராமி தாயே, உந்தன் தரிசனத்தை தாரும் அம்மா அபிராமி தாயே, உந்தன் துன்பம் துயர் நீக்கி எல்லோ அபிராமி தாயே, அம்மா அமைதியான வாழ்வருள்வாய் அபிராமி தாயே, அம்மா என் தாயே என் அம்மா அபிராமி தாயே, அம்மா நோயற்ற வாழ்வருள்வாய் அபிராமி தாயே, கைதனிலே சிலம்பொழிக்க அபிராமி தாயே, உந்தன் காய்ச்சலங்கை சலசலக்க அபிராமி தாயே, அம்மா உடுக்கைய ஒளிநாதத்துடன் அபிராமி தாயே, அம்மா வேப்பிலையை கையில் ஏந்தி அபிராமி தாயே, அம்மா உடுக்க நாதம் ஒழிக்கையிலே அபிராமி தாயே, நீயும் வேப்பிலையை கையில் ஏந்தி அபிராமி தாயே, அம்மா கரகமாடி வந்தோம் அம்மா அபிராமி தாயே, அம்மா அம்மா நல்ல கூறி சொல்லி சொல்லி அபிராமி தாயே, அம்மா எனக்கு நல்வாழ்வு தாரும் அம்மா அபிராமி தாயே, அம்மா நல்ல ஊரை சொல்லி சொல்லி அபிராமி தாயே, அம்மா எனக்கு நல்வாழ்வு தாரும் அம்மா அபிராமி தாயே, அம்மா தேடி வந்த அடியார்க்கு அபிராமி தாயே, உந்தன் தரிசனத்தை தந்தருள்வாய் அபிராமி தாயே, அம்மா கூடி வந்தாடியார்க்கு அபிராமி தாயே, நீ என் குறைகளெல்லாம் நீக்கி வைப்பாய் அபிராமி தாயே, அம்மா கூடி வந்தாடியார்க்கு அபிராமி தாயே, நீ என் குறைகளெல்லாம் நீக்கி வைப்பாய் அபிராமி தாயே, உன்னை பாடி வந்தாடியார்க்கு அபிராமி தாயே, நீ என் பக்க துணையாயிருப்பாய் அபிராமி தாயே, அம்மா திருசூல நாயகியே அபிராமி தாயே, அம்மா நீ என் திருசூலமேந்தி வந்து அபிராமி தாயே, உந்தன் திருவருளை தாரும் அம்மா அபிராமி தாயே, அம்மா திருவருளை தாரும் அம்மா அபிராமி தாயே, அம்மா சரணம் சரணம் அம்மா அபிராமி தாயே, உந்தன் பாதமேலர் சரணம் அம்மா அபிராமி தாயே, அம்மா பாதமேலர் சரணம் அம்மா அபிராமி தாயே. நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி சகோதரி, அருமையாக எழுதியிருக்கிறீர்கள். நன்றி, உங்களுடைய முயற்சி என்ன தொடரட்டுக்கும்.
3: தொடர்ந்து
1: பஜனை மாதிரி பாடுறீங்க என்ன?
3: அது முதல் இருந்த பாட்டு மண்ணா, அதையும் சேர்த்து எடுத்து அதுலயே கட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அம்மாண்ட இதையும் சேர்த்து எடுத்து வச்சு அப்படியே எடுத்து படிச்சேன்.
1: வீட்டுல இருக்கும் போது நினைத்து அன்னைக்காக எழுதி.
3: ஆமாண்ணா,
1: நல்ல வணங்க உணவாத்து
3: இல்லையா? அம்மா நான் வணங்கினா, நான் ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாய் வியாழன் எல்லாம் அம்மாவை நினைச்சு நான் விளக்கேத்தையும் கும்பிட்றேன். நான் அபிராமி அம்மாவையே இங்க இந்த நான் இங்க வணங்குற தெய்வத்தோட சேர்த்து அவாவையும் நினைச்சு ஒவ்வொரு முறையும் வணங்கி
1: கொண்டேன். இருக்குதா வீட்டுல?
3: ஆமா, அவாண்ட படமண்டி இல்லையவன் தான் நான். அவ இப்ப துக்கி அம்மாவை கும்பிடும் போது முத்துமாரி அம்மா அபிராமி தாயே என்று
1: கும்பிடுறேன்.
3: எனக்கு அவன் படம் இல்ல, ஆனா துக்கி அம்மாவிட கேக்கல அம்மா தானே, அவதானே அவன் அவதாரம் தானே அண்ணா, நாகசனி அம்மாவும் அவதானே அண்ணா. அப்ப அப்படி இல்ல, நாகசனி அம்மாண்ட படம் இல்லாம
1: வச்சுக்கிறோம். அவன்
3: படம் தானே இல்ல, எனக்கு எந்த ஒரு சொந்த பத்திலையும் கிடைக்கும்
1: தானே வரும்போது நான் தரேன்.
3: நன்றி
1: சகோதரி. அவர் திருமதி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு அவரை டிவி அந்த பாடலை பாடியிருந்தார். அண்ணனுடைய சுவித்திரையிலும் அந்த பாடல் ஓங்கி ஒலித்திருக்கும். அந்த வகையில் அவருக்கும் அந்த அண்ணனுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் அண்ணனுடைய நிகழ்வினை கேட்டீர்கள். நிச்சயமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு தாயினுடைய திருக்கரங்களை நீங்கள் இருக்கப்பட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ஜி அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 7 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
2: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோபலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் மாநில

0: செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: தேவி டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும். 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன டிஆர்டி சொன்னதன் படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0155 93316 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0131 971 27 50 அல்லது 0778 920 58 58. மறந்துவிடாதீர்கள். சுவிசிலே பிடிஎஸ் இலக்கம்
1: 5 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920858.
0: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
4: முடியும் தம்பி தம்பி.
0: விரைவான

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:13, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்ச்சி வானொலிக்கு வலம் பெறுகின்றது. வளைவு போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒளியாக எழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து, யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒலியாக, அதாவது சவுண்ட், எழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து, இந்து தெய்வ பெண்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்து தெய்வ பெண்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒளியாக எழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இந்து தெய்வ பெண்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இதோ அதற்கான பாடல்.

0: உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: சரி. அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடல் இருந்து அதற்கான விடியை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அதாவது உங்களுக்கான கேள்வியை தந்திருந்தேன், யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒலியாக அதாவது சவுண்டாக இழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, ஒலியாக இழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து இந்து தெய்வங்கள் இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்து தெய்வ பெண்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது அன்புறவர்களே. இதற்கான பாடலையும் ஒலிபரப்பிருந்தோம். பாடலிலிருந்து நீங்கள் பதிலை கண்டுபிடித்து அந்த சொல்லை கண்டுபிடித்து யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒளியாக எழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து இந்து தெய்வ பெண்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடை தெரிந்தால் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.
2: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம்? யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0777-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் சைபர் 7 83 20 49 85 அல்லது சைபர் 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள்.
2: அந்த ஒருவேளை பாடலை நான் தவறுதலாக மாறி போட்டுவிட்டேன் அன்பு உறவுகளே. ரஜினி நடித்த திரைப்படத்திலிருந்து வந்த பாடல்.

0: இதுதான் சரியான பாடல். அன்பு உறவுகளே, தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பஞ்சு அருணாசலம் அவர்களுடைய கவிதை வரி, ஜேசுதாஸ் அவர்கள் பாடலை பாடியிருந்தார். இளையராஜாவினுடைய இசையில் இந்த விடையை கண்டுபிடித்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய தொடர்பையே இணைத்துக் கொள்ள முடியவில்லை, மீண்டும் அவர் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அந்த கேள்வியை தருகின்றேன். யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும், யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும், ஒலியாக அதாவது சவுண்டாக எழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை விடையாக பெறலாம். இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்த நேரத்தில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன.
0: வணக்கம் தேவா, நலமா இருக்கீங்களா? ஓம் தேவன், எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஓ, நான் நல்லா இங்கு மலையோட கூடிய காலில் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த ஓ நன்றி அண்ணா உங்களுக்கும். எனக்கு நான் புரிஞ்சு படல இந்த எனக்கு அதாவது பாம்பு ஒன்று பெறுது, பாம்புண்டு சிவன் அப்படி அந்த எனக்கு புரியுதுதான்.
0: பெண்கள் பெண் தெய்வங்களின் வடிவமாக கருதப்படுவதை
1: பெண் தெய்வங்கள்
0: நன்றி சௌரம். அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். குணநாயகி அவர்கள்,
2: நான் பின்படிய மாறி இருந்துட்டேன். நீங்க இந்து பெண்களுக்கு நான் சொன்ன யார் செய்தது என்று தெரியாது விட்டாலும் ஒலியாக இழக்கூடியது வேதனை தான். எந்த கருத்து வேதனையில இருந்து வேதனாவில பொன்
0: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நேரம் சரியாக 5:31, ஐக்கியராஜ்யத்தில் 4:31. இந்த நேரத்தில் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருந்தது.
0: நன்றி.
3: நான் மந்திரம் எடுத்தேன்.
0: நீங்க மந்திரம் எடுத்தீங்க? யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒலியாக சவுண்டாக இழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை விடையாக பெறலாம்.
3: மகாமாரி சொல்லி பாக்குற
0: மந்திரத்திலிருந்து மகாமாரி. நன்றி, வாழ்த்துகள். அவர் சகோதரி ஜியா நடேசன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம் சசியம்மா.
4: நல்ல சந்தர்ப்பத்துக்கு கேட்டு பாடல், அவ்வளவு வரிகளும் அப்படியே பொருந்தி வருது.
0: அவர் அதுதான் எடுத்துருக்கிறேன்.
4: பார்த்தோம் என்னன்னா, நானும் மந்திரம் தான் எடுத்தேன்.
0: நீங்களும் மந்திரம் தான் எடுத்தீங்களா?
4: மந்திரத்துல இருந்து
0: மகேஸ்வரியன். ஓகே, நன்றியம்மா, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா? மகாலட்சுமி தான் வந்துட்டா, காச கேட்டு வாங்கிருங்க. எங்க தேவி கூட குரல்ல காலையில தேவியை நான் துண்டிச்சுட்டு நினைக்கிறேன். தேவியை தொடர்ந்து தேவி திரும்ப வரலாம். வைஃபர் ஊடாக இணைந்திருக்கும் சகோதரத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா பொண்ணு, நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்?
6: வீட்டில் எல்லோரும் நல்ல சோமா இருக்கிறவண்ணா. நீங்களும் சோமா இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் பற்றி அடையாள அவண்டு நச்சு கொண்டு நான் மந்திரத்திலிருந்து நானும் வளர்த்தா உடனே எடுத்துறாதே. மந்திரம் யாருன்னு தெரியாம உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன்ல, அதை ஒளியா வரும். அப்ப மந்திரத்திலிருந்து மகமாரியன்னுதான் நானும் சொல்றேன். மங்கிய கரசி என்றாலும் அது மங்கிய கரசி, அது பெண் அந்த தெய்வம், அதுல பேதோட வாழ்ந்த என்ன மங்கிய கரசி.
0: மங்கிய கரசி தெய்வம் தான்,
6: அதுவும் தெய்வம் தான். அப்புறம் மங்கிய கரசி என்று சொல்றேன்.
0: மங்கிய கரசி வளவிகுன் பாவை. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி மீனா மகேஸ்வரன். மீனாவை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜண்ணா.
0: என்ன தேவி, நானே துண்டிச்சு விடுறேன் உங்களை.
7: மாறி அமர்த்தி விட்டுட்டீங்க,
0: பரவாயில்ல. சசி அம்மா வீட்டு நிக்கிறான். நான்
7: இப்ப மீனா நிக்கிறா
0: விட்டு
7: இப்படி பிந்தி வருகிறேன்னு தெரியல. நீங்க நிலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் வேதனை தான், வேதனையும் மந்திரம் யோசிச்சுதான் வேதனையத்தான் நான் எடுக்கிறேன். வேதனையை எடுத்து அந்த பெண் தெய்வங்களில வேம்புலி அம்மன் என்று சொல்றேன்.
0: வேம்புலி அம்மன், வேம்புலி அம்மன் உங்க அகராதில் இருக்கா?
7: வேம்புலி அம்மன் இருக்கிறார்.
0: நீங்க சசி அம்மா காசு வாங்கிட்டீங்களா? இப்ப மந்திரத்துல இருந்து மங்கையக்கரசி மீனா, நீங்க வந்து அதாவது மீனா
7: மீனா சொன்னவா
0: சொன்ன வேதனையிலிருந்து, வேதனையிலிருந்து வேம்புலி அம்மன்,
7: மரகதவல்லி அம்மன் இருக்கிறா, மலையூர் அம்மா இருக்கிறா, கன அம்மன் இருக்கு. அம்மன் பெண் தெய்வங்களுக்கு கன பேர் இருக்குதா? 175 பேர்.
0: இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின், இந்து தெய்வ பெண்கள் பலவற்றின் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை விடையாக.
8: தானே எங்க கையில சுட்டாலும் கத்துவோம். அப்ப கூட ஒரு சத்தம்
0: ஒரு சவுண்ட் தெரியும்.
8: சுமங்கலி என்று சொல்றோம்.
0: சுமங்கலி வாழ்த்துக்கள்.
8: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சகோதரர் உதயன் அவர்கள். உதயனை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவன், சொல்லுங்க தேவன்.
1: எனக்கு சக்தி என்று எனக்கு சக்தி சக்தி சக்தி
0: முன்சொல்ல எடுக்கணும். முதல் முன்சொல்ல என்ன எடுத்தீங்க? யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் சவுண்ட் ஒலி ஒலி ஒலி நாங்க சொல்றோம்.
1: சக்தி வசந்த சக்தி வருது,
0: பாட்டு வருது, அதுல வருது. ஒலியாக இழக்கூடிய செயலினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் அந்த சொல்லி எடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த முதல் எழுத்து மாறாமல் இருக்க தம்பி இரண்டாவது விடையாக எடுத்து வரணும்.
1: கொஞ்சம் சிக்கல்தான் இருக்கு. நான் மீண்டும் ராஜண்ணா, இதுல சின்ன தகவல் சொல்ல சொல்ல இயலுமா? அனுபவிப்பீங்களா?
0: என்ன கொஞ்சம்
1: சின்ன தகவலை சொல்ல அனுபவிப்பீங்களா?
0: ஓ, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: எங்களை புஷ்பதி அம்மா தானே லண்டன்ல வேற புஷ்பதி அம்மா.
0: ஓ, உங்கள் விருப்பத்தில். அதாவது அன்பு உறவுகள், நீங்கள் இப்பொழுது கேட்பீர்கள். அதாவது புஷ்பதி அம்மாவனுடைய சகோதரி தம அக்கா காரி கனடாவில் காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் உங்களுக்கு அறிய தருகின்ற அவனுடைய பேர் வந்து கமலாவதி செல்வராஜா அவர்கள். கமலாவதி செல்வராஜா அவர்கள் இன்று இறைவனடி வெள்ளிக்கிழமையில் நல்ல நாளில் சித்திருக்கிறார். அந்த துயர சம்பவத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் திருமதி புஷ்வதியோட 0044-749-56-43-15-12. இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை வணக்கம். வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
9: இதுவும் கடந்து போவோம்.
0: கவனம்,
9: நன்றி அண்ணா.
0: நன்றி சௌதரி. அவர் சௌதரி திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பூர். வணக்கம். வணக்கம் ஹீரா சந்திரசேகரம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? ஹீரா அண்ணா
10: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் என்ன சாவடி முன்னாள் கிராமதிய சபை தலைவர் அமரலிங்கத்தினுடைய பாக்கெட் ஃப்ரெண்ட். அமரலிங்கத்தார் சுவங்கை கரிசியெல்லாம் உங்களோட இடத்துக்கும் வந்திருக்கிறார்.
10: நன்றி,
0: வாழ்த்துகள் சகோதரர்.
10: நன்றி வணக்கம்.
0: அவரங்களை ஈரா சந்திரசேகரம் ஐயா தாவடியை பிரபடமாக கொண்டவர், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம். தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
11: வணக்கம் ராஜாண்ணா, நல்லமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா ஷியாமலா வேலையில வந்து?
11: ஓ சாப்பிட்டமே.
0: என்ன பானம், பானம் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா?
11: பானம் மீன் குழம்பு வெள்ளிக்கிழமை
0: அது அதே வயிறு தான் என்ன?
11: தோட்டத்துல
0: இருக்கா வண்டிக்காய்?
11: இப்ப இங்க மிரக்கறி எல்லாரும்.
0: அப்ப எங்க உள்ள வண்டிக்காய் வாங்குறீங்க?
11: தமிழ் கடையில்தான்.
0: அது உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம்?
11: கருவேப்பிலை இருக்குது,
0: ராசவள்ளிக்கிழங்கு இருக்குது, ராசவள்ளிக்கிழங்கு இருக்குது, வாழைக்காய் இருக்குது, புருவம் இல்லாத நெல்லிக்காய் இருக்குது. புருவம் இருக்கிற நெல்லிக்காய் இல்லாமா? நாங்க முந்தி சாப்பிடாங்க சிலோல இருக்க. அது எனக்கு அரை நெல்லி என்று தெரியாது. வடிவாய் இருக்கு, அந்த சின்னனா இருந்தாலும் அந்த
11: பெரியம்மா விட்ட ஒரு மெர மீன் முழு நெல்லி. அது இப்ப
0: இது புருவம் இல்லாத நெல்லிக்காய் கிடக்குது. வாழைப்பழம் கொத்து கொத்தா கிடக்கு. அங்க இருந்து என்ன வருது? இவ்வளவு பாதுகாப்பா
12: பெரிய விளையாட்டுகளா கிடக்கு சாரு. 10 யூரோல இருந்து பட்டு புடவை 250 யூரோ வரை கிடக்குது. எனக்கு ஆர்த்தியன் பேரன் போனேன், முட்டாள் புள்ளிய நினைச்சு பாக்க சும்மா அந்த மாதிரி மேக்சிமம் வந்து நீங்க 60 ரூபாய்க்கு வாங்குற சாரி 120 யூரோக்கு வாங்கலாம். அதுவும் அந்த அந்த சாரியே நல்ல வடிவா கிடக்கு. ஆசைப்பட்டு தொட்டுருவீங்க, காசை கேட்டு விட்டுருவீங்க. மொழியாக எழக்கூடிய செயலினை பாடல் இருந்து யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும்
13: வந்து யாரு குண்ணனாய் அம்மா படித்துக் கொண்டிருந்த மந்திரம்
12: நன்றி, வாழ்த்துகள். ஷியாமலா வடியா இருங்க,
13: நீங்களும் வடிவா இருங்க. நன்றி, நாங்களும் உதவி செய்வோம், கவலைப்படாதீங்க.
12: உதவி இல்லை பிள்ளை, இது வந்து என்ன வார விசாரிக்க என்ன செய்யறது இல்லையா. நன்றி. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரம். வணக்கம்.
14: வணக்கம் ராஜா. உதவி இல்லை ஒவ்வொருத்தரும்
12: என்ன குணா
14: பின்விடலோ.
12: வேதனைக்கு ஒரு மகனை வீட்டு நிலையை வளர்த்து
14: வந்தேன். பின்விட
12: சோதனை மேல் சோதனையை போதுமடா சாமி.
14: வேம்புலியும் இருக்கு, வேகாலியும் இருக்கு, வேதாளியும்.
12: வேம்புலி,
14: நான் வேம்புலி அம்மனை சொல்றேன்.
12: வேம்புலி அம்மன் பிள்ளை கோவக்காரி.
14: என் வேதாளி சுவம்மன் நல்லதா? அது காளி ஆட்டமாடு.
12: அம்மா இருக்கு
14: வேதாளி, அது உண்மைதான் இருக்கு. காளி தான் நான் வேறு பேர். காளியாச்சி என்ற உக்கிரம் கொண்ட காளியும் இருக்குத்தானே. ஆனா நல்ல காளியும் இருக்கு, ஊத்த காளியும் இருக்கு, நல்ல காளியும் இருக்கு தானே. காளியில
12: நான் உண்டேன் காணையில பிள்ளை.
14: சொல்லி வினம் அங்க காளி கோயிலு கிட்ட, சின்ன காளி கோயிலு கிட்ட உள்ள ஒரு ஆட்சி.
12: நான் பார்த்ததெல்லாம் தெய்வீகமான பெண்கள்
14: தான். அதுல இருக்கிற காளியாச்சி மச்சம் வீட்ட சமைச்சாலாம்
12: குளிச்சு அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு படுத்து
14: அப்ப எல்லாத்தையும் நிலையத்திலே செய்து போட்டு போனீங்களும்.
12: என்ன பிள்ளை செய்யறது சரியாம கிடக்கு.
14: போக்குவரத்து சுணங்கிட்டு
12: போக்குவரத்து ஐயா கொண்டே விட்டவர்.
14: அவன் அவர் அங்கே பட்டாருதான் அது சொல்றதுக்கு அர்த்தம் வேணும். சரி, நீங்க இந்த கிழமை அறியுங்க பாப்பா. நான் இந்த கிழமை எந்த குறிய
12: கொண்டு வர?
14: நன்றி, நன்றி,
12: வாழ்த்துக்கள்.
14: நன்றி, வணக்கம்.
12: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரம். வணக்கம்.
15: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம் சுவா. என்ன சுவா, நீங்க எங்களை மறந்துட்டீங்க சுவா?
15: நான் மறக்கிறேன்.
12: உண்மையா மறந்து? சத்தியமா மறந்து வரீங்க?
16: இல்ல நான் மறைக்கிறேன். இங்க கொஞ்சம் பிசி ஆக்கள் நிக்கிறபடி
12: விட்டு ஆக்கள் வந்து நிக்கிறோமோ
16: சித்தப்பா
12: சித்திக்கு சாப்பாடு குடுக்கறதா விதி வேலி
16: என்ன
12: செய்யறாரு
16: அவருக்கு கொஞ்சம் இப்படித்தான் உடம்பு அப்படி இப்படித்தான் இப்படி இருக்கு
12: உடம்பு விழுதா போச்சோம்
16: என்ன
12: செய்யே எதுவும் நடக்கும்
16: மந்திரத்திலிருந்து
12: சகோதரி சுபாசினி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வா வணக்கம்
17: என்ன
12: தூங்கி விட்டான் அகப்பட்டவன் விஸ்வநாதன் நல்ல நித்திரை அடிச்சவராகும்
17: கண்ணதாசன் நித்திரை கொண்டு வராமா
12: அதுல அகப்பட்டவன் நான் அல்லவாண்டு கண்ணதாசன் தான்
17: விஸ்வநாதன்
12: நித்ர உண்டு அவர் வச்சுட்டு போயிட்டு இருந்த பாட்டை கொடுங்களா அப்ப வந்தவர் வந்தோடனே அவர் பார்த்த உடனே எப்படி இந்த கள்ள நின்று எழுதுறான் ஏங்கி
17: போனான்
12: நேரம் பிசி
17: எதிர்பார்த்திருந்தவா கேட்டுருப்பாடுதான் நினைக்கிறேன் நான் அடிக்கையில
12: கேட்டு கொண்டு அம்பாள்ல கொடுத்ததுப்பா
17: சன்னனிங்க
12: அங்க போய் நீ அம்பாளுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வீட்டை போறேன்டா பெரிய கஷ்டம் தானா
17: கஷ்டம் தானே போக்குவரத்து சரியா இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல அதுங்களுக்குள்ளையும்
12: ரோஜா கேட்டு இருந்தா உடனடியா ரேடியோக்கு வாங்குவோம் அப்ப ராதா என்ன சொல்ல போறீங்க நீங்க சோமா
17: இருக்கீங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நீங்களும் அப்படியே நலமா இருப்பீங்கள் அம்மன் உங்களுக்கு எப்பவும் ஆரோக்கியத்தை தந்து கொண்டே
12: இருப்பா இங்க எத்தனை அம்மன் வந்துட்டு போகுது பாருங்களேன்
17: அதுதானே
12: எத்தனை அவ்வளவு அம்மன் வந்து சுத்தி பிடிச்சா சரி
17: சரி அதுதான் அம்மன் என்ன சும்மாலே இல்லையா நானும் சுட்டதான் சொல்றேன் நீங்க இப்படி இல்ல அந்த கேள்வி வேறு என்னன்னு சொன்னால்
12: யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும்
17: செய்தது ஆமா ஆமா
12: ஒலியாகாத சவுண்ட்
17: சுந்தரி
12: கண்ணால் ஒரு செய்தி அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
18: பாயாசம்
12: இனிப்பா ஒரு சாப்பாடு கொடுக்கணும்ல, அப்பதான் நினைப்பினம் உங்களை. கட்டாயம் வடை இருந்தா பாயாசம் இருக்கணும், பாயாசம் இருந்தா வடை இருக்கணும். அது உங்களோட மங்களகரமான நாள் அன்றைக்கு பிச்சரியே இல்ல. மறந்து போறேன், அரளை வேந்து போச்சு. பேருது இல்ல, நீங்க சும்மா உங்க அவனவனுக்கு வந்தாதான் தெரியும்
18: என்ன
12: தெரியும். எல்லாரும் வந்து சும்மா சொல்லி போட்டு இடையப்பா அவனுக்கும் கவலைப்படாது, எங்களுக்கும் அப்படித்தானும் உங்களுக்கும் அப்படித்தான் தத்துவம் காய்ச்சிட்டு போவார்கள்.
18: அனுபவிச்சாதான்
12: தெரியும். ஓகே, தெய்வம் தான் ஒன் தீர்ப்பு வழங்கும்.
18: தெய்வம் இருக்குது பாப்பா.
12: ஓகே,
18: அப்ப நீங்களே நலனே இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொண்டு நானும்
12: மாங்காய் பறிக்கிறது மந்திரத்திலிருந்து, தந்திரத்தால தாலி கட்டி மந்திரத்திலிருந்து என்ன சொன்னீங்க? மகேஸ்வரி, மகேஸ்வரி நாம தேசிய பௌத்திர பாக்கிய. நன்றி, வாழ்த்துகள்.
18: நன்றி, வணக்கம்.
12: அவர் ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
19: வணக்கம் ராஜா.
12: வணக்கம் கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா கமலமணி?
19: இரக்கம்
12: ஒரு தீங்கும் செய்யாது. மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டுற, மற்ற கண்ணத்தை காட்ட சொல்லுவார்.
19: அதுதான் எடுத்த வீச்சு கொஞ்சம் ஓடி திரிஞ்சான். அப்ப வேந்து வந்தால் அதற்கு படுத்துட்டாரு. அப்ப நிக்கிறது கத்திக்கு நான் பேசிக்கொண்டான் இருக்கேன். சும்மா
12: எடுத்தேன்.
19: நான் ராஜா வேதனையில இருந்து வேம்புலி அம்மன் தான்
12: சொல்றேன். சஞ்சீவ் எப்படி இருக்கிறார்?
19: அவர் சும்மா இருக்கிறார். வேலையும் வீடும் அவையல் தங்கடபாடு. நேத்து வந்துச்சுனா போச்சுனாம். அதற்கு நேரம் இல்ல ராஜா எங்களை கொண்டு திரிகிறதுக்கு.
12: அவர் என்ன எங்க கொண்டு தெரியலதுக்கு என்ன நேரம் இல்ல?
19: இப்ப இல்ல, அதே வேலை அந்த நேரம் தான் வலிக்கிறேன்.
12: என்ன வெயில எட்டு மணி தேவைதான் ஒரு வாழ்க்கையில வெயில ஒருத்தருக்கு
19: நானா போன ராஜா? ஒரு மணி போச்சு நம்மண்டா. இரவு 12 மணி தான்
12: வேற வேற இரவு வேலை.
19: ஞாயிற்றுக்கிழமையில நிப்பார் வீட்டு.
12: சஞ்சீவுக்கு இரவு வேலையா? ஓகே,
19: செய்து போட்டு வருவேன்.
12: நன்றி கமலவணி. ரெண்டு பேரும் கார் ஓடுவனா ஒருத்தர் தான் ஓடுவாரு?
19: என்ன
12: அவர்
19: பயப்படுறாரு
12: கார் ஓடத்துல? நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
19: நன்றி ராஜா.
12: அவர் கமலவணி அவர்கள் இணைந்து கொண்டார். கமலவணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு ரூபா வணக்கம்.
20: வணக்கம் திருமதி.
12: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
20: சாப்பாடு
12: கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல? நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி நன்றி.
12: அவர் திருமதி ரதியம்மா. ரதியம்மாவை தொடர்ந்து தேவன் அவர்கள், சொல்லுங்க தேவன்.
21: சட்டி சுட்டு கேட்கிறேன், சட்டி சட்டில இருந்து சக்தி சொல்றேன், சட்டில இருந்து சக்தி,
12: சட்டியிலிருந்து
21: சக்தி,
12: சக்தி.
21: ஓ சக்தி,
12: நன்றி சக்தி. உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்கட்டும் தேவா.
21: நந்தி கேட்க நம்பர் சாதிங்களா, தொழில் நம்பர் சோதனம்
12: ஆட்டியப்போ
21: புஷ்பதியம்மாண்ட.
12: ஓ எழுதுங்க,
21: சொல்லுங்க.
12: சைபர் சைபர் 44
21: ஓம்
12: 79 56
21: சரி
12: 43
21: ஓம்
12: 15
21: சரி
12: 12
21: சரி. இது வாட்ஸ்அப்லயேமா தெரியாதே,
12: அடிச்சு செய்து பாருங்க டாகண்டு.
21: சரி சரி, ஓகே. நன்றி, என்ன அடுத்த சந்திப்போம். நன்றி.
12: ஓகே ஓகே ஓகே சகோதரர்,
21: நன்றி.
12: அவர் சகோதரர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டார் எம்எல்ஏ இருந்து. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
22: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம் சுத்ரா, நலமா இருக்கீங்களா?
22: ஓம் நலமா இருக்கோம், வெளியில நிக்கிறேன்.
12: ஏனம்மா வீட்டுக்கு கதவு திறம்ப விட்டு வந்துட்டீங்களா?
22: இல்ல இல்ல, கடைக்கு வந்தேன்.
12: அப்ப வெளியில நிக்கிறீங்களா?
22: இல்ல, கடைக்கு தான், கடையில தான் நிக்கிறேன்.
12: அது வெளியில நிக்கிறீங்க, வீட்டை விட்டு.
22: நீங்க சுகமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?
12: நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் உங்களை நினைச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
22: ஓம் சாப்பிட்டேன்.
12: பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
22: மங்களரூபிணி.
12: சூப்பர் பேர் என்ன
22: அந்த ஸ்லோகத்துல வருது?
12: மங்கள

0: தான் பாப்பேன். இன்னொரு கதையை கொண்டு வந்து போட்டா எல்லாம் மறந்து போயிரும். வழிகாட்டியா இருக்கணும் நீங்க. அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறம் வணக்கம். அவருடைய தொடர்பை நான் துண்டித்து விட்டுட்டேன் நினைக்கிறேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரி. அன்புறவர்களே, ரவுக்கு வழிவிட்டு விடையை சொல்ல வந்த அத்தனை அன்புறவுகளுக்கும் எனது என்ன ஒரு அன்புறவு அழைப்பு ஏற்படுங்க. வணக்கம் அன்புறவு. வணக்கம்.
1: வணக்கம் பாஜா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: அபிராமி அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். மந்திரத்தில் இருந்தும் மகிசாயினி,
0: மகிசாலினி கூட பேரு மகள் பிறந்தா மகிசாயினி.
1: மகிசாயினி பேர் அவ வந்து
0: அவரோடு நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, நிகழ்ச்சி நான் 6 மணிக்கு 3 நிமிஷம் ஆப்பிச்சு நவுக்கு வழிபட்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. நடைபெற்றது ஜெர்மனி நேரம்.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட்.
3: நீ சொல்லிவிட்ட எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன்.
2: தரமான பொருட்கள்

0: பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லா சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
2: உலக வான்தரப்பெங்கும் 26 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர

அந்த தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல்சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

0: வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:13 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:13 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் வளமை போல் இன்றும் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து சகோதரி பேபி சிவாவுடன் இணைந்து நான் நடத்தும் மாயகானம், அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும். ஆம், பாட்டும் படம் நிகழ்ச்சிக்கு
1: அழகு கிளையே அமுத கலையே முன்னாலே மெழுகு போலே உருகு

ஆம் பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் பலவே போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவே போல் தான் 01-4832-1540 அல்லது 09-5148-4771 வைபர் இலக்கம் 00-33-650-0774-27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ

0: ஆமாம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைப்பதற்கு வளமை போல் எங்கள் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கணேஷ் அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: கேக்குறியா? ஓ, இப்ப கேக்குது.
1: ஆ, சரியா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நலமா இருக்கோம்.
0: அதுன ஒரு மாதிரி நலம்.
1: நீங்க சொன்ன மாதிரி இருக்கோம்.
0: நான் சொன்ன மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க.
1: ஒரு கலர், ஒரே கலர்ல போட்டுக்கிறோம்.
0: அதான் அதான் அதான் என்ன மாதிரி கூட காலநிலை, மழையா வெயிலா குளிரா?
1: வெயில் இருக்கு, கொஞ்சம் மழை கூடமா இருக்கு. நான் மார வள்ளி நின்று நல்ல வேதம்,
0: நல்ல வேதம். எங்களுக்கு இன்றைய மழை பெய்து கொண்டிருக்கின்றது.
1: இங்கேயும் அப்படித்தான் மழை சுமி கொண்டிருக்குது. அடுத்த நான் எடுத்த ரெண்டா மேகம் எடுத்தேன். நான் மேகத்துல படம் கொண்டு விட்டேன். நான்
0: மேகத்துல இல்லையா?
1: மேகத்தை தூது விட்டா பாட்டு இருக்கு.
0: ஆகாயத்தை எடுங்கள.
1: ஆகாயம், ஆகாய கங்கை.
0: ஆகாய கங்கை,
1: ஆகாயத்துக்கு இந்த படம்.
0: ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா.
1: ஆகாய பந்தலிலே பன்வாத்தையோ.
0: ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா.
1: ஆடுதம்மா,
0: சரியா வருமா?
1: சரியா வரும்.
0: வந்தா சரி.
1: புல அதுக்குள்ள
0: இல்ல, கேக்குறேன் நான்.
1: பாப்பாப்பா, சரி,
0: ஓகே. நன்றி கணேஷ்.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. ஆமா, அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள், ஜெர்மன் நாட்டில் இருந்து. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: ரொசாலி நலமா இருக்கின்றார். ரொசாலி நலத்தோட என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: ஆகாயம் கொடுத்தீங்க.
0: இல்ல, அது அவர் கண்டுபிடிச்சவர். நிறைய சொற்கள் வந்தது தானே, பொறுங்குவார். மேகம் எடுக்கிறீங்களா? மேகம் எடுத்து
2: மேகமே மேகமே
0: பாட்டு. மேகம் எடுத்து, மேகம் எடுத்து மேகமே மேகமே பாட்டு.
2: மேகம் மழை பொழிகிறது என்னவோ
0: அப்படியேதான் இருக்கா? இல்ல தயாரிப்பமா?
2: தயாரிப்பா.
0: தயாரிச்சுட்டா போச்சு என்ன?
2: மேகமே மேகமே ஒரு பாட்டு
0: பாடல் இருக்குது. ஓகே,
2: மற்றது
0: மேகத்துக்கு என்ன படம் இருக்குது? கருமேகம் மட்டும் நாங்க சும்மா போ தயாரிப்போம். யாரா இருந்தா வந்து அதுக்கு பேரை மாத்தட்டுக்கு அப்படி செய்வோம் என்ன? அப்ப கருமேகம் மட்டும் நாங்க பொதுப்படையா போடுவோம். ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உடனே ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாத்தியார் இதையாடி என்ன செய்யறது?
3: வாத்தியார் ரெடியாடி மாணவரே விட வேண்டிய தெரிஞ்சு கொண்டு திருப்பி
0: பசுபதி கொடனா எப்படி நடவா? சரி, நீங்க சொல்லுங்க. முகத்துக்கு ஒரு பாட்டு படம் உண்டு.
3: நீங்க
0: என்ன சொல்ல?
3: அது கொண்டு வந்து தெரியும் தானே, ஏலம் கொண்டு வந்து வெல்ரோபில ஸ்டேஷன்ல விட சொன்னான். அங்க இருந்து திருப்பி இங்க வந்தேன். இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும்
0: வானத்துல வாரத்தோட ட்ரெயின்ல வர்றது சுகமும்.
3: ஒரு மணிக்கு எலம்புற ஒரு தேவைக்கு போட்டானே வேணும் வாரதுதான்.
0: கட்டாயம் கட்டாயமும்
3: நான் அலைபாயுதே முழுசா எடுக்கிறேன்.
0: அலைபாயுதே
3: பாட்டுல வந்தது அலைபாயுதே படம்.
0: அலை பாயுதே படம்
3: பாட்டு மறையிலே அலை பாயுதே கண்ணா என்ன நம் அலை பாயுதே
0: அந்த பாட்டு அந்த பாடல் என்ன. ஓகே நன்றி
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகர் அவர்கள். இப்பொழுது வைபர் மூலம் மீனா. வணக்கம் மீனா.
4: வணக்கம் தகுண்ணா.
0: நலமா
4: இருக்கிறீங்களா?
0: நாங்களும் மீனா மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன
4: நல்ல சுகம் இருக்கா? நாங்களும் பிரார்த்திக்கிறோம்.
0: அப்படி உங்கள பிரார்த்தனை படியே
4: அதுக்குதான் வழி இல்ல.
0: நன்றி அம்மா.
4: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் நான்
0: ராசாதி தியாகராஜா. நலமா?
5: ஆமா நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி.
5: அப்படியே நீங்க நிலத்தோட இருக்க நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நானும் அன்பே தான் குழந்தைதான் மீனா எடுத்துட்டு
0: நான்
5: இல்ல நான் உண்மை எடுக்கிறேன். உண்மை வந்தது
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராசாதி தியாகராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா. நலமா?
6: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி.
6: நீங்களும் நலமாய் வாழ இல்ல வந்த இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நானும்
6: அன்பே தான் எடுத்தேன்.
0: பரவாயில்ல அன்பே சொல்லுங்க.
6: அன்பே எடுத்து அன்பே வாண்ட பார்த்து எடுத்து அன்புக்கு நான் அடிமை.
0: அன்பே வாடுத்து அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்றீங்களா? அன்புதானே ஓம்
6: அன்பு அடிமைதானே இல்ல
0: அன்புன்றதுல அது ஒரு ஆளை குறிப்பிடுற மாதிரி இல்லையா?
6: அன்பு நடமாடும் கரை கூட
0: அதுவும் அன்பு வருது. இந்த பாடல் இருக்குல்ல அன்பே நீ எங்கே நான் அங்கே ஒரு பாடல் பழைய பாடல் ஒன்று இருக்கு.
6: அடியா
0: அன்பே நீ அங்கே அப்படி ஒரு பாடல் இருக்கு தெரியுமா?
6: நன்றி
0: வணக்கம். அடுத்து வைபர் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்திகனா அகேனியா?
7: கண்டுபிடிங்க.
0: இது ஆர்த்திகன் அகேனியா. மாமா கண்டுபிடிங்க பாப்பம் என்று சொல்லுவார். என்னையா சரி பாப்பம் அதே நானும் கண்டுபிடிக்கிறதாண்டு பாப்பம் என்ன சரி நலமா. அப்பா நான் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் நலமா? சரி அப்ப நலத்தோட நான் அன்றைக்கு கூட பாடல் கேட்ட மாதிரி இருந்தது. வந்து கதைச்ச நீங்க என்ன உங்களோட பாடல் வரையில வரையில? ஆமா வரையில. ஆமா உங்களோட பாடல் ஒலிபரப்பவில்லை தான் என்ன? நான் அவ்வளோ காத்திருந்தேன் வரவில்லைன்னு சொன்னவர். என்ன பாடல் படிச்சிருந்த நீங்க? மின்னல் ஒரு கோடி அந்த அளவு போயாச்சா? அக்காவோட படிச்சீங்களா? ஆ சரி சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க? அலை எடுத்து அலை படம் அலை அலை மனசு அந்த பாடலா? சரி நன்றி ஐயா.
7: நன்றி மாமா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ராகுண்டா, நான் பேசுறது பேபி சிவா.
0: வணக்கம் பேபி, நலமா? ஓ நலமா இருக்க. மழையா?
8: மழை இப்ப விட்டுட்டு.
0: அப்ப குடையெல்லாம் கொண்டு போனீங்களா?
8: அது கூட கொண்டு போறோம், விரிக்கிறேன்.
0: அது மழை பட்டா தானே?
8: நீங்களும்
0: அலை எடுத்து
8: அலைப்படம்
0: அலைப்படம்
8: பாட்டு வந்து அலை அலையாக
0: திருப்பி இருக்க படிச்சு காட்டுங்க.
8: நீ பாயும் கரையில் நீராடும் நீல குயில்கள் இந்த நாளும் தான் கேட்கணும்.
0: சத்தியமா சொல்றேன், இந்த பாடல் நான் கேட்கிறேன். உண்மையாக இந்த
8: வளர்ந்திருந்தார்
0: பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம் ராணி. நலமா?
9: ஆமா நலமா இருக்கு. நன்றி. நீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
9: சுகமா வந்து சேர்ந்தீங்களா?
0: ஓ உண்டை சுகமா வந்து சேர்ந்தாச்சு.
9: நீங்க நிலமா இருக்கிறவனை வேண்டிக்கணும்னா, நான் வந்து மழை வந்ததுதானே அதுல பாடல்ல.
0: மழை இங்கால பெய்தன்றிருக்கா? மழை வந்ததா தெரியல எனக்கு பாட்டுல.
9: தெரியல, நானும் ஒரு கத்தம் கேட்டேன். நான் டீ வைக்க போயிட்டேன். மழை வந்த மாதிரி இருக்குது. மழைய எடுத்து மழை படம் இருக்குல்ல, மழை
0: மழை படம் இருக்காம
9: மழை வருது மழை வருது. அதுதான் பெய்து கொண்டு இருக்குது. நந்தியண்ணா,
0: மழை வருது மழை வருது கூட கொண்டு வா.
9: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
10: வணக்கம்.
0: நலமா
10: இருக்கிறீங்களா?
0: நன்றி
10: நன்றி.
0: நீங்க ஒரு உஷார் வருமா?
10: சொல்லுக்கு நீங்க பாட்டு சொல்லுங்க
0: பாப்பம்.
10: மடி.
0: மடியா? மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம்.
10: அன்னை
0: மடி
10: இல்லையே, அத மாதிரி தானே இது. அந்த ஒத்த சொல்லல வரது
0: அப்படியா? மடிக்கு வரும்
10: தாயின் மடி.
0: தாயின்
10: எம்ஜிஆர் படம், 64 வந்த படம்.
0: தாயின் மடியிலா வரும் என்ன? கட்டாயம் வரத்தான் செய்யும். ஆனா தாய் முன்னுக்கு வருது. மடி வரும் எங்கேயும் வரும் தானே. நான் கேக்குறது மடி முன்னுக்கு வர வேணும்.
10: இல்லையே, பாட்டு தானே மடி முன்னுக்கு வர வேணும்.
0: எல்லாத்திலையும் தான். இதுல என்ன, இது என்ன, இது என்ன புது கதையா இருக்குது?
10: என்னது
0: மழையும் மடி? பாட்டுக்கு மடியண்டா ஆரம்பிக்க வேணும், படத்துக்கு முன்னுக்கும் வரலாம் பின்னுக்கும் வரலாம்.
10: பின்னுக்கு
0: தானே தாயின் மடியில் தலை வைத்த என்ன?
10: இல்ல தாயின் மடியில் படம்.
0: தாயின் மடியில் ஓகே ஓகே. அங்கால பின்னு கொண்டும் இல்ல,
10: பின்னு கொண்டும் இல்ல.
0: ஓகே அப்ப சரி. அதுதானே நானும் பார்த்தேன். அதுக்கு மடி வந்து பிறகு அங்கால ஏதோ வருதாக்க என்னடா சியாமலா கிண்டக்கு சரக்கிட்டு மலையில சரக்கிட்டுதோ உண்டு மழை
10: கொஞ்சம்
0: குறையத்தான் இறங்கி அலையத்துக்குள்ள
10: வந்தனான்.
0: சரியான மழை அப்படியே வா அப்படியே உடைஞ்சு கொட்டுன்ற மாதிரி ஓடிச்சுது மழை
10: ஓடிச்சுது. இப்ப மழை பெய்ந்த அடையாளமே இல்லாம வெயில் அரைக்குது
0: இப்ப அரைக்குது. ஓகே ஓகே ஷியாமலா நன்றி.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் ரகு.
0: வணக்கம் திருமதி சிவ சுந்தர லிங்கம். சரியா?
11: ஓ நல்லமா இருக்கிறோம். நாங்க குடும்பத்தில் எல்லோருமே நல்லமா இருக்கோம்.
0: உங்களுக்கு 7 மணிக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்திருக்கேன் பாப்போம்.
11: ஏதோ நாங்களும் உங்களோட ஒண்டிச்சு போத்தானே வேணும். அப்ப பாப்போம் ஏதோ முயற்சி செய்து பாப்போம்.
0: நானும் வருமானம் இல்லாம வர மாட்டேன்.
11: அதுதான் நீங்க நிலமா
0: இருக்க நீங்க
11: நலம் ரவு. நான் அன்பு என்று சொல்லி எடுத்து
0: அன்பு எடுத்து
11: அன்பு என்று படமும் இருக்கு தானே.
0: அன்பு என்று படம் இருக்காமா?
11: அன்பு மேகமே இங்கு ஓடிவா.
0: அன்பு மேகமே இங்கு ஓடிவா அந்த பாடல் என்ன?
11: ஓ அந்த பாடல சொல்றேன்.
0: ஓகே நன்றி.
11: நன்றி வணக்கம் ரகு.
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
0: சந்தசேகரம். வணக்கம்
12: சந்தசேகரம்.
0: இருக்கிறோம் நன்றி.
12: நானும் அன்பெடுத்து.
0: அன்பெடுக்கிறீங்களா? அன்பெடுத்து
12: பாட்டு வந்து அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. படம்
12: படம் வந்து அன்பு எங்கே.
0: அன்பு எங்கே இணைந்திருந்தாரா சந்திரசரம் ஐயா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கமலா. வணக்கம் கமலா.
13: வணக்கம்.
0: நலமா?
13: நாங்கள் நலம். நீங்க?
0: நாங்களும் குணமாறி நலமாக இருக்கிறோம் ஐயா. நலமா?
13: ஐயா நலமா இருக்கிறார். மாயாயாலம் கொண்டு சாப்பாடு செய்து ஓடி வந்த அந்த
0: மாயாயாலம் மாயகானம்
13: அந்த மாயகானத்தை என்னண்டு பாப்பாம்.
0: இந்த கருக்கா பாப்பம் ஏற்கனவே இருக்கா கொண்டு வந்தேன். கொண்டாந்து போட்டு அப்புறம் அப்படியே நிறுத்தி விட்டேன். முதல் அதுக்கு பிறகு கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் சொல்புள்ளியால
13: தருவன்.
0: அது பிறகு நான் நிப்பாட்டிட்டேன். எல்லாரும் எதிரொலி வேணும்னு கேட்டபடியா இப்ப
13: ஆரம்பம்
0: கச்சேரி ஆரம்பம் அது இதுக்குள்ள கொண்டு வரையிலாதானே. அது எப்பயாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வரையக்க நிச்சயமா அது அந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவேன். இது என்ன அது நான் தனிய நடத்தினபடியா எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நான் பேபி சிவாவோட இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறேன். அவ பாடியிருக்கிறேன் என்னோட சேர்ந்து. அப்போ இந்த நிகழ்ச்சி அதை விட கொஞ்சம் நன்றாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். நான் தனியாக அந்த பாடலை பாடித்தான் அந்த முதல் தந்து நான் சிமுள்ளாதுல மாட்டி பாடுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ இது மாட்டி பாடுறதுக்கு கேட்ட ஒரு மாதிரி ஓகே பண்ணி இந்த ஆரம்பிச்சிருக்குது. வருமானத்தை பொறுத்து
13: நான் வந்து அன்பு எடுக்கிறேன்.
0: அன்பு மாத்திரம் எடுக்கிறீங்களா?
13: அன்புக்கு நான் அடிமை.
0: அங்கால சத்தமாக சொல்லுங்க.
13: அன்புக்கு நான் அடிமை.
0: இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஏழு பண்ணால் சொல்லலாம் பரவாயில்லை.
13: பக்கத்துல நிக்கிறாரு என் அவருக்கு நல்ல வடிவா
0: காரணம் கேக்கும் அப்ப சரியா தமிழ் பண்புக்கு நான் அடிமை
13: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு
0: அன்பு வந்தது என்னையால காலையில ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டிருந்தீங்க வெண்ணிலா வானில் வரும் அந்த பாடல் என்ன
13: நல்ல பாட்டு
0: அருமையான ஒரு பாடல் ஆமா சரி நன்றி மாயகான
13: ஓடி போய் சாப்பாடு செய்து போட்டு ஓடியா
0: சாப்பாடு செய்து ஓடியாங்க ஓகே நன்றி
13: நன்றி
0: வணக்கம் நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
14: வணக்கம்
0: சண்ணையா நலமா நேற்று அடிச்சிருந்த நீங்க கொஞ்சம் பிஸியா நின்றுனா அதில் எடுக்கலாம் போயிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆமா ஆமா அதான் கொஞ்சம் பிஸியா நின்றபடியா எடுத்து கிடைக்கலாம் போயிட்டு மன்னித்துக்
14: கொள்ளுங்களேன்
0: ஆகாயம் எடுக்கிறீங்களா படம் ஆகாயம் ஓகே ஆகாயம் இல்லாட்டி ஆகாய பந்தல் ஓகே நன்றி சன் நலந்தானே ஓகே நன்றி நன்றி அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம் தேவி தனராஜ்
13: அடுப்பங்கரையில கட்டி போட்டதுக்கு வர போற
0: தெரியும் வெள்ளிக்கிழமையில உப்பு புளி எல்லாம் உப்பு புளி எல்லாம் பாக்க இல்லாத
13: வீட்டுக்கு நாடகம் போடுவீங்க வீட்டுக்கு வீடு அந்த ரூபாபா எல்லாத்தையும் டிவி இருக்காதோ அப்ப அந்த செய்திக்கு பிறகு பத்திரை காக்கும் நினைக்கிறேன் அப்ப அந்த படம் போடு ரூபாயினில படம் போடுவீங்க வானில் வரும் நான் வேற பாக்கல போல எனக்கு அந்த பாட்டு போடுறதா கமலோனிய கண்ணன் தான் வரும்
0: அப்படியா
13: ஓ அந்த பாட்டு அவன் பாட்டு அது நான் வந்து அன்பு எடுத்தேன் என்ன பாட்டு எடுத்து சொல்லு எடுத்து நான் எடுத்தே மறந்து போனேன் அந்த பாட்டு என்ன வரிகள் வந்ததுன்னா
0: இதுல இப்ப இதுவரைக்கும் ஆகாயம் வந்தது அலை மேகம் வந்தது அலைபாயுதே வந்தது அன்பே வந்தது உன்னை வந்தது அலை வந்தது மழை வந்தது
13: ஓகே
0: இதுவரைக்கும்
13: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது ஜெயா நடேசன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஜெயா
15: வணக்கம் நலந்தானே
0: ஓ நான் நலன் நீங்க
15: நான் நலமா இருப்பேன் நன்றி
0: சொல்லுங்க
15: மேகம் என்ற சொல்லெடுத்து
0: மேகம் எடுத்து
15: மேகம்தான் படம்
0: மேகம் படம்
15: மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது பாட்டு
0: மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது அந்த பாடல்
15: மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது
0: அந்த பாடல் என்ன
15: நன்றி
0: வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் ஜெயந்தி மாலா இந்த குரல்லே தெரியுது வடை சுட்டு முறுக்கு சுட்டு கவலை களைப்பு இன்னும் தெரியும் இன்னும் போவதில்லையாண்ட அதுக்குள்ள வர பாயாசம் கேக்குனா
14: என்ன
0: வடை வடை கொடுத்து முறுக்கும் கொடுத்தது என்ன பாயாசம் அடுத்த வருஷம் பாப்பா என்ன பாயசத்தை பெரிய இதுலயே பாத்திரத்திலே செய்து விட்டுருவோம்
14: என்ன நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நான் நிலமா இருக்கேன். நீங்க?
14: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: அன்பே அமுதா வரும் படம்.
14: படம்
0: அன்பேவா. ஓகே அம்மா, நன்றி. வணக்கம். ஒரு இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம். வதனி மோகன். அவரேதான். என்ன நலமா?
16: நான் நலம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
16: குளிர் நாங்களும் வெயில எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், அது வராது போல.
0: வரும் வரும், வராம போவாது.
16: அப்படியே நீங்களும் குடும்பத்தோட எல்லோரும் நலமாக இருக்கணும் இறைவனை வேண்டிக்கொண்டு. இப்ப ஜெயந்தி மாலா இப்ப என்ன சொல்லிட்டு போறான்னு தெரியுமே?
0: என்ன சொல்லிட்டு போறான்?
16: ஐயோ பாயாசம் கூட இல்லையா, பாயாசம் வைக்க இல்லையா, இப்ப அடுத்த முறை செய்வோம் சொன்னா. இப்ப அடுத்த திருமண நாள் இப்ப வரமாட்டா காத்து கொண்டிருக்க போது வடையும் சுட்டு பாயாசம் வைக்க.
0: நாங்களும் தானே காத்துட்டு இருக்க போறோம், இப்ப வடை சுட்டு பாயாசம் சுட்டு தருவான்.
16: ஆகாயம்
0: எடுத்து
16: படம் ஆகாய தாமரை.
0: ஆகாய தாமரை
16: சுரேஷும் ரேவதியின் நடிச்ச படம் நினைக்கிறேன். மற்றது பாட்டும் வந்து நல்ல ஒரு பாட்டு, ஸ்ரீதேவியும் ரஜினி என்று நினைக்கிறேன். ரஜினி ஆகாய கங்கை பொன் தென் மலை பொன் தென் மலர் சூடி எப்படி வேற உண்டு.
0: ஆகாய கங்கை கங்கால நீங்க சொல்ற என்ன புலங்கல் என்ன பாடல் அப்படி.
16: ஓ ரஜினியும் ஸ்ரீதேவியும் நடிச்ச படம் உண்டு, பாட்டு நல்ல பாட்டு அது.
0: சரி பார்ப்போம், யாரா வந்தா அதை சொல்லுவாரு.
16: சொல்லிவினோம். ஆகாய கங்கை என்று ஆகாய சங்கையோ கங்கையோ அப்படியே தொடங்குது.
0: என்னவோ ஆகாயம் துவங்குற எனக்கு சரி. நலமாக இருக்கிறோம், நன்றி. மேகம் எடுத்து
17: மேகம்
0: கருத்திருக்கு படம்
17: நடிச்சதாட்டும்
0: அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது. ஆமாம், அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி அம்மா.
17: அன்னைக்கு இவன் சொன்ன பாட்டு ஆய கங்கையாதா
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஏஞ்சல் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
18: வணக்கம்.
0: வணக்கம் ரதியம்மா. நலமா?
18: ஓ நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க. ஆகாயம் வந்தது, அப்புறம் மேகம் வந்தது, அலைப்பாயுதே வந்தது, அன்பே வந்தது, உன்னை வந்தது, அலை வந்தது, மழை வந்தது, மடி வந்தது, அன்பு வந்தது, அப்புறம் அப்புறம் அப்புறம் இதுவரைக்கும் அதான் சொல்லி இருக்கிறார்கள்.
18: உன்னை
0: வந்தது, ஆமா
18: உன்னை
0: அந்த படலை போடுவோம்.
18: நன்றி
0: வணக்கம். நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யுஎஸ்ஏல இருந்து நம்ம நாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நாதன்.
19: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம் சார், நீங்க நலமா இருக்கிறீங்களா சார்?
19: நாங்க நல்ல சுகம் சார். நீங்க நலமுடா இருக்கின்ற விராபிரமணவனை கொண்டு ஓகே
0: ஓகே ஓகே ஓகே
19: ஓகே ஓகே சொல்லிக்கொண்டு நானும் அலை எடுத்து அலைகள் ஓய்வதில்லை படம்
0: அலைகள் ஓய்வதில்லை படம்
19: அலைகின்றேன் என்ற பாட்டு இல்லையா?
0: அலைகின்றேன் வராது, அலைக்குத்தான் பாட்டு சொல்லணும்.
19: அலைகடல் மே சரி, நான் இந்த முறை உங்களுக்கு ஒரு 50 தார்.
0: ஏன் இருக்குதானே
19: பாட்டு
0: அலைபாயுதே கண்ணா.
19: வேறொரு
0: படம் சொன்ன ஞாபகம் வருகின்றது.
19: அலை இல்லாது வேறது
0: இல்ல இல்ல அலை
19: ஆசை அலை
0: ஆசை அலை பாத்தீங்க. நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்க இல்ல.
19: நீங்க மறக்க கூடியதா?
0: ஓகே, நன்றி நாதன். ஆமாம், அவர் வேலை செய்யும் இடத்தில் இருந்து அந்த உடையுடனே கலந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:49 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:49 நிமிடங்கள். ஆகாயத்துடன் கணேஷ் இணைந்திருந்தார். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம்
20: வணக்கம்.
0: கலா ராணி
20: தானே?
0: நீங்க
20: நிலம் அண்ணா? நானும் நிலம்.
0: சரி, நிலத்தோட
20: சொல்லா. இப்ப நீங்கள் இவருங்களே அம்மாக்கு ரவியம்மாக்கு சொன்னதுல வந்து அன்பு எடுத்த நான் அண்ணா.
0: அன்பு எடுத்து
20: அன்புள்ள அப்பாண்டு படம் இருக்கல்லோ?
0: அன்புள்ள அப்பாண்டு படம் இருக்கு.
20: பாட்டு வந்து அன்பு எனும் தேன் கலந்து.
0: அன்பு எனும் தேன் கலந்து அந்த இதுன்னு ஒரு உறவு என்றாலும் பரவாயில்ல. அன்பு உள்ள அப்பா அன்பான அப்பா
20: என்ன? அப்பா
0: சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாமா?
20: ஏற்றுக்கொள்ள வேணும்.
0: ஏற்றுக்கொள்ள வேணும் என்ன?
20: நன்றி அண்ணா.
0: நன்றி அம்மா.
20: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். ஆகாயத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ், மேகத்துடன் ரசாலி, அலைபாயுது என்ற சொல்லுடன் பசுபதியுடன் நாயகி, அன்பு என்ற சொல்லுடன் மீனா, உண்மை என்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா, அன்பேயுடன் ராஜா, அலையுடன் ஆர்த்திகன் குட்டி, அலையுடன் பேபி சிவா, மலையுடன் ராணி சம்பந்தர், மடியுடன் ஷியாமலா, அன்புடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், அன்புடன் ராசாத்தி தியாகராஜா, அப்புறம் அன்புடன் கமலவேணி, ஆகாயத்துடன் ஷன், உண்மை என்ற சொல்லுடன் தேவி தனராஜ், மேகத்துடன் ஜெயா நடேசன், அன்பு என்ற சொல்லுடன் ஜெயந்தி மாலா, ஆகாயம் என்ற சொல்லுடன் வதனி மோகன், மேகத்துடன் ஏஞ்சல், உண்மை என்ற சொல்லுடன் ரதியம்மா, அலையுடன் நாதன், அன்புடன் கலாராணி அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூடிக்கொண்டு இரண்டு விளம்பரங்களை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடலுக்காக உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமையலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:54 அச்சராஜ்யத்தில் 5:54 இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில் பாட்டும் படம் நிகழ்ச்சியூடாக. பாட்டும் படம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்குரிய வரிகள் இதோ உங்களுக்காக.

நாம் இப்பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருபகடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி ரேகத்தை தருகின்றேன். 0133523154 0953 51 5147 வைஃபர் இலக்கம் 0633 650 74 27 இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன.

0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ். வணக்கம்.
1: இல்ல வணக்கம்.
0: வணக்கம்.
1: கேக்குதா?
0: கேக்குன்றது.
1: நான் என்ன வந்தா இது வந்தோ?
0: நானா?
1: நான் என்று வந்தோ?
0: நம் வடிவா கேட்கவில்லை, வந்திருக்கும். வந்தது
1: நான் சொல்லெடுத்து,
0: நான் என்ற சொல்லெடுத்து,
1: நான் என்ற படம்,
0: நான் படம்,
1: நான் என்பது என்ன, நீ என்பது என்ன,
0: நான் என்பது என்ன,
1: நான் என்பது என்ன, நீ என்பது என்ன,
0: அந்த பாடல என்ன
1: உங்களுக்கு
0: சத்தியமா சொல்றதுக்கு ஏதோ உள்கூத்து இருக்குது, உள்கூத்து இருக்குது. சரி, இரவைக்கு தாயக பாடல் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: இதற்கு தாயக பாடல்? தாய பாடல் இருந்தா
1: உங்கள்ட்ட
0: இருக்கே?
1: சிமுள்ள இருக்கா?
0: இருக்கு, இருக்கு.
1: பாப்போம்.
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ்.
2: என்ன
0: வந்தது?
2: நீங்க
0: சொல்லலாமா?
2: அப்படியா? இப்ப அவரு அந்த சந்தோஷங்கள் எல்லாம் 2000 முதல் போயிட்டு அண்ணா.
0: அப்படியா?
2: அந்த காலத்தை கேட்கிறேன். கடவுள்கிட்ட அந்த தொலைபேசி ஒரு தர டைம் இல்ல, வீட்டை வருந்தனைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்ல, வீட்டை வருந்தனை காத்திருப்பார்கள். எப்ப வருவினோட அம்மா எல்லாம் பாத்து கொண்டிருப்பேன்.
0: தொலைபேசி வந்து அது அந்த வந்த நாள் இல்ல, அந்த வந்த நாள்ல இருந்து கணவர் மாருக்கு
2: மட்டும்
0: சொல்லாத, இந்த வந்ததான் வந்துச்சு. அதால படுற கஷ்டங்கள் பெரிய கஷ்டம். என்ன
2: இல்ல, அம்மா எல்லாம் பாத்து கொண்டிருப்பா. வேலையால போக பிந்தினா அப்பா பாத்து கொண்டிருப்பா. அப்ப அது ஒரு சந்தோஷம். தொலைபேசி எடுத்து,
0: அது ஒரு சந்தோஷம். இப்ப தொலைபேசி எடுக்க

0: கொஞ்ச காலம் தான் எங்களுக்கு. அப்படி நீங்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்தை கடவுள்கிட்ட கேட்கிறேன் இப்ப.
1: சரி, ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைஞ்சிருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஏஞ்சல். உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். தட்டித்தவரி தட்டித்தவரி மறந்துட்டா மறதிதானே. இந்த தொலைபேசியால நான் வர்ற கஷ்டம் பெரும் கஷ்டம். தட்டி தவறி அடிச்சு கொஞ்சம் பிந்திட்டு தான் ஆரோட காய்ச்சல் முதல் துவக்கம். வேற என்ன, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க? பூவா? பூ எடுத்து
2: பூவுக்குள் பூவம்பம்.
1: பூவுக்குள் பூவம்பம்.
2: அடுத்தது பூப்பூவா பூத்திருக்கு பட்டு பூச்சி அக்கா.
1: பூப்பூவா பூத்திருக்கு பட்டு பூச்சி அக்கா, அந்த பாடல்
2: என்ன?
1: ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தால் ஏஞ்சர் மாசலின் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
3: வணக்கம்.
1: நலமா?
3: ஓம் நல்ல சோமனா.
1: சரி,
3: நான் ஆனந்தம் எடுத்தேன். ஆனந்தம்.
1: ஆனந்தம் எடுக்கிறீங்க, ஓகே.
3: ஆனந்தம் படம். ஆனந்தம் படம்.
1: ஆனந்தம் படம்.
3: அதே பாட்டு தான். ஆனந்தம் ஆனந்தம் பாடும்.
1: மனமான் ஆசையில் ஊஞ்சல் ஆடும்.
3: ஊஞ்சல் ஆடும். ஆமா, அதே தான்.
1: ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி அண்ணா. நன்றி.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். மீனா மகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கலாராணி. என்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க? சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: மழை கோலமா இருந்ததுன்னா இப்ப பார்த்தா வெயில் அடிக்குது.
1: வெளியால வெயிலா?
4: எடுத்த மழையே சாரு.
1: இப்ப மழை எடுத்த நீங்களா?
4: மழை அண்ணா.
1: ஓகே, மழை.
4: மழை என்ற படம். பாட்டு வந்து துளி துளி துளி துளி மழை துளி
1: துளி துளி துளி துளி மழை துளி. அப்புறம்
4: அது அது அங்கால துடித்தது மலர்
1: கொடிங்கன்னு வருது. என்ன துடிக்கிறது? அதை பற்றி பிரச்சனை இல்ல. நீங்க மழை எடுத்து போட்டு துளி துளி மழை துளின்றீங்க என்ன? ஓ, மழை துளி துளியா தான் தரேன். சரி, படம் துளி துளியா தானே? அதான் எடுத்தீங்க, மழை எடுக்கல துளி துளி எடுத்திருக்கீங்க. சரி பரவாயில்ல, படத்தை சொல்லுங்க பாபம்.
4: படம்
1: வந்து மழை
4: என்று
1: மழைக்கு தான் கேட்டு துளிக்கு கேட்க இல்ல. இப்ப மழைக்கு சொல்லுங்க பாப்போம் படம்.
4: மழைக்கு
1: இப்ப
4: பாட்டை
1: பிழைக்குது. மணி ஊஞ்சல் ஆடுகின்றது. அப்படியே அம்பதை அப்படியே வெட்டி விட்டுருங்க.
4: நன்றி
1: அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் ரோசாலி. நீங்க சொல்லுங்க.
5: நான் எடுத்து.
1: நான் என்ற சொல் எடுத்து.
5: நான் படம் எடுத்து.
1: நான் படம் எடுத்து.
5: பாடுவது நானா?
1: பாடுவது ரோசாலியா அல்லது
5: நலமாக
1: வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக
5: வேண்டும்.
1: இந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம். நீங்க கலாரன்ட்டு எல்லாத்தையும் எடுக்கலாம் நினைக்கிறேன்.
1: அப்படியா? ஆனந்தம் வரையா?
7: இல்ல பூமி எங்கும் அந்த வரிதான்.

0: போட்ட நீங்க துளி துளியாய் தானே தொடங்குற வரி நினைக்கிறேன்.
1: அதுல மழை வர இல்லையா?
0: இல்ல, அது முதல் வரியில அது வருது. நீங்க அந்த அந்த வரி போட்ட மாதிரி எனக்கு தெரியல.
1: ஆனந்த மலையில் பாரம்பரியம் போறோம்.

0: இறுதியில வருகின்றது. ஆனந்த மலையில் தூரல் எடுக்கிறீங்களா? தூரல் நின்று போச்சு.
1: பாட்டு வந்து
0: தூரலுக்கு என்ன பாட்டு இருக்கு?
1: புது உத்தம புத்திரன்ல தூரல் தேடும் மேகம்மி
0: அப்படி இருக்கா?
1: அப்படி ஒரு பாட்டு இருக்கு. மேகம் தேடும் வானம் நீ தூரம் தேடும் மேகம்மி
0: தூரல் தேடும். அப்படியா? அப்படி ஏற்பாடு
1: தூரல் மேகம் வந்து தூரல தேடுதா?
0: சரி, ஓகே. தூரல் தேடும் மேகம் அப்படி வருதா?
1: அப்படி என்று தொடங்குது.
0: சரி, ஓகே. நம்புறன்
1: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்போது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா. நலமா? நலமாக இருக்கிறோம், நன்றி. ஐயா நலம் தானே? நலம் கேட்டதா சொல்லுங்க.
2: நன்றி. நான் ஆனந்தம் எடுத்து ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு பாடல்.
0: ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு பாடல்.
2: படம் வந்து ஆனந்தம்
0: விளையாடும். நன்றி, வணக்கம். அருணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: கமலவேணிக்கு சொல்லி கண்ணன் கேட்டுக்கொண்டது நான் மாயாளமா? மாயா என்ன?
0: மாய கானம்.
3: அது முதல்ல இருக்க போட்டு நீங்கள் என்ன
0: போட்டு தனியா எனக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த ஒரு மாதிரி இருந்தது. தனியா என்னது பாடலையே தந்து கண்டிருக்க ஒரு மாதிரி இருந்தது. அப்ப சகோதரி பேபி ஷோடம் கேட்டேன் ஒரு
3: மாதிரி. முதல் இருக்க போட்டு நாங்களும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் தலை சுத்துறேன்.
0: தலை சுத்தும் இல்லை இது. ஆரம்பத்தில் அந்த பாட்டை முழுமையாக அந்த நான் தரப்போற பாடல் அவ்வளோத்தையும் ஆரம்பத்தில் ஒரிஜினலா
3: தருவேன்.
0: அதை நீங்க வடிவா கேளுங்க. கேட்டுட்டு இரண்டாவது தடவை பாட்டை மாற்றி தருவேன். அதுல வாரம் ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லு தான் சொல்ல வேணும். இப்போ ஒரு அந்த நான் தந்த சொல்லுக்கு சில ஒரு அஞ்சு ஆறு சொல்லு பிள்ளையாக இருக்கும். அப்ப அதுல ஒருவர் வந்து ஒரு சொல்ல சொல்லி நீங்க வேற சொல் கண்டுபிடிச்சு அதில் முதலாவது வாரம் ஒரு சொல்லு தான் சொல்ல வேணும். எல்லா சொல்லையும் சொல்லக்கூடாது. பின்னுக்கு வரவருக்காக ஒரு சொல்லு
3: முதலாவது
0: சொல்லு. மற்றவர் வந்து அதே சொல்லத்தான் கண்டுபிடிச்சா அதே சொல்ல சொல்லலாம். அவர் வேற சொல்ல கண்டுபிடிச்சா வேற சொல்லி சொல்லலாம். நாம இரண்டாவது தடவை சரையில அதுல உள்ள பிள்ளை எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தா நீங்க சொல்லலாம்.
3: பாப்பம்
0: அப்படியும் கொஞ்சம் சிக்கல் தான்.
3: சிக்கல் தான். முதல்ல இருக்கா ஒரு கலோ ரெண்டு தரம் நீங்க போட்டு ஆக்கள் வர்றது குறைவன்னு பாடுனீங்க.
0: இல்ல இதுக்கு ஆக்கள் வரவினோம். அது நான் நிறைய நிறைய பாட்டை ஃபுல்லா தந்து அதுல நிறைய பிள்ளைகளை தந்தனான்.
3: சரி, ஓகே, பாப்பம். சரி, நானும் இதுல ஆனந்தம் எடுத்து படமும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஆடும்
0: அந்த பாடல் என்ன?
3: அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி, வணக்கம் ரகு.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள். இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம். இல்ல மீனாவா? இல்ல மீனாவில்லை. யாரு? வணக்கம். வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அண்ணன்.
0: கென்னடி. எப்படி கென்னடி? நலமா?
4: நலமா இருக்கும். என்ன மீனாவை கூப்பிட்டீங்க? நல்லா
0: இல்ல. அதுல பேர் விளை இல்ல. பேர் விளை இல்ல. அவ ஜேமல்ல இருந்து அந்த 49 ஆரம்பிச்சோட நான் அவ நினைச்சா அவ ஏற்கனவே வந்து விட்டேன். ஆமா,
4: சுமமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமா இருக்க. நீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: என்ன
4: நம்ம தலைவர் விஜய் வந்து விட்டார்?
0: இதை வச்சு சொல்றீங்க தலைவர்.
5: நாம தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி தற்கொலையே வந்துச்சு, இப்ப தற்கொலை ஆள போகுது.
0: இல்ல அது அவ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா ஆளுவினம் என்ன, ஊழல் இல்லாம ஊழல் இல்லாமண்டா சரி. ஒரு சந்தோஷம் குடும்ப ஆட்சி இல்லாம போயிட்டது. அந்த நிதி இந்த நிதி இந்த நிதி
5: நல்ல விஷயம். 60 வருஷமா ஆண்ட ரெண்டு திராவிட கட்சிகளும் வெளியில போனது நல்ல விஷயம். ஆனா அவங்கள்ட்ட இருந்தானே எடுத்து ஆட்சியை புடுங்கி வச்சிருக்கிற அதுல சென்று கொஞ்சம் பேர் எடுத்து.
0: அதுக்கு பரவாயில்ல, அவையில எல்லாரும் என்ன கட்டுக்கு குடும்ப ஆட்சின்னு சொன்னா அவை இந்த குடும்பத்தில் உள்ளாக்கள் தான் அதுக்கு திமுக என்று சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் சேர்த்து வச்சாக்கள் தானே, சேர்ந்த கூட்டம் தான்.
5: இனத்தை கொண்ட காங்கிரஸ் உரையும்
0: சேர்ந்து பாப்போம் என்ன மாதிரி போகுது.
5: பெரிய நிகழ்ச்சி போட்டும் அடுத்த நல்ல டைம் இருக்க கதைப்போம்.
0: ஓகே நன்றி,
5: நன்றி வணக்கம்.
0: இரவு தாயக பாடல் தெரியுமா? ஓகே நன்றி.
5: ஓகே நன்றி, நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கெனடி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம். இரண்டாவது பாட்டா?
0: ஆமாம் சான்,
6: நான்
0: அதுல வந்தது. ஆமா நான் வந்தது. ஆமா
6: நான்
0: சொல்லாதவன், அதை நம்ப மாட்டேன். நான் அவன் இல்லை. ஓகே நன்றி
6: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்
0: சரு பரமேஸ்வரன். நான் நல்லா, நீங்க அம்மா?
7: நாங்கள் நலமா இருக்கிறோம். எங்களும் நலத்தோட இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து ஆனந்தம் எடுத்து,
0: ஆனந்தம் எடுத்து
7: ஆனந்த ராகம் படம்,
0: ஆனந்த ராகம் படம்,
7: ஆனந்தம் ஆனந்தம் பாடும்
0: மனமாஞ்சல் ஆசையில் ஊஞ்சல் ஆடும் என்ன.
7: ஆமா.
0: ஓகே நன்றி அம்மா.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சர்வ பரமேஸ்வரன் அவர்கள், இப்பொழுது ஜெயா அணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா.
8: வணக்கம் ரகுநாந்தி.
0: சொல்லுங்க.
8: உன்னை
0: என்ற சொல்லல என்ன எடுத்த நீங்க?
8: உன்னை,
0: உன்னை என்ற ஒரு படம் எடுத்து.
8: உன்னை நான்
0: சந்தித்தேன் ஒருவன். பாடகி ஜெயா நடேசன் அவர்களே நன்றி
8: நன்றி.
0: அவர்கள் இருந்த ஜியா நடேசன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம் ரகு.
0: வணக்கம் ரதி அம்மா.
9: நலம்தானே?
0: அவர்கள் எனக்கு தெரியாது. நான் இந்திய அரசியல்ல பெருசா
9: ஈடுபாடு
0: எல்லாரும்
9: நான் எடுக்கிறீங்களா? படம் நான்,
0: படம் நான்,
9: மற்றது நான்,
0: பாடல்
9: பாட்டு வந்து நான் யாருக்கு அடிமை இல்லையோ அந்த அந்த பாட்டு உண்டு.
0: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ
9: நான் என்ன சொல்லிவிட்டேன்,
0: நீ ஏன் மயங்குகிற அந்த பாடல் என்ன இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கமலவேணி. நீங்க?
10: நான் எடுத்து
0: நான் ஆணையிட்டால் படம், நான் யார் நீ யார் அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி,
10: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமா, நினைந்திருந்தார் கமலணி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் நினைந்திருக்கிறார். வணக்கம்.
11: வணக்கம் மாமா.
0: வணக்கம் ஆர்த்திகன் குட்டி. அகேனியா? என்ன அண்ணா மாதிரி கதைக்கிறீங்க? அண்ணா உங்களை மாதிரி கதைக்கிறேன்டா சொல்லப்ப நான் அண்ணாவாக்க
11: உண்டாச்சேன்.
0: அகேனி தான் இப்போ கதைக்கிறீங்க. என்ன இப்படி நல்லமா?
11: நீங்க
0: நாங்களும் அகேனி குட்டி மாதிரி நல்லமா இருக்கிறோம். சாப்பிட்டாச்சா?
11: சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்ட நீங்க?
11: தோசை.
0: தோசையா? தோசை தோசை பிள்ளைக்கு விருப்பமா? தோசை என்னத்தோட சாப்பிட்ட நீங்க?
11: சம்பல்.
0: சம்பல் உங்களுக்கு உரைக்காதா?
11: இல்ல.
0: அம்மா கொஞ்சம் தூள் போடு இல்ல மிளகாய் போடுவாவா இல்ல நிறைய போடுவாவா?
11: ஒரு மிளகாய் தான் போடுவா.
0: ஒரு மிளகாய் போட்டா அது என்ன சம்பல்? ஒரு மிளகாயில என்ன சம்பல்? உரைக்க வேண்டி சிக்கலம் பிடிக்கிறாவா? ஒரு மிளகாயில சம்பல் ஒரு மிளகாயில அரைக்கிற சம்பல் அதுக்கு ஒரு பேர். தலைப்பு நல்லா தான் இருக்குது, ஒரு மிளகாய் சம்பல். சொல்லுங்கம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க?
11: உன்னை
0: எடுத்து படமாம். உன்னை நினைத்து படம். பாட்டு? உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது. சரி, இது பாடல். சரி, இந்த கிழமை எத்தனை குழப்பட செய்தீங்க? எத்தனை அடி வாங்கினீங்க? ஒரு அடி வாங்கினீங்க, எத்தனை குழப்பாடு செய்த நீங்க? ஒரு குழப்பாடு செய்த ஒரு அடிதான் வாங்கி இருக்கிறீங்க. என்ன பெரிய குழப்படியா? அடி வாங்குற அளவுக்கு உழப்படியா பெரிய குழப்படியா தான் இருக்கும். சின்ன குழப்படிக்கு பெரிய தண்டனையா? என்ன செய்த நீங்க? அப்ப வீட்டுல சர்வாதிகாரம் தான் நடக்குது என்ன? இல்லையா? இல்ல. சரி, ஓகே. அப்பா அம்மா எல்லாம் சும்மா இருக்கிறதான என்ன? ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: காதலி
0: சரியா வருமா?
12: வரும், வரும்.
0: சரி பாப்போம்.
12: மற்றது இந்த இதுல ஆசையலைகள் படத்துல அந்த மயக்கம் வேண்டும், புகழ் தந்த மயக்கம் வேண்டும், உண்டால் வருவது மறுமயக்கம்.
0: அந்த மயக்கம் வேண்டும், அந்த இதான்.
13: நாட்டுக்கு
0: நலம் என்ன புரிந்தேன். பாட்டு, படம்.
13: படம்
0: வடையும் முறுக்கும் என்ன? ஒரே மாவுல சுட்டனீங்களா இல்ல வேற வேறையா? இல்ல நான் வடையே வடைக்கு செய்த மாவிலேயே முறுக்கு சுட்டனீங்களா இல்ல தனியா முறுக்கு? அதான் கேட்டேன், அதே அப்படியே போட்டு முறுக்கா எடுத்தீங்களான்னு
13: கேக்குறேன்.
0: அப்ப அது அப்படி வராது,
13: அதுக்கு வேற வேற
0: நீங்க வித்தியாசமா தான் சுட்டு இருக்கீங்க. வடக முறுக்கு வேற.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி பாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன். நீங்க
14: நலமா?
0: நான் நலம். நீங்க இன்றைக்கு நீங்க நலமா இருப்பீங்கன்னு தெரியும் எல்லாரும்.
14: நல்ல நலமா இருக்கிற நீங்களும் ஜெயந்தி மாலான முறுக்கோடையும் படையோடையும் நிக்கிறீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
14: நான் அப்படி அதையும் குறிக்கொண்டு நீங்கள் நிலமா இருக்க குறிக்கொண்டு நான் மேகம் மேகம் எடுக்கிறேன்.
0: மேகம் எடுத்து
14: மேகம் எடுத்து மம்முட்டிட்ட படம் உண்டு கார் மேகம்.
0: கார் மேகம்.
14: பாட்டு வந்து குசி படம் உண்டு நினைக்கிறேன். மேகம் கறக்குது மின்னல் மின்னுது.
0: மேகம் கறக்குது மின்னல் மின்னுது அந்த பாடலா?
14: ஆமாம்
0: அந்த பாடல் என்ன? நன்றி வணக்கம்.
14: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:24 நிமிடங்கள். ஆகிய ராஜ்யத்தில் 6:24 நிமிடம். நான் என்ற சொல்லுடன் கணேசன் இணைந்திருந்தார். வேல் வாழ்வுடன் தேவி, பூவுடன் ஏஞ்சல், ஆனந்தத்துடன் மீனா, மலையுடன் கலராணி, நான் என்ற சொல்லுடன் ரொசாலி, தூரலுடன் சியாமலா, ஆனந்தத்துடன் சசியம்மா, ஆனந்தத்துடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், மலையுடன் கெனடி, நான் என்ற சொல்லுடன் ஷன், ஆனந்தத்துடன் சரோ, உன்னை என்ற சொல்லுடன் ஜெயா நடேசன், நான் என்ற சொல்லுடன் ரதியம்மா, நான் என்ற சொல்லுடன் கமலவேணி, உன்னை என்ற சொல்லுடன் அகேனிக்குட்டி, அந்த என்ற சொல்லுடன் ராசந்திர சென்மையா அவர்கள், நான் என்ற சொல்லுடன் ஜெயந்தி மாலா, மேகத்துடன் பதனி மோகன். அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது மாய கானம். இந்த மாய கான நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் நேர்களே.
15: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: இப்பொழுது கரிய நேரம் சரியாக 7:27 அச்சராஜ்யத்தில் 6:27 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது மாயகானம். மாயகான நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவி செய்த சகோதரி பேபி சிவா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய மாயகான நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கின்றேன். முதலில்

ஆம், இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் நான் அந்த ஒரு பாடலின் உண்மையான வரிகளை தருவேன். அந்த பாடலை நன்றாக கேளுங்கள். அதற்கப்புறம் அந்த பாடலில் சில சொற்களை நான் மாற்றி வேறு விதமாக பாடலுடன் ஒத்து போகிற மாதிரி தருவேன். அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் வளவை போல் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0314832150 அல்லது 0951 4847 4771. அதுக்கு வைஃபர் இலக்கம் 0033 0674 7 4 20. அதாவது நீங்கள் இணையும் பொழுது ஒரு பிள்ளையை கண்டுபிடித்தால் நிறைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு பிள்ளையை மட்டும் கூறி சொல்லுங்கள். அப்புறம் நான் இரண்டாவது சுற்றுக்கு அந்த பாடலை மீண்டும் தருவேன். அப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்த பிள்ளைகள் அனைத்தையும் நீங்கள் வந்து கூறலாம். முதலில் ஒரு பிள்ளையுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளையை கண்டாலும் சரிதான், வித்தியாசமான பிள்ளைகளை கண்டாலும் சரிதான், ஒரு பிள்ளையே கண்டுபிடித்தாலும் அந்த பிள்ளையுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கப்புறம் அதில் இருக்கிற குறை குற்றங்களை மீண்டும் நாங்கள் அலசி ஆராய்ந்து கொள்வோம். இதோ

இந்த பாடல் உண்மையாக ஒரிஜினல் பாடல். இப்பொழுது நான் தரப்போவது, நாங்கள் மாற்றி அமைத்த பாடல் வரிகள் தரப்போகின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடல் இதல்ல, இனி இடம்பெறப்போற பாடல்.

0: அந்த வகையில் இப்பொழுது இன்றைய மாயகான நிகழ்ச்சியை அட்டகாசமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர்.
1: வணக்கம் ரகு.
0: வணக்கம் கமலவேணி.
1: நான் அந்த ராஜா என்று பாடுற ராணி என்று பாடுறேன்.
0: ராணி என்ற சொல்ல கண்டுபிடிச்சிங்களா? ராணி என்ற சொல்ல கண்டுபிடிச்சிங்க. ஒரு சொல்ல சொல்லலாம், நான் இரண்டாவது சுற்றுக்கு வர விடைகளை நீங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த இதுல வந்து அஞ்சு
1: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பொம்பளை என்று வந்ததா ஆம்பளை என்று பாடினவா?
0: வாரம் பொறுங்க. பொம்பளை என்று வந்தது ஒன்றுதான் நீங்க சொல்லணும், புறாதான் புறவன் சொல்லுவோம். இங்க பொம்பளை என்று வந்தது இங்க. ஓகே ஓகே, அது ஆம்பளை என்று சொல்லி இருக்கிறாவா?
2: அதுல ஆம்பளை என்று பாடியிருக்கிறேன்.
0: ஓகே, நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் தவண்ணா.
0: தேவி தனராஜ். தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு.
0: நன்றி.
4: நிகழ்ச்சிக்கு வரவேற்பை சொல்லிக் கொண்டு நான் அந்த உன்னை என்று வரவேணும் என்று பாடி.
0: நானா ஆரம்பத்திலயா? தங்கமே உன்னே என்றதுக்கு பதிலாக தங்கமே என்னை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, நன்றி.
4: கண்டுபிடிக்கலாம்.
0: ஆனா அடுத்த இரண்டாவது சுற்று ஒரிஜினல் சந்து போட்டு திருப்பி தருவேன். அப்ப நீங்க எத்தனை சொல்ல கண்டுபிடிக்கிறீங்க அத்தனையும் சொல்லலாமே. இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஷன்.
5: அந்த துன்பம்
0: என்னது? துன்பமா? வாரம் பொருங்க. துன்பம் அதுல என்ன வரும்? இன்பம் வருமா? துன்பம் வந்திருக்கு. ஓகே, நன்றி.
5: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார், இரண்டில் இணைந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
6: அது என்ன மந்திரத்தாலே மங்கனி தந்திரத்தாலே என்று சொல்லிக்கலாம். அதான் யோசிக்க வச்ச என்ன வார்த்தை பிள்ளை?
0: யோசிக்க வச்சது பிள்ளையா? அப்ப அதுல என்ன வார்த்தை வரும்? பறிக்க வருமா? யோசிக்க அந்த பார்த்த பிள்ளை என்ன? ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி அண்ணா.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: நான்
0: போக்கிரி ராணி என்று சொல்றீங்களா? ஓகே, நன்றி. நன்றி.
7: நன்றி.
0: நன்றி. ஆம், அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். ஆமாம். இப்பொழுது

0: இப்பொழுது நான் முதலாவது வரியில் உள்ளதில் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு பிள்ளைகள் இருக்கின்றன, நாலு சொற்கள் பிள்ளையாக இருக்கின்றன முதலாவதில். அந்த நாலு பிள்ளைகளில் துன்பம் என்ற சொல்லை கண்டுபிடித்து விட்டார், என்ன என்ற சொல்லும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ரகு.
0: கமலவேணி,
1: நீங்க கொஞ்சமா கெஞ்சுமண்டு
0: கெஞ்சுமண்டு சொல்லி
1: இருக்கா,
0: ரெண்டு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. சரி, ஓகே,
1: ஓகே,
0: நன்றி. சரி, மீண்டும் அந்த பாடலையும் தருகின்றேன்.

0: ஆம், அந்த வகையில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்த பிழைகள் அனைத்தையுமே கூறலாம். அந்த வகையில் அழைப்பு ஒன்றிணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம் ராணி.
1: ஆமா ஆமா, இப்ப முதல்ல ஒரு டெலிபோன் வந்ததால நான் வடிவாத கேட்க முடியாம போயிட்டது. வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது, நல்ல நிகழ்ச்சி. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை முதல் கண் கூறி கண்டு. முதலாவதுல வந்து போக்கிரி ராணி என்று வருது, போக்கிரி ராஜா என்று வாரது, போக்கிரி ராணி என்று
0: வருது.
1: அதோட என்ன என்றது, அந்த என்னதுல என்ன என்று வருது, உன்னை என்றதாகும்,
0: உன்னை
1: என்ற இடத்துல என்ன என்று வருது. ரெண்டாவது போக்கிரி ராஜா என்ற இடத்துல போக்கிரி ராணி என்று வருது. மற்றது பொம்பளி என்ற இடத்துல ஆம்பளி என்று வருது. மற்றது சிந்துகள் என்று வருது எல்லாம். அந்த சிந்துகள் வரணும், எங்க சிந்துகள், தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதைக்கு அவ சொல்றா என்ன சொல்லி சொன்னா, சிந்துகள் பாட்டுகள் பாடி என்று சொல்றா,
0: பாட்டு என்று சொல்றாங்க.
1: மற்றது வந்து சிந்துகள் பாடி, அதோட மந்திரத்தாலே மாங்கியதாலி என்றதுக்கு மாம்பழத்தாலி என்று சொல்றான்,
0: மாம்பழத்தாலி
1: மாம்பழத்தாலி என்று சொல்றான். மற்றது பூதுமே ராஜாக்கு பூதுமே ராணி என்று சொல்றான். மற்றது நீங்க கொஞ்சமே என்றது கெஞ்சுமே என்று சொல்றீங்க,
0: பூதுமே ராணி கெஞ்சுமே
1: கெஞ்சுமே என்று சொல்றான்.
0: சரி,
1: இவெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், இன்னும் சில பேர் உத்து கேட்டு இருந்தா இன்னும் கூட கண்டுபிடிக்கலாம்.
0: நிச்சயமாக. நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.
1: அவாக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி. ஆமா, அவர் இணைந்திருந்தார் ராணி சமுத்திர அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ராகு.
0: வணக்கம் கமலவேணி. நீங்க
2: பாட்டுகள்
0: எதிரொலி. அதுக்கு தான் மாசத்துல ஒருக்கா இந்த நிகழ்ச்சி, மாதத்துல இரண்டாவது கிழமை இந்த நிகழ்ச்சியை வைக்கலாம் யோசிச்சிருக்கோம், பாப்போம். ஓகே, நன்றி. நன்றி. சரி, அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கிறார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா.
3: வணக்கம் ராகு.
0: நீங்க சொல்லுங்க.
3: என்னாலே உன்னாலே என்று வந்தது.
0: என்னாலே
3: ஆம்பளை பொம்பளை என்று வந்தது.
0: ஆம்பளை பொம்பளை
3: பாடி என்று, சிந்துகள் பாடி என்று வந்தது.
0: சிந்து என்று வந்தது.
3: கெஞ்சமன்ல கெஞ்சம் என்று வந்தது.
0: கெஞ்சும் வந்தது.
3: போக்கிரி ராஜா ராணி என்று வந்தது.
0: ராணி.
3: மந்திரத்தாலி என்ற மாந்திரத்தாலி என்ன, மாங்காயாலி வந்த,
0: மாங்காயால மாம்பழத்தால வந்தேன்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி.
3: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தா ஜியா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க,
4: நான் இப்ப ராணி சமந்தர் சொன்ன அவ்வளவும் கண்டுபிடிச்சு
0: கண்டுபிடிச்சீங்களா?
4: அதோட இன்னொரு புது சொல்லு, பறிக்க என்று வந்ததுக்கு யோசிக்க என்று.
0: ஆமாம், யோசிக்க. ஆமாம் ஆமாம்.
4: பறிக்க மற்ற எல்லாம் உன்னை என்ன ராஜா ராணி அதெல்லாம் நாங்களும் எல்லாரும்
0: கண்டுபிடிச்சிருக்கேங்க. ஓகே, யோசிக்க. ஆம், அநேகமாக எல்லா சொல்லும் எல்லாருமே கண்டுபிடித்து விட்டீர்கள்.
4: நன்றி. சரி, இணைந்திருந்தார்கள்
0: கமலவேணி அவர்கள் மூன்று சொற்கள் கண்டுபிடித்திருந்தார், ஷியாமலா இரண்டு சொற்கள், தேவி தனராஜ் ஒன்று, சசி அம்மா இரண்டு, அதோட எல்லாரும் கண்டுபிடித்த சொற்கள் அனைத்தையும் கூறியிருந்தார், சன் கூட இரண்டு சொற்கள், கமலவேணி கலாராணி ஒரு சொல், ஜெயா நடேசன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து சொற்கள், ராணி சம்பந்தர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு சொற்கள் கண்டுபிடித்திருந்தார். சரி, இப்பொழுது ஒரு நேரணைந்திருக்கின்றார், வணக்கம்.
5: வணக்கம் தோண்ணா.
0: தேவி நீங்க
5: எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதி எழுதி கொண்டு போக ராணிய கமலமலன்னு
0: சொல்லிட்டேன்.
5: பாட்டு வெறியை எடுத்து வச்சுக்கொண்டு என்ன தப்பா சாருங்கள் என்று எழுதி எழுதி கொண்டு போன. என்ன ராணி ஆம்பளைக்கிட்ட பாட்டு மாம்பழம் எழுதி கொண்டு கொண்டு யாரு ராணியக்கா வந்து சொல்ல அப்படியே
0: விட்டாச்சு. அபிப்பிராயங்களே சொல்லும் பொழுது இதுல திருத்தங்களும் செய்யலாம்.
5: இல்ல சசியம்மா சொன்ன மாதிரி அழகா இருந்துச்சு, நல்லா பாடி இருக்கிறீங்க, வித்தியாசமா இருந்தது, குரலும் நல்லா இருந்தது. அது திருத்தறதுக்கு எங்களுக்கு அவ்வளவுக்கு இருந்த
0: சரி. இதுல மிகுதி பாகம் இருக்கின்றது, கீழே உள்ள பாகங்கள் ஜம்பரப்பட்டும் தாவணி கட்டும் சலசலக்கையில அந்த அந்த வரிகளை தருகின்றேன். அதுல உள்ள பிள்ளைகளையும் கண்டுபிடிங்கள்.
5: வாழ்த்துக்கள். மாசத்துல ரெண்டு இதை கொண்டு வந்துட்டு ரெண்டு விரலிய கொண்டு வாங்க,
0: உங்களோட இஷ்டம்.
5: ஒன்றுவட்டனாலே கொண்டு வாங்க, உங்களுக்கு அவங்க ஆர்வமாவும் இருக்குமெல்லோ.
0: அதுக்கு அதுக்கு அதுக்கு வேசியாக லீவும் கிடைக்க வேணும்.
5: நானும் உங்களோட பாடுங்க போடுங்க.
0: சரியோ, அது கவிதை தானே வாடுங்க. இல்ல இது வந்து சரியான கஷ்டம், அம்மா சரியான கஷ்டம். இது கஷ்டம், இது சும்மா நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கேற்ற
5: மாதிரி
0: கவிதை பாடி விட்டேன் நீங்க. என்ன இது வந்து நினைப்பது போல சுகம் இல்ல, சரியான கஷ்டம். நேர்கள் வரும், எல்லா நேர்களும் கலந்து கொள்ள வேணும்.
5: இது எல்லாரும் அந்த பாட்டையும் எடுத்து வச்சு எந்த வரி தவறு இதுல பிடிக்கணும் கொள்ளணும்னு எல்லாம் எதிரொலிக்கா. நாங்கள்
0: அப்படி இல்லையா இப்படி கஷ்டம் சொன்னா நான் இப்ப அடுத்த வாரம் வார பாடல முதலே தந்து உங்களை சொல்லிட்டு அதுக்காக அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி
5: கொண்டு
0: வர. சரி, அடுத்த வரிகள் தருகிறேன்.
5: நன்றி
0: நன்றி. சரி, இப்பொழுது இரண்டாவது பகுதி.

0: அந்த வகையில் இன்றைய இரண்டாவது பகுதியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைஃபர் மூலம்.
1: வணக்கம்
0: ஆர்த்திகன் குட்டி. நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இப்பொழுது ஒரு சொல்ல நீங்கள் கூற வேண்டும். அப்புறம் வந்து எல்லா சொற்களையும் கண்டுபிடிச்ச சொற்கள் அனைத்தையும் நீங்க வந்து கூறலாம். என்ன இப்ப என்ன சொல்லு கண்டுபிடிச்சீங்க? சித்திரப்பட்டுக்கு சிவப்பண்டு படிச்சிட்டாவா? பாத்தீங்களா? சித்திரைக்கு சிவப்பண்டு படிச்சிட்டா.
1: என்ன
0: எடுத்து சொல்லுங்க. பிள்ளையா படிக்க கூடாதுன்ற. ஓகே, நன்றி. மீண்டும் பிள்ளைகளை கண்டுபிடித்தா வாருங்கள் இரண்டாவது சுற்றுக்கு.
1: என்னதா
0: நைனா, அடுத்த கிழமை வருவீர். நைனா அடுத்த கிழமை வருவீர். உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தந்திருக்குது. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இரண்டாவது சுற்று. வணக்கம் இரண்டாவது இணைந்திருப்பவர். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: டெலிபோன் இல்ல விடுவது இல்ல ராவு. அடிச்சு போட்டுனா நீங்க காரேக்கல.
0: அப்படியா?
2: அதுக்கு நான் ஒரு சொல்லித்தான் கண்டுபிடிச்சேன். பேபி சிவன் அதுவும் அந்த சிவப்பு பட்டதையும் கண்டுபிடிச்சதா அந்த தம்பி பிள்ள சொல்லிட்டு.
0: நீங்க அடுத்ததான் சொல்லுவோம். இப்ப நீங்க சிவப்பு பட்ட சொல்லாம எம்பர பட்டன்னு சொல்றீங்களா? ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிட்டு பிறகு ரெண்டாவது தடவை வந்து நீங்க அவர் சிவப்ப கண்டுபிடிச்சு நீங்க ஜம்பர தட்டா.
2: நீங்க ஜம்பர் பட்டுக்கு
0: தம்பள தட்டு படிச்ச நான். என்ன தம்பள தட்டு?
2: உங்களுக்கு படிக்கவே தெரியாது தம்பள பிள்ளையா படிக்கிறீங்க வந்து
0: பிள்ளை பிள்ளையா தான் தந்திருக்கிறோம்.
2: அதுதான் பிள்ளை பிள்ளையா பச்சை பிள்ளையா பாடுறீங்க.
0: பச்சை பிள்ளையா பாடுறோம். என்ன கூடாத பழக்கம்
2: பழக்கம்
0: சரியில்லை. ஓகே நன்றி.
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவணி. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்
3: வணக்கம்.
0: நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம்.
4: சித்திரப்பட்டு
0: சிவப்பு பட்டன் தான் வந்தது.
4: சிவப்பு பட்டன் வந்தது. சிவப்பு பட்டன்.
0: ஆமா ஆமா ஆமா. சிவப்பு பட்டு
4: ஒன்று
0: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் சசி அம்மா. நீங்க செண்பக மொட்டுக்கு செண்பக பொட்டுன்னு படிச்சிட்டனா? இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் சதீஷ். நீங்க சிவப்பு பட்டன் சொல்றீங்களா? ஓகே நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா. வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.

0: குதிரைப்பட்டும் தரக தட்டும் எனக்கு தெரியுமான்றத உனக்கு தெரியுமான்னு சொல்றான்.
1: எங்க சொல்றான்?
0: அந்த வரியில
1: நீ பித்து பிடித்தி பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமாங்க உனக்கு புரியுமான்னு படிக்கிறாவா?
0: படிக்கிறா.
1: பாத்தீங்களா?
0: உனக்கு புரியுமான்னு உங்களை பார்த்து படிக்கிறான்.
1: அதான் எனக்கு அப்ப அவளை அவன் அப்படி நினைச்சிட்டான்
0: என்ன?
1: சரி கேப்பா கண்டு அதுல அப்படித்தான் மருந்து நீங்களும் இப்படி படிச்ச நீங்க என்ன இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
1: நீங்க
2: என்ன தாளமும் தட்டி என்று வந்தது? நீங்க தாளமும் கட்டி என்று வாசிக்கணும்.
1: தாளமும் தட்டிக்கு தாளமும் கொட்டி என்று கொட்டி என்று
2: படிச்சிருக்கு. தாளமும் கொட்டி மற்ற மேளமும் தட்டியோ அப்படி என்ற
1: ரெண்டையும் மாத்தி வச்சிருக்கணும்.
2: இன்னொரு வேண்டுகோள்
1: என்ன?
2: இல்ல இப்ப ஒருத்தர் வந்த ஒன்று சொல்லி நந்தானே,
1: அவர்கள் சொன்னதை சொல்லாம மற்றதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் எப்படி நினைச்சிருந்தாரு? எனக்கு அந்த கண்டுபிடிச்ச
2: முதல் சுற்றுல எல்லாரும் வந்து சொல்லி நம்ம எல்லாம்.
1: ஆமா ஆமா ஆமா.
2: அதை விட்டுட்டு ரெண்டாவது சுற்றுல கண்டுபிடிக்காத சொல்லுகளை கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமெண்டு என் அபிப்பிராயம்.
1: ஓகே, ஒவ்வொருத்தரும் உங்களோட சொல்லிக்கல, எல்லாரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லிக்கல. நிகழ்ச்சி நிச்சயமாக கொஞ்சம்
2: சொன்னதை திருப்பி சொல்லாம சொல்லாத இருந்தா நல்லதான்.
1: ஆமா, அப்ப நான் திருப்பி ஒருக்கா அந்த பாடலை போடுறேன், அதுல கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லட்டு என்ன?
2: சரியா?
1: ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி நன்றி. சரி, இப்பொழுது மீண்டும் அந்த பாடலை ஆரம்பத்திலிருந்து தருகின்றேன். அதாவது அந்த பாடல் உண்மையான பாடலை முதலில் தந்து அதற்கப்புறம் மற்ற பாடலை தருகின்றேன், கேளுங்கள்.

0: அம்சம்.
1: ஆம், அந்த வகையில் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ரகுவண்ணா.
1: வணக்கம் ராணி.
2: என்னண்டா, முதல்ல வந்து சம்பள தட்டு மண்டு படிக்கிறீங்க,
1: ஜம்பர்பட்டு
2: மண்டு இருக்கிறத நீங்க சம்பள தட்டு மண்டு படிக்கிறீங்க. மற்றது வந்து ஏக்கமும் பட்டு என்றது, அந்த என்மனம் கெட்டு ஏக்கமும் பட்டு வருது தானே, அதுல வெக்கமும் பட்டு படிக்கிறீங்க.
1: மற்றது
2: வந்து சித்திரப்பட்டு செயலியை கண்டு உனக்கு தெரியுமான்றதுல வந்து சிவப்பு கட்டண்டவா படிக்கிறான், சிவப்பு பட்டண்டு, சிவப்பு பட்டண்டு,
1: சிவப்பு பட்டு
2: படிக்கிறான். மற்றது எனக்கு தெரியுமான்னு சொல்லி
1: கேக்குறதானே, அதுல வந்து
2: உனக்கு தெரியுமாண்டு,
1: எனக்கு புரியுமா, உனக்கு தெரியுமா?
2: ஆமா ஆமா ஆமா, அது எனக்கு புரியுமான்றதுக்கு வந்து உனக்கு தெரியுமாண்டு
1: கேக்குறான்.
2: மற்றது வந்து திருப்பி வந்து சம்பகம் மொட்டும் சந்தன பொட்டுக்கும் வந்து சந்தன மொட்டும் என்று சொல்லி நீங்க தொடங்குறீங்க.
1: செண்பக பொட்டும்
2: செம்பக மொட்டும் சந்தன பொட்டு மண்டுதான் அந்த ஆண் படிக்கிற அந்த வரியில வருது, சம்மத பட்டுக்கண்ணு, சம்மத பட்டுக்கண்ணு கொண்டு வருது. ஆனா நீங்க சந்தன மொட்டு மண்டு தொடங்குறீங்க.
1: சந்தன மொட்டும் சந்தன பொட்டும் செண்பக மொட்டு மண்டு படிக்கிறனா?
2: ஆமா ஆமா ஆமா, மாறி படிக்கிறீங்க. அடுத்தது தாளமும் தட்டி மேளமும் கொட்டி என்று வர்றத நீங்க தாளமும் கொட்டி மேளமும் தட்டி என்று படிக்கிறீங்க.
1: மாறி படிக்கிறேன்.
2: மற்றது வந்து உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது என்று, என்னை கண்டதும் இன்பம் பொங்குது என்று படிக்கிறீங்க.
1: என்னை கண்டதும்
2: ராணி என்றது, ராஜா ராணி என்றது, அது முதலில் வந்தது தானே?
1: ஆமா ஆமா. அடுத்தது அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வந்து
1: ஒரு பாட்டுல ஒரு
3: சரணத்தை தாங்கோ
1: இப்ப அந்த மாதிரி தெரியல, இதையும் பிரிக்க விடுமா? நாள
3: இல்ல, நாங்க கொஞ்சம் உண்டான கண்டு கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சிருமெல்லோ.
1: இல்ல, ஒரு வரிய முடிச்சிட்டு இந்த அடுத்ததுக்கு போலாம் தானே? இப்ப ஒரு வரிய ஒரு
3: ஒரு சரணத்தை தர போறீங்களோ?
1: இல்ல, ஒரு சரணத்தை தந்தா, அப்ப ஒரு சரணத்தை தந்தா அதுக்கு ஒரு அஞ்சோ ஆறோ அல்லது ஒரு எட்டு பிள்ளைகளை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த சரணம் தரையக்குள்ள அந்த பிள்ளைகள் அடுத்த சரணத்துல வராது தானே?
3: வராது, வராது.
1: அப்ப அப்படி செய்யறது சுகமா? இல்ல,
3: அப்படி செய்யறதும் சுகம். ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு புள்ளைய கண்டுபிடிச்சா நாலஞ்சு பேருக்கு கிடைக்கும் சொல்ல.
1: ஓ, ஒரு பிள்ளைய வந்து கண்டுபிடிச்சிட்டா,
3: ஒரு பிள்ளைய சொல்லிட்டு விலகினால் அடுத்த ஆள் வந்து மற்ற பிள்ளைய சொல்லட்டும். இல்லாட்டிக்கு ஒருவருக்கும் ஒரு ஆளே வந்து நாலு பிள்ளையும் கண்டுபிடிச்சா அப்புறம் அடுத்ததுக்கு வேலை இல்ல,
1: வேலை இல்ல. ஆமா ஆமா, அதுக்காக நான் முதல் வாராக்குள்ள ஒரு பிள்ளைய சொல்றேன், ரெண்டாவது வரையக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் சொல்லி சொல்றேன். சரி, இனி இப்ப ஆரம்பம் தானே, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பாப்போம்
3: என்ன.
1: சரி வரும், சரி வரும். அப்ப நாங்க இதோட இன்றைய நிகழ்ச்சியை மாயகானத்தை முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்வோம்.
3: என்ன பேர்?
1: மாயகானம்.
3: குங்குமப்பட்டு அது குங்கும குங்கும பூவே கொஞ்சம் போறாதே, உதுக்கும் நாங்கள் ஒரு அரிதயம் பிடிக்க இருந்தனாங்கள் ரெண்டு பேர், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த சந்தர்ப்பம் அங்க நடக்கலாம் போச்சு.
1: சரி சரி,
3: அவர்களுடைய
1: விருப்பப்படியே விட்டு விடுவேன். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவர்கள்.
3: சரி தம்பி.
1: ஓகே அம்மா, நன்றி.
3: தம்பிக்கு அம்மாண்ட
1: சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு அம்மாண்ட சொல்லுங்க, ஒரு விளக்கம் சொல்லுங்க.
3: அம்மா இந்த ஒரு
1: பெற்றவங்களுக்கு
3: அதுக்கு
1: வயது வித்தியாசம் தேவையில்ல தானே?
3: இல்ல இல்ல, நான் உங்கள தம்பி என்னைக்கு நீங்க அதுக்கு தான்
1: சொன்னா. அது சரி, நான் சொல்றேன் அம்மான்ற சொல்லுக்கு வயது வித்தியாசம் இல்ல தானே?
3: ஒரு
1: மதிப்புமிக்க ஒரு சொல்லு அந்த சொல்லுனே.
3: ஓ அம்மா, அது அம்மான்றது பெரிய மதிப்புக்குரிய சொல்லுதான்.
1: சரி ஓகே, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கிறது பல்லவிதரின் சரணம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இருக்கையில விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: உனக்கு நல்ல சரித்திரமே எழுதும் காலம் என்று முன்னால் முடி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:18 நிமிடங்கள், அச்சராஜ்யத்தில் 7:18 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகள்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் வளமைபோல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையோடு தான் 0148 3241 540 அல்லது 0959147471. வைஃபர் இலக்கம் 0033 சைபர் 7 74 27. இப்பொழுது முதல் உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது.

0: ஆம், இந்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை சொல்வதற்கு முதலே மூன்று அழைப்பிலுக்கும் நேயர்கள் இணைந்து விட்டார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் முதலில் வைஃபர் மூலம் மாசலின். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: நலமா?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: உங்க குடும்பத்தில் கல்யாணத்தில்
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் இது பாடல் வந்து பூவே பூச்சுடவா நெஞ்சில் பால் வாக்கவா.
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
1: எண்பத்தி ஆறாம் ஆண்டு நதியாரம் முதல் படமா இருக்கும்.
0: அந்த பாடல் சொல்றீங்க?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி மாசலின்.
1: எண்பத்தஞ்சாம் ஆண்டாம் நான் 85-86 பார்த்துருக்கோம்
0: நினைக்கிறேன். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை. இப்பொழுது இலக்கம் ஒன்று, வணக்கம். தேவி தனராஜ், நீங்க
2: பேட்டி என்றாலும் நீயும் நானும் உண்டாய்.
0: நானும் உண்டாய். என்ன பாட்டு ஆரம்பம்?
2: பூவே பூச்சுடவா என் நெஞ்சில் பால் வாக்கவா. மதிய அந்த பாட்டு தான்.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி, நன்றி. சரி, அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் ஜோதிசரி அம்மா. நலமா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: அன்புவே பூச்சூடவா என்ன பாட்டு சொல்லுகின்றேன்.
0: நன்றி அம்மா இணைந்ததுக்கு.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தா ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
4: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க?
4: நலமா இருக்கோம். பூவை பூ சூடவா என்று
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
4: ஆமாம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:21 நிமிடங்கள். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற, வணக்கம். இலக்கம் ஒன்றில்
5: வணக்கம். ரகு
0: பசுபதி கொண்ட நாயகி.
5: நலமா
0: இருக்க, நீங்க?
5: நானும் நல்ல சமா இருக்கிறேன்.
0: சரி,
5: நானும் இந்த பூவே பூச்சூடவா என்ற நெஞ்சில் பால் வார்க்கவா. திருப்பி அந்த வரி வரும். நன்றி,
0: நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஷன். பூவே காதில் பூ வைக்கவா. என்ன, வெள்ள பூவா மஞ்சள் பூவா? இது அதான், என்ன பூ நீங்க வைக்க போறீங்க எனக்கு? வெள்ளப்பூ. சரி, அது நல்ல, என்ன சமாதானத்துக்குரிய பூ தானே? ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
6: ஆமா.
0: ஏன் மாயகானத்தை ஒழிச்சிட்டீங்க?
6: ஒழிச்ச இல்ல, கையில சாப்பாடு நேரம் ரொட்டி எல்லாம் நான் நினைச்சதெல்லாம் வந்து சொல்லி
0: கொண்டிருந்தேன்.
6: ரெண்டு மூணு சொல்லு இதாங்க. கடைசியா வந்ததுக்கு ராணி சம்பந்த உடனே வந்து சொல்லிட்டு அதை நானும்
0: கண்டுபிடிச்சேன்.
6: அப்ப அதை விட்டுட்டு விரையலாம் போய் சொன்ன சொல்லையும் திரும்ப வந்து சொல்றதுல சரியில்லை தானே?
0: அதுல ஒரு பாட்டை சொன்னா அந்த பாட்டை வந்து திருப்பி சொல்லுதானே? இப்ப இந்த பாட்டை எல்லாரும் சொல்லியிருக்கேன்,
6: கண்டுபிடிச்சதே திரும்ப சொல்லிருக்கல. அது வேற யாரும் வந்து சொல்லலாம் தானே அந்த இடத்துல?
0: இல்ல, இதுவும் கண்டுபிடிச்சு தானே வாரீங்க நீங்க?
6: என்ன
0: பாடல் சொல்ல போறீங்க?
6: இது பூவே பூச்சிடுவா படம் தான், நதியாட அதே பாட்டு.
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் ராகு.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
7: பாட்டு உண்மையில இந்த நிகழ்ச்சி இந்த பாட்டும் படிவா தெரிய வேணும் முழுக்க. அப்ப அந்த பிள்ளை சரி கண்டுபிடிக்கலாம் எனக்கு பேரக்குட்டியெல்லாம் வந்து நிக்கலாம். அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இது. அந்த முதல் இதுக்கு நான் அறிக்கை ஓடியந்து அந்த நாங்கள் ஒரு சொல்லி எடுத்து போட்டு வந்து சொல்றதானே அதுக்கு டக்கன் ஓடியந்து அறிக்கைன்னு சொன்ன நான். இதுக்கு பாட்டு வடிவா தெரிய வேணும். அதுல கேட்டுக்கொண்டு வந்த ஒழிய உண்மையில நான் வரையில உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பேபி சிவாக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
0: பேபி சிவா தான் கூட வாழ்த்துக்கள் தெரியும். வேற அளவுல நான் கேட்டதுக்கு நாங்க எனக்கு நிகழ்ச்சியில
7: ஒழுங்கு செய்த
0: அந்த நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்கு உதவி செய்தவா
7: உதவி செய்த உண்மையில தான வாக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நானும் இது எல்லாரும் மரியாதைய பாடல் தான் பூவே பூச்சூடவா.
0: அப்ப எல்லாரும் சொன்னா தான் நீங்க சொல்லுவீங்களா?
7: அந்த டியூன் இல்ல எனக்கு தெரிய இல்ல. என்னடா இன்னும் திரிஞ்ச பாட்டா கிடக்கு திரிஞ்ச பாட்டா கிடக்குன்னு ஜோதிச்சேன். மாசுல என்ன வந்து சொல்லிட்டாரு தானே.
0: திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம் ரகு.
0: ரதியம்மா நீங்க சொல்லுங்க.
8: நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் ரெண்டு சொல்ல கண்டுபிடிச்சிட்டு அழிக்காத திருப்பி வந்து சொல்லிட்டு
0: எல்லாரும் வந்து சொல்றதுக்கு ஒரு அப்படித்தான் ஆரம்பம். ஆரம்பம் அப்படித்தான். இப்ப அவரா நீங்க கண்டுபிடிச்சதே அவ கண்டுபிடிச்சா அது பரவாயில்ல. நீங்க வந்து சொல்லலாம். நீங்க கண்டுபிடிச்சதானே நீங்க கண்டுபிடிச்சப்பதான் அழைப்படுக்கிறீங்க. அதால ஒரு பிரச்சனை இதுவும் இல்ல. இப்ப நீங்க கண்டுபிடிச்சது அவர் கண்டுபிடிச்சிருந்தா நீங்க சொல்லலாம். பிறகு வந்து ரெண்டாவது சுற்றுக்கு வந்து நீங்க கண்டுபிடிச்ச எல்லா சொற்களையும் சொல்லலாம். பாப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பாப்பம் என்ன. ஓகே நன்றி அம்மா. ஆமா ஆமா ஆமா. ஓகே
8: நன்றி
0: நன்றி
8: நன்றி.
0: ஆமா அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம் இலக்கம் இரண்டு. வணக்கம். சரி அந்த அழைப்பு சரியாக இணையவில்லை நினைக்கின்றேன். இப்பொழுது இலக்கு வைஃபர் மூலம் சியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: நீங்க பாட்டு போட்டோன்னே கண்டுபிடிச்சேன்னு இப்பதான்
0: நினைப்பு கிடைச்சது. சரி அதுக்கு பாட்டு சொல்றதுக்கும் உங்களுடைய அந்த அதுக்கு உங்களுடைய அபிப்பிராயம்.
9: நல்ல நிகழ்ச்சி பாடின பேபி சிவாக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒண்ட விட்டவர்களும் மகொண்டு வந்தாலும் ஓகே.
0: ஓகே
9: நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து முதல் சுற்றில ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னா பெந்து அதுல
0: இல்ல. இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா நீளமா பாடல தாரதை விட ஒவ்வொரு சார்
9: கொண்டைக்கு தந்த மாதிரி
0: ஒரு பாடல ரெண்டா பிரிச்சு தரலாம் என்ன.
9: இப்ப இன்றைக்கு கொண்டு வந்தீங்க தானே.
0: ஆமா
9: அப்படி கொண்டு வந்தா நல்ல
0: நல்லம் என்ன. ஒரு வரி
9: பாட்டு அவளாத்துக்களையும் தேடுறது
0: கஷ்டம் கஷ்டம்.
9: ஒவ்வொரு
0: சரணமா தந்து அதுக்கு அஞ்சு சொல்லு வந்தா அது கஷ்டம் என்ன. அது எல்லாரும் இதெண்டா கொஞ்சம் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும்.
9: கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும். அவர்த்தட்ட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு இதுக்கு வாக்கு கூட இருக்கும் அதை செய்யும்.
0: ஆமா ஆமா.
9: முதல் பகுதி ஒரு முதல் பாதி இரண்டாவதுக்கு மிச்ச பாதியே போட்டா ஓகே.
0: ஆமா சரி. அப்ப நீங்க என்ன பாடறன்னு சொல்லல இதுவரைக்கும்.
9: இதுவரைக்கும் எங்கட பூவே பூச்சுடவான்னு சொல்றேன்.
0: அப்ப இப்பதான் வந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
9: இல்ல நான் அப்போத உடனே அடிக்க லைன் வரே இல்ல
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி. நீங்க
10: பூவே பூச்சூடவா.
0: அப்படியா பூவே பூச்சூடவான்னு சொல்றீங்க. அந்த பாடல்
7: உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா.
0: நன்றி,
7: நல்லா இருந்தது.
0: அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி, இப்பொழுது இணைந்திருக்கிறார் கமலா. வணக்கம் கமலா.
11: வணக்கம். எல்லாம் காணாமல் தான் வருது.
0: எல்லாம் காணாமல் வருது.
11: நானும் பூவே பூச்சி விடவான்னு சொல்றேன்.
0: ஓகே, உங்களோட அபிப்பிராயம்.
11: எந்த அபிப்பிராயம்? நான் இப்ப
0: மாற்றங்கள் செய்ய வேணுமா இல்ல இப்படியே தொடருவோமா? கொஞ்சம் கொஞ்சமா எதிரொலி இப்படித்தானே ஆரம்பிச்சது ஆரம்பத்துல. ஐயா என்னவா கேட்டவரா? அங்கால
11: நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒழுங்கா வர
0: முடியாது.
11: அதனாலதான் நான் அந்த முதலருக்கு விட்டேன். ஆனா நீங்க அவ சொன்ன மாதிரி அவ சொன்னவாலோ எல்லாரும் ஒரே சொல்லி கொண்டு போனா நாலஞ்சு சொன்னா அப்புறம் மற்றதுக்கு சான்ஸ்
0: கிடைக்காதான்.
11: அதுவும் ஒரு சிக்கல் இந்த மாயத்துல.
0: மாயத்துல என்ன
11: சிக்கல்? ஒரு இது நிகழ்ச்சிய ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போறதான் நிகழ்ச்சி காலாகும்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா.
12: எனக்கும் ஒரு தொலைபேசி வந்து சொல்ல வந்துட்டு.
0: அப்படியா?
12: கேட்க முடியல. நானும் இப்ப கேட்டுனா பூவே பூச்சுடவான்னு சொல்லிக்கொண்டு
0: நிகழ்ச்சியை பற்றி
12: வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி அம்மா.
12: நல்லா இருக்கு. அரியர் வாசிய தந்தாலும் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமா அப்படிதான். நான் ஆமா
12: அல்லது முழுக்க கண்டுபிடிச்சு கொண்டு நிக்க வந்துருவினமா?
0: ஆமா ஆமா. இல்ல முழுக்க கண்டுபிடிக்கிற கஷ்டம்
12: கஷ்டமோ. அப்ப அரியர் வாசி நல்லா இருக்கும். தொடர வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
13: வணக்கம்.
0: வணக்கம்.
13: பாட்டு பூவே பூச்சி விடவா, மற்றது உண்மையா சிறப்பா இருந்தாலும் பாட்டு ரெண்டா பிரிச்சு தந்தா நல்லம்.
0: மற்றது
13: ஒரு தர ஒரு கேள்வியா கேட்க ஒன்று ஒரு விட சொன்னா அடுத்த வேலைக்கு வாழ்த்த சான்ஸ் கொடுப்போம்.
0: ஆமா ஆமா அப்படித்தான். நம்ம ரெண்டா சுற்றுலாம் வந்து
13: நன்றி.
0: சரி, அவர் இணைந்திருந்தார் ஜெயா. நடேசன் அவர்கள் அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம். ஆம் இப்பொழுது வணக்கம். வணக்கம் வைஃபர் மூலம்.
14: வணக்கம் ரகு, என்னோட கேக்குறீங்க?
0: ஓம் ஓம் ராஜன்.
14: ஓம் ஓம் ஓம்.
0: என்ன பேர் வரான் வருது இந்த இப்ப?
14: பாட்டு அதே பாட்டுதான். பூவை பூச்சிடுவா இப்ப வந்து நான் பூவை பூச்சிடுவா அந்த பாட்டா.
0: ஓகே நன்றி.
14: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

வணக்கம். சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், யோகேஸ்வரி அம்மா, ரோசாலி, பசுபதி, குணநாயகி, சன், வதனி, மோகன், திருமதி சிவசுந்தர்லிங்கம், ரதியம்மா, ஷியாமலா, கலாராணி, கமலவேணி, சசியம்மா, ஜியா நடேசன், ஸ்ரீஸ்ரீந்தராஜன், அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:34. அடுத்த பாடலுக்குரிய வரிகள் இதோ.

0: சரணத்தை கண்ட பல்லவியை கண்டுபிடித்து இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் மூன்று அழைப்புகளும் இப்பொழுது நேர் இணைந்து விட்டார்கள். அந்த வகையில் ஆரம்பத்தில் வைஃபர் மூலம் மாசலின் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆமாம், நல்ல பாடல் உண்டு, நல்லா பாடுறீங்க.
0: நன்றி.
1: பிடித்த படமும் பிடித்த
0: படகோட்டி. படகோட்டி என்ன? படகோட்டியா?
1: படகோட்டி படம். முழு பாடல்களும் சிறப்பான பாடல்கள்.
0: நன்றி.
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்டாயும்.
0: ஓகே.
1: என்ற பாடல்.
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, அந்த பாடல்.
0: அந்த பாடல் என்ன? ஓகே. நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரவி
0: அம்மா.
3: பாட்டுக்கு பாட்டு எடுத்து.
0: ஓகே. நன்றி அம்மா.
3: நல்ல பாடல். நன்றி. நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரவி அம்மா அவர்கள். இப்பொழுது வந்திருக்கிறார் கமலா. வணக்கம் கமலா.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம். நீங்க சொல்லுங்க.
4: நான் கொட்டுங்கிளி அங்கிருக்க, கோவை பழம் இங்கிருக்க, அந்த படத்தை பாட்ட சொல்றேன்.
0: ஓகே. நன்றி.
4: பாட்டு எடுத்து.
0: ஓகே. நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலமணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
5: நானும் பாட்டுக்கு பாட்டு எடுத்து சொல்லி விட வருகிறேன்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்
0: தேவி.
6: ஓ, நான் கேட்டேன். நான் நீங்க பாடுனத
0: கேட்டீங்களா? சரி. ஓகே. சொல்லுங்க.
6: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்டாயோ.
0: ஓகே. நன்றி அம்மா. நேரம் நெருங்கி அடுத்த பாடலும் தருவோம். நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இப்பொழுது ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: நானும் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாய்.
0: இன்னும் கேட்கல. நான் பாடினா தானே கேட்கலாம். அது சரி. ஓகே. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம் பேபி.
0: வணக்கம் பேபி. நலமா? ஓ, நலமா இருக்கிறோம்.
8: என்ன
0: பாட்டு?
8: பாட்டுக்கு பாட்டு பாடுவதை கேட்டாரு.
0: ஓகே. நன்றி.
8: அடுத்த பாட்டுக்கு
0: இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பதனி.
9: ஆமா.
0: நீங்க சொல்லுங்க.
9: நானும் என்ன சொல்ற, பாட்டுக்கு பாட்டு எடுத்து ரகு பாடுறத
0: கேட்டுக்கொண்டிருக்கோம்.
9: அந்த சொல்லில வந்து நான் அப்போது அந்த சிவப்பு தட்டு கம்பளத்தட்டு அது கண்டுபிடிச்சேன். அப்ப நீங்க இப்ப சொன்னீங்களோ, அந்த சொன்னதும் வந்து சொல்லலாமா?
0: அது பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல.
9: சரி. அப்படி
0: நான் நீங்க கண்டுபிடிச்சத வந்து சொன்னா சரி, அதுல பிரச்சனை இல்ல.
9: நன்றி.
0: வணக்கம். இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
0: ராஜன் நீங்க சொல்லுங்க.
10: இப்பயும்
0: வரையில.
10: என்ன நடந்தது? சரி, நானும் அதே பாட்டு தான், பாட்டுக்கு பாட்டு எடுத்து.
0: ஓகே. நன்றி ராஜன்.
10: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம்
0: ரகு. வணக்கம் திருமதி சிவசுந்தர்லிங்கம்.
11: ஓம்.
0: நீங்க சொல்லுங்க.
11: நானும் பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், நான் பாடுவதை கேளாயோன்னு சொல்றேன்.
0: பாட்டா பாட்டு பாடுனா கேப்போம். பாடுங்க.
11: சரி, நாங்க பாடுறோம்.
0: பாடு.
11: இன்னும் பாட்டு இருக்கா?
0: ஒரு பாட்டு இருக்கு.
11: சரி. ஓகே. ஓகே.
0: ஓகே. நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இணைந்திருக்கோம். அடுத்த அன்புரோ. வணக்கம்.
12: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி.
12: ஓம்.
0: நீங்க
12: அதே பாட்டு தானே? என்னது பாட்டு? அதுக்கு சும்மா சொல்ல வருதில்ல, பாடி காட்டணும் போலயே.
0: நெறிக்கின்றது. அடுத்தது
12: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்டாயோ.
0: ஓகே. நன்றி.
12: நன்றி.
0: நன்றி. சரி. அவர் அனைவருமே ஒரு பாடகம். அந்த பாடலாண்டு பார்ப்போம். சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ரொசாலி, ரதியம்மா, கமலவணி, சசியம்மா, தேவி தனராஜ், ஷியாமலா, பேபி சிவா, மதனி மோகன், ராஜன், திருமதி சிவசுந்தரலிங்கம், இறுதியாக பசுபதி குணநாயகி அவர்கள். அனைவருமே சரியான பாடலை கூர்ந்தார்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:43 நிமிடங்கள். இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை.

0: அமிர்தி பாடலுக்குரிய இசை.
1: வணக்கம் குருஜி.

0: பாம் இந்த இசை எந்த பாடலின் ஆரம்பம்? அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம் மாசலின்.
0: மாசலின் நீங்க
1: உங்களுக்கும் எல்லா நேர்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு ஜிலி ஜிலிக்கிற சரு
0: சரக்கு
1: ரவிக்க போட்டு
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரியா வருமா?
1: இல்ல நல்லா பாடுறீங்க. சாடி அடைக்கிட வந்துட்டு
0: ஒன்றிணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: தேவி தனராஜ்.
2: மைன அவகடத்துல நல்ல பாட்டு கட்டி சிலக்கு டெங்க போறான் இல்லடி நானும் அந்த அந்த பசக்க இந்த பாட்டு கட்டான்
0: அந்த பாடன்னு சொல்றீங்களா?
2: அதே
0: பாட்டு தான் படத்துல. ஓகே நன்றி.
2: நன்றி
0: அவர் கமலவேணி. சரி பார்ப்போம்
2: என்ன.
0: சரி அவர் இணைந்திருந்தார் கமலவேணி. இப்பொழுது ஷியாமலா இணைந்திருக்கிறார். பாப்போம் என்ன சொல்றான்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இல்ல இந்த பாட்டுண்ட இசை நல்லா பிடிக்கும். அது பாடுற விதமும் நல்லா இருக்கும். மைனா பட பாட்டு ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு சொல்றேன்.
0: அந்த பாடல் சொல்றீங்க நீங்க?
3: ஆமா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேபி சிவாக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு
4: சந்திப்போம்.
0: என்ன
4: நன்றி வணக்கம். போய்
0: வாருங்கள். நன்றி வணக்கம். பசுபதி குணநாயகி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: அவரேதான் உங்களுக்கும் பாத்துகளை கூறிக்கொண்டு நானமாதான் மைனா படத்துல ஜிங்கி சிக்கா ஆண்டு தொடங்குதே ஜிங்கி சிக்கா.
0: எனக்கு தெரியும் நீங்க சொல்லணும்.
5: அதே பாடுதண்டுதான் கூறிக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்தவர்கள்னா சந்தோஷமாக சந்திப்போம் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம். ராசாதி தியாகராஜா.
0: ராசாதி தியாகராஜா நலமா?
6: ஆமா நான் நலமா இருக்கிறோம். நீங்க
0: நலமாக இருக்கிறோம். நன்றி. ராசாதி தியாகராஜா இப்ப வைஹர் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. கெனடி.
0: கெனடி சொல்லுங்க. கெனடி
7: நானும் அதே பாடல் தான் சொல்லிக்கொண்டு மைனா படத்துல இருந்து ஜிஞ்சிக்கா அந்த பாடல் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வார்த்தைகளை கூறி. அப்ப நீங்களா இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க பாட்டு?
0: இல்ல இல்ல இன்றைக்கு தாயக பாடல் தானே?
7: இந்த தானே வர்றீங்களா?
0: அவர் வருவார். கட்டாயம் வருவார். ஆமா.
7: ஓகேயா. நிகழ்ச்சிக்கு அண்ணன் வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நல்ல பாடலை கொடுங்க இன்றைக்கு தாய பாடல்.
0: நன்றி வணக்கம்.
7: முன்கூட்டியே வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் கேனடி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம். அதே பாடல தான் சொல்ல
0: போறேன்.
8: நன்றி நன்றி.
0: அவர் ததியம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்க ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

பாம். சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், கமலவேணி, ஷியாமளா, பசுபதி, குணநாயகி, மதனி மோகன், ராசாத்தி தியாகராஜா, கெனடி, ரதியம்மா, ரொசாலி, அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபட்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: உங்கள் விமான பயணம்.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம் .com.
7: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக.
8: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
9: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
10: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
10: விடாது இங்க போங்க போங்க.
11: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி ஆயுட்

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 3971-27-50. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காம் நாள் இன்றாகும் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன.
1: தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மூன்றாம் கட்டை சந்தி பகுதியில் இன்று இடம்பெற்றது. இதில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு திருகோணமலை திருக்கடலூர் கிராம மக்களால் இரத்த தான முகாம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருக்கடலூர் பத்ரகாளி அம்பாள் ஆலய மண்டபத்தில் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு மட்டக்கிழப்பு செங்கலடியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. மட்டக்கிழப்பு கலமாஞ்சிக்குடி பட்டியிருப்பு பாலத்திற்கு அருகிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மண்முனை தென்னறிவில் பெற்று கலமாஞ்சிக்குடி பிரதேச மக்கள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். அந்த வீட்டையும் அதை அமைந்துள்ள நிலத்தையும் பொது பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க கோரி இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள்.
2: மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களுக்கே வழங்குமாறு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு மல்வானை மாளிகைக்குள் நேற்று பிரவேசித்தது. நேற்றிரவு மாணவர்கள் குறித்த மாளிகையில் தங்கியிருந்தனர். மக்களின் வரிப்பணத்தில் சூறையாடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களுக்கே வழங்குமாறும் பல்கலைக்கழகங்களில் நிலவும் இட நெருக்கடி பிரச்சினைக்கு தீர்வாக இவ்வாறான சொத்துக்களை பீட வளாகங்களாகவும் விடுதிகளாகவும் மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் பல்கலைக்கழக மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இன்று காலையும் மாணவர்கள் மல்வானை மாளிகையில் தங்கியிருந்தனர்.
3: இந்த போராட்டம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் பிரச்சனையோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனையோ அல்ல. இந்த போராட்டம் ஒட்டுமொத்த மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பதே இந்த போராட்ட

0: காலத்திலிருந்து எமது கோரிக்கையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் 70 வருடங்களாக நாட்டை பாதாளத்திற்குள் தள்ளிய அரசியல் குழுக்கள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன. அத்துடன் மக்கள் மத்தியில் பல்வேறு தவறான கருத்துக்களை பகிர்கின்றனர். எனவே பொதுமக்கள் இவ்வாறான விடயங்களில் ஏமாறக்கூடாது என கோரிக்கை விடுக்கின்றோம். எமது போராட்டத்தின் வெற்றியை எம்மால் எட்ட முடிந்தால் இந்த பலன் மீண்டும் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் எமது அன்பு தம்பி தங்கைகளுக்கே உரித்தாகும்.
1: தொடர்ந்து நுவரெலியா கக்கலை பகுதியில் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். தற்போது நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறந்து செல்லும் நிலையில் உள்ளதாகவும் வீசும் பலத்த காற்றை தாங்கும் சக்தி அந்த கூடாரங்களுக்கு இல்லையென்று பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பொது இடங்களிலும் தோட்ட கோவிலிலும் தங்கியிருந்த இந்த குடும்பங்கள் பின்னர் அரசாங்கத்தால் தற்காலிக கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனாலும் தற்போதைய மழை காலத்தில் இரவு நேரங்களில் இந்த கூடாரங்களை சுற்றி விஷப்பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். தாங்கள் படும் அவஸ்தைகள் குறித்து கடந்த மாதங்களில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமைக்காக வெளிமடை பிரதேச சபையின் அரசு அதிகாரிகள் தங்களை கடுமையாக திட்டி தீர்த்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாங்கள் ஒரு முடிவை எடுக்கும் வரை இந்த அவலநிலை குறித்து யாரிடமும் கூறக்கூடாதென்று அதிகாரிகள் தங்களை எச்சரித்துள்ளதாகவும் மக்கள் கவலையுடன் தெரிவித்தார்கள். நிரந்தர வீடுகளும் இல்லாமல் தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு உடனடியாக விடுவு கிடைக்க வேண்டும் என அந்த மக்கள் கோரியுள்ளார்கள். தமக்கான வீடுகளை முழுமைப்படுத்தி தர வேண்டும் அல்லது பாதுகாப்பான வேறு இடத்தில் மீள குடியமர்த்த வேண்டும் என அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அரசாங்கத்தின் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்ட குச்சவெளி பிரதேச சேலக பிரிவுக்குட்பட்ட கும்புரிப்புட்டி பகுதியில் வீடற்றவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது. கும்புரிப்புட்டி நாவட்சோலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு அதன் பயனாளிக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது. வாழையூற்று பகுதியில் புதிய வீடொன்றை அமைப்பதற்கான முதற்கட்ட அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இடையில் தடைப்பட்டிருந்த 25 வீடுகளை பூர்த்தி செய்வதற்காக நாவட்சோலை மற்றும் பெரியகுளம் பகுதி பயனாளிகளுக்கு மீண்டும் பணிகளை தொடர நிதியுதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குச்சவெளி பிரதேச செயலாளர் சியா உல் ஹக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்மிமென ஆகியோர் வீடுகளையும் நிதியுதவிகளையும் பயனாளிகளிடம் கையளித்தார்கள். இந்த நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட தலைவர் விமல் ராஜசிங்கே, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட உதவி பொறியியலாளர் என் கஜேந்திரன், பிரதேச செயலக அதிகாரிகள், தேசிய மக்கள் கட்சியின் பிரதேச இணைப்பாளர், பிரஜா சக்தி தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். அரசாங்கத்தின் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடற்ற பல குடும்பங்களுக்கு நிரந்தர கூரிய வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுகளில் நெல் கொள்வினை அரசாங்கம் சரியான முறையில் மேற்கொள்ளாததால் தாம் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக மன்னார் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள்.
2: மன்னார் மாவட்டத்தில் நெற் சந்தைப்படுத்தல் சபையால் பெரும்போகல் நெற்கொள்வனவு முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நெற் சந்தைப்படுத்தல் சபை தற்காலிகமாக நெற்கொள்வனவை நிறுத்தியது. இந்த நிலையில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவு, நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்தும் நெல்லை வீடுகளில் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனா்.
3: கோயிலுக்கு பின்னால செய்த வேலை வெள்ளாமையில எல்லாம் கோயிலுக்கு பயந்து எல்லாரும் கூடுதலாக சிவப்பு நெல்லையே கூடுதலாக செய்தார்கள். அந்த நெல்லை செய்து போல எல்லாம் மூடையாக வீடு வழியே கிடக்குது. பிஎம்பி எடுத்தாங்க, சித்திர வருஷத்துக்கு பிறகு பிஎம்பி தாங்கள் எடுக்கிறத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மக்கள் எல்லா வெளியில தனியார் கூட அந்த நெல்லை எடுக்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அடிமட்ட விலையில 2000-2500 குறைச்சி தான் கேட்கிறாங்க.
4: நாங்கள் விவசாயம் செய்துட்டு அதை உடனடியா தனியாருக்கு விற்காம அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நெல்லுகளை பாதுகாத்து காய வச்சு கனகாலமா பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னாரில் இருக்கிற நெல் தேசிய சபை வந்து எப்ப திறக்குது என்று நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
5: அதுக்காக சிகப்பு நெல்லை அவர்கள் அறுவடை செய்து அதனை உலர்த்தி இன்று சந்தைப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். இதற்கான காரணம், நெல் சந்தைப்படுத்தும் சபையானது நெல்லினை கொள்வனவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கடந்த சித்திரை வளத்தின் பின்னராக இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபை வந்து இவற்றினை கொள்வனவு செய்வதனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
2: இது தொடர்பில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் நாம் வினவினோம்.
6: 2026 பெரும்போக நெல்லை கொள்வனவு செய்ததற்காக நாம் திரைசேரியில் இருந்து பெருமளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளோம். தற்போது நாட்டில் பெருமளவு நெல்லை களஞ்சியப்படுத்தியுள்ளோம். எனினும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நிப்மா புயலால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து அவர்கள் மீண்டும் பயிற்சிகையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தற்போது மன்னார் மாவட்ட விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் நெல் அறுவடை கிடைக்கப்பெற்று வருகின்றது. எவ்வாறாயினும் திரைசேரியில் இருந்து ஒதுக்கப்பட்டிருந்த நிதி தற்போது நிறைவடைந்துள்ளதால் மன்னார் மாவட்டத்திற்காக அவர்கள் கோரியுள்ள 100 மில்லியன் ரூபாய் நிதியை மீண்டும் திரைசேரி ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நாம் முன்மொழிந்துள்ளோம். அரசியல் தலைமைத்துவம் என்ற ரீதியில் இந்த விடயத்தில் நாங்கள் அரசாங்கத்தை தலையீடு செய்து விவசாயிகளின் நெல்லை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்போம் என நாங்கள் நம்புகின்றோம்.
1: தொடர்ந்து மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டெடுத்திருக்கிறார். நேற்றிரவு 7 மணி அளவில் சிறுமியை ஆங்கில வகுப்புக்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் சிறிய தாயார் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டுக்கு வரவில்லை என்று உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்தார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டியொன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் மடக்கி பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடினான். முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டெடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார். சம்பவ இடத்துக்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளை தெரியும் என்று கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை போலீசார் இரவு 11 மணி அளவில் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் 15-16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சந்த நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி பெற்றோருடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்தொரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாதென்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்படும் போது அதனை அமைத்து யாழ் மாநகர சபை நடவடிக்கை வழங்கப்படும் என்ற உறுதிமொழியின் பிரகாரம் அது அமைக்கப்பட்டிருப்பது யாவரும் அறிந்ததே. பின்னர் யாழ் மாநகர சபை அதன் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் இந்திய தூதரகம் தலையீடு செய்து சில காலங்களுக்கு அதனை பராமரித்து தருவதாக வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் கடந்த அரசாங்கம் ஒன்றில் குறித்த கலாச்சார மண்டபத்தின் பராமரிப்பு செலவுகளை பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பேற்கும் அதனை தமது கண்காணிப்பின் கீழ் வழங்குமாறு கோரியிருக்கிறது. அதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இந்திய தூதரத்துக்கு விடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கென்று அடையாளமாக கட்டப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை புத்த சாசன அமைச்சையும் நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை குறித்து பாரிய சந்தேகத்தை இது ஏற்படுத்துகிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் கலாச்சார ரீதியான மற்றும் மத அடையாளங்களை அளிப்பதற்கு திரிபடுத்துவதற்கும் பிரதான காரணமாக விளங்குகின்ற புத்த சாசன அமைச்சை திருவள்ளுவர் கலாச்சார மண்டப நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை திட்டமிட்ட தமிழின அளிப்பாகும். புத்த சாசன அமைச்சின் கீழ் வருகின்ற தொல்பொருள் திணைக்களம் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் பௌத்த மத ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வரும் நிறுவனமாகும். உதாரணமாக கூறின், ராணுவத்தின் துணையுடன் தையிட்டியில் தனியார் காணிக்குள் திட்டமிட்டு பௌத்த மத கட்டுமானத்தை அமைத்தது மட்டுமல்லாமல் இன்று வரை அதனை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை புத்த சாசன அமைச்சுடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கோ பௌத்த சமயத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல, ஆனால் திட்டமிட்ட சிங்கள மற்றும் பௌத்தமயமாக்கல்களை மட்டும் எதிர்க்கின்றார்கள். சிங்கள மக்கள் வடக்கில் வசிக்க தகுதியற்றவர்கள் என்று நாங்கள் கூற வரவில்லை. தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து குடியேறுவதையே நாங்கள் எதிர்க்கிறோம். எமது நியாயமான கோரிக்கைகளை விளங்கிக் கொள்ளாத சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்களையும் தமிழ் இனவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படப் போவதில்லை. இன்று நேற்றல்ல, இலங்கை அரசியல் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை தட்டி கேட்பவர்களை இனவாதிகள் என முத்திரை குத்துவதே வரலாறாக இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெற்கில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அவர்களின் ஆட்சியில் பௌத்த சிங்கள கொள்கைகளில் மாற்றம் ஏற்படப் போவதில்லை. ஜிவிபியாக தமிழின அழிப்பில் பங்கெடுத்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான முறையில் தமிழின அழிப்பில் தான் ஈடுபட்டு வருகிறது. ஆகவே யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்ளிருக்கப்பட்டமை தமிழ் மக்களுக்கென தனியான கலாச்சார அடையாளங்கள் இருக்கக்கூடாதென்ற சிந்தனையே இதற்கு காரணம். தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். தமிழின படுகொலை வாரமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காவது நாளான நேற்று குட்டும் மலையிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி உப்போடே சிவானந்த தேசிய பாடசாலைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் கஞ்சி வழங்கலும் நடைபெற்றது. கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேசலோகநாதன் குருக்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். இதன்போது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்காக ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் அவலத்தினை குறிக்கும் வகையிலான கஞ்சி வழங்கப்பட்டது. கொட்டும் மலையிலும் மக்கள் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய தமிழினம் இன அழிப்பு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுகின்ற முகமாகவும் கொல்லப்பட்ட உறவுகள் ஆன்ம விடுதலைக்காகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலை திட்டமிட்ட வகையிலே கொத்தணி குண்டுகளால் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட நாளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கு அப்பால் கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் காணாமலாக்கப்பட்ட மக்களுக்காகவும் நீதி வேண்டி இந்த சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இந்த விடயம் காலங்காலமாக ஞாபகப்படுத்தப்பட்டு தமிழர் உரிமைகள் சென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி செய்த மக்களை நினைவு கூறுகின்றோம். அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உயிர்களை அர்ப்பணித்த மக்களை நினைவு கொண்டு அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய இனம் இவ்வாறு கடந்த காலங்களில் கொல்லப்பட்டதென்ற செய்தியையும் இனப்படுகொலை செய்தியையும் சொல்லுகின்ற இந்த நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் உணர்வுபூர்வமாக தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையிலே உண்மையிலே நான் இந்த கிழக்கு இலங்கை இந்து குருமார் ஒன்றியத்துக்கும் அக்கரைப்பற்று பிரசித்துக்குரிய இந்து குருமார் ஒன்றியத்துக்கும் நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறேன். உணர்வுபூர்வமாக தங்களுடைய சமய பணிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் தேசிய விடுதலைக்காக அவர்களுடைய சேவையை பாராட்டுவதோடு உண்மையாக அவர்களுடைய தன்னார்வ செயல்களுக்கு என்னுடைய அனுசரணையும் ஒத்துழைப்பையும் வழங்கி அவர்களோடு பயணிப்பேன் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திடம் இந்த அரசிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரரும் அந்த பத்திரிகையின் இணை நிறுவனருமான லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். லசந்த படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகளாகியும் இதுவரை மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் அன்று மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் யார் என்பது எமக்கு தெரியும், விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கும் தெரியும், படுகொலை செய்தவர்களுக்கும் தெரியும். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து மக்கள் மத்தியில் குரோதமும் சந்தேகமும் அமைதியின்மையும் நிலவுகிறது. ஒரு வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் போது சாட்சிகள் அவசியம் என்பது எனது கருத்து. ஆனால் இங்கே சாட்சிகளை முன்வைப்பதற்கு முன்னரே இதில் தொடர்புடையவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். காவல்துறையினர் நினைத்தால் இதைவிட நுணுக்கமான கொலைகளை கூட ஓரிரு நாட்களில் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் லசந்தாவின் கொலை தொடர்பில் இதுவரை அப்படி எதுவுமே நடக்கவில்லை. லசந்தாவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் 4 கொல்லப்பட்டுள்ளார்கள். அதற்கான சாட்சிகள் இருந்தும் ஏன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படவில்லை? ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர் சாட்சிகளை மாற்றியமைத்தது தொடர்பில் தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? லசந்தா கொலை செய்யப்பட்ட போது அவரது நாட்குறிப்பை எடுத்து சென்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு எதிராக ஏன் வழக்கு தொடரப்படவில்லை? இவ்வாறான வெளிப்படையான விடயங்களுக்கு முதலில் வழக்கு தொடர்ந்தாலே பிரதான கொலை வழக்குக்கான சாட்சிகள் தானாகவே வலுப்பெறும். எமது நாட்டில் அரசியல்வாதிகள் 2 விடயங்களை மட்டுமே செய்து வருகிறார்கள். ஒன்று வாக்குகளை பெறுவது, மற்றொன்று தாமெடுக்கும் தீர்மானங்களால் வாக்குகள் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்வது. லசந்த விக்ரமதுங்க, கீத் நோயர் போன்றவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பிரகித் எக்னிகுடாவின் மறைவு என்பன ராணுவத்தின் ஒரு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டது என்பதை அனைவருமே அறிவார்கள். ஒரு நிறுவனத்தில் ஒரு சிறுகுழு தவறு செய்யும் போது அந்த நிறுவனத்துக்கே அவப்பெயர் ஏற்படுகிறது. அத்தகையோரை நீக்கிவிட்டு நிறுவனத்தை காப்பாற்றுவதே முறை. ஆனால் இலங்கையில் அரசியல்வாதிகள் அவர்களை ரணவிருவோ, அதாவது மாவீரர்கள் என்று கூறி காப்பாற்றுகின்றார்கள். காரணமின்றி கொலை செய்பவர்கள் ஒருபோதும் மாவீரர்களாக முடியாது. இதனை ஒரு தேசமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றமடையாது. லசந்த சர்வதேச ரீதியாக ஒரு வீரராக போற்றப்படுகிறார். ஆனால் சொந்த நாட்டிலே அவர் கொல்லப்பட்டார். பத்திரிகை நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன. இதையிட்டு நாம் வெட்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவை நான் சந்தித்த போது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் உறுதியளித்தார். அந்த நம்பிக்கையிலே நான் இன்னும் காத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண போர் வீரர் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர்பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் லால் ரட்டஸ்ரீ தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. பொது வரவேற்பு விழாவை தொடர்ந்து கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் லால் ரட்டஸ்ரீயினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் ஆளுநர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரட்நாயக்கா, பிரியந்த விஜயரட்ன, அம்பாறை அரசாங்க முகவர் அனுபவ மங்களவிக்ராமாட்சி, கிழக்கு கட்டளை மேஜர் ஜெனரல் ஜே எஸ் டபிள்யூ பலிகும்பர, 24வது டிவிஷன் கட்டளை அதிகாரி மேஜரல் திலுப பண்டாரா, இலங்கை கடற்படையின் கிழக்கு கட்டளை தளபதி பி கே வர்ணகுல சூரிய, கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர, இலங்கை விமானப்படையின் உகான முகாமின் கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் பி எஸ் அலெக்சாண்டர் மற்றும் அம்பாறை சிவில் பாதுகாப்பு படையின் கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கபில தர்மதாஸ் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து போரில் உயிர் நீத்த போர் வீரர்களின் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் நினைவாக போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தியது மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்ததாக ராணுவத்தினர் குறிப்பிட்டார்கள். பாராளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபிரட்ன தெரிவித்திருக்கிறார். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் பாராளுமன்றம் கூடுகின்ற தினங்கள் பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் பாராளுமன்றம் கூடும் சகல தினங்களிலும் காலை 9:30 முதல் 10 வரை நிலையில் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 10 முதல் 11 வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காகவும் 11:30 வரை நிலையல் கட்டளை 27(2) கீழான கேள்விகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:30 முதல் மாலை 5 வரை உன்னாட்டா சிறை சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு வாதத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 முதல் 5:30 வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு நேரத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மறுநாள் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:30 முதல் மாலை 5 வரை அரசாங்க கட்சியினால் கொண்டுவரப்படும் இலங்கை மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு பற்றிய அறிக்கை குறித்து ஒத்திவைப்பு வாதம் இடம்பெறுகிறது. 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் இந்த வாதங்கள் தொடர்கின்றன. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி June 30 என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முறை அனைத்து பிரகடனங்களும் டிஜிட்டல் முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையால் பூர்த்தி செய்யப்பட்ட பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக தமது மின்னணு பிரகடனங்களை சமர்ப்பிக்க முடியும். ஜூன் மாத இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் இணையதளத்தை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறுவது பாரிய குற்றமாக கருதப்படும் என்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக June 30 தேதிக்கு பின்னர் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் மேலதிக கட்டணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மற்றும் அவர்களுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவும் ஆணைக்குழு தயாராக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொறுப்புள்ள அதிகாரிகளாக இன்றே உங்களது மின்னணு சொத்து பிரகடனத்தை பூர்த்தி செய்யுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையிலிருந்து விலகிய 1898 ஊழியர்களுக்கு இன்று நட்டஈடு வழங்கப்படுகிறது. நட்டஈடு வழங்கலுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச காணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண காணி ஆணையாளர் குருபரன் பங்கேற்றலுடன் நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணி ஆணையாளர் திணைக்கழகத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய காணி செயற்பாடுகள், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணி கச்சேரி மூலம் ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டிய காணிகள், அரச காணியினை வர்த்தக நோக்குடன் கூடிய விவசாய நடவடிக்கைகளுக்காக நீண்டகால குத்தகைக்கு வழங்கும் காணிகள், பிரதிசபைக்கு ஆளுகைக்குட்பட்ட இதுவரை கையளிக்கப்படாத காணிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. இந்த கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அரச காணிகள் குறைவாக காணப்படுவதால் காணி தொடர்பான பிரச்சினைகள் குறைவாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மாகாண காணி திணைக்கழகத்தின் கீழ் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் ஆளணியை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் அதனை மீள் ஒழுங்கு செய்யுமாறு மாகாண காணி ஆணையாளர் அவர்களை கேட்டுக் கொண்டார். தற்போது கிமிகம திட்டத்தின் மூலம் காணி ஆவணங்களை வழங்குவதற்காக அதனை விரைவுபடுத்துமாறும் பிரதேச ரீதியாக காணி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும் போது அதற்கான இறுதியான தீர்மானத்தை பிரதேச செயலாளர்கள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் மக்களின் தேவைகளை சரியான வகையில் காணி உத்தியோகத்தர்கள் அடையாளம் கண்டு பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தி சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு வழியை ஏற்படுத்துமாறு தெரிவித்ததோடு வினைத்திறனாக செயற்பட்டு மாவட்ட காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் சில அறிவுறுத்தல்களையும் அவர் விடுத்திருந்தார். இதனையத்தில் மன்னாரிலும் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் நேற்று முன்தினமும் மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. காணி தொடர்பான சட்டமற்ற நிர்வாக ஆலோசகர் ஓய்வு பெற்ற உதவி காணி ஆணையாளர் குருநாதன் இலவச ஆலோசனைகளை வழங்கினார். இதன் போது காணி கொள்வனவு, காணி விற்பனை, தனியார் காணி ஆவணங்கள், அரசு காணி ஆவணங்கள், லீஸ் காணி தொடர்பான விடயங்கள், புதிய காணிக்கான விண்ணப்ப நடைமுறைகள், காணி விற்பனையின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள், காணி தொடர்பான ஏனைய சட்ட மற்றும் நிர்வாக விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகளை அவர் வழங்கியிருந்தார். முல்லைத்தீவு, கிள்ளச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாண காணி மீட்பு வலியமைப்பினர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் காணி மீட்பு தொடர்பான கள விஜயத்தை மேற்கொண்டார்கள். இந்த விஜயத்தின் போது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருவோணமலை மாவட்டங்களில் இடம்பெற்று வரும் காணி அபகரிப்புகள் தொடர்பான விடயங்களும் அவற்றை எதிர்கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் பற்றிய விளக்கங்களும் வடமாகாண மக்களுடன் பகிரப்பட்டன. அதேபோன்று முல்லைத்தீவு, கிள்ளச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விவரம் காணி அபகரிப்பு நிலைமைகள் தொடர்பாக கிழக்கு மாகாண காணி மீட்பு வலியமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. இதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் காணி பிரச்சினைகளுக்கு இணைந்த முறையில் செயற்பட வேண்டிய அவசியத்தை மக்கள் வலியுறுத்தினார்கள். அத்தோடு காணி மீட்புக்காக வடக்கு கிழக்கு இணைந்த புதிய வலையமைப்பொன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் காணிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், மகாபலி திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், வனவளை திணைக்களம், கிபுலோயா திட்டம், சில பௌத்த துறவிகள் மற்றும் புத்த சாசன அமைச்சு, ராணுவ ஆக்கிரமிப்புகள் போன்ற பல்வேறு திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஊடாக பொதுமக்களின் காணிகள், மேய்ச்சல் தரைகள், ஆலய நிலங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் அபகரிக்கப்பட்டு வருவது தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதன் காரணமாக மக்களின் வாழ்வாதாரமும் தொழில் வாய்ப்புகளும் பாதிக்கப்படுவதோடு இன விகிதாசார மாற்றங்களையும் இது ஏற்படுத்தும் முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் இதன் மூலம் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக வாழும் தமிழ் பேசும் மக்களை அரசியல் ரீதியாக சிறுபான்மையினராக மாற்றும் திட்டமிட்ட செயற்பாடாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுவதாக அங்கு குறிப்பிடப்பட்டது. எனவே எதிர்காலத்தில் இத்தகைய காணி அபகரிப்புகளை தடுக்க வடக்கு கிழக்கு இணைந்த சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக காணி மீட்பு வலியமைப்பினர் தெரிவித்தார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். துபாய் தொடர்பான மோவர் செயற்பாடுகளுக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி தவறுதலாக வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். சென்னை கிளை மற்றும் துபாய் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளை தவறுதலாக பரிமாறப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிதி அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் தவறுதலாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசரி ஜெயசேகராவின் கூற்றுப்படி சுமார் 97,450 ஐக்கிய அரபு அமீரக திர்காம் தவறாக பரிமாறப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 80 மில்லியன் ரூபாவுக்கு, அதாவது 8 கோடி ரூபாவுக்கு அதிகமாகும். இந்த தொகை பின்னர் வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த பணத்தை மீண்டும் மீட்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தொடர்பான நம்பகமான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தியாசிரி ஜெயசேகர, அரசாங்கம் உண்மைகளை சரிபார்த்து இந்த நிதி முறைகேடு அல்லது தவறு குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நிதி நெருக்கடிகளையும் பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த புதிய முறைப்பாடு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறது. நீண்ட காலமாக பேபால் சேவைகளுக்காக காத்திருந்த இலங்கை பயனர்களுக்கு, குறிப்பாக சொந்தர ஊடுவிலாளர்கள் மற்றும் ஒன்லைன் வணிகர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்று சபை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. மதுபான உற்பத்திகளுக்கான பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடும் விலமனுவை சர்வதேச அனுபவமோ அல்லது தகுதியோ இல்லாத நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு நிதியமைச்சு தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கழகத்தின் தொழிற்சங்க பிரதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். பாதுகாப்பு முத்திரைகளை அச்சிடுவதற்கான விலமனு நடைமுறைகளை ஆரம்பிப்பதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கொள்முதல் அளவுகோள்களை தயாரிக்கும் பணிகளை மதுவரி திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. ஆனாலும் திணைக்களகத்தில் உள்ள சில அதிகாரிகள் தகுதியற்ற ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக் கொள்ளும் வகையில் கொள்முதல் தேவைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைக்க முயற்சிப்பதாக தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த முயற்சிக்கு நிதியமைச்சின் சில அதிகாரிகளும் ஆதரவளித்து வருவதாக அவர்கள் மேலும் குற்றம் சாட்டினார்கள். முறையான தகுதியற்ற நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்குவது இதற்கு முன்னர் சர்ச்சை ஏற்படுத்திய நிலக்கரி விலமனு போன்றதொரு நிலையை உருவாக்கக்கூடும் என்று தொழிற்சங்க பிரதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கண்டி மாநகர சபையால் செயற்படுத்தப்படும் திண்ம கழிவகற்றல் வேலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தடை காரணமாக நகரின் பல இடங்களில் குப்பைகள் நிரம்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி மாநகர சபையின் கழிவு தரம் பிரிக்கும் கோகடே மத்திய நிலையத்துக்குள்ள ஒரு யந்திரம் செயற்படாத காரணத்தால் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்து கிடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சென்ட், இவருக்கு வயது 20, இந்த இளைஞன் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். நேற்று வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதில் அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்து போனார். சுமார் 50,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இன்றும் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் அதிகாலை கட்நாயக்கா விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 26 வயதுடைய சீன நாட்டு பெண் வர்த்தகர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த பெண் சிகரெட் தொகையை சீனாவில் கொள்வனவு செய்துள்ளார். அவர் சீனாவிலிருந்து தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு சென்று அங்கிருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இன்று அதிகாலை கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். அவர் தனது பயணப்பொதிகளுடன் விமானிய வர்க்க முனையத்தில் உள்ள கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயன்ற அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது அவரது 2 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 33,600 சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய 168 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நுகர்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் அழுகிய மணல் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சாய்ந்தமருது, காரதீவு, மாளிகை காடு, நற்பட்டி முனை, பாண்டிருப்பு, கல்முனை, பெரிய நீலாவணை, பாண்டிருப்பு பிரதேசங்களில் உள்ள பொது சந்தைகள் மற்றும் நடமாடும் மீன் விற்பனை வியாபாரிகள் இந்த மீன்களை புதிதாக காட்டுவதற்காகவும் நிறைய மோசடி செய்வதற்காகவும் மண் கலப்படம் செய்து விற்பனை செய்வதாக நுகர்வோர் தெரிவிக்கிறார்கள். இதில் கீரி மீன், பாறைக்குட்டி, சூடமீன், நெத்தலி மீன், சீலா மீன், காரல் மீன் உள்ளிட்ட சிறு மீன்கள் இவ்வாறு மண் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கைக்கு வடகிழக்கே கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
6: மேல் சம்பரகமு மத்திய வடமேல் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடிவன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சம்பரகமு வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. ஊவா கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடிவன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
2: களுத்துறை அகலவத்து பகுதியில் உள்ள கல்லெக் நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்தமையினால் அகலவத்து குடலிகம வீதியின் தூள்வெள்ள சந்தை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குடாகங்கை பெருக்கெடுத்தமையினால் முலத்சிங்கள முல்காவ பிரதான வீதியில் உள்ள எட்டமக சந்தி தம்பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொல்கொள்ள மகாபலி அணைக்கட்டின் 2 வான்கதவுகளையும் திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து வெளியேறும் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு திறந்துவிடப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் யான் ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று முதல் பெய்து வரும் மழையினால் கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. சீரற்ற வானிலையினால் மாத்தளை கியூல பாதையின் குறுக்கே மரம் ஒன்று இன்று அதிகாலை சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்போது போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புத்தளம் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மதுரங்குழி புபுதுகம கிராம

0: மாவட்டம் அன்சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13 மாவட்டங்களின் 41 பிரதேச இடக பிரிவுகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் ஹாலியல பண்டரவளை பசரை பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்கு பிரதேச இலக பிரிவுக்கும் காலி மாவட்டத்தின் அல்பிட்டிய தவலம நியாகம பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கம்பகா மாவட்டத்தின் அத்தனகால பிரதேச இலக பிரிவுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய புலாத் சிங்கள பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெததும்பர உடுதும்புர பூஜாபிட்டிய தும்பன ஹதரலியாத் ஹாரிஸ் பத்வ உடுனுவர பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கீகாலை மாவட்டத்தின் வரக்காப்புல அரநாயக கீகாலை ரம்புக்கன தெகியூவிட்ட ருவான்வெல்ல மாவனல்ல யாட்டியான்தோட்ட புலாத்கோகுபிட்டிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேச இலக பிரிவுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் அம்மான்காங்க கோரல ரத்தோட்ட நாவுல பிரதேச இலக பிரிவுகளுக்கும் மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபத்தர பிரதேச இலக பிரிவுக்கும் மொனராகல மாவட்டத்தின் வெள்ளவாய பட்டால் கும்புர விபில பிரதேச இலக பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமோ கோரல நோவுட் கொத்மல மேற்கு பிரதேச இலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த குடகவெல கஹாவத்த நிவித்திகல பிரதேச இலக பிரிவுகளுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட அறிவித்தல் மேலும் அமுலில் இருக்கும். தற்போது மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் இடங்கள் இந்த மழையுடன் மீண்டும் தீவிரமடையும் சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன. எனவே இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு தேவையான இடங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறு கேட்டுக்
1: கொள்ளப்படுகிறார்கள்.
2: ரத்னபுரி காலி முனராகலி மட்டக்களப்பு களத்துறை கொழும்பு புத்திரம் ஆகிய மாவட்டங்கள் கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மழையுடனான வானிலையினால் மட்டக்களப்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடும் காற்றினால் 88 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் புத்திரம் களத்துறை ரத்னபுரி மாவட்டங்களில் 8 தற்காலிக முகாம்களில் 489 குடும்பங்களைச் சேர்ந்தோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தற்காலிக முகாம்களில் 1310 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அன்னத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
3: அதிக மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
2: ஹட்டன் வலய பதில் கல்வி பணிப்பாளர் ஹட்டன் கல்வி வலயத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
4: தொடர்ந்து நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக மரக்கறி விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போதைய மழைக்கால நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பை தொடர்ந்து சந்தைக்கு வரும் மரக்கறிகளின் அளவு குறையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பெரியகுட மெனிங் சந்தை வர்த்தகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் உபாசேன இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஓரளவு மரக்கறி விநியோகம் உள்ள போதிலும் வரும் நாட்களில் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவக்கூடும், விநியோகம் குறை போது சந்தையில் மரக்கறி விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய கடற்படை கப்பலான சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கப்பல் சென்றுள்ளது. இந்திய கடற்படை கப்பலான சுனைனா 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு கடற்படையினருடன் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: நட்பு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் கடந்த ஏப்ரல் 2 மும்பையில் இருந்து கடல்சார் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டது. இந்திய கடற்படை பயிற்சி மத்திய நிலையங்களில் பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலத்தீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், ஷீஷெல், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, டான்சானியா, தாய்லாந்து, டிமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளை கொண்ட பன்னாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கூட்டு துறைமுக பயிற்சியைத் தொடர்ந்தே இந்த பயணம் ஆரம்பமானது. கடற்படை தேர்ச்சி, கடல் போக்குவரத்து, தகவல் தொடர்பு நடைமுறைகள் மற்றும் கடலில் உயிர் பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் சேத கட்டுப்பாடு ஆய்வுகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் போன்ற விசேட பயிற்சிகள் இந்த கூட்டு பயிற்சியின் போது முன்னெடுக்கப்பட்டன.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி.

0: இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலகளாவிய சவால்களையும் வர்த்தக இடையூறுகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வழிகளை பிரிக்ஸ் அமைப்பு கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது.
2: The presence of the Iranian foreign minister means
3: ஈரானின் வெளியுறவு அமைச்சரின் வருகை என்பது பிரிக்ஸ் அமைப்பின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த அமைப்பை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இதில் என்ன மாதிரியான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களுடைய கூட்டத்தின் முடிவுகளை பொறுத்துதான் இதன் முக்கிய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியவரும். இந்தியாவிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை ஈரான் வெளிப்படையாக கூறவில்லை. ஈரானிய தரப்பில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அனைத்து தரப்புமே தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றன. திரை மறைவுக்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்தியஸ்தத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய எப்போதும் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பது குறித்து பலரும் எதிர்பார்த்து உள்ளனர். அது கூட்டு அறிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு முடிவாக இருக்கலாம்.
1: தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது.
4: பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து வந்தது. ஆனால் 2023 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட 6 வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு திபாங்கர் தத்தா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் திரு லோக் பிரகாரி சார்பில் வாதிட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு SN சுக்லா, இந்த சட்டம் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்ய தவறியதோடு அரசியலமைப்பின் 14 மற்றும் 324 ஆகிய பிரிவுகளையும் மீறுவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு மீதான மோசடி என்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் இருப்பையே அர்த்தமற்றதாக்கி விடுவதாகவும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு திபாங்கர் தத்தா, சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக் குழுவில் இந்திய தலைமை நீதிபதி அங்கம் வகிக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் அவர் இடம்பெறுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஜனநாயகம் எங்கே போனது என கேள்வி எழுப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு சுதந்திரமானதாக இருக்க மூன்றாவது உறுப்பினர் ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டுமே தவிர அவர் ஏன் ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும் என நீதிபதி திரு தத்தா கேள்வி எழுப்பினார். பிரதமர் ஒருவரை தேர்வு செய்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றொருவரை தேர்வு செய்தால் மூன்றாவது உறுப்பினரான மத்திய அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு சாதகமாக செயல்படுவாரா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பிரதமரின் நிலைப்பாட்டிலிருந்து அவரால் நியமிக்கப்படும் அமைச்சர் மாறுபட வாய்ப்பில்லை என்பதால் 2-1 பெரும்பான்மையுடன் தான் முடிவுகள் திறம்பட நிறைவேற்றப்படும் என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு என்றாலும் அதனை சரிபார்க்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒருமனதாக முடிவு இல்லாமலேயே நியமனங்கள் செய்யப்படலாம் என்பதால் குழுவில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருப்பு வெறும் அலங்காரமானதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்வு குழுவின் மூன்றாவது உறுப்பினர் நடுநிலையானவராக இருக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர்.
1: தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் காவல்துறையினரின் கண்முன் திரிணாமுல் காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை தோல்விக்கான காரணங்களை கண்டறிய உடன்பிறப்பின் குரல் என்ற புதிய இணையதளத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் தொடக்கியுள்ளார்.
4: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 73 இடங்களை வென்று இரண்டாவது இடத்தை கைப்பற்றியது. வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட நிலையில் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய திமுக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்ட திமுக தலைவர் திரு ஸ்டாலின், தேர்தல் முடிவுக்கு பின்னர் கடந்த 2 வாரங்களாக அனைத்து வீடுகளிலும் செய்தி தொலைக்காட்சிகள் தான் ஓடிக்கொண்டிருப்பதாகவும், பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தமிழ்நாடு இருப்பதாகவும் கூறியுள்ளார். 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் திமுக ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் பின்னடைவுக்கு அவர் காரணம், இவர் காரணம் என்று யார் மீதும் பழி போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட திரு ஸ்டாலின், தேர்தல் தோல்விக்கு கட்சித் தலைவரான தாமே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் கூறினார்.
5: தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலையும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம்.
4: தேர்தல் தோல்வியை நினைத்து முடங்கிவிட மாட்டேன் என்றும், உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆலோசனைகள், பரிந்துரைகள், யோசனைகள் தமக்கு வேண்டும் என்றும், தேர்தலாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் மக்களிடம்தான் வந்தாக வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் பின்னடைவுக்கு என்ன காரணம் என்றும், திமுக இன்னமும் எப்படியெல்லாம் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை கூறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்காக உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
5: திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதுல உங்க கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்க வாய்ஸ்லயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியா நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம், இல்லனா நீங்க பேப்பர்ல எழுதி அந்த போட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்டா அனுப்பலாம். உங்க கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும்.
4: திமுகவின் அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு என எல்லாவற்றையும் மாற்றியாக வேண்டும் என்றும், காலத்திற்கு ஏற்றபடி எவால்வ் ஆகித்தான் ஆக வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் திமுக 2.0 வரும் என்றும், கட்சியின் அனைத்து நிலைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்யப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்.
1: தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக அரசு பதவியேற்று 5 நாளாகும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களின் அறைகளை மாற்றம் செய்யாமல் சிக்கன நடவடிக்கையாக அப்படியே பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள். பொதுவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அலுவலகங்கள் முழுவதும் மாற்றம் காணும். நாற்காலிகள் முதல் எண்ணல் திரைச்சீலைகள் வரையில் அனைத்தும் புதிதாக மாற்றப்படும். இது அரசுக்கு பெரும் செலவை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் ஆடம்பர மாற்றங்களை செய்யாமல் முந்தைய அமைச்சர்களின் அறைகளில் உள்ள நாற்காலிகள், மேசைகள், உள் அலங்காரம் ஆகியவற்றை அப்படியே பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக உடைந்திருக்கின்ற நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகங்களை கைப்பற்றும் போட்டி தீவிரமடைந்துள்ளதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள்.
4: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதனால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திரு வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் ஆளும் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். கட்சியின் உத்தரவை மீறியதாக கூறி திரு சி வி சண்முகம், திரு வேலுமணி, திரு சி விஜயபாஸ்கர், நத்தம் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட 25 பேரின் கட்சி பதவிகளை திரு பழனிசாமி அதிரடியாக பறித்தார். இருதரப்புக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வருவதால் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கட்சி அலுவலகங்களை கைப்பற்றும் பணிகள் நடந்து வருகின்றன. விழுப்புரத்தில் கட்சி அலுவலகத்தை திரு சண்முகம் தரப்பினர் கைப்பற்றினர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களில் ஊர்வலமாக சென்ற எடப்பாடி ஆதரவாளர்கள் அவரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் திரு சி விஜயபாஸ்கர் மற்றும் எடப்பாடி ஆதரவாளர்கள் ஆகிய இரு தரப்பினரும் கட்சி அலுவலகங்களை கைப்பற்ற முயன்றதால் பதற்றம் அதிகரித்தது. சாலையில் அமர்ந்து தர்ணா செய்த எடப்பாடி தரப்பினர் கட்சி அலுவலகத்தை தங்கள் தரப்பிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து கட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டது. கரூரில் எடப்பாடி தரப்பினர் கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த திரு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் அங்கு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் அதிகரித்தது. இருதரப்பையும் சமாதானம் செய்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ராசிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை பட்டாசு வெடித்து எடப்பாடி ஆதரவாளர்கள் கொண்டாடினர். பல்லடத்தில் ஆலோசனை நடத்திய வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக விதிகளை மதிக்காமல் தலைமைக்கு கட்டுப்படாமல் செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவி ஆசைக்காக கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம்மை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சுயநலத்துடன் செயல்படும் அத்தகைய முன்னாள் அமைச்சர்களிடம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அதிருப்தி தலைவர் திரு எஸ் பி வேலுமணி தற்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிதான் என்று கூறினார். அதிமுக பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: தொடர்ந்து சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
4: இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சட்டப்பேரவையில் தான் பேசிய போது மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்காக தம்மை சிலர் விமர்சனம் செய்வதாகவும் இதற்கெல்லாம் பயப்படுகிற ஆள் தாம் இல்லை என்றும் திரு உதயநிதி கூறியுள்ளார். எதிர்ப்பிலேயே வளர்ந்ததுதான் திராவிட இயக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று அர்த்தம் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள திரு உதயநிதி கோயில்களில் மட்டுமின்றி சமூகத்திலேயும் எல்லோருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் என விளக்கம் அளித்துள்ளார். மேல் சாதி கீழ் சாதி என மக்களை பிரிக்கிறதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் பேசிய கொள்கையைத்தான் தாமும் பேசுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானது அல்ல என்றும் ஆனால் சமத்துவமின்மையையும் அடக்குமுறையையும் கடுமையாக எதிர்ப்போம் என்றும் திரு உதயநிதி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் கூற்றே திமுகவின் வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரள முதல்வர் தேர்வை முன்வைத்து ராகுல் காந்தி குடும்பத்துக்குள் பெரிய சண்டையே நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. மேலும் கேரள காங்கிரஸ் அரசு டெல்லியில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமே இயக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி சாடியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை முன்னறிவிப்பின்றி இன்று அதிகாலை முதல் உயர்த்தப்பட்டுள்ளது.
4: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையேற்றத்திற்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போரால் உலக அளவில் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளன. இதுவரை ஈரான் அமெரிக்கா இடையிலான போரில் எந்த சுமூக முடிவும் ஏற்படாததால் எண்ணெய் கப்பல்களின் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை லிட்டருக்கு ₹3.11 எண்ணெய் நிறுவனங்கள் இன்று அதிரடியாக உயர்த்தியுள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.98 டீசல் 1 லிட்டர் ₹95.50 விற்கப்படுகின்றன. இந்த விலை உயர்வுக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
6: ஈவினிங் கூட நான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன், ₹100.50 சம்திங் தான் இருந்தது. இதே பாரத் பெட்ரோல் என்ன தான் போடுவேன், MMBPL தான் போடுவேன். இன்னைக்கு காலையில வந்து இப்பதான் பார்த்தா ₹103 இருக்கு. இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மத்திய அரசு என்ன சொன்னோம்னா, எந்த கண்டிஷன்லயும் பேண்டமிக் கண்டிஷன்லயும் ரெடி பண்ண மாட்டேன், அதாவது பெட்ரோல் விலை உயராது அப்படின்னாரு. அப்படி இருசல் இந்த மாதிரி சூழ்நிலையில ₹3 ஏற்றிருக்குது, எந்த முன்னறிவிப்பு இல்லாம ஏற்றிருக்குது, அதிர்ச்சியா தான் இருக்கு.
4: இந்த விலை உயர்வால் காய்கறி அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்த போது அதன் பலனை மக்களுக்கு கொடுக்காத மத்திய அரசு தற்போது எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறி 5 மாநில தேர்தலுக்கு பின் விலையை ஏற்றியுள்ளதை ஏற்க முடியாது என்று வாகன உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து பெட்ரோல் டீசலை தொடர்ந்து டெல்லியில் சிஎன்ஜி எரிவாயு விலையும் இன்று காலை உயர்த்தப்பட்டுள்ளது. கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மக்களிடையே இது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 77.09 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ சிஎன்ஜி இனி 79.09 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ஓமான் கடற்கரைக்கு அருகே இந்திய கொடியுடன் சென்ற வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் அந்த கப்பலில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
4: ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் தாக்குதலால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ளது. இதனால் எரிபொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகாததால் ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் ஓமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஓமன் கடற்படையினர் நடுக்கடலில் தத்தளித்த இந்திய மாலுமிகள் மற்றும் அதில் இருந்த ஊழியர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் இருந்த 14 மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறினார்.
1: ஒமானியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜோர்ஜியாவுக்கு சென்று கொண்டிருந்த
7: 2023 மே 13
1: அதிகாலை வேளையில் ஓமான் கடல் பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்தது.
7: Which led to fire on board and subsequent sinking of the vessel. All 14 crew members on board.
1: இதனால் கப்பலில் தீபத்து ஏற்பட்டு பின்னர் அது மூழ்கியது. கப்பலில் இருந்த 14 மாலுமிகளும் காவல் படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். மாலுமிகள் அனைவரும் ஓமானின் திபா துறைமுகத்தில் பத்திரமாக உள்ளார்கள்.
4: ஹாஜி அலி என்று பெயரிடப்பட்ட அந்த கப்பல் சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். ஓமன் கடல் பகுதியில் நடந்த தாக்குதலில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததாகவும் பின்னர் அந்த கப்பல் நீரில் மூழ்கியதாகவும் அவர் கூறினார். மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தேவையான நடைமுறைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தொடர்ந்த மோசடி வழக்கை டொனால்டு டிரம்ப் அரசு கைவிட முடிவெடுத்துள்ளது. வழக்கை கைவிட்டால் அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்யப்படும் என்று கௌதம் அதானி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
4: 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்கும் வகையில் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழகம், ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிஷா மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2,100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைத்து அமெரிக்க நிறுவனங்களிடம் முதலீடு பெற்றதாகவும் அதானி குழுமம் மீது நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் செயல் இயக்குநரும் திரு கௌதம் அதானியின் உறவினருமான திரு சாகர் அதானி, முன்னாள் சிஇஓ திரு வினித் ஜெயின் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசின் உயரதிகாரிகளை திரு கௌதம் அதானி பலமுறை சந்தித்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 54 பக்க குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அக்குழுமத்தின் தலைவர் திரு கௌதம் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிரத்யேக வழக்கறிஞரான ராபர்ட் ஜே ஜியூஃப்ரா ஜூனியர் உதவியை அதானி நாடினார். அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பை வழங்குவதாக திரு அதானி உறுதியளித்ததை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நீதித்துறை கைவிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட்டால் அமெரிக்காவில் 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க $10 பில்லியன் அளவுக்கு அதானி முதலீடு செய்வார் என அந்த வழக்கறிஞர் உறுதியளித்ததை தொடர்ந்து அதானி மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட அந்நாட்டு நீதித்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் முற்றிலும் ஒருதலைப்பட்சமான இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரதமர் ஏன் ஒப்புக்கொண்டார் என்பது இப்போது தெளிவாகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனை கருத்தில் கொள்ளாமல் டிரம்பின் அச்சுறுத்தல்களின் பேரில் 2025 மே 10 தேதியன்று ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை அவர் ஏன் திடீரென நிறுத்தினார் என்பதும் தெளிவாகிறது என்று அவர் கூறியுள்ளார். மொடானி மீதான அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளையும் டிரம்ப் நிர்வாகம் கைவிட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதைவிட எவ்வளவுதான் பிரதமர் சமரசம் செய்து கொள்ள முடியும் என்றும் வினவியுள்ளார்.
1: தொடர்ந்து கல்வி நிறுவனங்களில் காவி துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு கல்வி நிலையங்களில் கியாப் அணிவது தொடர்பான வாதம் எழுந்தது. அப்போது கியாப் அணிவதற்கு போட்டியாக இந்து மாணவர்கள் காவித்துண்டுகளை அணிந்தார்கள். இதன் காரணமாக கல்வி நிலையங்களில் கியாப் அணிய தடை விதித்து அன்றைய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் கர்நாடக அரசு கடந்த புதன்கிழமை வெளியிட்டுள்ள ஆணையில் பள்ளிகளில் கியாப் புனித கயிறுகள் சிவதார ருத்ராட்சிகள் அணியலாம் என்று தெரிவித்திருந்தது. இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்த வலதுசாரி அமைப்புகள் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தும் அரசியலில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டின. இதுகுறித்து முதல்வர் சித்தராமையா மைசூரில் செய்தியாளர்களிடம் நேற்று கூறுகையில், பள்ளிகளில் காவித்துண்டுகள் அணிய அனுமதி கிடையாது, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மத ரீதியான அடையாளங்களுக்கு தடையில்லை, தலப்பாகைகள் புனித கயிறுகள் சிவதார ருத்ராட்சைகள் கியாப் ஆகியவற்றை அவரவர் மத நம்பிக்கையின்படி அணியலாம், ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி பிளஸ் டூ வகுப்பு கல்லூரி வரையிலான மாணவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வழக்கங்களை கடைபிடிக்க தடையில்லை, மாறாக புதிய பழக்கங்களுக்கு மாத்திரம் அனுமதி அளிக்க முடியாது, எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க பயணத்தின் போது தன்னை பின்தொடரும் வாகனங்களின் எண்ணிக்கையை பிரதமர் மோடி குறைத்திருப்பது தற்காலிக நடவடிக்கைதான், இது தொடர்பாக பிரதமர் கூறியது சரியில்லை, மாறாக அண்ட நாடுகளிடம் கலந்து பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அது நிலையான மாற்றத்துக்கு வழிவகுக்கும். கர்நாடகத்தில் பொது நுழைவு தேர்வை நடத்தி வருவது போல் தேசிய தகுதிகாண் மற்றும் நுழைவுத் தேர்வை நீட் மத்திய அரசு தொடங்கியது. நீட் தேர்வை சரியாக நடத்த முடியாவிட்டால் கடினமாக படித்து தேர்வெழுதிய மாணவர்களின் நிலை என்ன ஆவது, அந்த மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். இதற்கிடையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியான விகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. மருத்துவ கல்விக்கான நீட் யுஜி 2026 தேர்வின் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேர்வை கணினி அடிப்படையிலான முறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இந்திய குடியிருப்பு மருத்துவர் சங்கத்தின் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதற்கிடையில் வரும் ஜூன் 21 இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தற்போது அறிவித்திருக்கிறது.
4: நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் இருந்து வினாட்டால் கசிந்திருப்பது சிபிஐ மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமை பற்றியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஜூன் 21 நீட் மறுதேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது.
1: தொடர்ந்து மேற்கு டெல்லியின் ஜனக்பூரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3 பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். இந்த விவகாரம் மே 1 குழந்தையின் தாயார் ஜனக்பூரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அதில் தனது மகள் பள்ளி நேரத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த பள்ளியில் சேர்ந்த 2 நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு திரும்பிய சிறுமி வலியிருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து தாய் விசாரித்த போது இது தெரிய வந்தது. இத்தொடர்பாக PNX மற்றும் போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குழந்தை அடையாளங்காட்டியதன் அடிப்படையில் பள்ளியில் பணியாற்றிய குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர் மே 1 கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் மே 7 நகர நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. இது தொடர்பாக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளது. இந்நிலையில் இதில் தொடர்புடைய மற்றொரு பெண் ஆசிரியர் குறித்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நியாயமான முறையில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குகி மற்றும் நாகா சமூகங்களைச் சேர்ந்த 38 மேற்பட்டோரை பல்வேறு குழுக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக மணிப்பூர் உள்துறை அமைச்சர் கோவிந்தாஸ் கொத்யாவும் நேற்று தெரிவித்தார். ஏர் இந்தியா அதன் சென்னை சிங்கப்பூர் இருவழி விமான சேவையை ஜூன் 1 ரத்து செய்திருக்கிறது. உயரும் பெட்ரோல் டீசல் விலை அதற்கு முக்கிய காரணம் என்று ஏர் இந்தியா தெரிவித்தது. சில நாடுகளின் ஆகாய வழியில் பயணம் செய்ய முடியாத நிலையாலும் ஏர் இந்தியாவின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட பயணிகள் பயண தேதியை இலவசமாக மாற்றிக் கொள்ளலாம் அல்லது செலுத்திய பணத்தை திரும்ப பெறலாம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பல ஆண்டுகளாக நாள்தோறும் விமான சேவை இயங்கியது. பலரும் அதனை நம்பியிருக்கின்றார்கள். ஏர் இந்தியாவின் பின் வேறு பல அனைத்துலக விமான சேவைகளும் பாதிப்படைந்திருக்கின்றன. அண்மையில் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பதிலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூத்த அதிகாரி வினோத் கண்ணன் அல்லது ஏர் இந்தியாவின் தலைமை வர்த்தக அதிகாரி நிபுன் அகர்வால் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சர்க்கரை ஏற்றுமதியை தடை செய்திருக்கிறது. தடை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படியாக வைத்திருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த பருவத்துக்கான சர்க்கரை உற்பத்தி முன்னிறப்பு 32 மில்லியன் டன்னுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் இந்த தடையை அறிவித்திருக்கிறது. புதிய தடை பதப்படுத்தப்படாத சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பொருந்தும். தடை அறிவிக்கப்படுவதற்கு முன் ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்பட்ட சரக்குகளுக்கு பாதிப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் பிரேசில் இரண்டாவது நிலையில் இந்தியா இருக்கிறது. ஆனால் உற்பத்தி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பயனீட்டை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பயிர்களை நட முக்கியமான பருவமழை காலமும் எல்நினோ நிகழ்வால் தடைப்பட்டு போகலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தியா தங்கத்தின் இறக்குமதி தீர்வியை வெகுவாக உயர்த்தியுள்ளது. இந்தியர்களின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை குறைக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை கடும் புயல் ஏற்பட்டுள்ளது. இதில் குறைந்தது 117 பேர் இறந்தார்கள். 53 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
4: அந்த மாநிலத்தின் பல பகுதிகளில் காலையில் வெயில், மாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இடிமின்னலுடன் வீசிய சூறைக்காற்றால் வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விளம்பர பதாகைகள் காற்றில் பறந்தன. கான்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வீசிய புழுதி காற்றால் எதிரே இருப்பவர்களும் வாகனங்களும் தெரியாத நிலை உருவானது. சீதாப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. சாலைகளில் வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள் அனைத்தும் JCBக்கள் மூலம் அகற்றப்பட்டன. லக்னோ, மிர்சாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதுடன் மின்னல் தாக்கி 117 பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பேரிடர் மீட்புக் குழுவின் ஆணையர் திரு ரிஷிகேஷ் பாஸ்கர் யசோத் தெரிவித்தார்.
1: உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் 117 பேர் உயிரிழந்துள்ளார்கள்.
8: பஹி ஹுயி இஸ்மே முக்கிய காரண் ஜோ ஹை ஆந்தி தூஃபான் கி வஜஹ சே கிஸி யாத்ரி பர் தீவார் டஹனே கி.
1: மின்னல் தாக்கியும் சிலர் சுவர்கள் இடிந்து விழுந்தும் சிலர் மரங்கள் முறிந்து விழுந்தும் உயிரிழந்துள்ளார்கள்.
8: தப் ஜானே கி வஜஹ சே மிருத்யு யா ஃபிர் பேட் கி டஹனியா யா ஃபிர் பேட் கிர் ஜானே கி வஜஹ சே மிருத்யு ஹோனே கி கபர் ஹை.
4: பிரயாக்ராஜ், படோஹி உட்பட 5 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ரவிதாஸ் நகர், ஃபதேபூர், மிர்சாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்ததாலும் வீடுகள் சுவர்கள் இடிந்து விழுந்ததாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இடி மின்னலுடன் பெய்த கோடை மழையால் ஒரே நாளில் 117 பேர் உயிரிழந்தனர். 53 பேர் காயமடைந்துள்ளனர். கனமழைக்கு பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். புயலால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள். 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். மத்திய பிரதேச மாநிலம் திவாஸ் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் இந்த வெடிபத்து ஏற்பட்டுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படவில்லை என்று நேபாள சுற்றுலா வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. நேபாளத்துக்கு செல்லும் இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு விசா, நுழைவு இசைவு கட்டுப்பாடு, 30 நாட்கள் மட்டுமே தங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியான நிலையில் இதற்கு அந்த நாட்டு சுற்றுலா வாரியம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவான கான்ஸ் ஃபிளா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் அணிந்த புடவைகள் தற்போது ரெண்டாகி கொண்டிருக்கிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 305 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
9: ரஷ்யா அதன் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்களில் ஒன்றை யுக்ரைன் மீது நடத்தியுள்ள நிலையில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர், 40 பேர் காயமடைந்துள்ளனர். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்துள்ளதாகவும் மீட்பு படையினர் இன்னும் இடிபாடுகள் வழியாக அதில் சிக்கியுள்ளவர்களை தேடி வருவதாகவும் தலைநகர் கியவின் மேயர் விட்டாலி கிளிட்செவ் கூறினார். கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் அரசுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. கியூபா அரசுக்கு எண்ணெய் கிடைக்காமல் செய்யும் அமெரிக்க அரசின் செயல்பாடுகள் பல தசாப்தங்களில் இல்லாத வகையில் மிக மோசமான மின்வெட்டுகளை ஏற்படுத்தியுள்ளன. கியூபாவில் எரிபொருள், எண்ணெய் மற்றும் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் ஹவானா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்வெட்டை சந்திக்கிறது என்றும் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் கூறினார்.
1: வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி அறிவிக்கப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து உக்ரைனில் நேற்றும் தொடர்ந்து 3வது நாளாக ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. தலைநகர் கீவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் மீது ரஷ்ய ஏவுகணை விழுந்து வெடித்ததில் 12 வயது சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழந்தார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்று நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. தன்னகர் கீவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் மீது ரஷ்ய ஏவுகணை விழுந்து வெடித்ததில் 12 வயது சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழந்தார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்று நகர நிர்வாகம் அறிவித்திருந்தது. கடந்த புதன்கிழமை முதல் ரஷ்யா சுமார் 1560க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் வான் பாதுகாப்பு படை சுமார் 93% ரஷ்ய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடமறித்து அழித்தது. ஆனாலும் சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனின் 180க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. மின்சாரம், எரிசக்தி கட்டமைப்புகள் பெரும்பாலும் குறிவைக்கப்பட்டதால் கீவ் உள்ளிட்ட 11 பிராந்தியங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுநேரம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனின் ராணுவ தளபாட உற்பத்தி மையங்கள், விமான ஓடுதளங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை மட்டுமே தாங்கள் இலக்கு வைத்ததாக கூறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவின் இந்த பிரமாண்டமான தாக்குதல் நடந்துள்ளது. ரஷ்யாவை போரை நிறுத்துமாறு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் வலியுறுத்த வேண்டும் என்று உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா கோரிக்கை விடுத்தார். இந்த போரின் தாக்கம் அண்டை நாடுகளான லத்வியா, ஹங்கேரியிலும் எதிரொலித்தது. இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்ய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட 2 உக்ரைன் ட்ரோன்கள் திசைமாறி லத்வியாவுக்குள் நுழைந்த விவகாரத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் அந்த நாட்டு பிரதமர் எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதேபோல் ஹங்கரி எல்லை பகுதியில் ரஷ்ய ட்ரோன்கள் விழுந்ததால் அந்த நாட்டு அரசு ரஷ்ய தூதருக்கு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. ஹெய்டி தன்னகரமான போர்ட்டோ பிரின்ஸ் குண்டர் கும்பல்களுக்கு இடையே கடும் மோதல் அங்கு ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 78 பேர் இறந்ததாக ஹெய்டியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்தது. 66 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள், அவர்களில் 5 பேர் ஆண்கள், 4 பெண்கள், 1 சிறுமி. கடந்த வார இறுதியில் வெடித்த வன்முறையால் 5,300 பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் சில குடும்பங்கள் சிக்கி தவிப்பதாக மனிதாயமான அமைப்புகள் தெரிவித்தன. ஹெய்டி காவல்துறைக்கு ஆதரவாக புதிய பன்னாட்டு குண்டர் கும்பல் எதிர்ப்பு படை நிறுவப்பட இருக்கிறது. போதிய வளங்களும் நிதியும் இல்லாத உள்நாட்டு பணிக்குழுவுக்கு பதிலாக புதிய படை வர இருக்கிறது. கரிபியன் தீவுகளில் ஆக வறுமையான நாடு ஹெய்டி பல ஆண்டுகளாக வன்முறை அந்த நாட்டை வாட்டி வதைக்கிறது. கடந்த ஈராண்டுகளில் நிலைமை மோசமாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக அரசியலில் ஒரு புதிய வலிமையான கூட்டணி உருவாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்புக்கு இணையாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற புதிய கூட்டணி உருவாக்கி வருகின்றன. ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த வரிசையில் துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தயாராகி வருகின்றன. இந்த நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டணி பலத்தை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தங்களின் பணபலத்தை வழங்குகின்றன. துருக்கி நாடு தனது நவீன ராணுவ தொழில்நுட்பத்தையும் குறிப்பாக ட்ரோன் தயாரிப்பு திறனையும் கொண்டு வருகிறது. பாகிஸ்தான் தனது அணு ஆயுத பலத்தையும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் இந்த கூட்டணியின் முக்கிய அங்கமாக மாற்றியிருக்கிறது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான விதியாக கருதப்படுவது கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமாகும். அதாவது இந்த அமைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு நான்கு நாடுகளும் பதிலடி கொடுக்கும். குறிப்பாக ஏற்கனவே நேட்டோ அமைப்பில் இரண்டாவது பெரிய ராணுவத்தை கொண்டுள்ள துருக்கி இந்த கூட்டணியில் இணைவது அமெரிக்காவுக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2025 மே மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவியது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்து வருவதால் தங்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள இந்த நாடுகள் முற்படுகின்றன. இருந்தாலும் இந்த நகர்வு இந்தியாவின் பாதுகாப்பு சூழலில் சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று விமானப்படையின் முன்னாள் விமானப்படை தளபதி அனில் சோப்ரா கவலை தெரிவித்தார். பாகிஸ்தானின் அணு ஆயுத பலமும் துருக்கி நவீன தொழில்நுட்பமும் இணைவது இந்தியாவுக்கு ஒரு மறைமுகமான சவாலாக அமையலாம் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இதனை எதிர்கொள்ள இந்தியா தற்போது கிரீஸ், இஸ்ரேல் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளுடன் தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது. இந்த அமைப்பு எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும் பிராந்திய அமைதி என்ற நாட்டவே உருவாக்கப்படுவதாக இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் சுகாதார அமைச்சர் வேஸ் ஸ்ரீட்டிங் பதவி விலகினார். இருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக தலைமைத்துவ போட்டிக்கு வழிசமைக்கவில்லை. அண்மையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் பிரிட்டனை ஆளும் தொழிற்கட்சி மோசமாக தோல்வியடைந்தது. அதனை அடுத்து பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகிறது. ஸ்டீரிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போட்டிக்கு தொழிற்கட்சி உறுப்பினர் ஆண்டி பெருகமும் வரலாம் என்று நம்பப்படுகிறது. மான்செஸ்டர் மேயர் பர்கம் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ சைமன்சனின் பதவி விலகல் அவருக்கு சாதகமாக இருக்கலாம். சைமன்சின் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பர்கம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இடைத்தேர்தல் வழிசமைக்கலாம். ஈரானிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் சீனா கோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதை விரும்புவதாக டிரம்ப் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். நீரிணையை திறப்பதற்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டிரம்ப் தெரிவிக்கிறார்.
3: சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் நம்மை பிரிக்கும் வேறுபாடுகளை விட மேலானவை என்று நான் நீண்டகாலமாக நம்பி வருகிறேன். இரு நாடுகளும் ஒத்துழைக்கும் போது இரு தரப்பினரும் ஆதாயம் அடைகிறார்கள். இருவரும் ஒருவரையொருவர் எதிர்க்கும் போது இரு தரப்பினரும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். சீனாவும் அமெரிக்காவும் கூட்டாளிகளாக செயல்பட்டு பரஸ்பர வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை பெற வேண்டும்.
10: நாங்கள் இணைந்து ஓர் அற்புதமான எதிர்காலத்தை பெறப்போகிறோம். சீனாவுக்கு நீங்கள் ஆட்சி உள்ள பணிக்காக உங்களை பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என சில சமயங்களில் நான் கூறுவதை மக்கள் விரும்புவதில்லை.
1: தொடர்ந்து அமெரிக்க சீன இருதரப்பு உறவு உலகில் மிகவும் முக்கியமானது என்று சர்வதேச நாணய சபை தெரிவிக்கிறது.
11: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சீன பயணத்தின் மூன்றாம் நாள் இன்றாகும். இன்றும் அமெரிக்க மற்றும் சீன ஜனாதிபதிக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதுடன் தேநீர் விருந்து மற்றும் மதிய பூசண விருந்திலும் அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஜனாதிபதியின் சீன பயணம் குறித்து சர்வதேச நாணய நிதியமும் கருத்து வெளியிட்டுள்ளது. உலக பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு சீன மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையேயான இந்த சந்திப்பு சிறந்த வாய்ப்பாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாடல் பணிப்பாளர் கூறியுள்ளார். உலகம் எதிர்கொள்ளும் வர்த்தக பதற்றங்களையும் நிச்சயமற்ற தன்மையும் குறைக்க உதவும் இந்த ஒரு விவாதமும் அல்லது நடவடிக்கைகளையும் சீனா அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவிற்கும் சீனாவின் ஆதரவு தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனினும் ஈரான் விவகாரத்தில் தேவைப்பட்டால் உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி கூறியதாக டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதில்லை என சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியாக சீனாவின் மசல் எண்ணெய் தேவைகளில் பெரும்பாலானவை ஈரானில் இருந்தே கிடைப்பதாகவும் அவற்றை தொடர்ந்தும் கொள்வனவு செய்ய சீனா எதிர்பார்ப்பதாகவும் சீன ஜனாதிபதி கூறியதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். எனினும் ஹோமஸ் நீரிணை ஊடாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்கும் ஈரானின் முயற்சிகள் குறித்து சீனா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து அமெரிக்க சீன தலைவர்களின் சந்திப்பு தொடர்பான பார்வை.
12: பல்வேறு பகுதிகளிலே ஒரு பதட்டமான சூழல், அதாவது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டுள்ள ஒரு முருகல் நிலை, அதன் விளைவாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் மற்றும் தேக்க நிலை, ரஷ்யா யுக்ரைன் இடையிலான யுத்தம், இது தவிர கொரியாவில் வடகொரியா தென்கொரியா இருக்கக்கூடிய ஒரு சூழல், இந்த பின்னணியில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சீனாவிற்கு விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார். இன்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலே பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இது தவிரவும் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த ஒரு முருகல் நிலை, இது தவிரவும் தைவான் பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அமெரிக்கா நீண்ட நாட்களாகவே ஒரு சூப்பர் பவர், மிக சக்தி வாய்ந்த நாடாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் சீனா ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, ராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே அமெரிக்காவிற்கு நிகரான ஒரு சக்தியாக கூட விளங்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்ற ஒரு சூழலில், ஒரு பின்னணியில் தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த விஜயம். அமெரிக்கா ஒருபுறம் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சீனாவிலே முதலீடு செய்ய வேண்டும், அதே போல அமெரிக்காவிலிருந்து சீனா பல்வேறு பொருட்களை பெற வேண்டும், அதாவது பீஃப், பீன்ஸ் அண்ட் போயிங் என்று சொல்வார்கள். அமெரிக்காவிலே விளைவிக்கப்படும் சோயா மற்றும் அங்கே தயாரிக்கப்படும் மாட்டிறைச்சி, போயிங் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை சீனா வாங்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு விருப்பம். ஈரான் மீது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அமெரிக்கா பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் தைவான். இந்த தைவான் என்பது ஒரு தன்னிச்சையாக ஆளும் ஒரு பிராந்தியம், செல்ஃப் கவர்ன்ட் ப்ராவின்ஸ். தைவான் மீண்டும் சைனாவுடன் சேர வேண்டும், அதற்காக நாங்கள் ராணுவ பலத்தை உபயோகிக்கவும் தயங்க மாட்டோம் என்பதுதான் பெய்ஜிங்கின் நிலைப்பாடு. அமெரிக்காவோ பல ஆண்டுகளாக தைவானுக்கு ஆதரவு அளித்து வருகிறது, ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்களை வழங்கி வருகிறது. கடந்த ஆண்டு டிரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு தைவானிற்கு ராணுவ ஆயுதங்களை விற்க முன்வந்த போது சீனாவிற்கு அது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இன்றைய பேச்சுவார்த்தையிலே ஷி ஜின்பிங் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், தைவான் பிரச்சனையை இரண்டு நாடுகளுமே மிகவும் ஒரு அமைதியான போக்கிலே, பிரச்சனை ஏற்படாமல் கையாள வேண்டும், அப்படி செய்தால்தான் இந்த ஒரு அமைதி நிலவும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்திலே ஒரு கருத்து புரிதலிலே பிரச்சனை வந்து மோதலுக்கு கூட வழிவகுத்து விடக்கூடும் என்று ஷி ஜின்பிங் எச்சரித்திருக்கிறார். அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களோ இந்த விஜயத்தை பற்றி கூறுகையில், இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஜயம், பொருளாதார ரீதியாக இரண்டு நாடுகளுமே மிக மிக ஒரு முக்கியமான குறிக்கோள்களை கொண்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தெற்காசிய பிராந்தியங்களிலே மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த இந்தோ பசிபிக் பகுதியிலே ஒரு தங்கு தடையற்ற வர்த்தகம், கப்பல்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு குறிக்கோள். இது தவிர இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனை, இதிலே அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கக்கூடும் எதிர்காலத்திலே என்கின்ற ஒரு கருத்தும் டெல்லியில் இருக்கிறது. அதனால்தான் இந்த டொனால்டு டிரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் அவர்களுடைய சந்திப்பு மிக மிக முக்கியமானதாக அனைத்து தரப்பினராலும் பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து ஈரானில் இணையத்தை பயன்படுத்தும் உரிமை சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மத்திய கிழக்கு போரின் போது இணைய சேவை பல மாதங்களுக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்போது இணைய சேவைக்கு கட்டணம் செலுத்தி பெறும் அனுமதி ஈரானின் சில தொழில் வல்லுநர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஈரானின் இணையதள தடை தொடர்பான பார்வை.
13: உலகிலேயே இதுவரை இல்லாத வகையில் மிக நீண்டகால நாடு தழுவிய இணைய முடக்கத்தை ஈரான் தற்போது சந்தித்து வருகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் டிஜிட்டல் சேவைகள் செயலிழந்த நிலையில் உள்ளனர்.
14: ஈரானில் தொலைபேசி அழைப்புகள், வணிகங்கள், ஏன் நாட்டின் பாதுகாப்பு ஆகியவற்றின் மீதும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு சூழலை நாங்கள் இதற்கு முன் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. எனவே நாங்கள் எதிர்கொண்டதிலேயே மிகவும் கடுமையான இணைய முடக்கம் இதுதான் என்று நான் கருதுகிறேன்.
15: It's causing people anxiety.
16: இது மக்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது, அவர்களின் வருமானத்தை பாதிக்கிறது. மேலும் முன்னெப்போதையும் விட தற்போதைய தகவல்கள் மிகவும் தேவைப்படும் இத்தருணத்தில் அவர்கள் இணைய சேவையின்றி
15: முடக்கப்பட்டுள்ளனர்.
13: பாதுகாப்பு காரணங்களுக்காக போர்க்காலத்தில் இதை செய்ய வேண்டியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இது முதல் முறையல்ல. ஜனவரி மாதத்தில் நாடு தழுவிய போராட்டங்கள் மீதான ஒடுக்குமுறையின் போது 20 நாட்களுக்கு இணைய அணுகல் முடக்கப்பட்டது. அந்த வகையில் முந்தைய போராட்டங்களின் போதும் இத்தகைய சூழல் காணப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டதே இல்லை. மேலும் இது சாமானியர்கள் தொடங்கி வணிக நிறுவனங்கள் வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சில மூத்த அரசு அதிகாரிகள் கூட இது பொருளாதாரத்தை சீர்குலைப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். ஈரானியர்கள் வங்கிச் சேவைகள் மற்றும் அரசு ஊடகங்கள் போன்றவற்றுக்காக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு உள்நாட்டு இணைய கட்டமைப்பை அணுகும் வசதியை பெற்றுள்ளனர். மேலும் ஒரு சிலருக்கு இன்னும் பரந்த அளவிலான அணுகலை வழங்கும் வகையிலான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பும் அங்கு நடைமுறையில் உள்ளது.
15: If you are pro-government,
14: நீங்கள் அரசாங்கத்திற்கோ அல்லது ஆளும் ஆட்சியாளர்களுக்கோ ஆதரவாக இருப்பவர் என்றால் அரசாங்கத்திடமிருந்து பாதுகாப்பு அனுமதி சான்றை பெற முடியும். அவ்வாறு பெற்றால் அவர்கள் அடிப்படையில் உங்கள் அலைபேசி தரவை வெள்ளை பட்டியலில் சேர்ப்பார்கள். எனவே உங்களுக்கு எவ்விதமான தணிக்கையோ அல்லது இணைய முடக்கமோ இருக்காது. மற்றொரு வழிமுறை என்னவென்றால், நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தி வருபவராக இருந்து அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளித்தால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு கிகாபைட்ஸ் இணைய தரவை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம். எனினும் இந்த தரவு தணிக்கைக்கு உட்பட்டதாக இருக்கும். இதன் வாயிலாக நீங்கள் இணைய அணுகலை பெற முடியும்.
13: சிலர் கட்டுப்பாடுகளை தவிர்க்க VPN எனப்படும் தனிப்பட்ட வலையமைப்பு சேவையை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவற்றின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பலரும் அதை வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சாதனங்கள் கூட கள்ளச்சந்தையில் ரகசியமாக கிடைக்கிறது. கட்டுப்பாடுகளை அமல்படுத்தவும் பொருளாதார செலவை மேற்கொள்ளவும் பெரும் முயற்சி தேவைப்படும் என்பதை கருத்தில் கொள்ளும் போது ஈரான் அரசாங்கம் ஏன் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது?
14: ஏனெனில் நீங்கள் இருப்பிற்கே அச்சுறுத்தலான சூழலை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இருப்புக்கும் பொருளாதார இழப்பிற்கும் இடையே நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. மேலும் ஈரானிய அரசாங்கத்தை பொறுத்தவரை பொருளாதார இழப்பு என்பது ஒன்றும் புதிதல்ல.
13: ஆனால் அதிகரித்து வரும் பொருளாதார இழப்புகள் அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
16: தற்போதைய நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முடக்கத்தினால் அவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதுடன் தங்கள் வாழ்வாதாரங்களையும் இழந்து வருகின்றனர். எனவே இணைய அணுகலை ஓரளவிற்கேனும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற வலுவான வாதம் ஈரானிய ஆட்சியின் அதிகாரிகளுக்குள்ளேயே கூட எழுந்திருக்கக்கூடும். ஆயினும் இதற்கான தொழில்நுட்ப அம்சங்களை உற்றுநோக்கும் போது இந்த முடக்கத்தை அவர்கள் விரும்பும் காலம் வரை நீட்டித்துச் செல்ல அரசாங்கம் முழுமையாக தயாராக இருப்பதை நம்மால் காண முடிகிறது.
13: இஸ்லாமிய குடியரசு நாடு முழுவதிலும் இணைய சேவை முடக்கத்தை ஏற்படுத்தவும் அந்த சூழலை அப்படியே நீட்டித்து வைக்கவும் தன்னால் இயலும் என்பதை நிரூபித்துள்ளது. பல ஈரானியர்கள் தங்களால் மீண்டும் இணையத்தை எப்போது அணுக முடியும் என்பது குறித்து மட்டுமல்லாமல் இனிமேல் முன்பிருந்தது போல அதனை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தும் கவலையடைந்துள்ளனர்.
1: தொடர்ந்து மியான்மர் இணைய மோசடி நிலையங்களில் மக்களை தடுத்து வைப்பவர்கள் அதில் சேர வற்புறுத்துவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்கான மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அண்மைய ஆண்டுகளில் மியான்மரில் இணைய மோசடி நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. காதல், மின்னிலக்க நாணயம் தொடர்பான மோசடிகளில் மக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். மசோதாவின்படி இணைய மோசடி நிலையங்களை நடத்துபவர்கள், மின்னிலக்க நாணய மோசடி செய்பவர்கள் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். முன்னாள் முன்னாள் ராணுவ தலைவர் மின்னாங் கிளைனின் தலைமையிலான புதிய அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கும் முதல் மசோதா இதுவாகும். கடந்த மாதம் மின் மியன்மாரின் புதிய அதிபராக பதவியேற்றார். 2021 மியன்மாரில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. குண்டர் கும்பல்கள் மோசடி நிலையங்களை அமைக்க அது வழிவகுத்துவிட்டது. சட்டவிரோத மோசடிகளை எதிர்த்து போராட மற்ற நாடுகளுடன் ஒத்துழைக்கும் ஒரு புதிய குழுவை அமைப்பது குறித்தும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக கெவின் வார்ஸ், இவருக்கு வயது 56, இவர் நியமிக்கப்படுவதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிபர் டிரம்ப் பரிந்துரைத்த இவரின் நியமனம் குறித்து செனட் சபையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக 54 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் கிடைத்தன. மத்திய வங்கியின் தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து கெவின் வார்ஸ் புதிய தலைவராக பொறுப்பேற்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது. அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மத்திய வங்கி தலைவரின் நியமனம் இவ்வளவு கடுமையான அரசியல் பிரிவினையுடன் உறுதி செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்று கருதப்படுகிறது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோன் பெட்டர்மன் மட்டுமே ஆளும் குடியரசுக் கட்சியினருடன் இணைந்து கெவின் வார்ஸுக்கு ஆதரவளித்துள்ளார். அதேபோல் கெவின் வார்ஸ் பதவியேற்கும் இந்த தருணம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிகவும் சவாலான காலகட்டமாகும். அந்த நாட்டில் பணவீக்கம் எதிர்பாராத அளவில் அதிகரித்து வருவதால் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய வங்கி தள்ளப்பட்டுள்ளது. இதனால் வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும் என்ற அதிபர் டிரம்பின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கெவின் வார்ஸுக்கு சிக்கல் ஏற்படலாம். அந்த வகையில் வட்டி வீதங்களை தீர்மானிப்பதற்கு கெவின் வார்ஸ் தலைமையில் வருகின்ற ஜூன் 16-17 தேதிகளில் நடைபெறவுள்ள அடுத்த கூட்டத்தில் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. கியூபா அமெரிக்கா விதித்த எண்ணெய் தடைகளை நீக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
17: அமெரிக்கா விதித்த எண்ணெய் தடையை நீக்குவதன் மூலம் கியூபாவின் தற்போதைய மோசமான நிலைமைகளை சீரமைக்க முடியும் என கியூப ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கியூபாவில் டீசல், பெட்ரோல் மற்றும் எரிபொருள் எண்ணெய் ஆகியன முழுமையாக தீர்ந்துவிட்டதாக அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் எவ்வித அவசரகால எரிபொருளும் கையிருப்பில் இல்லை என அவர் கூறியுள்ளார். எரிபொருள் இன்மையினால் தேசிய மின் கட்டமைப்பு முற்றிலும் முடங்கியுள்ளதுடன் தலைநகர் ஹவானா உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளாந்தம் 22 மணித்தியாலங்கள் வரை மின்வெட்டு அமலில் உள்ளது. இதனால் மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் எடுத்துள்ளனர். 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்க முன்மொழிவினை ஹவானா நிராகரித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்த போதிலும் இந்த குற்றச்சாட்டை கியூபா மறுத்துள்ளது.
1: தொடர்ந்து சீனாவில் 12 வயது சிறுவன் நெருப்புடன் விளையாடியதால் ஒரு அலுவலகம் நாசமாகி இருக்கிறது. சிறுவனின் பெற்றோர் ஒருவர் அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அவர் அன்று மகனை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார். வேலை பரபரப்புக்கிடையே அவர் மகனை தனியாக விட்டு சென்றதால் அவனுக்கு சலிப்பு தட்டியது. நேரத்தை கடத்த மகன் லைட்டரை வைத்து டிஷு தாள்களை பற்ற வைத்திருக்கிறான். தீப்பொறிகள் சிதறியதும் அலுவலகம் எங்கும் தீ மூண்டது. தீயணைப்பு வீரர்கள் வரும் வரை ஊழியர்கள் நெருப்பி அணைக்க முயன்றார்கள். சம்பவத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெரும் சேதம் ஏற்பட்டதால் $1,000 இழப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. பெற்றோர்கள் சிறுவர்களை கவனிக்க வேண்டும். சிறு பொறி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று தீயணைப்பு வீரர் அறிவுறுத்தினார். சம்பவம் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பணியிடத்துக்கு அழைத்து செல்ல அனுமதி கொடுக்க கூடாது என்று இணையவாசிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தாய்லாந்தில் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீளமான கழுத்துடன் ஒரு டைனோசர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்திருக்கிறது. 27 மீட்டர் நீளம், 27,000 கிலோகிராம் எடை. இந்த டைனோசர் செடிகொடிகளையே சாப்பிட்டது. தென்கிழக்காசியாவின் ஆகப்பெரிய டைனோசர் அதுவாகும்.
18: தாய்லாந்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நஹாட்டிட்டான் என்ற பெயருடைய டைனோசரின் எலும்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் இது புது வகை டைனோசர் என்று இனம் காணப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தற்போது அறிவித்துள்ளனர். நீண்ட வாளுடன் 27 மீட்டர்கள் நீளமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாவரங்களை உணவாக கொண்ட இந்த நஹாட்டிட்டான் வகை டைனோசர் பூமியில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவை.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் ராயப்பூரில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனதால் பதட்டமாக தனக்கு இருந்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ள ஜெமி ஓவர்டனுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அனைத்து துறை விளையாட்டு வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்கள் அணியில் சேர்த்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் ரவுண்ட் அப் 16 போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணி கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக 3-0 என அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியினால் பிரீமியர் லீக் கோப்பையை வெல்லும் ஆர்சனலின் கனவு தள்ளிப்போயுள்ளது. மீதமுள்ள 2 போட்டிகளில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 378.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 325.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 434.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.28 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.80 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: மாதாந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சாய் இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் நோம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பரிசு லாட்சத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால் மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள் மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61 மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷரிமஹால் செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77 நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77 நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு தவண முறையிலும் பணம் செலுத்தலாம் இவ்வாறு பல சலுகைகள் உண்டு மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு

மரண அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தாயகத்தில் கந்தர் மடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாபதி

0: செல்வராஜா அவர்கள் 15ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரன், நலாயினி, சாந்தினி, துசாந்தினி ஆகியோரின் அன்பு தாயாரும், புஷ்பவதி லண்டன், டிஆர்டி தமிழொலி நேயர் அன்பு சகோதரியும், சுரேஷ்குமார், சுகுமார், கலைமொழி, அபிராமி ஆகியோரின் மாமியாரும் ஆவார். 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு வைக்கப்பட்டு 18ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணி தொடக்கம் 12:30 வரை ஈமை கிரியைகள் செய்யப்பட்டு 1 மணி அளவில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் என்பதை அறிய தருகின்றார்கள். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தகவல் திருமதி புஷ்பவதி சிவநாதன், லண்டன். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044-79-56-43-15-12. மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்ற மரண அறிவித்தல், தாயகத்தில் கந்தர் மடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்கள் 15ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரா, நலாயினி, சாந்தினி, சாந்தினி ஆகியோரின் அன்பு தாயாரும், புஷ்பவதி லண்டன், டிஆர்டி தமிழொலி அன்பு நேயர், அவருடைய அன்பு சகோதரியும் சுரேஷ்குமார், சுகுமார், கலைமொழி, அபிராமி ஆகியோரின் மாமியாரும் ஆவார். 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு வைக்கப்பட்டு 18ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணி தொடக்கம் 12:30 வரை ஈமை கிரியைகள் செய்யப்பட்டு 1 மணி அளவில் பூத உடல் தகனம் செய்யப்படும் என்பதனை அறிவித்திருக்கின்றோம். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தகவல் திருமதி புஷ்பவதி சிவநாதன், லண்டன். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044-79-56-43-15-12. இந்த துயரத்தில் டிஆர்டி தமிழொலியும் பங்கெடுத்துக் கொள்கின்றது. மரண அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இன்று நேற்றே அறிவித்திருந்தோம் அன்புக்குரியவர்களே, முள்ளிவாய்க்கால் பெருவலி சுமந்து இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்ற தகவலை ஏற்கனவே தந்திருந்தோம். முள்ளிவாய்க்கால் பெருவலி சுமந்த இந்த நாட்களில் நாமும் அந்த துயரத்தோடு கலக்கின்ற நேரத்தில் செல்விழுந்து சிதறியது, நச்சுக்குண்டில் கருகியது, குண்டுமலை நடுவினிலே உயிர் பிரிந்தது, உடல் கொள்ளி வைக்க முடியாமல் மண்ணில் புதைந்தது, எல்லாமே முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள் நடந்து முடிந்தது. வெட்டவழி கூடத்திலே கம்பிவேலி கூட்டுக்குள்ளே பட்டதுயர் துன்பங்களோ கொடுமையானது. அழுது அழுது கண்ணீர் வற்றி போனது. அந்த நினைவுகளோ படமாய் வந்து நெஞ்சு துடிக்கது. மரணத்தின் வாசலிலே எத்தனையோ அவலங்கள், நந்திக்கடல் ஊரத்திலேயோ எத்தனையோ மர்மங்கள். நடந்தது தெரியாமல் தத்தளிக்கும் இனமிங்கே, நடந்தது தெரியாமல் தத்தளிக்கும் மனமிங்கே, மேப்பன் இல்லாமல் தவிக்கின்ற இனமிங்கே. சரி, அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த பாடல்களோடு நீங்கள் அழைப்பு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போன்று 0141-42-15-40 என்ற இலக்கத்தோடு இன்னொரு இலக்கம் இருக்கின்றது. 0033-9051-48-47-71 வைபர் இலக்கம் இருக்கின்றது. 0033-680-77-74-27. பாடலை பதிவு செய்து நமக்கு அனுப்ப வேண்டிய முகவரி tatamil@hotmail.fr. சரி, வந்திருக்கின்ற முதலாவது அன்புக்குரிய உறவை அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே கணேசண்ணா வந்திருந்த. வணக்கம் கணேசண்ணா.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஓம் நலமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க சுகந்தானே? என்ன
1: ஓ சோமால்
0: என்ன பாடல் சிறப்புங்களா?
1: அழகான அந்த பனிமரம்.
0: ஆம், அடிக்கடி நினைவில் வரும் அன்று முற்றத்தில் அழித்து அழித்து நாம் ஆனா எழுதிய மண் அல்லவா, அருமையான வரிகள். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய பாடல். எமது நெஞ்சமெல்லாம் நிறைந்த மறைந்த மாமனிதர் தேனி செல்லப்பா ஐயா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தது அத்தனை பாடல்களுக்கு இந்த இசைத்தட்டிலே வந்த இது நெருப்பின் குரல் என்ற இசைத்தட்டிலே வந்த பாடல் அத்தனை பாடல்களுமே அவருடைய மகன் இளங்கோ செல்லப்பா அவர்கள் தான் முதன் முதல் இசையமைத்த ஒரு இசைத்தட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடலை கேட்போமாண்ணா? நன்றி அண்ணா, நன்றி. இதோ முள்ளிவாய்க்கால் சுமந்த அந்த நினைவுகளோடு கணேசன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார்.

0: அந்த பாடலை கணேசன் அவர்கள் தந்திருந்தார். தேனிச செல்லப்பா ஐயா அவர்கள் பாடிய பாடல். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய வரிகள், இளங்கோ செல்லப்பா அவர்களுடைய இசையிலே செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல். இது நெருப்பின் குரல் என்ற இசைத்தட்டில் வந்த பாடல். இன்றைய பாடல்கள் அத்தனையுமே எங்களுடைய தேசத்தின் நினைவுகளை சுமந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளோடு இணைகின்ற பாடலாக இருக்கிறது. அந்த வகையில யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரா, நான் யுவஸ்ரீ குணராஜாக இருக்கிறேன்.
0: யுவஸ்ரீ அம்மா அவர்கள் வரவேற்கின்றோம். நலமா இருக்கின்றீங்களோ?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம், நாங்கள் நலமா இருக்கிறோம். சொல்லுங்க அம்மா, என்ன பாட்டு திறப்புறீங்கள்?
1: நான் ஒரு சின்ன முள்ளி வாய்க்கால் பாடி, ஒரு குட்டி, ஒரு சின்ன கவிதையும் ஒரு பாட்டும் திறப்போறேன்.
0: சரி, தாருங்கள்.
1: முள்ளி வாய்க்கால் முனகல், முள்ளி வாய்க்கால் முனகல் இன்னமும் பலரின் காதில் மறக்க முடியாது ஒலித்திட, மே 18 வருகிறது என்றதும் தூக்கம் கலைய துக்கமும் நெஞ்சை அடைத்தடைத்து படபடக்கும் இதயவலி வந்துட, முள்ளிவாய்க்கால் முனகல் இன்னமும் பலரின் காதில் மறக்க முடியாது ஒலித்திட, மே 18 வருகிறது என்றதும் தூக்கம் கலைய துக்கமும் நெஞ்சை அடைத்தடைத்து படபடக்கும் இதயவலி வந்துட, கோவிலுக்கு நேர்ந்த ஆட்டை அறுத்து உதிரம் சீறியது போல கொத்துக்குண்டால் சேறி சின்னாபின்னமாகி இடத்தம் சிந்திட, கோவிலுக்கு நேர்ந்த ஆட்டை அறுத்து உதிரம் சீறியது போல கொத்துக்குண்டால் சிதறி சின்னா பின்னமாகி இரத்தம் சிந்திட, மனிதநேய முன்பு வரை கண்டு மூடிய சோதனைகளே எத்தனை புது அரசாங்கம் வந்தாலும் வேதனைகளே, மனிதநேயம் முன்பு வரை கண் மூடிய சோதனைகளே எத்தனை புது அரசாங்கம் வந்தாலும் வேதனைகளே, சாகசமே அத்தனையும் வித்தைகள் காட்டும் ஏமாற்றின் சாகசமே என்று கூறிக்கொண்டு பாட்டு பாடுறேன்.

இந்த துயரம் மறைந்து போகுமோ, பட்டாவலம் அழுது தீருமோ, இந்த துயரம் மறைந்து போகுமோ, பட்டாவலம் கொத்து கொத்தாக சிதறி கிடந்த உடல்கள் உள்ளி வாய்க்கால் மண்ணிலே கொள்ளி வைக்காத பிணங்கள், கொத்து கொத்தாக சிதறி கிடந்த உடல்கள் உள்ளி வாய்க்கால் மண்ணிலே கொள்ளி வைக்காத பிணங்கள், மறந்து போகுமோ.

அழுது தீருமோ, அழுது தீருமோ. கட்டி வெத்து குடல் கிழித்து செய்த கொடுமை மறக்குமோ, கட்டி வெத்து குடல் கிழித்து செய்த கொடுமை மறக்குமோ. ஆடையின்றி தங்கையரை சிறுத்த கோலம் மறக்குமோ, ஆடையின்றி தங்கையரை சிறுத்த கோலம் மறக்குமோ. குண்டு மலை நடுவீனிலே துடித்த அவலம் மறக்குமோ, குண்டு மலை நடுவீனிலே துடித்த அவலம் மறக்குமோ. துண்டு துண்டாயி சிதறி போன காட்சி கண்ணில் மறையுமோ, துண்டு துண்டாய் சிதறி போன காட்சி கண்ணில் மறையுமோ. மறந்து போகுமோ, மறந்து போகுமோ. அழுது தீருமோ இந்த துயரம், மறந்து போகும்.

நாம் இழந்து தவித்த தவி பெண்ண ஈரம் கொண்டதாய் நீனத்தில் இடத்த விளத்தம் தொண்டங்களை நாம் இழந்து தவித்த தவி பெண்ண ஈரம் கொண்டதாய் நீளத்தில் இரத்த வெள்ளமோ ஈரம் கொண்ட தாய் நீளத்தில் இரத்த வெள்ளமோ கூடி வந்து கொந்தொழித்த நாளை நாங்கள் மறப்பதோ கூடி வந்து கொந்தொழித்த நாளை நாங்கள் மறப்பதோ கூடில் வந்த பறவைகளாய் நாங்கள் அலைந்து போவதோ கூடில் வந்த பறவை

0: பட்டவளம் அழுது தீயுமோ, நந்திக்கடல் ரகசியமோ மர்மமானதோ, நந்திக்கடல் ரகசியமோ மர்மமானதோ, அழுது தீருமோ இந்த துயரம் மறைந்து போகுமோ, பட்ட அவலம் கொத்து கொத்தாக சிதறி கிடந்த உடல்கள் உள்ளிவாய்க்கால் மண்ணிலே கொள்ளி வைக்காத பிணங்கள் மறந்து போகுமோ, மறக்க முடியுமோ, அழுது தீருமோ இந்த துயரம் அழுது தீருமோ, அழுது தீருமோ. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா, நன்றி. தேசத்து பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே. இப்பொழுது அடுத்து யார் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அமுதராஜ் அவர்கள் வந்திருந்தார், காணவில்லை. சரி, இங்கே பைபரூடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம். நான் ராஜங்காய்க்கிறேன்.
1: ராஜன் அவர்கள். சரி ராஜன், சொல்லுங்க. சுவாமி இருக்கிறீங்களானே?
2: நன்றி
1: சகோதரம். இதோ ராஜன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல்.

0: நேரம் 11:17. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தேசத்து பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே வணக்கம் ரவணா.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் ரவணா, நலமா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நலமா இருக்கேன். நீங்க?
0: நாங்களும் நலமோடு இருக்கிறோம். ரவணா, என்ன பாட்டு தர போறீங்க?
1: அன்னை தமிழீழ மண்ணே
0: அருமையான பாட்டு. இந்த பாட்டும் அழகானந்த பனமரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. எங்கு வாழ்ந்தாலும் அந்த இடம் எல்லாம் ஒரு அற்புதமான
1: இடங்கள்லாம்
0: பிரச்சனை. மற்றது இந்த பாடலும் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்த் எழுதியது. தேனிச்ச செல்லப்பா அவர்கள் பாடியிருந்தார். இசையமைத்தது இளங்கோ செல்லப்பா அவர்கள். மகன்தான் ஒரு அருமையான, அதாவது தேனிசு செல்லப்பா அவர்கள் இந்த விடுதலைக்கு கிடைத்த ஒரு மகா சொத்து எங்களுக்கு. அது யாரும் மறக்க முடியாது. அவருடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகள் ஏறுகின்ற பொழுதும் துயரமும் எல்லாம் வருகின்ற பொழுதும் தன்னுடைய குரலால் ஆயுதங்களாக்கிய ஒரு மாபெரும் கலைஞர். அந்த பாடல் நீங்க திறப்பீங்க. நன்றி ரவண்ணா.
1: பாடியவர்களுக்கும் பாடப்போவதற்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இதோ வருகின்றது பாடல்.

0: கோடி கோடி இங்கு குவித்தாலும் இந்த கோடியும் மாடியும் என் நாடாகுமா என்ற உணர்ச்சி கவிஞருடைய வரிகள் அந்த பாடலை தந்திருந்தார் ரகு அண்ணா அவர்கள். காலத்தின் தேவை. அடுத்து வந்திருப்பவர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன். நலமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் தர போறீங்கள்?
1: கொஞ்சம்
0: சரி தாருங்கள்.

சொல்லுகிறோம் அரசலை இழந்து.

0: நன்றி அம்மா, காலத்தின் தேவை அறிந்து அந்த பாடலோடு வந்திருந்தீர்கள். நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: சரி, அடுத்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். நான் கெனடி.
0: கெனடி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம் அண்ணன். மில்லிவாக்கால் இழந்த அனைத்து போராளிகளுக்கும் தளபதிகளுக்கும் எல்லோருக்கும் மக்களுக்கும் அஞ்சலியை செலுத்தி கொண்டு வீர வணக்கம். எங்கள் தெனிசை செல்லப்பா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நான் இன்று நம்ம நீங்க பாடின பாடல் ஒன்றை
0: அனுப்பியிருக்கிறீங்களா?
2: அனுப்பியிருக்கிறேன்.
0: பாடல் வரவில்லை.
2: திருப்பி
0: முறுக்க அனுப்புங்க. என்ன பண்ண? நன்றி ராசா, நன்றி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் கமலவணி அம்மா. சுகமா இருக்கிறீங்களோ?
3: நாங்கள் சுகமா இருக்கிறோம் இந்திரன். நீங்கள்?
0: ஓம், நாங்களும் சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு திறப்புறீங்கள் என்று?
3: இன்று நான் ஒரு பாடல் அனுப்பி வச்சிருக்கிறேன், தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் என்று.
0: கர்நாடக இசையில் அமைந்த பாடல்.
3: ஆமா.
0: சரி, என்ன இசையோடையா, இசை இல்லாமலா?
3: இசை இல்லாமல்.
0: இசை இல்லாம தாய் மண்ணை முத்தமிட வேண்டும், அதானே? சரி, தெரிகின்றேன் பாடல். என்னம்மா?
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா. கமலவணி அம்மா அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பாடலை அனுப்புங்கள். நீங்கள் வராவிட்டாலும் அந்த பாடலை தருகின்றோம்.
4: வணக்கம் இந்திரன்.

മുത്തമിടും ഇളം കാറ്റും മുത്തമിടും തുണ്ടത്തെ

நம்பிக்கை உலகம் தடையேதும் விதிப்பதில்லை. வானிலே பறந்து வரும் பறவைக்கு உலகம் தடையேதும் விதிப்பதில்லை.

தேசிய தலைவரின் படை நடந்த தேசம், தேசிய தலைவரின் படை நடந்த தேசம்.

கொடுமே நாம் தாய்நாட்டில் வாழ்ந்து சாவதில் பெருமை, தாய்நாட்டில் வாழ்ந்து சாவதில் பெருமை, தோழர்கள் தோழியில் குருவியில் கூ

0: நன்றி, வணக்கம் நந்திரன்.
1: அந்த பாடலை கமலமணி அவர்கள் தந்திருந்தார். தாய் மண்ணை முத்தமிட வேண்டும்.
2: உயிர் மட்டும் மிஞ்சியது, உள்ளம் இங்கு அழுகிறது. வலி சுமந்தபடியே நாங்கள் நடந்து போகணும். மரண

0: வலி சுமந்த பணியே நாங்கள் நடந்து போகிறோம்.
1: பலி சுமந்தபடி காலம் கரைந்து போகிறது. சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சவரன், நான் பிரான்சிலிருந்து அலோசியஸ்.
1: அலோசியஸ் அவர்கள், வந்திருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களோ?
2: நலமா இருக்கிறேன், நீங்கள் கலையா?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். இன்றைய தேசத்து பாடல் தெரிந்தானே அறிவித்தது, என்ன பாடல் தர போறீங்கள்?
2: நான் நேரடியாக தருகின்றேன். குன்மரம் எங்கள் அதுக்கு முதல் முள்ளிவாய்க்காலில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்கும் வீர வணக்கத்தையும் கண்ணீர் அஞ்சலிகளையும் கூறிக்கொண்டு நான் அந்த பாடலை தருகிறேன் சவரன். நன்றி.
1: சரி, தரு.
2: விண்வரும் மேகங்கள் பாடும் வருமான வீரர்கள் அங்குலி கங்கைகள் பாயும் அவர் காவிய நாயகராகும். சௌரம்
1: சொல்லுங்க. ஹலோ,
2: நன்றி. ஆரம்பத்துல இதை மிஸ் பண்ணிட்டு படிக்கிறேன். விண்வரும்

எறிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எறிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். வேங்கைகளாகி விடிவுகள் தேடி விழுந்த வீரர்களே, தமிழ் வீடுகள் யாவும் விளக்குகளாக எரியும் துணர்களே, இளமை கால இனிமைகள் யாவும் துறந்த வேங்கைகளே, தமிழ் இனத்துக்காக இறந்து தீயில் எரிந்த வீரர்களே, எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிந்து வாருங்கள். எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிந்து வாருங்கள். தமிழ் ஈழம் மலரும் நேரம் இதுதான், புரிந்து வாருங்கள். விண்வரும் மேகங்கள் பாடும், மா வீரர்கள் நாமங்கள் கூறும், கண்விழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். தெரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எறிந்த

0: தமிழ் ஈழம் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள். விண்வெறும் மேகங்கள் பாடும், மா வீரரின் நாமங்கள் கூறும், கண்விழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். இவர் காவிய நாயரா புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். உங்கள் கனவே எங்கள் நினைவாய் எழுந்து நிற்கின்றோம். உயிர் ஓடும் குருதி யாவும் சரியும் நிலத்தில் நிற்கின்றோம். தலைவன் வழியில் புலிகள் அணியாய் நடந்து செல்கின்றோம். வரும் படைகள் யாவும் உடையும் உடையும் நிமிந்து கொள்கின்றோம். எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், நீங்கள் நிமிந்து வாருங்கள். தமிழ் ஈழம் மலரும் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள். மின்வரும் மேகங்கள் பாடும், மா வீரரின் நாமங்கள் கூறும், கண்விழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். இருந்த இடத்தில் நீங்கள் நிமிந்து வாருங்கள். நன்றி சகோதரம்.
1: பாடல நூறு தரம் கேளுங்க. அமர்ந்து பாடுங்க. இந்த பாடல எக்கச்சக்கமான பிள்ளை இருக்கு. என்னன்னு கேட்டால், எரிந்த இடத்தில், எரிந்த இடத்துல, எரிந்த இடத்தில் மற்றது வெறும் தடைகள் யாவும் உடையும் உடையும். பாட்டை நல்லா கேட்டு எழுதுங்க. அப்படி இல்லையென்று கேட்டால் என்ன கேளுங்க. உங்களுக்கு கோப்பி போட்டோ கோப்பி எடுத்தாருன்னா. நன்றி சவரம். இதெல்லாம் தேச பாடுகள், சும்மா கேட்கணும், நல்ல பாட்டு கேட்கணும். கென்னடி, உங்களுடைய பாடலை அனுப்பிவிடுங்கள் சகோதரம். இன்னும் வரவில்லை உங்களுடைய பாடல். இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய பாடலை.

பலி சுமந்தபடி இப்பொழுதும் நாங்கள் நடக்கின்றோம். நாங்கள் வழி தெரியாமல் அல்ல, அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்தது கொஞ்சமல்ல.

அந்த பாடலை இசையமைத்தவர் கனடாவில் இருக்கின்ற சுதர்சன் அவர்கள், பாடியவர் சிவா அவர்கள், பாடல் எழுதியவர் உங்கள் இந்திரன். முள்ளிவாய்க்கால் பெருவலி சுமந்த நினைவுகளோடு இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பாடலை தருவதற்கு நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். கெனடி அவர்கள் வந்திருந்தால் அவருடைய பாடல் வரவில்லை, அனுப்பிவிடுங்கள் கெனடி, இல்லையென்றால் என்னுடைய தொலைபேசிக்கு அனுப்புங்கள். முள்ளிவாய்க்கால் அந்த நேரத்தில் உண்மையிலே கடவுளும் கண்ண மூடியிருக்கும் என்ற ஒரு நினைப்பிலே இந்த பாடல் எழுதியிருந்தேன். இதோ மீண்டும் சிவா அவர்கள் பாடியிருக்கின்றார் இந்த பாடலும்.

0: உலகம்.
1: சரி, இங்கே வைபரோடாக இணைந்திருந்தார். வணக்கம், வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருடைய அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், இன்று
1: உதயன் அவர்கள். உதயன் நலமா இருக்கு அப்பன்?
2: நீங்களும்
1: நலமாக இருக்கிறோம். பாடல் அனுப்பியிருக்கீங்களா? இப்ப அனுப்பினீங்க? அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கெனடி அனுப்பியிருந்தார். பாடல் வரவில்லை, காத்திருக்கிறேன் உங்களுடைய பாடலுக்காக. நான் வந்த உடனே தெரிகிறேன்.
2: என்னையாங்களை வழங்கிக் கொண்டு உங்களுக்கு நன்றிகளை கூறி அன்போடு விடுகிறேன்.
1: நன்றி சௌரம், நன்றி. அது உதயன் அவர்கள் அவருடைய பாடல் வரவில்லை, கெனடியும் அனுப்பியிருந்தார். அவரை அந்த பாடலுக்காக காத்திருக்கின்றன அவர்கள். சரி, அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய பாடல் வரும் வரை நீங்கள் உங்களுடைய கவிதைகள் இருந்தால் எடுத்து வாருங்கள். முள்ளிவாய்க்காலுக்காக நீங்கள் எழுதியிருப்பீர்கள் சில கவிதைகள் இருந்தால் அந்த பாடலையும் கொண்டு வாருங்கள். அதாவது கவிதைகளையும் இந்த நேரத்திலே நீங்கள் கொண்டுடலாம். இன்று அதிகமாக எல்லா ஊடகங்களிலும் அல்லது போனால்

நேரம் 12:01. ஆம், அன்பானவர்களே, நீங்கள் அதாவது கவிதைகள் இருந்தாலும் இப்பொழுது எடுத்து வந்து நீங்கள் வாசிக்கலாம். இன்று இந்த ஊடகங்களிலே அதிகமாக வருகின்ற பாடல் இந்த டிக்டாக்காக இருந்தாலும் அல்லடி போனால் ஃபேஸ்புக் தொலைக்காட்சி வானொலிகளில் வருகின்ற அதிகமாக இருக்கின்ற பாடல்,

நேரம் 12:04. இந்த பாடல் பிரெஞ்சு மொழியிலும் வந்திருக்கின்றது இப்பொழுது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அதனுடைய விஷயங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக பிரெஞ்சு மொழியிலும் இந்த பாடல் வந்திருக்கின்றது என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றோம். பிரெஞ்சு மொழியிலே இந்த பாடல் வந்திருக்கு.

0: அமெல்லா நாட்டவர்களுக்கும் எங்களுடைய நிலைமைகள் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த பாடல் செய்திருக்கின்றார்கள். அதை விட ஒன்றல்ல ரெண்டல்ல அந்த பாடல்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். சரி, அடுத்து வைவரூடாக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: கோடிஸ், சும்மா இருக்கிறீங்களா அப்பன்?
1: நன்றி. நீங்கள்?
0: நாங்களும் நலமாயிருக்கிறோம் ஐயா. சொல்லையா.
1: இன்று எங்கள் சில போராட்டத்தில் 2009 உயிரிழந்த மாவீரர்கள் எங்கள் தமிழக எல்லோரும் என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இந்த பாட்டு ஒப்பவும் மாறாது கூறிக்கொண்டு நான் ஒரு பாடல் உண்டு.
0: சரி, தருங்க ஐயா.
1: பின்னெரு மேகங்கள் பாடும் மாவீரரின் நாமங்கள் கூறும் தந்தைகள் வாயும் நாமங்கள் கூறும் கண்களை காயும் பின்னெரு மேகங்கள் பாடும் மாவீரர்களின் நாமங்கள் கூறும் கண்களி கங்கைகள் பாயும் இவர் காவியர் நாயகராகும் உதய

பின்னெரு மேகங்கள் பாடும், மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். வேங்கைகள் ஆகி விடிவுகள் தேடி விழுந்த வீரர்களே, தமிழ் வீடுகள் யாவிலும் விளக்குகளாகி எரியும் கூடுகளே, இளமை கால இனிமைகள் யாவும் துறந்த வேங்கைகளே, தமிழ் இனத்துக்காக தீயில் எரிந்த வீரர்களே, எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிந்து வாருங்கள், தமிழ் ஈழம் மலரும் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள். விண்ணெரும் மேகங்கள் பாடும், மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். உதய

0: எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். எரிகள் வாடி வீடுகள் தேடி நடந்த வேங்கைகளே, உயிர் இழந்த போதும் உணர்வுகளோடு மடிந்த வீரர்களே, காற்றும் நிலவும் பூக்கும் மலரும் உங்கள் பேர் சொல்லும், இனி காலம் யாவும் வீழும் போதும் உங்கள் பேர் வெல்லும். எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், தமிழீழம் மலரும் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள். விண்ணரும் மேகங்கள் பாடும் மாவீரரின் நாமங்கள் கூறும் கண்வழி கங்கைகள் பாயும் இவர் காவிய நாயகராகும் புதைந்த கூலியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நின்று வாருங்கள், புதைந்த கூலியில் இருந்து நீங்கள் இருந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். உங்கள் கனவே எங்கள் நினைவாய் எழுந்து நிற்கின்றோம், உயிரோடும் குருவி யாவும் தோறியும் நிலத்தில் நிற்கின்றோம், தலைவன் வழியில் புலிகள் அணியாய் நடந்து செல்கின்றோம், பரம்படைகள் யாவும் உடையும் உடையும் நிமிந்து கொள்கின்றோம். எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நிமிந்து வாருங்கள், தமிழீழம் மலரும் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள். விண்ணெரும் மேகங்கள் பாடும் மாவீரரின் நாமங்கள் கூறும் கண்வழி கங்கைகள் வாயும் இவர் காவிய நாயகராகும் புதைந்த கோலியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். புதைந்த கோலியில் இருந்து நீங்கள் நிமிந்து வாருங்கள். நன்றி.
1: வரும் தடைகள் யாவும் உடையும் உடையும் சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி சௌரம். இதோ உதயன் அவர்களுடைய பாடல் வந்திருக்கின்றது. கென்னடியுடைய பாடல் வரவில்லை. இதோ உதயனுடைய பாடல்.

அந்த பாடலை உதயன் அவர்கள் தந்திருந்தார். முள்ளிவாய்க்கார் நிலவேந்தல் பாடல்களோடு இணைந்திருந்தார்கள் அன்புக்குரியவர்கள். எங்களுடைய கென்னடி அவர்களுடைய பாடல் தான் இன்னும் வரவில்லை, பார்த்து கொண்டிருக்கின்ற அவர் அனுப்பியிருந்தார். ரம்யா கேதீஸ்வரன் கென்னடியுடைய பாடல் இன்னும் வரவில்லை, அதை சரிபார்த்து கொள்ளுங்கள் என்பனவர் கென்னடி அவர்கள்.

0: வலிகள் நிறைந்த இந்த காலங்கள் சொல்லில் அடங்காத துயரத்தோடு இப்பொழுது நாங்கள். வணக்கம் கனடி. வணக்கம்.
1: தேவன் அண்ணா, நான் இந்திரன். தேவன்,
0: தேவன் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்
1: அன்பு இந்திரன் அண்ணா. வணக்கம். நான் உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். இன்றைக்கு எல்லாம் பாட்டு மேலாது என்ன சொல்றது, வலியோ வலி விடாம இந்த பாட்டுல போய்கொண்டு சந்தோஷம். நான் இல்ல பாடல, நான் ஒரு சுமியோட பாடுறது இப்போ ஒரு பேரு அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கேன். அது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரெண்டு நீங்க போடுவீங்களா?
0: என்ன பாட்டு ஐயா? முள்ளிவாய்க்கால் பாட்டு?
1: இல்ல விளங்க, என்னது
0: முள்ளிவாய்க்கால் பாடலா?
1: இல்ல இல்ல, அது எங்களுக்கு செல்லப்பா ஐயா பாடின பாட்டு, அந்த சுமி பாடி இருக்கா? நான் உங்களுக்கு போடணும், வாட்ஸ்அப்ல போடணும், அதை பாத்துட்டு இல்ல
0: இல்ல இல்ல நீங்க பாடுறீங்களா? நீங்கள்
1: இல்ல நான் பாடுறேன்.
0: நீங்க பாடின இப்ப இதுல நீங்க பாடுறதுதான் பாட்டு.
1: நன்றி
0: சௌரம், நன்றி. நேரம் இப்பொழுது 12:23. கெனடி அவர்களுடைய பாடல் இன்னும் வரவில்லை. அன்புக்குரிய கெனடி, அதை அனுப்பிவிடுங்களப்பன். பார்த்து கொண்டிருக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான பாடல்களுக்காக காத்திருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே. முள்ளிவாய்க்காலுக்காக அங்கே நடந்து கொண்டிருந்த பொழுது வந்த பாடல் யாருக்காவது ஞாபகம் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். முள்ளிவாய்க்காலில் அங்கே நடந்து கொண்டிருந்த பொழுது, முள்ளிவாய்க்கால் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றது. அது தேனி சில்லப்பா அவர்கள் பாடிய பாடல். அதையும் சொல்லி வர்றேன். அது என்ன பாடல் நீங்கள் சொல்லுங்க வாப். யாராவது உங்களுக்கு தெரிந்தால் வந்து சொல்லுங்க வாப், என்ன பாடல் என்று. சரி, முள்ளிவாய்க்கால் நடந்த பிற்பாடு வந்த முதலாவது பாடல் என்ன? இதெல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வந்த பாடல். சரி, உங்களுக்கு தெரியாது நினைக்கின்றேன். நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே தொலைக்காட்சிகளிலே அல்லது வானொலிகளிலே அந்த பாடல் அடிக்கடி ஒலித்துபடி இருந்தது. என்ன நடக்குதென்று என் சனமே தெரியலையா? தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார் அந்த பாடலை. அந்த போருக்குள் இருந்து கொண்டும் அந்த பாடலை அவசர அவசரமாக புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்கள் அந்த பாடலை எழுதி அனுப்பியிருந்தார். அந்த பாடலுக்கு உடனடியாக விட்டு போட்டு தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடின. என்ன நடக்குதுன்னு என் சனமே தெரியலையா? இங்கு கொண்ணு குவிக்கிறது, சொந்த மண்ணு புரியலையா? அந்த பாட்டு. பிறகு முள்ளிவாய்க்கால் நடந்த பிற்பாடு வந்த முதலாவது பாடல் இதோ. இதுதான் முதலாவது பாடல், முள்ளிவாய்க்காலுக்காக வந்த முதலாவது பாடல்.

சொந்தங்கள் அழிந்தது பெரும் துயரம். என் நாளும் நினைத்து நினைத்து அழுது

பாடல் எழுதி மட்டமைத்து பாடியவர் உங்கள் இந்திரன். பாடலுக்கான இசை சிறி. கென்னடி அவர்களுடைய பாடல் கிடைத்திருக்கின்றது. இந்த பாடல் முடிந்ததும் தருகின்றேன்.

சொந்தங்கள் அழிந்தது மனம் துயரம். நேரம் 12:31. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது கென்னடி அவர்களுடைய பாடல் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இது அவருடைய பாடல், தருகின்றேன்.

அந்த பாடலை கென்னடி அவர்கள் அனுப்பியிருந்தார். கலைஞர்கள் இந்த பலிகளை நாடகங்களாக, பாடல்களாக, கவிதைகளாக பல வடிவங்களில் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கின்றார்கள். சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது.

0: வேதனைகள்.
1: ஆம், மனிதம் தொலைந்து போன அந்த நாட்கள் நாம் பட்ட வலிகள் கொஞ்சமல்ல, கொஞ்சமல்ல. அது வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிடவும் முடியாது. நாம் ஆசைப்பட்டோம்,

ஆம், சுதந்திர தேசம் மலர வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை எங்கள் இனத்துக்கும் தாய் மண்ணுக்கும் தமிழுக்கும் தந்த அந்த மாவீரர் பாதங்களை தொட்டு வணங்கியபடி விடுதலை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய பாடல்களை தந்தவர்களுக்கு எங்களுடைய இதயத்தால் நன்றி. தொடர்ந்து கேளுங்கள்.

ஒலி ஒன்பதாரியத்துல இணைந்து இருக்கிற நேயர்களே, அண்மையில நான் ஒரு செய்தியை படிச்சேன். அந்த செய்தி என்னோட மனதை நெகிழ வைத்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அண்மையில தெமாசிக் பாலிடெக்னிக், அதாவது தெமாசிக் பழுதுறை தொழில்நுட்ப கல்லூரியில பயிலும் ஒரு மாணவனுக்கு புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அவரு நிறைய சவால்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ரொம்ப ஒரு துடிதுடிப்பான ஒரு பயனா இருந்திருக்காரு. நிறைய விளையாட்டுகள்ல ஈடுபட்டிருப்பாரு, புறப்பாடு நடவடிக்கையா இருக்கட்டும் இல்ல பள்ளி நடவடிக்கைகளா இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னு தெரிந்தவுடன் அவருடைய நடவடிக்கைகள் மற்றும் நேரம் அனைத்தும் முற்றிலுமாக மருத்துவ சிகிச்சைக்கு செலவிடப்பட்டது. இதனால அவரால் படிப்பிலையும் அதிக அளவுல கவனம் செலுத்த முடியல. இதனால அவருக்குள்ள தனிப்பட்ட முறையில நிறைய ஐயங்களும் எழும்பிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் ஒரு மாணவர் ஜோஷ் டான் அவர்கள் இன்று ஒரு பொறியியல் பட்டதாரியாக உருமாறி இருக்காரு. இதற்கு காரணம் வேற எதுவும் இல்ல, அவருடைய கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நேயர்களே. புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சவுடன் இரண்டாம் வருடத்தை அவரு மீண்டும் எழுதும் ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இன்று ஒரு சிறந்த ஜிபிஏ 4 புள்ளிகளை பெற்று ஆக சிறந்த லீ கான் யூ விருதையும் அவரு பெற்றிருக்காரு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல என்பது முற்றிலும் உண்மைதான். சிகிச்சை முடித்த பிறகு அவருக்கு இருக்கும் அந்த வலி அனைத்தையும் அவரு பொருட்படுத்தாம அவருடைய இலக்கை நோக்கி அவரு சென்றிருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூழலையும் அவருடைய நண்பர்களுக்கு மற்றும் சமுதாயத்திற்கு அவரை திருப்பி கொடுத்து கொண்டேதா இருக்காரு. முடிந்த அளவிற்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதா இருக்கட்டும், சொல்லிக் கொடுப்பதா இருக்கட்டும், இது அனைத்திலையும் அவரு ஈடுபட்டு இருக்காரு. ஜோஷ் அவர்களுடைய விடாமுயற்சியை பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும். கண்டிப்பா மேல இருக்கும் அனைவரும் ஒரு கட்டத்துல கீழே வருவாங்க. அப்படி இருக்கும் போது அதே நிலையில இல்லாம திரும்பியும் எப்படி மேல வரணும் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். அவ்வாறு யோசித்து சிறந்த முறையில செயல்பட்டனாலதான் ஜோஷ் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறந்த முன் உதாரணமாக பலருக்கும் திகழ்றாரு. தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ற, அதை கேட்டு நம்ம எல்லாரும் ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. இது ஒலி 9:08 ஒலியினுள் நாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் PIE பெடோக் நார்த் அவென்யூ 3, அதற்கு பிறகு வாகனம் 1 பழுதாக இருக்கிறது. மேலும் BKA நோக்கி செல்லும் SLE யோச்சோ காங் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் 1 பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
5: அன்பான ஃபேன்ஸ்காக.

0: வண்டியில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ பெடோக் நார்த் அவென்யூ 3, அதற்கு பிறகு வாகனம் 1 பழுதாக இருக்கிறது. மேலும் பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ யோச்சோ காங் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் 1 பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 9 இருக்கிறீங்க நேயர்கள். அடுத்து உங்களுக்கு 7 செய்திகள் வரவிருக்கின்றன. அதை தொடர்ந்து உங்களுக்காக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. ஆனா அதற்கு முன்பு உங்களுக்காக வரலாறு படத்துல இருந்து மகதி மற்றும் சாய்ந்தவி அவர்கள் கொண்டு வரும் பாடல் இது. ஒலி 9 ஏற்றின் ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

காலை மணி 7 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் டொனால்ட் டிரம்ப் தைவானை முன்னிட்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மோதல் ஏற்படும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். சீனாவுக்கு 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது அவர் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்து போர் புரிய வேண்டுமா என்று அவர் கேட்டார். அதை விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். பதற்றம் தனியட்டும் என்றார் திரு டிரம்ப். பின்னர் ஃபாக்ஸ் தொலைக்காட்சியில் பேசிய அவர், அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று தைவானை எச்சரித்தார். தைவான் பற்றி சீன அதிபர் ஷி ஜின்பிங் நிறைய பேசியதாகவும் அதை மௌனமாக கேட்டுக்கொண்டதாகவும் திரு டிரம்ப் கூறினார். சீன அதிபர் ஷி முன்னதாக தைவானை தொட்டால் தகராறுதான் என்று எச்சரித்திருந்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தொடர்ந்து பேச்சு நடத்துவது பற்றி அமெரிக்காவிடமிருந்து தகவல் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அமைதியை கொண்டு வர சீனா உட்பட யார் உதவினாலும் அதை ஏற்க ஈரான் தயார் என்றார் அவர். பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டுக்காக இந்தியா சென்ற திரு அராக்சி புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். சீனாவின் நட்பை போற்றுவதாகவும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய அரசதந்திர தீர்வை வரவேற்பதாகவும் அவர் சொன்னார். இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 நாள் பிரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. தலைமை வகிக்கும் இந்தியா அதன் அறிக்கையை வெளியிட்டது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு சுற்றரசுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மாநாட்டில் ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சுற்றரசுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடந்தது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நவம்பர் 10 தேதி கூட்ட நெரிசல் மிகுந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் கார் குண்டு வெடித்தது. அதில் 12 பேர் மாண்டனர். 5 மாநிலங்களில் விசாரணை நடத்திய இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு 7,500 பக்க குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர் சம்பவ இடத்தில் மாண்டார். எஞ்சியுள்ள 9 பேர் தடுப்பு காவலில் உள்ளனர். பிலிப்பீன்ஸில் மிகப்பெரிய மின்தடை மில்லியன் கணக்கான மக்களை பாதித்திருக்கிறது. ஆகப்பெரிய லூசோன் தீவு வெகுவாக பாதிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸின் 116 மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அந்த தீவில் வசிக்கின்றனர். எரிசக்தி அமைச்சர் ஷாரன் கரன் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எப்போது மின்சாரம் திரும்பி வரும் என்று அவர் சொல்லவில்லை. மத்திய கிழக்கில் போர் தொடங்கிய பின் பிலிப்பீன்ஸில் அரசாங்க அலுவலகங்கள் மின்சாரத்தை மிச்சப்படுத்த வாரத்தில் 4 நாள் மட்டுமே வேலை பார்க்கின்றன. இருந்தும் பெரிய அளவில் மின்தடை ஏற்படுகிறது. சிங்கப்பூரில் இளையர்களின் மனநலத்துக்கு உதவ விரும்பும் அமைப்புகளுக்கு தேசிய வழிகாட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார மேம்பாட்டு வாரியம் நிபுணர்களோடு சேர்ந்து வழிகாட்டியை உருவாக்கியது. அதற்கு 18 மாதம் பிடித்தது. ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வரைவது நோக்கம். இதுவரை 27 அமைப்புகள் அதை பின்பற்றுவதாக உறுதி தெரிவித்தன. மனநலம் சாராத அமைப்புகளும் உயர்கல்வி நிலையங்களும் SMRT நிறுவனமும் கூட அதில் அங்கம் வகிக்கின்றன. மனநல பிரச்சினை வருமுன் காப்பது, வந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே சிகிச்சை தருவது இலக்கு. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு கழிப்பறை சரியில்லை என்று சொல்லி 61 காபி கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்துகின்றனர். 12 காபி கடைகள் அரசாங்க மானியத்தை பயன்படுத்தி கழிப்பறைகளை புதுப்பித்தன அல்லது முழுமையாக சுத்தம் செய்தன. ஒவ்வொரு காபி கடையும் கழிப்பறையை மேம்படுத்த ஆகும் செலவில் 95 விழுக்காடு வரை மானியமாக பெறலாம். அதிகபட்ச மானியம் 50,000 வெள்ளி. புங்கல் கோஸ்ட் உணவங்காடி நிலையத்தில் 6 மேசைகளில் மற்றவர்கள் உட்கார்ந்து விடாமல் தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு சென்றவர்கள் சமூக ஊடகத்தில் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றனர். தண்ணீர் பாட்டிலையும் டிஷ்யூ பேப்பரையும் வைத்துவிட்டு போவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சமூக ஊடகத்தில் முன்பு வதந்தி பரவியது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அது வெறும் வதந்திதான் என்று கூறியது. ஆனால் சாப்பிடுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு தரும்படி அது கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரில் உணவை சேமித்து வைப்பதில் இடப்பற்றாக்குறை, போக்குவரத்து சிக்கல், நிதி ஆதரவு இன்மை ஆகியவை முக்கிய சவால்கள் என்று உணவு அறநிறுவனங்கள் கூறுகின்றன. சிங்கப்பூர் உணவு வங்கியும் கொள்கை ஆய்வுக் கழகமும் ஆய்வறிக்கை வெளியிட்டன.
சிங்கப்பூரில் மொத்தம் 146 உணவு உதவி அமைப்புகள் செயல்படுகின்றன. அவற்றில் 52 அமைப்புகளிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. குறைந்த வருமான குடும்பங்கள், மூத்தோர், வேலை இல்லாதோர் போன்றவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. தொண்டூழியர்கள் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது என்று அறநிறுவனங்கள் கூறின. சிங்கப்பூரின் தேச தந்தையரில் ஒருவரான டாக்டர் கோகெங் சி பற்றிய புதிய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1984 துணை பிரதமர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்ற போது சீன அரசாங்கம் உயர்தர பேராளர் குழுவை அனுப்பி அவரை அழைத்துச் சென்றது. அவர் சீனாவுக்கு 15 ஆண்டு காலம் பொருளாதார ஆலோசகராக பணிபுரிந்தார். மலாக்காவில் பிறந்த டாக்டர் கோகெங் சி சிங்கப்பூரை வெற்றிகரமான நாடாக உருமாற்றினார். சீனாவின் ஆரம்ப பொருளாதார சீர்திருத்தத்தில் முக்கிய பங்காற்றினார். 244 பக்கம் கொண்ட புதிய புத்தகம் சீனாவுக்கு அவர் ஆற்றிய பணியை சொல்கிறது. புத்தகத்தை தொகுத்த டாக்டர் கோவின் மனைவி டாக்டர் புவா சி லியாங், வரலாற்றின் திருப்பு முனை எப்போதுமே மௌனமாக நடந்து விடுகிறது என்று குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி உண்மைதான். ரேட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, 7 மணி செய்திகளை நம்ம கேட்டு முடித்தோம். இப்பொழுது தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் சார்ந்த சில விஷயங்களை பத்தி நான் பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட காதுக்கு இதமான 80களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. இது ஒலி உண்மைதான் ஏற்றின் ஒலியிலும் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் அவர்கள் கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

தொகை இவ சொல்ல இல்ல என்னானு நான் செய்யுவேன். இதை எங்கத்தான் போய் சொல்லுவேன்?

0: ஆஹா, காதுக்கு இதமான பாடல்கள் கேட்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இளையராஜா அவர்களுடைய இசையில பூவே இல்லையோ பூவே என்ற பாடல் மிகவும் மிதமாக இருந்து, அடுத்து ஆட்டம் போட வைக்கும் ஒரு பாடலை டி ராஜேந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. சனிக்கிழமை காலை பொழுது நம்ம விறுவிறுப்பா ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனாலதான் ஆட்டம் போட வைக்கும் அந்த பாடல். இப்பொழுது அப்படியே போக்குவரத்து தகவல் பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பி கே ஏ நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 12, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் AYA நோக்கி செல்லும் CTE வெள்ளஸ்திய சாலை நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட் சாலை மற்றும் உட்லண்ட்ஸ் அவென்யூ 3, அதற்கு இடையே போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: என்ன கலா, நீ உன் வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்ட?
0: ஆமா ராஜு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டை விற்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
6: ஏன் கலா?
0: இப்ப நான் வீட்டை வித்துட்டா நல்ல விலையில வேற வீட்டை வாங்க முடியுமா?
6: அதான் ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் இருக்கிறாரு. இந்த துறையில அவருக்கு 30 ஆண்டு அனுபவம் இருக்கு. வேற வீடு வாங்க முடியலன்னா இருக்கிற வீட்டை விக்க கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. உனக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க மைக்கேல் தான் சரியான ஆளு. இப்பவே அவருக்கு கால் பண்ணு. ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர், 9857-7411.
7: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
8: எங்களுக்கு இன்னும் வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
8: எனக்கு எல்லாமே வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. 8.50 வெள்ளிக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 வெள்ளிக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.

0: விவரங்களையும் வரைவலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
1: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

அன்பிலே நேயர்களே, நான் ஒரு குறளை படிச்சேன். இந்த ஒரு திருக்குறள் 596 என்ற திருக்குறள். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு குறள். என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுழல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அதாவது, ஒருவர் தாம் நினைக்கும் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் எப்போதும் உயர்ந்தவையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் ஒருவேளை கைகூடாம நிறைவேறாமல் போய்விட்டாலும் கூட, அந்த இலட்சியத்தை நோக்கி நம்ம செயல்படணும், முயற்சிய தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இத வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறையில நம்ம புரிந்து கொள்ளலாம். வானமே இல்லை அப்படின்ற ஒரு சிறிய கூற்று. நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி செல்லணும் அப்படின்னா, அந்த இலக்கை முடிந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இலக்காக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்துல இருக்கும் ஒரு பழமொழி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வானத்தை நோக்கி செயல்பட்டா விழுந்தாலும் வீழ்ந்தாலும் கூட மேகங்கள்ல விழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதையே நம்ம சற்று கீழே நமது எண்ணத்தை வைத்து மேகத்தை நோக்கி செயல்பட்டா மரங்கள் இருக்கு இல்லையா, வீழ்ந்தாலும் அதுல விழுவோம். இதே நம்ம மரத்தளவுல மட்டும்தான் நமது நோக்கத்தை வைத்தோம் அப்படின்னா, விழும் பொழுது தரையில் விழுவோம். அது மிகவும் ஒரு கடினமான ஒரு பின்விளைவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோளை வைக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம உயர்ந்த ஒன்றாகவே வைக்க வேண்டும். எவ்வளவு ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் இந்த குறள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இது ஒளி ஒன்பதாறு ஏற்றின் ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: வார இறுதி

ஒன்பதாரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காதல் என்ற ஒரு வார்த்தையை வந்து ஆங்கிலத்துல நம்ம லவ் அப்படின்னு சொல்றோம், அன்பு என்பதையும் லவ் அப்படின்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல லவ் என்ற வார்த்தைக்கு நிறைய பலதரப்பட்ட பட்டியலிட்டு கொண்டே போலாம், அப்படி நிறைந்த வார்த்தைகள் இருக்கின்றன. அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காதல் அப்படின்னு சொன்னா இரண்டு காதலர்கள் தம்பதியினர்கள் இடையே இருக்கும் ஒரு உறவை தான் நம்ம காதல் அப்படின்னு சொல்றோம். அன்பு என்ற வார்த்தை குடும்பத்திற்கு இடையே இருக்கும் அந்த ஒரு உறவு, நண்பர்களுக்கு இடையே இருக்கும் நட்பு, மற்றும் மனிதர்களுக்கு இடையே இருக்கும் ஒரு உறவை தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம நேசம் என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா காதலை விட குறையது, ஆனா அன்பை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒன்றுதான் நம்ம நேசம் அப்படின்னு சொல்றோம். இதே ஊடல் இருக்கு இல்லையா, இந்த ஊடல் இருவருக்கு இடையே நடக்கும் ஒரு அன்பு வாக்குவாதம், அதைதான் நம்ம ஊடல் அப்படின்னு சொல்றோம். சங்க காலகட்டத்துல எழுதப்பட்ட பல எழுத்துக்கள்ல ஊடல் இல்லாம காதல் நிறைவடையாது அப்படின்னே சொல்லிருக்காங்க. அடுத்ததாக நான் படித்த வார்த்தையை இதுவரைக்கும் நான் கேட்டது இல்ல, என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கிளை. இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல ஏழு விதமான காதல்ல இது ஒரு விதமான ஒரு காதலாக எழுதப்பட்டிருக்கு. ஒன் சைடட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நமக்கு யாரையாவது பிடித்திருக்கோம் ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்காம இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அன்பதான் நம்ம கை கிளை அப்படின்னு சொல்றோம். இந்த கை கிளை என்ற வார்த்தை அடிக்கடி தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக பாசம் என்ற ஒரு வார்த்தை, இது குழந்தைக்கு காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்கள் கிட்ட நம்ம காட்டும் ஒரு பந்தமாக இருக்கலாம், அந்த ஒரு பந்தத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை தான் பாசம். இப்படி பட்டியலிட்டு கொண்டே போலாம் நேயர்களே. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன், என்ன வார்த்தை அப்படின்னா அவா. அவா என்றால் ஒரு ஏக்கம், அந்த பாசத்துடைய ஏக்கத்தை தான் அவா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு பிடித்தமான ஒருவரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை தான் அவா அப்படின்னு சொல்றோம். பல மொழிகள்ல ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும் இருக்கும்.

0: என்ன பாடல் வரவிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். மனு அவர்களுடைய குரல்ல இதயத்தை திருடாதே படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடல், விடிய விடிய நடனம். ஆமா, விடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து வானொலி பக்கம் இணைந்திருக்க, இது ஒளி ஒன்பதாறு ஏற்று ஒளி நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியும் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்க எழுதும் மண் மேலே பொதுயுகம் திறந்து திறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயனடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூறும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வையும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் திறந்து திறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயமென்னடா யமனிடம்

இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம். திறந்து திறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம்

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
9: டேக் ஆனியன்
8: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
10: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
8: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். அடுத்து இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது பற்றி நம்ம பேச போறோம். 8 மணி செய்திக்கு பிறகு வாழொலி பக்கமாக இணைந்திருங்க. அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பாடல் வரவிருக்கிறது. எஸ் ஜானகி அவர்களுடைய இசையில, அரண்மனை கிளி என்ற படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 968 ஒலி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்ணி.